நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சகாண்டு 1948 வைசாகா மாதம் 21 நாள், திருவள்ளுவண்டு 2057 சித்திரை மாதம் 28 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 11 நாள் திங்கட்கிழமை. ஆகாஷவாணி தருமபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றன.

கள்ளோசை. கள்ளாமை. 29 அதிகாரம் 10 குறட்பா.

களவு செய்வாருக்கு உடலில் உயிர் நிலைக்கும் காலமும் தவறிப்போகும். களவு செய்யாதவர்க்கு தேவர்லோகத்து வாழ்வும் தவறிப்போகாது.

இன்று நமது பண்படையில் உலாவர காத்திருக்கும் நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். இன்று காலை 11:10 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநிலம் சோம்நாத் மாவட்டம் பிரபாஸ் பட்டணத்தில் அமைந்துள்ள சோம்நாத் கோயிலில் புனரமைப்பின் 75வது ஆண்டு விழாவில் பங்கேற்று ஆற்றும் உரையினை நேரலையாக டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்தியறிக்கை, 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனை வழங்கும் மழை மொழி, மழையாக பங்கேற்கிறார் ஜி அன்சிகா. 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கனி விலை நிலவரம், தருமபுரி ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனி

0: இது ஆகியன இடம்பெற கேட்கலாம். 7:25 தமிழில் செய்திருக்கை 7:15 தமிழில் செய்திருக்கை 7:25 நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி, தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். 9:00 தருமபுரி சங்கஸ்கன் வழங்கும் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடியார் அவர்கள். 9:05 வானலையில் வசந்தம், முதுமையில் மகிழ்ச்சி நேரலையில் பங்கேற்கிறார் மேனால் வேளாண் உதவி இயக்குனர் என் மதுபாலன் அவர்கள். 10:00 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடியப்பன் அவர்கள். 10:05 அனைவருக்கும் அமைதி அனைவருக்கும் செழிப்பு, கவியோகி மகரிஷி டாக்டர் சுத்தானந்த பாரதி அவர்களின் பிறந்தநாள் சிறப்புரை. தொடர்ந்து நீங்கள் கேட்டவை 10:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. பதினோரு மணிக்கு தருமபுரி இனிமே சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 திரையிசை. 11:10 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநிலம் சோம்நாத் மாவட்டம் பிரபாஸ் பட்டணத்தில் அமைந்துள்ள சோம்நாத் கோயில் புனரமைப்பில் 75வது ஆண்டு விழாவில் பங்கேற்று ஆற்றும் உரையினை டெல்லியிலிருந்து நேரடியாக அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:05 ஆங்கிலத்தில் செய்தறிக்கை. 12:10 உங்கள் களம் ஏற்றம் தரும் எண்ணங்கள் மாபெரும் சபைதனில் பேச்சாளர் பர்வின் சுல்தானா அவர்கள் உரையின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திருக்கை. 12:50 திரையிசை சூழல் கப்பம் மெல்லிசை இடம்பெற கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திருக்கை. 1:10 நேயர் விருப்பம். 1:30 திரையிசை. 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 2:00 விவசாய அரங்கம் எண்ணெய் வித்து பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை விளக்குகிறார் திரூர் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வி ஏ விஜயசாந்தி அவர்கள். 2:30 அறிவியல் மலர். 3:00 கட்சவியல் கழகல் பாடல்கள். 4:00 விடைத்திடும் மினாக்கள். 5:00 திரையசை. 5:50 மாலை தென்றல். 6:00 தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் தருமபுரி ஜே என் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:25 வயல்வெளி ஆமணக்கில் ஊடுபயிர் சாகுபடி உரை வழங்குகிறார் ஏத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் பி வீரமணி அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக.
1: This is Akashwani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi will participate today in Somnath Amrit Parv 2026, marking 75 years of the reconstruction of the first Jyotirling, Somnath Mahadev Temple. Mr. Modi will offer prayers to Lord Somnath, perform the Kumbhabhishek ritual and later address a public gathering. A roadshow has also been organized. On this occasion, Chief Minister Bhupendra Patel and Deputy Chief Minister Harsh Sanghvi will also remain present. Assam Governor Lakshman Prasad Acharya has invited Chief Minister-elect Himanta Biswa Sarma to form a new government in the state, paving the way for the NDA's third consecutive term in Assam. After being unanimously elected leader of the BJP-led NDA's legislature party, Mr. Sarma, along with alliance leaders, met the governor at Lok Bhavan and formally staked claim to form the government. Mr. Acharya will administer the oath of office and secrecy to Mr. Sarma and members of the new Council of Ministers tomorrow. The swearing-in ceremony will be held at the Veterinary College playground in Khanapara and is expected to be attended by Prime Minister Narendra Modi, Union Home Minister Amit Shah, Defence Minister Rajnath Singh and BJP President Nitin Naveen, among others. West Bengal Chief Minister Suendu Adhikari will chair a meeting of the Council of Ministers at the State Secretariat, Nabanda.

0: today. Portfolios are expected to be distributed among the five ministers who took the oath of office on secrecy along with the chief minister on Saturday at the Brigade Parade Ground. The new cabinet is expected to discuss the BJP's electoral promises. Newly elected MLAs are also expected to attend the meetings. A guard of honour will be presented to Chief Minister Subhendu Adhikari at around 11 a.m. today, following which the cabinet meeting will take place. India now ranks third globally in installed renewable energy capacity. A new report by Morgan Stanley says India's renewable energy transition will help reduce external dependence, but its success will depend on how quickly the country localizes critical segments such as solar cells, wafers and polysilicon. According to data from the Ministry of New and Renewable Energy, domestic solar module capacity has nearly doubled from 38 gigawatts in March 2024 to 74 gigawatts in March 2025. Solar cell capacity has also increased from 9 gigawatts to 25 gigawatts. Madhya Pradesh Chief Minister Dr. Mohan Yadav will release two cheetahs into the wild at Kuno National Park in the Gwalior Chambal region today. Prime Minister Narendra Modi launched Project Cheetah in September 2022 by introducing eight cheetahs brought from Namibia into Kuno National Park. It was the world's first intercontinental big cat relocation project. This was followed by the arrival of 12 cheetahs from South Africa in 2023 and nine more from Botswana in February this year. Uttarakhand administration has urged the Char Dham Yatra pilgrims and tourists to remain cautious and travel safely amid adverse weather conditions in the hill state. An orange alert has been issued by India Meteorological Department amid the possibility of rainfall and adverse weather in various parts of Uttarakhand, especially in the hilly areas, tomorrow and day after tomorrow. Taking cognizance of the bad weather, Garhwal Divisional Commissioner Vinay Shankar Pandey has appealed to the devotees and tourists that they must get the latest information about the weather during their journey and plan it with utmost care. The Indian Embassy in Madrid, Spain has said that two Indian nationals aboard a hantavirus-hit cruise ship are safe and asymptomatic. The Dutch-flagged vessel MV Hondius, carrying around 150 people including two Indians, arrived in Spain yesterday and anchored off the Canary Islands following the outbreak. According to the embassy, passengers disembarked in line with protocols issued by the World Health Organization and Spanish authorities. The Spanish National Center for Emergency Monitoring and Coordination said the two Indians who were working as crew members have been evacuated to the Netherlands, where they will undergo quarantine under health safety protocols. In IPL cricket, Royal Challengers Bengaluru defeated Mumbai Indians by two wickets in a last over thriller in Raipur last night. Put into bat first, Mumbai Indians posted 166 for 7 in 20 overs, riding on Tilak Varma's 57 off 42 balls. Today, Punjab Kings will face Delhi Capitals at Himachal Pradesh Cricket Association Stadium in Dharamshala at 7:30 p.m. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10. நேர்கள் இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி. இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் ஆண்டாள் தமிழை ஆண்டாள். கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள்.
3: தமிழ் மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் மூத்தது. ஒரு தோட்டத்தில் எத்தனை மலர்கள் இருப்பினும் முதலில் பூத்த பூவிற்கு தனி பெருமை உண்டு. அவ்வாறு தோண்டிய மொழி தமிழ் மொழி. தேனும் தமிழும் வேறென்று தேன் நாவிற்கு சுவை தருவது போன்றே தமிழும் நாவிற்கு சுவை தரும். ஆனால் தேன் செவிக்கு இன்பம் பயப்பதில்லை, தமிழ் செவிக்கும் இன்பம் தரும். அமிழ்து அமிழ்து என கூறினும் தமிழ் தமிழ் என கூறினும் ஒன்றாகவே இசைக்கும். அத்தகைய தமிழை நாள்தோறும் போற்றி பாட வேண்டும் என்னும் எண்ணத்திலேயே புலவர்கள் இலக்கியங்களை பாடல்களாக பாடியுள்ளனர். அம்மா வா என கூறுவதை காட்டிலும் அம்மா இங்கே வா வா என்பதில் எத்தனை இன்பம் இருக்கிறது. நிலவை அழைக்க கவிஞரால் மட்டுமே முடிகிறது. நிலா நிலா ஓடிவா என அழைத்து குழந்தைகளுடன் விளையாட வைத்து விடுகின்றனர். மண் நிலாவுடன் வான் நிலா மகிழ்ந்து விளையாடுகிறது. தமிழ் அத்தனை வித்தைகளையும் செய்து விடுகிறது. பன்னிரு ஆழ்வார்களுள் ஒரே பெண் ஆழ்வாராக சிறந்தவர் ஆண்டாள். பிறந்த வீடு ஸ்ரீவில்லிபுத்தூர், புகுந்த வீடு ஸ்ரீரங்கம். ராமனுக்கு சீதை, திருமாலுக்கு கோதை என போற்றும் அளவிற்கு அன்பு காட்டுகிறாள். தான் அணிந்துவிட்டு மாலையை திருமாலுக்கு கொடுத்தார். அதனால்

0: கூடி கொடுத்த சுடர்கொடி என போற்றப்படுகிறார். இவள் தமிழில் பாவை பாடல் பாடினாள், அது திருப்பாவையானது. அவள் பாடிய மொழி நாச்சியார் திருமொழியானது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் என அழைத்து மகிழ்கிறாள் ஆண்டாள். மேலும் காலையிலே விழிக்க வைத்து நம்பிக்கை ஊட்டுகிறாள். கார்மேனி செங்கன் கதிமதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறைதிருவான் என கூறுகிறாள். ஒவ்வொரு காலையும் நமக்கானது என்னும் நம்பிக்கையை ஊட்டி பாடி மகிழ அழைக்கிறாள். ஒருவரிடம் பேசும் பொழுது எப்படி பேச வேண்டும் என கற்பிக்கிறாள் ஆண்டாள். ஒவ்வொரு நாளையும் அறிவை பெறும் நாளாக மாற்றிக்கொள்ள வேண்டும். உண்பதை மட்டுமே வாழ்க்கையாக கொண்டிருக்க கூடாது என்பதனை கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம். அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் என பாடுகிறார். மேலும் அழைக்கும் பொழுதே குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா என விளிக்கிறார். குறையில்லாத உன்னால்தான் குறையில்லாதவனாக என்னை மாற்ற முடியும் என வேண்டும் அழகினையும் இங்கு பார்க்கலாம். நாராயணா மாதவா வைகுந்தா என பெயரிட்டு அழைப்பதனை மரியாதை குறைவாக எண்ணிவிடாதே. அன்பால் தான் அப்படி அழைக்கிறோம், அருள் புரிவாய் என வேண்டுகிறாள். மேலும் உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன் தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீரி அருளாதே. இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் என பாடுகிறார். கோபம் வந்தால் சீறுதல் இயல்பு, பாம்புதான் சீரும். பாம்பினை படுக்கையாக கொண்ட நீ அருள் வடிவமானவன், எங்கள் மேல் பாம்பு போல் சீராது அருள் புரிக என வேண்டுகிறார். தாயானவள் அடித்து விரட்டினாலும் குழந்தை அவள் முந்தானையே பிடித்து சுற்றித் திரியும். அதுபோலவே நீ விரட்டினாலும் நம் உறவை யாராலும் பிரிக்க முடியாது என கூறுகிறாள் ஆண்டாள். தாய்க்கு அறிவுடைய பிள்ளைகளை காட்டிலும் அறிவில்லாத பிள்ளைகளிடமே பாசம் அதிகமாக இருக்கும். எனவே தாயில்லம் கொண்ட நாராயணனிடம் அறிவில்லாத பிள்ளைகளாகிய எங்களை காப்பாயாக என வேண்டுகிறாள் ஆண்டாள். திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் தமிழின் அருமையாக பாடல்களாக அமைகின்றன. எனவேதான் ஆண்டாள் அருளிய தமிழ் பாடல்கள் சங்க தமிழ் மாலை என போற்றப்படுகிறது. வில்லிபுத்தூர் கோவில் தமிழக அரசின் சின்னமானது. ஆண்டாள் தமிழ் பக்தியின் வண்ணமானது.
1: இதுவரை எனத்தானும் நல்லவை கேட்க இதில் ஆண்டாள் தமிழை ஆண்டாள் கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:15. இசைப்பாக்கல் வழியே இறைவனை வணங்கும் நேரம் அது. பக்தி மாலை. பிற உயிர்களுக்கு நாம் செய்கின்ற தொண்டே இறைவனுக்கு செய்கின்ற முதல் தொண்டு. பக்தி மாலையில் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது பி. உன்னிகிருஷ்ணன் குரலில்

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: காற்றின் திசையெங்கும் இறைவனம் பரப்பி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:20. பக்தி மாலை. உலகத்தில் கொடுப்பவனின் நிலையில் எப்போதும் நில். ஒவ்வொன்றையும் கொடுத்துவிடு, பதிலாக ஒன்றையுமே எதிர்பார்க்காதே. அன்பை கொடு, உதவியை கொடு, பணியை கொடு, உன்னால் இயன்றளவு சிறிதாவது கொடு. கொடுத்து கொடுத்தே உந்தன் கரம் சிவக்கட்டும், அப்போதுதான் இறைவன் உன்னுள் வருவான். பக்திமாலையில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது நாகூர் இயம் அனிபா குரலில்.

0: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை, குமுதா மருத்துவமனை, லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
1: இசையால் இறைவனை வணங்கிக்கொண்டிருக்கிறோம். பக்தி மாலை நிகழ்ச்சியில் உன்மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை. உன்மீதும் இறைவன் மீதும் நம்பிக்கை வையுங்கள். பக்தி மாலையில் அடுத்த பாடலாக ஒலிக்கு வருகிறது பி. சுசிலாவின் குரலில்.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இது பக்தி மாலை. அங்கெங்கெனாதபடி எங்கும் நிறைந்திருக்கிற இறைவனை இசையால் வழங்கொண்டிருக்கிறோம். இது பக்தி மாலையில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

0: நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்தி மாலை. பக்தி மாலை பாடல்கள் ஒளித்த இடங்களிலெல்லாம் எல்லா வளமும் பெருகிட வாழ்த்துகிறது உங்கள் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 6:35. தொடர்ந்து கேட்கலாம்
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள். வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். கோடை காலத்தில் கால்நடைகளை பராமரிப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். விவசாயிகளுக்கு வேளாண்மைக்கு அடுத்தபடியாக பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுவது கால்நடையாக ஆகும். அந்த கால்நடைகள் இந்த கடுமையான கோடை காலத்தில் கோடை வெப்பத்திலிருந்து பாதுகாப்பது எப்படி என்பதை தெரிஞ்சுக்கணும். கால்நடைகள் விவசாயிகளுக்கு இரண்டாவது கண். அதை கோடையில் வெப்ப அயற்சியிலிருந்து பாதுகாப்பது விவசாயிகளின் பொறுப்பாகும். இந்த காலகட்டத்தில் பால் மற்றும் முட்டை இடுவது குறையும். சரிவர தீவனம் உட்கொள்ளாத காரணத்தால் வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்கத்தன்மை குறையும். இதை தடுக்க கால்நடை பாதுகாப்பு சில குறிப்புகளை தெரிஞ்சுக்கணும். கால்நடைகளுக்கு ஒரு நாளைக்கு 4 அல்லது 5 தடவை பாதுகாக்கப்பட்ட நல்ல குடிநீரை கொடுக்கணும். மேய்ச்சலுக்கு சென்றாலும் கூட அங்கங்கே மேய்ச்சல் நிலங்களில் குடிநீர் தொட்டிகளை அமைத்து குடிநீரை நிரப்பி குடிப்பதற்கு வைக்கணும். மாடுகள் குடிக்கும் நீரில் அடர் தீவனத்தை கலந்து கொடுக்கலாம். வெப்ப அயற்சியை தடுக்க மாட்டு கொட்டைகளை மின் வசதி வைக்கணும். மேலும் கொட்டைகளுள் மீதுள்ள வெப்பத்தை குறைக்க நீர்பீச்சு தெளிக்கலாம். எருமை மாடுகளை வெப்ப அயற்சியிலிருந்து மேலே குளியல் தொட்டிகளை உருவாக்கிடலாம். மேய்ச்சலுக்கு காலை 6 முதல் 10 வரையிலும் மாலை 3 முதல் 7 வரையிலும் மேய்ச்சலுக்கு அனுப்பணும். கடுமையான வெயில் நேரத்தில் மேய்ச்சலுக்கு அனுப்பக்கூடாது. வெள்ளாடுகளை விட செம்மறி ஆடுகள் உடலில் உரோமங்கள் அதிகமாக இருப்பதால் வெப்ப அயற்சியால் பாதிப்பு ஏற்படும். ஆடுகளுக்கு தேவையான சோடியம் பொட்டாசியம் சத்துக்களை கொடுப்பதுடன் தாது உப்பு கட்டிகளையும் கட்டி தொங்கவிட வேண்டும். ஆடுகள் அவ்வப்போது அவற்றை நாக்கால் சுவைத்து கொள்ளும். ஒரு ஆடு 8 முதல் 12 லிட்டர் தண்ணீர் தினசரி பருகிட வேண்டும். கோழி மற்றும் பறவைகளை எப்படி பராமரிக்கிறது? கோழிகளால் வெப்ப காலங்களில் அதிகமாக தீவனம் உட்கொள்ள முடியாது. இதனால் கோழிகள் எடை குறையும். முட்டையிடும் திறனும் வெப்ப அயற்சியால் பாதிக்கப்படும். கோழி கூண்டுகளில் காற்றோட்ட வசதி ஏற்படுத்திட வேண்டும். கோழி பண்ணையை சுற்றி வெப்ப தாக்குதலை தடுக்க தடுப்பான் அமைக்க வேண்டும். கோழிகளுக்கு பகல் நேரத்தில் தீவனம் வழங்கக்கூடாது. விடியற்காலை இரவு நேரத்தில் வழங்காமல் குடிநீரில் வைட்டமின் சி 10 மில்லி கிராம் கலந்து கொடுக்கணும். வெப்ப அயற்சியை நீக்க பி காம்ப்ளெக்ஸ் குளுக்கோஸ் போன்றவற்றை கலந்து கொடுக்கலாம். செல்லப்பிராணிகள் கடுமையாக வெயிலில் நேரத்தில் வாகனங்களில் எடுத்து செல்லக்கூடாது. பறவைகளுக்கு அங்காங்கு குடிநீர் பாத்திரங்களை கொண்டு நீர் நிரப்பி வைக்கணும். பூச்சிகளை கட்டுப்படுத்துவதில் தாவர பூச்சிக்கொல்லிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இவை இயற்கை வழிகளில் தயாரிக்கப்படும் மருந்துகளாகவும் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பாகவும் அறியப்படுகின்றன. தாவர பூச்சிக்கொல்லிகள் என்பவை வேம்பு, துளசி, ஆடாதொடை, நொச்சி, அகத்தி, பூண்டு, மிளகாய் போன்ற தாவரங்களிலிருந்து திரட்டப்படும் பொருட்களாக தயாரிக்கப்படுகின்றன. இவை பூச்சிகளை விரட்டி அடிப்பதோடு அவற்றின் வளர்ச்சியும் தடுக்கின்றன. ரசாயன பூச்சிக்கொல்லிகளைப் போல இவை மண், நீர், காற்றை பாதிக்காமல் பயிர்களை பாதுகாக்கின்றன. இவற்றின் பயன்பாடு இயற்கை வேளாண்மையில் முக்கியமானது. பயிர்களுடைய சேதத்தை தடுத்து உணவு பாதுகாப்பை உறுதி செய்கின்றன. தாவர பூச்சிக்கொல்லிகள் நன்மை செய்யும் பூச்சிகளை அழிக்காது. அதனால் இயற்கை சமநிலையை பராமரிக்கப்படுகின்றன. ரசாயன மருந்துகள் 99% சுற்றுச்சூழலை பாதிக்கின்றன. இவை உணவு சங்கிலியில் நச்சுத்தன்மையை ஏற்படுத்துவதில்லை. விவசாயிகள் இவற்றை எளிதில் தயாரித்து பயன்படுத்தலாம். நீண்ட கால பயன்பாட்டில் பூச்சி எதிர்ப்பு திறனும் பெறுவதில்லை. வேப்பங்கொட்டை கரைசல், கம்பளி புழு, அஸ்வினி, தத்துப்பூச்சி, இலை சுருட்டுப்புழு போன்றவற்றை கட்டுப்படுத்தும். துளசி, பூண்டு, மிளகாய் சாறு பயிர்களை உண்ணும் பூச்சிகளை விரட்டும். நொச்சி அகத்தி தாவரங்கள் துகள் வடிவில் பயன்படுத்தப்படுகின்றன. இவை பசை அல்லது சாறு வடிவிலும் கிடைக்கின்றன. வேம்பு எண்ணெயை சோப்பு நீருடன் கலந்து தெளிக்கலாம். 50 கிராம் வேப்பமிளைகளை 1 லிட்டர் நீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி பயன்படுத்தணும். பூண்டு 50 கிராம், மிளகாய் 25 கிராம், தண்ணீர் 1 லிட்டர், அனைத்தையும் 24 மணி நேரம் ஊற வைத்து தெளிக்கணும். இவற்றை காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிப்பது சிறந்தது. 10-15 நாட்களுக்கு ஒரு முறை திரும்ப தெளிக்கணும். வீட்டு தாவரங்களுக்கு இவை பயன்படுத்தலாம். இயற்கையானவை என்பதால் இது பாதுகாப்பானவை. அதாவது பார்த்தீங்கன்னா பயிர்களை தாக்கும் பூச்சிகளை வேறுபடுத்தி பார்த்து மருந்து தேர்ந்தெடுக்கணும். உதாரணமாக சாறு உறிஞ்ச பூச்சிகளுக்கு வேம்பு சிறந்தது. மரப்பயிர்களுக்கு ஆலாத்தொடை நொச்சி பயன்படுத்தப்படுகின்றன. தோட்டக்கலை பயிர்களில் உயிரியல் முறையுடன் இணைத்து பயன்படுத்தினால் சிறந்த பலன். பூஞ்சை பாக்டீரியா கொல்லிகளுடன் கூடுதல் பாதுகாப்பு. ரசாயன மருந்துகளுக்கு மாற்றாக இவை பயன்படுத்தப்பட்டாலும் சரியான அளவு கவனிக்க வேண்டும். அதிக அளவு பயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கலாம். விவசாயிகளுடைய பயிற்சி பெறுவது அவசியம். இயற்கை வேளாண்மைக்கு ஏற்றவாறு உயிரியல் பூச்சிக்கொல்லிகளை இணைப்பது சிறந்தது. அங்கக வேளாண்மை கொள்கையின்படி பொருளாதார சேத நிலையை தடுக்கணும். தாவர பூச்சிக்கொல்லிகள் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. 2025 விவசாயிகள் சவால்களுக்கு இயற்கை தீர்வாக அறியப்படுகின்றன. நிலம் மற்றும் விவசாயத்தை ஊக்குவிக்கின்றன. இவை பயன்படுத்துவதன் மூலம் உணவு பாதுகாப்பும் சுற்றுச்சூழலும் பாதுகாப்பும் சாத்தியமாகின்றன. அடுத்து இந்த கோடை காலத்தில் செல்லப்பிராணி பராமரிக்கணும். வெயில் தாக்கம் மனிதர்களாகிய நம்மை வெகுவாக தாக்கும் தருவாயில் பாதுகாத்து கொள்ள நிழலை தேடுகிறோம். குளிர்ந்த நீரை பருகுகிறோம். குளிரூட்டிகளை நாடுகிறோம். இதுபோல் நம் வீட்டில் வளரும் செல்லப்பிராணிகளான நாய்களுக்கும் இது செய்வது முக்கியம். இவற்றில் அனைத்தும் கொடுத்து முடிந்தால் மிக சிறந்தது. ஏனெனில் வெயிலின் தாக்கத்தால் அவைகளுக்கு வெப்ப அயற்சி ஏற்பட வாய்ப்புள்ளது. எப்போதும் புதிய மற்றும் சுத்தமான குடிநீர் கிடைக்க வேண்டும். சில நேரங்களில் தண்ணீர் ஐஸ் சேர்த்தால் உடல் சூட்டை குறைக்க உதவும். இது நீர் சத்து இழப்பை தடுக்கவும் அதிக மூச்சு தண்ணீரை குறைக்கவும் உதவும். அதிகாலை மாலை நேரங்களில் மட்டுமே செல்லப்பிராணிகள் நடைப்பயிற்சிக்கு அடைத்து செல்வது நல்லது. சாலைகள் மிகவும் சூடாக இருக்கும்போது அவற்றின் கால் பாதங்கள் பாதிக்கப்படலாம். நிழலான பாதைகளை தேர்வு செய்யணும். அதிக நேரம் வெளியில் விடாமல் கவனிக்கணும். சூடான தரையை கையால் தொட்டு சரிபார்க்க வேணும். நிறுத்தப்பட்ட கார் உள்ளே வெப்ப நிலை மிக விரைவாக அதிகரிக்கும். சிறிது நேரம் கூட விட்டு சென்றால் வெப்ப அயற்சி ஏற்படும் அபாயம் உள்ளது. வெப்ப அயற்சி அறிகுறிகளை கவனிக்கணும். இதய துடிப்பு அதிகரிக்கும். சோர்வு, கண்கள் மங்குதல், அதிக மூச்சு விடுதல், இது தெரிந்தால் உடனே கால்நடை மருத்துவரை அணுகணும். இதற்கு முன் உடலை குளிர்விக்க ஐஸ் பயன்படுத்தலாம். வெயில் இருந்தால் மர நிழல் அல்லது ஒரு கூரை ஏற்பாடு செய்யணும். வீட்டில் காத்தாடி அல்லது ஏசி பயன்படுத்தணும். குளிரூட்டும் மேட் அல்லது ஈரத்துணிகளை பயன்படுத்தலாம். தினசரி முடி துலக்குதல் மூலம் அதிக முடி நீங்கும். இது உடல் வெப்பத்தை கட்டுப்படுத்தும் உதவும். நீண்ட முடி உள்ள செல்லப்பிராணிகளுக்கு லேசான திருத்தம் செய்யணும். பூச்சிகள் அதிகமாக இருக்கும் மருந்து, காலர் போன்றவற்றை பயன்படுத்தலாம். வீட்டில் தயாரிக்கும் குளிரூட்டு உணவுகள் என்னென்னு பார்த்தோம்னா தயிர், கோழி துண்டுகள்,

0: ஐஸ் பல ஐஸ் ஆகியவற்றை சீரான இடைவெளியில் உடல் சூட்டை தணிக்கலாம். குட்டி நாய்களுக்கு பார்வை வைரஸ் தடுப்பூசி அவசியம். கால்களை சூடான தரையிலிருந்து பாதுகாக்கவும் எப்போதும் குடிக்க மற்றும் குளிக்க தண்ணீர் கிடைக்க செய்யணும். பழங்களும் கொடுக்கலாம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். வழங்கினார் பி. சின்னசாமி.

நேயர்களே, இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் எண்ணெய் வித்து பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை விளக்குகிறார் திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் B.A. விஜயசாந்தி அவர்கள். இன்றிரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் ஆவணக்கில் ஊடுபயிர் சாகுபடி உரை வழங்குகிறார் ஏத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆவணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் பி. வீரமணி அவர்கள். அதனைத் தொடர்ந்து ஜப்பானிய காடை வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்பவர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி இணை பேராசிரியர் டாக்டர் மேகலா அவர்கள்.

0: கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி தோட்டக்கலை ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையத்தில் 2026-2027 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த கல்லூரியில் சேர்வதற்கான கல்வித் தகுதி கணிதம், அறிவியல், ஒகேஷனல் பாடப்பிரிவுகளில் 12ஆம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும். விண்ணப்பம் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் வருகிற ஜூன் மாதம் 8ஆம் தேதி. இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். www.tnau.ac.in என்ற இணையதளத்தின் மூலம். நிறைவுக்கு வருகிறது இன்றைய உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்வது மாநில செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோனியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஹைதராபாதில் நேற்றிரவு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், உள்ளூர் பொருட்களை வாங்க மக்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தற்போதைய புவிசார் அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு மக்கள் எரிபொருள் நுகர்வை முடிந்த அளவு குறைந்து அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகரிக்க உதவ வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். விவசாயிகள் நலனில் அரசு அதிக அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். மத்திய அரசின் செயல்பாடுகள் காரணமாக நாடு முழுவதும் பிஜேபியின் செல்வாக்கு அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களில் இது எதிரொலித்துள்ளதாக அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சி ஊழலையும் வாரிசு அரசியலையும் ஊக்குவித்து வந்துள்ளதாக திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டினார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளாா்.

புதுதில்லியில் சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா எழுதிய நூல் வெளியீட்டு விழாவில் அவர் நேற்று பங்கேற்றார். நமது அரசியல் சாசனத்தை அடிப்படையாக கொண்டு ஜனநாயகத்தின் வேர்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மக்களின் உரிமைகளை காப்பதில் நீதிமன்றங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் கூறினார். நீதித்துறையும் நிர்வாகமும் இணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். பல்வேறு அமைப்புகளுக்கு இடையே உள்ள ஒருங்கிணைப்பே ஜனநாயகத்தை மேலும் வலுவானதாக்கும் என்று திரு அமித்ஷா கூறினார். இந்நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதற்கான தேர்தல் ஆணையத்தின் சான்றிதழுடன் இதில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பேரவைத் தலைவர் மற்றும் பேரவை துணைத் தலைவருக்கான தேர்தல் நாளை காலை 9:30 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் நம்பிக்கை வாக்கு கோரவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும் நடைமுறையே இனி கடைபிடிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நேற்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் மத்திய அரசின் சுற்றறிக்கையின்படி செயல்பட வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு இருப்பதாக ஆளுநர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். அதன்படி தவிர்க்க முடியாத சூழலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் மூன்றாவதாக ஒலிக்கப்பட்டது என்று கூறியுள்ளார். இனிவரும் காலங்களில் இந்த புதிய நடைமுறை பின்பற்றப்படாது என்றும் இதற்கு முன்பிருந்த நடைமுறையே பின்பற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகம் மட்டுமல்லாமல் நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அந்தந்த மாநில மொழி வாழ்த்துப் பாடலே நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் இசைக்கப்பட வேண்டும் என்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலைப்பாடு என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கு மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா கேட்டுக் கொண்டுள்ளார். முன்னதாக இந்த விவகாரத்தில் பழைய நடைமுறையை பின்பற்றப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் வலியுறுத்தியிருந்தன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக சட்டப்பேரவையின் திமுக கட்சித் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நேற்று நடைபெற்ற அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. துணைத் தலைவராக திரு கே என் நேருவும் கொரோனாவாக திரு ஏ வ வேலுவும் இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டனர். இதனிடையே சமூக வலைதளத்தில் திரு உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில், புதிய அரசுக்கும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய்க்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் சமூக ஊடகங்களிலும் ஆற்றல் மிகு எதிர்க்கட்சியாக திமுக செயல்பட்டு மக்களின் குரலை எதிரொலிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைத்து மக்களுக்கும் அரசுக்கும் இடையிலான ஊடகமாக திமுக விளங்கும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை மீறுவது ஏற்புடையதல்ல என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தாவேகவின் தேர்தல் அறிக்கையில் மாதத்திற்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தற்போது 2 மாதத்திற்கு 200 யூனிட் இலவசம் என்று அறிவித்திருப்பது தேர்தல் வாக்குறுதிக்கு முரணாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை வாரி வழங்குவதையும் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அதை செயல்படுத்த மறுப்பதையும் அடிப்படையாக கொண்டிருந்த திமுக அரசின் நீட்சியாகவே இது அமைந்துள்ளது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று திரு டி டி வி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி தபால் வாக்குகளை வேறு தொகுதிக்கு அனுப்பியதாக கூறப்படும் புகார் குறித்து தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திரு கே ஆர் பெரியகருப்பனை தாவேக வேட்பாளர் திரு சீனிவாச சேதுபதி ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வென்ற நிலையில் இது தொடர்பாக திரு பெரியகருப்பன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் விக்டோரியா கௌரி மற்றும் செந்தில்குமார் அடங்கிய விடுமுறைக்கால அமர்வில் அவசர வழக்காக நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் பதிவான தபால் வாக்கு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதிக்கு தவறுதலாக அனுப்பப்பட்டதாகவும் இது தொடர்பான புகாரை தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கவில்லை என்றும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் தபால் வாக்கை வேறு தொகுதிக்கு அனுப்பியது குறித்து பதிலளிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியதுடன் இது

தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்டனர். இதற்கான காரணங்களை விளக்கி இன்று பதில் மனு தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை இன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தனர். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். 3 நாள் சண்டை நிறுத்தம் மீறப்பட்டது தொடர்பாக ரஷ்யாவும் யுக்ரைனும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளன. உத்தராகண்ட் மாநிலத்தில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக சார்தாம் யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. திருச்சியில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை வரவழைத்து இனி குற்ற செயல்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு செல்வ நாகரத்தினம் எச்சரிக்கை விடுத்தார். திருத்தணியில் திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். சென்னை திருவனந்தபுரம் விரைவிரையில் இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் கோட்டயம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. ராய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன் எடுத்தது. 167 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 167 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முன்னதாக சென்னையில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற கூட பின்னர் பேட் செய்த சென்னை அணி 19.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: நிலையத்தில் நேரம் காலை 6:55. இன்று பிறந்தநாள் மற்றும் மனநாள் காணும் அனைத்து உள்ளங்களையும் வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
1: சேலம் மணிப்பால் மருத்துவமனை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி.
3: வணக்கம் நேயர்களே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மலாளிமை நிகழ்ச்சி. இன்றைய மலாளிமேஷன் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி டீ கடை பள்ளி குழந்தை ஜி ஹன்சிகா. வணக்கம் ஹன்சிகா.
4: வணக்கம் சார்.
3: எப்படி இருக்கீங்க ஹன்சிகா?
4: நல்லா இருக்கிறேங்க சார்.
3: ஏ, சூப்பரா பேசுறீங்கப்பா. யார் இப்படி பேச சொல்லி கத்து கொடுத்தா?
4: அம்மா.
3: அம்மா வீட்டுல நிறைய பேசுவாங்களா?
4: என்னென்ன
3: பேசுவாங்க அம்மா வீட்டுல?
4: பொய்யும் பேசுவாங்க.
3: ஒரு திங்கி பேசினிருக்குமா? என்ன பேச அப்படி வீட்டுல அம்மா?
4: வேலைக்கு போகும்.
3: ஆனா சொல்ல மாட்டாங்க பேசுறது மட்டும்.
4: ஆமா.
3: இருக்கட்டும். அம்மா பேர் என்ன?

0: மெத்தது மேலே வானின் மேல் வந்து வாணி நின்றது. கண்ணாடி மெத்த பெரிய கண்ணாடி வீட்டில் நிமிக்கிறது. மெத்தம் மெத்தம் மறுநாள் நின்று அழகு பார்த்தால் எப்படி எப்படி செய்தால் என் போது செய்வேன்.
1: சின்ன பாட்டு அழகா பாட்டு, யார் சொல்லி கொடுத்த அந்த பாட்டுலாம்?
0: நானே கத்துக்கிட்டேன்.
1: நீங்களே கத்துக்கிட்டீங்களா? வெரி குட். வீட்டுக்கு போனவொடனே புக்கெல்லாம் எடுத்து நீங்க எல்லா பாட்டும் மனப்பட
0: முடியுங்களா?
1: அப்ப லீவ்ல என்ன கத்துக்க போறீங்க நீங்க?
0: பாட்டு பாடுறேங்க.
1: வருஷமெல்லாம் பாட்டு படிக்கிறீங்க, லீவ்லாம் ஒன்று கத்துக்குவாங்கல்ல? சிலர் தான் ஏதோ ஒரு கொள்கையோடு இருப்பாங்க. நீங்க என்ன கத்துக்க போறீங்க?
0: பாட்டு காங்காச்சா, ஏபிசிடி, ஒன்று ரெண்டு, வாய்ப்பாடு.
1: சரி, கையில் போட்டுருக்கீங்களா? உங்களை விட பெருசாகுது. என்னது இது, சகப்பு சகப்பாகுது?
0: வளையல.
1: ஓ, இதுதான் வளையலா? ஏன் ஒத்த வளையலா போட்டிருக்கீங்க? நிறைய பேர் வருவாங்கல்ல?
0: தாத்தா இதை வாங்கிட்டு வந்துருக்குது.
1: தாத்தா வளையல்னு வாங்கி கொடுத்துருக்காரா? அப்பா எதுவும் வாங்கி கொடுக்க
0: மாட்டாரா?
1: அம்மா என்ன வாங்கிட்டு
0: தரோம்? வளையல், மணி, சைனு, மாதரம்,
1: எல்லாமே வாங்கி தரது. நல்ல மம்மியா இருக்காங்க. சரிங்க அன்சிகா குட்டி, இப்ப சின்ன குழந்தையா இருக்கீங்கல்ல, அவளுக்கு பட்டுச்சு ஒரு பெரிய பொண்ணு. அப்புறம் நீங்க என்ன ஆசைப்படுறீங்க?
0: டாக்டர்.
1: டாக்டரை என்ன பண்ண
0: போறீங்க? ஊசி போடுறேன்.
1: யாருக்கு ஊசி போடுவீங்க?
0: சரிங்க
1: அனுசிகா, நீங்கள் படிச்சு ஒரு பெரிய பொண்ணாடுறதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருமபுரி பண்பை 102 பிள்ளையிலிருந்து உங்களை மனமாற வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: வணக்கம் சார்.
1: இணையினே இன்றைய மரளை மகிழ்ச்சி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி டீ கடை பள்ளி குழந்தை ஜி அன்சிகா.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலைசிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்ட், என்எச் ரோட், சேலம்.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலைசிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்ட், என்எச் ரோட், சேலம்.
5: உலகெங்கிலும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7 மணி. காலை வணக்கம். நிகழ்ச்சியில் முதலில் கேட்கலாம்
6: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
7: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
6: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
8: இன்று மே 11.
9: கவிதைகள், தமிழிசை பாடல்கள், உரைநடை நூல்கள், மேடை நாடகங்கள் என பல நூல்களை இயற்றியவர். திருக்குறளை அதே ஈரடிகளில், அதே நடை சந்தத்தில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்.
8: தமிழக அரசும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகமும் நிறுவிய ராஜராஜன் விருதை முதலில் பெற்றார்.
9: இவரின் சோவியத் கீதாஞ்சலி என்னும் நூல் சோவியத் ஒன்றியத்தின் சோவியத் நாடு நினைவு பரிசு பெற்றது.
8: புகழ்பெற்ற பிரெஞ்சு நாவல் லே மிசரபில் நூலை தமிழில் ஏழைப்படும் பாடு என்ற பெயரில் மொழிபெயர்த்தார்.
9: தேசிய சிந்தனைகளை தூண்டும் பல பாடல்களை இயற்றினார்.
8: கிராமப்பணி, கதற்பணி, மது ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, பெண்கள் மறுவாழ்வு ஆகிய சீர்திருத்த பணிகளையும் மேற்கொண்டார்.
9: தமிழ்நாட்டின் சிவகங்கையில் பிறந்த கவியோகி மகரிஷி என போற்றப்பட்ட பன்மொழி புலவர் ஆன்மீகத்திலும் இலக்கியத்திலும் சிறந்து விளங்கிய சுத்தானந்த பாரதியார் பிறந்த தினம் இன்று.
8: ஆண்டு 1897.
9: இவருடைய ஆன்மீக தேடல் அறிகுறிகள் மற்றும் திறனை உணர்ந்து இளம் வயதிலேயே அப்போதைய பிரம்ம ஞான சபையின் அன்னி பெசன்ட் அம்மையாரால் தத்தெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டார்.
8: தத்துவம், ஆன்மீகம் குறித்து பேச

0: எழுதவும் தொடங்கினார்.
1: வாழ்வியல், தியானம், தேடல், மனித உறவுகள், சமூகம் மற்றும் மனம், சிந்தனை, விடுதலை ஆகியவை குறித்து உலகம் முழுவதும் ஏராளமான கூட்டங்களில் உரையாடினார். தி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஃப்ரீடம், தி ஒன்லி ரெவல்யூஷன், கிருஷ்ணமூர்த்திஸ் நோட்புக் உள்ளிட்ட இவருடைய நூல்கள் மிகவும் பிரசித்தம்.
0: வெளி உலகில் தோன்றவேண்டிய மலர்ச்சியை விட மனிதனின் மனதில் மலர்ச்சி தோன்றுவதே முக்கியம் என்று கூறினார். ஆந்திர மாநிலம் மதனப்பள்ளியில் பிறந்த சிறந்த தத்துவ ஆசிரியர், பேச்சாளர், எழுத்தாளர் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி என்று அழைக்கப்படும் ஜே கிருஷ்ணமூர்த்தி பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1895.
0: இங்கிலாந்தில் உள்ள லிங்கன் சட்ட கல்லூரியில் சட்டம் பயின்றார்.
1: இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு பெற்று பலமுறை சிறை சென்றார்.
0: இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களான பகத்சிங் மற்றும் பாதுகேஸ்வர் தத் ஆகியோருக்காக வாதாடினார்.
1: மத்திய சட்டமன்ற துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அமெரிக்காவிற்கான முதல் இந்திய தூதராக பணியாற்றினார்.
0: சுதந்திரத்திற்கு பிறகு ஒடிசா மாநிலத்தின் ஆளுநராக பணியாற்றினார்.
1: இந்திய சுதந்திர போராளி மற்றும் பிரபல இந்திய வழக்கறிஞர் ஆசப் அலி பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1888.
1: 1998 மே 11.
0: மறைந்த முன்னாள் அணு விஞ்ஞானி அப்துல் கலாம் மற்றும் விஞ்ஞானி சிதம்பரம் குழுவினரின் கடும் முயற்சியால் பொக்ரானில் அணுக்கரு சோதனை மேற்கொள்ளப்பட்டது.
1: இதே நாளில் திரிசூழ ஏவுகணையின் வெற்றிகரமான சோதனை நடைபெற்றது.
0: இந்தியாவின் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்ட ஹன்சா 3 விமானத்தின் சோதனை ஆகியவை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது.
1: இந்த சோதனை வெற்றிகளை நினைவூட்டுமாறு இந்நாள் இந்தியாவில் அனுசரிக்கப்படுகிறது.
0: நாட்டின் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை அங்கீகரிக்கவும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கவும் தொழில்நுட்பத்தின் மீதான ஆர்வத்தை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையிலும் இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது.
1: இந்திய தொழில்நுட்ப வளர்ச்சி வாரியமானது இத்தினத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் சிறந்த பங்களிப்பை ஏற்படுத்திய தனிநபர்களுக்கு தேசிய விருதுகளை வழங்கி சிறப்பிக்கின்றது.
0: தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டர் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: முடிஞ்சு. எது முடிஞ்சது
5: சார்? நீங்களா?
4: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
6: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
4: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
7: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
8: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
9: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷ்யா காலேஜ், அயோத்தியப்பட்டினம், சேலம்.
10: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை, குமுதா மருத்துவமனை, CK சீனிவாச சராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
11: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
12: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லேப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
13: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன் மற்றும் ஹாய்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28 PR சீனிவாச ராவ் தெரு, தர்மபுரி.
14: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லேப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
15: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கனி விலை நிலவரம், கிலோ 1க்கான விலை நிலவரம்.

0: தக்காளி 26 ரூபாய், கத்திரி 18 ரூபாய், வெண்டைக்காய் 25 ரூபாய், அவரைக்காய் 50 ரூபாய், கொத்தவரை 36 ரூபாய், முள்ளங்கி 20 ரூபாய், பச்சை மிளகாய் 28 ரூபாய், சுரைக்காய் 15 ரூபாய், வாழைக்காய் 10 ரூபாய், முருங்கைக்காய் 70 ரூபாய், புடலங்காய் 30 ரூபாய், பீர்க்கங்காய் 36 ரூபாய், சர்க்கரை பூசணி 25 ரூபாய், சின்ன வெங்காயம் 40, 44 இரண்டு விலையில் இருக்கிறது. பெரிய வெங்காயம் 26 ரூபாய், கேரட் 54 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், பீன்ஸ் 164 ரூபாய், முட்டைக்கோஸ் 38 ரூபாய், பூண்டு 170 ரூபாய், இஞ்சி 148 ரூபாய், மொச்சை 50 ரூபாய், பாகற்காய் 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிப்புளவர் 30 ரூபாய், குடைமிளகாய் 60 ரூபாய், தேங்காய் 74 ரூபாய், எலுமிச்சை பழம் 270, 230 ஆகிய இரண்டு விலையில் இருக்கிறது. ஏலைக்கு வாழைப்பழம் 65 ரூபாய், கற்பூர்பள்ளி வாழைப்பழம் 43 ரூபாய், கொய்யாப்பழம் 46 ரூபாய். இவையாவும் இன்றைய தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரங்கள். உழவர் சந்தைக்கு போகும்போது மறக்காம துணிப்பை எடுத்துட்டு போங்க, நெகிழிப்பைகளை தவிருங்கள். நம்முடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பே நம் பாதுகாப்பு, அது மட்டுமல்ல நம் சந்ததிகளின் பாதுகாப்பு.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி, மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி, தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
3: எஸ்கே மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை 24 மணி நேரமும் அவசர சேவைகள், 3D டாப்ளர் ஸ்கேன், நவீன அறுவை அரங்கம், என்டோஸ்கோப், தீவிர சிகிச்சை பிரிவு, அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு ஊதியர்களுக்கான மருத்துவ காப்பீடு வசதி. எஸ்கே மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை, அரசு கலைக்கல்லூரி எதிரில், தர்மபுரி.
4: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க. ஸ்டெர்விட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்
5: மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details, visit stervit.in.
6: 35 ஆண்டுகளாக ஆரோரின் அடையாளம் IMS, IPS கல்வி நிறுவனங்கள். மெட்ரிக், CBSE, BEd காலேஜிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. IMS கல்வி நிறுவனங்கள், ஆரூர்.
0: சாலையில் பயணம் மேற்கொண்டிருக்கும் பயணிகளின் பயணம் சுகமாக அமைதில வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இருசக்கர வாகனத்தில் பயணம் மேற்கொண்டிருந்தால் மறவாமல் தலைக்கவசம் அணிந்து செல்லுங்கள். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம்.
7: தர்மபுரி மற்றும் கலெக்டரேட், ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
8: தர்மபுரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் திறக்கப்பட்டுள்ளது. 20% சலுகை விலையில் அனைத்து விதமான மருந்துகளும், கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளும் கிடைக்கிறது. ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ், தர்மபுரி.
7: தர்மபுரி மற்றும் கலெக்டரேட், ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் JS லீல
9: அன்பிரிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். பசிக்கு சாப்பிடுவது என்பது போய் இன்று ருசிக்கு சாப்பிடுவது என்ற காலம் வந்துவிட்டது. பாதுகாப்பான முறையிலே வீட்டில் சமைத்த உணவை தான் சாப்பிட வேண்டும் என்ற நிலை மாறி எங்கு வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்கின்ற மனோபாவம் ஏற்பட்டுவிட்டது. இதனால் பலரும் துரித உணவு வகைகள், பதப்படுத்தப்பட்ட டின்களில் மற்றும் பாலித்தீன் உறைகளில் அடைக்கப்பட்ட உணவுகள் என்ற மாய வலையில் சிக்கி தவிக்கிறார்கள் மக்கள். அதிலே அகப்பட்டுள்ளவர்கள் பெரும்பாலும் இளைஞர்களே. இதற்கு பல விளம்பரங்களும் ஊடகங்களும் விற்பனை உத்திகளும் துணை புரிகின்றன. துரித உணவு கலாச்சாரம் இளைய தலைமுறையை வெகுவாக பாதிப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். குண்டான குழந்தைகள் பார்ப்பதற்கு சிறு வயதில் கொழு கொழு என்று நன்றாக இருந்தாலும் அவர்கள் பெரியவர்களாகும் போதுதான் பிரச்சனையே விஸ்வரூபம் எடுக்கிறது. வயதான காலத்தில் வரவேண்டிய நோய்கள் முன்னரே வந்து குழந்தைகளின் வளமான எதிர்காலத்தை பால்படுத்தி விடுகிறது என்ற செய்தி வேதனை தருகிறது. ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் மிகுதியாக கிடைக்கும் உணவுப் பொருட்களை இன்னொரு பருவத்தில் உண்பதற்காக பதப்படுத்தி பாதுகாப்பாக வைக்கும் பழக்கம் எப்போதும் உண்டு. ஆனால் எந்த நோக்கத்திற்காக உணவு பாதுகாப்பு முறை பின்பற்றப்பட்டதோ அந்த நோக்கம் இன்று முற்றிலும் வணிகமயமாகி வருகிறது. தொழிற்சாலைகள் மூலம் உணவுப் பொருட்கள் பதப்படுத்தப்பட்டு உடனடியாக சமைக்கும் வகையில் கடைகளில் விற்கப்படுகின்றன. அப்படி விற்கப்படும் உணவுப் பொருட்களை பாக்டீரியா போன்ற நுண்ணுயிரிகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக உபயோகிக்கும் வேதியியல் பொருட்கள் உடல்

0: நலத்துக்கு கேடு விளைவிக்கிறது. ஒருபுறம் சரியான சத்துணவு கிடைக்காமல் பட்டினி சாவுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, மறுபுறம் அதிகம் சாப்பிடுவதால் உடல் எடை அதிகரித்து சிரமப்படுவோரும் நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம் மற்றும் இதய நோயால் அவதிப்படுவோரும் பெருகி வருகின்றனர். குறிப்பிட்ட ஒரு உணவை குறிப்பிட்ட ஒரு ஓட்டலில் சாப்பிடுவது என்பது கௌரவத்தின் அடையாளமாகவும் இத்தகைய ஓட்டல்களுக்கு நண்பர்களை அழைத்து செல்வது ஒரு தகுதி மதிப்பீடாகவும் கருதப்படுகிறது. இதில் என்ன கொடுமை தெரியுமா? புதிய உணவு கலாச்சாரத்தால் பல வகை தானியங்களை இப்போது பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டன. தினை, சாமை, ராகி, கம்பு ஆகியவை இளைய தலைமுறையினர் பார்த்திருப்பார்களா என்பது கூட சந்தேகமே. கீழ்வரகு கூடும் கொள்ளு அரிசி கஞ்சியும் போன இடம் தெரியவில்லை. நீர்மோரும் நீராகாரமும் பதநீரும் மறைந்து வருகின்றன. அவற்றின் இடத்தை வண்ண வண்ண நிறத்தில் குவியும் வகை வகையான குளிர்பானங்கள் பிடித்து கொண்டன. ஒரு காலத்தில் பள்ளிக்கு அருகில் ஈ மொய்க்கக்கூடிய உணவு பண்டங்களை வாங்கி சாப்பிடாதீர்கள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இன்று வண்ண வண்ண டப்பாக்களில் பிளாஸ்டிக் கவர்களில் எதையதையோ அடைத்து தருகிறார்களே. இந்த ரசாயனங்கள் உடலுக்கு எவ்வளவு ஆபத்தை ஏற்படுத்தப் போகிறதோ தெரியவில்லை. அது மட்டுமல்ல, வீட்டுக்கு வரக்கூடிய உறவினர்களுக்கு விருந்தோம்பல் என்ற பெயரில் காபி, டீ, வடை என அவர்களுக்கு விருப்பமில்லாமல் அவர்கள் மீது திணிப்பது கூட கொடுமையிலும் கொடுமைதான். உணவு வாழ்வின் ஆதாரம். சத்துள்ள உணவை சாப்பிடுகையில் அது உண்மையான நிறைவை அளிக்கும். பாதுகாப்பற்ற உணவு தற்காலிகமான உளவியல் ரீதியான மகிழ்ச்சியை தந்தாலும் அதற்கு பின்னால் இருப்பது அபாயகரமான சுகாதார கேடே. உணவானது உடலை வளர்த்து உயிரை காப்பதற்கு பதிலாக உடலை கெடுத்து உயிரை குடிப்பதாக அமைந்துவிடக்கூடாது. இந்த விழிப்புணர்வு எல்லோருக்கும் தேவை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இனிது இனிது கேட்டீர்கள். வழங்கினார் JS லீலா வினோதன்.
2: தர்மபுரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் திறக்கப்பட்டுள்ளது. 20% சலுகை விலையில் அனைத்து விதமான மருந்துகளும் கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளும் கிடைக்கிறது. ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ் தர்மபுரி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம்.
3: நிறைவுக்கு வருகிறது இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சி. தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதி கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். ஆசிய பளு தூக்கும் சாம்பியன் போட்டி காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். இன்று குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் இருந்து சோம்நாத் செல்லும் பிரதமர் அங்கு நடைபெறும் சாலை பேரணியில் பங்கேற்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து சோம்நாத் ஆலயத்தின் புனரமைப்பில் முக்கிய பங்காற்றிய சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலைக்கு பிரதமர் மரியாதை செலுத்த உள்ளார். பின்னர் சோம்நாத் ஆலயத்தில் வழிபாடு மேற்கொள்ளும் பிரதமர் அந்த ஆலயத்தின் கும்பாபிஷேக நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார். பின்னர் விமானப்படையினர் நிகழ்த்தும் சாகச நிகழ்ச்சியை பார்வையிடும் பிரதமர் அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டம் ஒன்றிலும் பங்கேற்க உள்ளார். இந்நிகழ்ச்சியின் போது சோம்நாத் ஆலயம் தொடர்பான அஞ்சல் தலையையும் 75 ரூபாய் மதிப்பிலான சிறப்பு நாணயத்தையும் அவர் வெளியிடுகிறார். அதன் பின்னர் வதோதரா செல்லும் பிரதமர் அங்கு சார்தாம் விடுதியை திறந்து வைக்கிறார். இதில்

பல ஆயிரம் மாணவ மாணவிகள் தங்கும் வகையில் தனித்தனியாக விடுதி வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த விடுதி வளாகத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள நவீன வசதிகளையும் திரு நரேந்திரமோடி பார்வையிட உள்ளார். இந்தியா அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சோம்நாத் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டதன் 75வது ஆண்டு நிறைவு விழா தொடர்பாக அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில், ஆயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து தாக்குதலை எதிர்கொண்டபோதும் இந்த ஆலயம் மீண்டு எழுந்து வந்துள்ளது என்று கூறியுள்ளார். நாட்டில் கலாச்சார மறுமலர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சோம்நாத் ஆலயம் வலிமையுடன் திகழ்வதைப் போலவே நாட்டின் பொருளாதாரமும் வலிமையுடன் உள்ளது என்றும், இந்தியா வேகமாக வளர்ச்சியடைந்து வருகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நமது பாரம்பரிய நடைமுறைகளான ஆயுர்வேதம், யோகா போன்றவை உலகெங்கிலும் தற்போது முக்கியத்துவம் பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நியூசிலாந்து, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுடன் மேற்கொள்ளப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் ஆயுர்வேதம் மற்றும் யோகா துறைகளைச் சேர்ந்தவர்கள் பயனடைவார்கள் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா எழுதிய நூல் வெளியிட்ட விழாவில் நேற்று அவர் பங்கேற்றார். இந்நிகழ்வில் பேசிய அவர், நமது அரசியல் சாசனத்தை அடிப்படையாக கொண்டு ஜனநாயகத்தின் வேர்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மக்களின் உரிமைகளை காப்பதில் நீதிமன்றங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் தெரிவித்தார். நீதித்துறையும் நிர்வாகமும் இணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். பல்வேறு அமைப்புகளுக்கு இடையே உள்ள ஒருங்கிணைப்பே ஜனநாயகத்தை மேலும் வலுவானதாக்கும் என்று திரு அமித்ஷா கூறினார். இந்நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகளை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதில் கிராமப்புற சாலைகள் முக்கிய பங்காற்றுவதாக அவர் தெரிவித்தார். இவை கிராமப்புற மக்களின் கல்வி, சந்தை வாய்ப்புகள், சுகாதாரம் ஆகியவற்றை மேம்படுத்துவதாகவும் அவர் கூறினார். மத்திய பிரதேசத்தில் பிரதமரின் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் 4வது கட்டத்தில் 973 சாலைகள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். இவை 2100 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், உள்ளூர் பொருட்களை வாங்க மக்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தற்போதைய புவிசார் அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு மக்கள் எரிபொருள் நுகர்வை முடிந்த அளவு குறைத்து அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகரிக்க உதவ வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். விவசாயிகள் நலனில் அரசு அதிக அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். மத்திய அரசின் செயல்பாடுகள் காரணமாக நாடு முழுவதும் பிஜேபியின் செல்வாக்கு அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களில் இது எதிரொலித்துள்ளதாக அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சி ஊழலையும் வாரிசு அரசியலையும் ஊக்குவித்து வந்துள்ளதாக திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டினார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆராய்ச்சி மையத்தை நேற்று அவர் ஆய்வு செய்தார். கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிகளுக்கான உள்கட்டமைப்புகளை அரசு தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் கூறினார். நாட்டின் முக்கியமான உயர்கல்வி நிறுவனங்களில் விண்வெளித்துறை தொடர்பான ஆய்வகங்கள் அமைக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு ஆராய்ச்சிகளுக்கும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கும் ஊக்கமளிப்பதாகவும், அதன் மூலம் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை அடைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரெட்டா தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டுக்கு சென்றுள்ள அவர் நேற்று வால் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றினார். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளதாக அவர் குறிப்பிட்டாா்.

உலகம் ஒரே குடும்பம் என்ற கொள்கையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக திரு பவித்ரா மார்கரிட்டா கூறினார். முன்னதாக அந்நாட்டின் புதிய அதிபர் பதவியேற்பு நிகழ்ச்சியிலும் அமைச்சர் பங்கேற்றார். அஸ்ஸாமில் புதிய அரசு அமைக்க முன்வருமாறு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவைக் கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தற்போதைய முதலமைச்சரான திரு ஹிமந்த பிஸ்வா சர்மாவுக்கு அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அழைப்பு விடுத்துள்ளார். முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையில் ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினர். அஸ்ஸாம் சட்டப்பேரவைத் தேர்தலில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாளை பதவியேற்க உள்ளது. இதில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். உத்தரப்பிரதேச அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கேபினெட் அந்தஸ்தில் இரண்டு பேரும் இணையமைச்சர் பொறுப்பில் இரண்டு பேரும் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். திரு பூபேந்தர் சௌத்ரி, திரு மனோஜ் பாண்டே ஆகியோர் கேபினெட் அமைச்சர்களாகவும்

0: உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். உத்தரப்பிரதேச அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கேபினெட் அந்தஸ்தில் இரண்டு பேரும், இணையமைச்சர் பொறுப்பில் இரண்டு பேரும் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். திரு பூபேந்தர் சௌத்ரி, திரு மனோஜ் பாண்டே ஆகியோர் கேபினெட் அமைச்சர்களாகவும், திரு அஜித்பால் சிங் மற்றும் திரு சோமேந்திர தோமர் இணையமைச்சர்களாகவும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். கும்பம் நகராட்சி தேசிய விருது பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், கடந்த ஆண்டிற்கான சிறந்த பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான விருதில் கும்பம் நகராட்சி மூன்றாவது இடத்தை பிடித்து 1.5 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வந்ததை சுட்டிக்காட்டினார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி காந்திநகரில் இன்று தொடங்குகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா உள்ளிட்ட 30 நாடுகளைச் சேர்ந்த 170க்கும் அதிகமான வீரர்கள் பங்கேற்கின்றனர். ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. முன்னதாக சென்னையில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவது குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று பங்கேற்கிறார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரெட்டா தெரிவித்துள்ளார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி காந்திநகரில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:25.
2: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
3: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
4: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
5: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் CBSE பள்ளி மத்தூர். யோகா, கராத்தே, செஸ், ஃப்ளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. LKG மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷ்யா காலேஜ், அயோத்தியப்பட்டினம், சேலம்.
7: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
8: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
9: தர்மபுரி மாவட்டத்திலேயே முதல் முறையாக கிரிக்கெட் டர்ஃப், ஸ்விம்மிங் பூல் அமைத்து மேலும் பல்வேறு விளையாட்டுகளால் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் ஒரே பள்ளி இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் அரூர்.
10: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
11: ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details, visit stervet.in.
12: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
13: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும். இல்ல,
14: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
15: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
16: நலம் தானே.
17: கண் பார்வை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண் மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
18: அது இல்லாம இப்ப கண்

0: வந்து நம்ம கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்றோம். ஆபரேஷன் பண்ணி அந்த லென்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, கேட்ராக்ட் லென்ஸ் எடுத்துட்டு உள்ள இன்ட்ராகுலர் லென்ஸ் நம்ம வைக்கிறோம். அது வந்து என்ன ஆகும், நாளை இடையில சில பேருக்கு அந்த இன்ட்ராகுலர் லென்ஸுக்கு பின்னாடி ஒரு அழுக்கு மாதிரி படிஞ்சிடும். அது என்ன ஆகும்னாக்கா, நம்ம வந்து போஸ்டீரியர் கேப்சூல்னு அங்க ஒரு திரவம் மாதிரி ஒன்று இருக்கு, ஒரு பை, அந்த பையில தான் நம்ம வந்து இந்த லென்ஸை எடுத்துட்டு இந்த பிளாஸ்டிக் லென்ஸை கொண்டு போய் நம்ம வைக்கிறோம். அந்த போஸ்டீரியர் கேப்சூல் என்ன ஆகும், நாளடைவில் அப்படியே திக்கான மாதிரி ஆயிடும். அப்போ ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, 2 வருஷம் 3 வருஷம் பார்வை நல்லா இருந்தது, ஆனால் எனக்கு இப்போ குறைஞ்சி போச்சுன்னு வருவாங்க. அதையும் நம்ம வந்து இந்த லேசர் கொடுத்து அதை கிளீன் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிற லாஸ்ட் ஒரு 10-15 வருஷத்துல வந்து நவீன சிகிச்சை முறைகள். முன்னாடிலாம் இதுக்கெல்லாமும் ஒரு ஒரு ஆப்ரேஷன் நம்ம பண்ண வேண்டி இருந்தது. அதனால பேஷண்ட்ஸுக்கு சுகர் இருக்கும்போது சுகர் ஹையாக இருக்கும், அவங்களுக்கு பண்ண முடியாது, அதனால நம்ம தள்ள வேண்டி இருக்கும், இல்லை அவங்களுக்கு வந்து பணமும் அதிகம் செலவாகும் ஆப்ரேஷன்னு போகும்போது. இப்போ இந்த மாதிரி லேசர்கள் பண்ணும்போது பண செலவும் பேஷண்ட்ஸுக்கும் கம்மி. இதெல்லாம் வந்து ஒரு 5,000-6,000 முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம நார்மல் சிகிச்சையில் நம்ம சொல்கிறோம். இப்போ இது இல்லாமல் கண்ணாடிகள் எடுக்கிறதுக்கு லேசர் சிகிச்சை முறை இப்போ வந்திருக்கு. அதை பற்றியும் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம 21 வயசு ஆன பிறகு, அதாவது 2 வருஷத்துக்கு கண்ணாடி பவர் மாறாமல் இருந்ததுன்னா லேசர் பண்ணி அந்த கண்ணாடி பவரை நிவர்த்தி பண்ணிடலாம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அது என்னென்ன முறைகள் இருக்குன்றதை பற்றி நம்ம பார்ப்போம். முதல் முறை வந்து லாசிக் லேசர்னு ஒன்று இருக்குது. அதாவது இதுவும் வந்து ஒரு விதமான லேசர், எதனால அதுவும் வந்து ஒரு வேவ்லெங்க் இருக்கிற, தனி வேவ்லெங்க் இருக்கிற லேசர். இது வந்து லேசர் அசிஸ்டட் இன்சிட்டிவ் கெரட்டோமெல்யூசிஸ் நாங்கள் சொல்லுவோம். அதாவது அந்த கருவிழி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கருவிழியை ஒரு ரீஷேப் பண்ற மாதிரி, அது அதுக்கு இருக்கிற ஷேப்லேருந்து ஒரு தனி இன்னொரு ஷேப் நம்ம கிரியேட் பண்ற மாதிரி பண்றது தான் லாசிக் லேசர்ன்றது பேர். இதனால கண்களோட அளவு, நீட்ட வாக்கில் இருக்கிற அளவு வந்து கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகி அது குறையறதுனால பார்வை அவங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிடுது. ஸோ இது வந்து எல்லாருக்குமே பண்ணலாம். 21 வயசு ஆயிடுச்சு, 2 வருஷம் கண் பவர் நம்பர் வந்து மாறாம இருக்கு, கண்களும் நல்லா இருக்கு, அதாவது கருவிழியும் நல்லா இருக்கு, ஹெல்த்தியா இருக்கு. கருவிழிக்குன்னு ஒரு திக்னஸ் இருக்கு, அந்த திக்னஸும் நல்லா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சிகிச்சை முறை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
1: இதுவரை கண் பார்வை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண் மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலம்தானே.
3: இதயத்தின் 4 அறைகளிலும் இசை நிரப்பிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 7:30.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நிகழ்ச்சியோடு உங்கள் நண்பன் ஏரியூர் கே கார்த்திக். சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வருகிறது சாய் அபயங்கர் இசையில், சாய் அபயங்கர் தீப்தி சுரேஷ் குரலில், டியூன் திரைப்படத்திலிருந்து. கரையை கடக்கும் அலையை போல, கரையை கடக்கும் அலையை போல மூச்சு காற்றும் அலை எழுப்புகிறது உன்னால்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
3: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
5: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
6: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
7: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
6: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி சேலம். தொடர்புக்கு 9524936156.
8: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
9: நாடி நரம்புகளில் நாதங்களை மீட்டிக் கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது சந்தோஷ சாரல். இன்னைக்கு நிகழ்ச்சியில இடம்பெறக்கூடிய புதுரி வினா, 2026 ஆண்டிற்கான சிறந்த உலகளாவிய சுற்றுச்சூழல் தலைமைத்துவமிக்க திட்டம் விருதை பெற்ற நிறுவனம் எது?

0: நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை படிப்பில் சேர மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். www.tngasa.in என்ற இணையதளத்தின் மூலம் May 29 வரை விண்ணப்பிக்கலாம். மேலும் இதுகுறித்த விவரங்களுக்கு மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள உதவி மையங்களை நாடலாம்.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
3: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
4: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
5: வாரியார் மேல்நிலைப்பள்ளி, பெண்ணாகரம் மெயின் ரோடு, தருமபுரி.
6: தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
5: தொடர்ந்து 100% தேர்ச்சி,
6: நீட், JEE தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி,
5: அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி,
6: முன்னணி மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரியில் அதிக அளவில் மாணவர்கள் சேர்ந்து சாதனை.
5: வாரியார் மேல்நிலைப்பள்ளி, தருமபுரி.
7: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
7: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
9: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமளிகை விளங்கொண்டிருக்கும் சந்தோஷ சாரல் சாரலில் அடுத்த பாடலாக வெளிக்கு வருகிறது சித்துகுமார் இசையில விக்னேஷ் ராமகிருஷ்ணா வரிகளுக்கு ஆனந்த் சின்னமை குரலில் ஆறாமலே திரைப்படத்திலிருந்து. உன் புன்னகையில் தான் எத்தனை அதிசயங்கள், உன் புன்னகையில்தான் எத்தனை அதிசயங்கள், எப்படி நடந்தது?

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
2: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை. லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை. சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
3: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டணம், சேலம்.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கொண்டிருப்போர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க

நேயர்களே, தருமபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 700 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது.

0: நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் மூலம் பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம் என 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. எனவே 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர்கள் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள சிறார் பள்ளி தலைமை ஆசிரியரையோ மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையோ அணுகலாம்.
1: அலையலையா இதயத்தை வலையமிட்டுக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சந்தோஷ சாரல். சந்தோஷ் சாரல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது சந்தோஷ் நாராயணன் இசையில யுகபாரதி பாடல் வரிகளுக்கு தீக்குரலில் வாழை திரைப்படத்திலிருந்து. மனம் மகிழ்ச்சியில் நிறைந்து வழிகிறது, மனம் மகிழ்ச்சியில் நிறைந்து வழிகிறது, பௌர்ணமி நிலவாய் நீ.

0: IMS கல்வி நிறுவனங்களில் LKG மாணவர்களுக்கு மாண்டசேரி ஃபானிக்ஸ் முறையில் வகுப்புகளும், இந்தியன் மெட்ரிக் ஸ்கூல் இந்தியன் பப்ளிக் ஸ்கூலில் 6 முதல் 10 வகுப்பு மாணவர்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸும் நடத்தப்படுகிறது. IMS கல்வி நிறுவனங்கள் அரூர்.
1: கிருஷ்ணகிரி KMS மருத்துவமனை பச்சிளம் குழந்தைகள் முதல் 18 வயது வரை ICU வசதியுடன் கூடிய பிரத்யேகமான மருத்துவமனை. ஆஸ்துமா, அலர்ஜி, காய்ச்சலுக்கு இன்சூரன்ஸ் மூலம் கட்டணமில்லா சிகிச்சை அளிக்கப்படுகிறது. KMS மருத்துவமனை கிருஷ்ணகிரி.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: காண்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
4: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
5: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
4: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
5: பர்னிச்சருக்குன்னு
4: மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
6: இசை தென் சிந்தும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 7:52. நேரிலே இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுனையர்கள் பங்கேற்று

உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அந்த நேரத்தில் அமனேர்களை இதுவரை பண்பலையில், அதாவது எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளாத அறிமுனையர்களுக்கான நேரம் தான் அது. அந்த நேரத்தில் நீங்கள் அழைக்கலாம் 0-43-42-24-40-30 அப்படிங்கிற எண்ணிலையோ, அல்லது 0-43-42-24-40-31 என்ற எண்ணிலோ. வாட்ஸ்அப் வழியாக அறிமுனையர்கள் பாடல் கேட்க 0-43-42-24-40-30 அப்படிங்கிற எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை டைப் செய்து அனுப்புங்கள். அமனேர்களே, இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புணல். சேலம் மற்றும் திருச்சி, மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கொண்டிருக்கும் சந்தோஷ சாரல். சாரலில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது ஜி வி பிரகாஷ்குமார் இசையில கென் கருணாஸ் குரல்ல யூத் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: உங்க பொண்ணை காலேஜ்ல சேர்த்துட்டீங்களா?
1: ஆமாமா, தரமான கல்வி, முழுமையான தேர்ச்சி, இந்த ரெண்டும் இருக்கிற கல்லூரியான ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல தான் சேர்த்திருக்கேன்.
0: ஆமாக்கா, நானும் கூட கேள்விப்பட்டேன். 102 தங்கப்பதக்கமும் பல்கலைக்கழக அளவுல 902 தரவரிசை வாங்கின கல்லூரின்னு சொன்னாங்க.
1: சரியா சொன்ன. நவீன ஆய்வகம், GPS வசதியுடன் பேருந்துகள், படிக்கும் போதே வேலை வாய்ப்பை உருவாக்கும் கல்லூரி ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், நல்லம்பள்ளி. போன் 9944532060.
2: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.

தருமபுரி பெரியார் பல்கலைக்கழக பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மைய இயக்குநரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தருமபுரி பைசுவல்லியில் உள்ள பெரியார் பல்கலைக்கழக பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் வருகிற 2026-2027 கல்வியாண்டிற்கு வணிகவியல், ஆங்கிலம், மேலாண்மையியல், கணினி அறிவியல், இயற்பியல், கணிதவியல், உயிர் தொழில்நுட்பவியல், புவி அமைப்பியல் ஆகிய 8 பாடப்பிரிவுகளுக்கு முதுநிலை மாணவர் சேர்க்கை விண்ணப்பம் வரவேற்க

படுகிறது. எனவே மாணவர்கள் www.periyaryuniversity.ac.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் என பெரியார் பல்கலைக்கழக பட்ட மேற்படிப்பு ஆராய்ச்சி மைய இயக்குநர் தெரிவித்துள்ளார்.

0: ஒலித்த பாடல் மாஸ்க் திரைப்படத்திலிருந்து. சந்தோஷரல் நிகழ்ச்சியில இன்னைக்கு கேட்டிருந்த பொதுரிவினா அதற்கான விடை, 2026 ஆண்டிற்கான சிறந்த உலகளாவிய சுற்றுச்சூழல் தலைமைத்துவமிக்க திட்டம் அப்படிங்கிற விருதை பெற்ற நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். இந்த விருதை பெற்ற நிறுவனம் டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷன்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இசைத்தேன் சிந்து. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 8 மணி. தொடர்ந்து கேட்கலாம்.
2: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: தருமபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான இரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தருமபுரி அரோவா இரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
2: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
4: இன்று மே 11, சான்றோர் பலருடைய சாதனைகளை விடவும் அவர்களின் வாழ்க்கை பல அரிய செய்திகளை நம்முன் வைத்து விடுகிற நிகழ்வை பார்க்கிறோம். சான்றோர் என்பதற்கு அவரவர் தம் வாழ்க்கை அனுபவங்கள் தானே சான்றுகளாக விளங்குகின்றன. நொடிப்பொழுதும் வீணாக்காமல் பயனுள்ள வகையில் அவர்கள் தங்களுடைய பொழுதுகளை செலவழித்துக் கொண்டதும், அதே சமயத்தில் அடுத்தவர்களுக்கு இன்னும் வராமல் தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்வதும் கூட அவர்களின் வழக்கமாக இருக்கிறது. அத்தகைய சான்றோர்களின் உயிரணைய பொழுதுகளை நாம் வீணாக்கி விடுகிற செயலை நாம் செய்துவிடல் ஆகாது என்பதற்கு பலருடைய வாழ்க்கையும் முன் உதாரணமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அரும்பணிகளை ஆற்றிக் கொண்டிருப்பவர்களை ஒரு முகஸ்துதிக்காகவோ ஒரு பொழுதுபோக்கிற்காகவோ அவர்களிடத்திலே சென்று உரையாடிவிட்டு மீள வருகிற பொழுது அவர்கள் அந்த பொழுதை எவ்வளவு பயனுடையதாக ஆக்கிக் கொண்டிருப்பார்கள் என்பதை நாம் நினைக்க மறந்து விடுகிறோம். நம்முடைய நேரங்களை இப்படித்தான் பிறர் வீணாக்கி விடுகிறார்கள், அவர்களுடைய நேரங்களையும் வீணாக்கி விடுகிறார்கள். அப்படியான ஒரு சூழலில் ஒரு பேரறிஞரிடத்தில் ஒரு தமிழாசான் ஒருவர் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருக்கிறார். வந்தவரின் முகம் கோணிவிடல் ஆகாது, மனம் வருந்திவிடல் ஆகாது என்பதற்காக நெடுநேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 2 மணி நேரம் இடையில் கழிந்து போய் விடுத்தது. அந்த வேளையில் ஒரு இளைஞர் உள்ளே வருகிறார். அவரை கண்டவுடன் முதிர்ந்த பேரறிஞராக இருக்கிற அவர் சொன்னார், தம்பி

0: என்னிடத்தில் நிறைய அன்புடையவர், ஏதோ ஒரு காரணமாக என்னை பார்க்க வந்திருக்கிறார் என்று குறிப்பாக சொல்லுகிறார். உண்மையில் வந்த இளைஞர் எந்த காரணத்திற்காகவும் இல்லை, அவரை பார்க்க வேண்டும் என்றுதான் வந்தார். ஆனால் குறிப்பாக அந்த பெரியவர் பக்கத்தில் வந்து நேரத்தை வீணடித்து பேசிக் கொண்டிருக்கிறவரிடத்தில் மொத்தமாக சொன்னார், எனக்கு அவசரமாக வேலை இருக்கிறது, இந்த தம்பி அதற்காகத்தான் வந்திருக்கிறார் என்பது போல சொல்லி அவரை கிளப்புவதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறார். அதை பற்றி அவர் ஒன்றும் உணர்ந்து கொண்டதாகவே தெரியவில்லை. அப்படியானால் நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள், நான் கொஞ்ச நேரம் வெளியிலே போய் உட்கார்ந்து விட்டு மீண்டும் வருகிறேன் என்று அவர் இழுத்திருக்கிறார். சமாளிக்க முடியாத நிலையில் அந்த சான்றோர் சொன்னார், தம்பிக்கு ரொம்ப நேரம் என் கூட வேலை இருக்கிறது, நீங்கள் ஓய்வாக இருக்கலாமே, விடைபெறலாமே என்ற போதும் கூட நான் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் காத்திருக்கிறேன் என்று அவர் சொன்னாராம். நீங்கள் காத்து இருந்த நேரம் போதுமானது என்று பொறுமை காத்திருக்கிற நிலையில் ஒரு புன்முறுவலோடு அவருக்கு விடை கூறி அனுப்பிவிட்டதற்கு பின்னாலே எதிரில் வந்து நிற்கிற இளைஞரை பார்த்து சொன்னாராம், இப்படித்தான் நம்முடைய பொழுதுகள் பிறரால் பயனற்ற நிலையில் கழிக்கப்படுகின்றன என்று சொன்னவுடன் அவர் சொன்னார், ஐயா, நான் உங்கள் நேரத்தை நெடுநேரம் எடுத்துக்கொள்வதற்காக காத்திருக்கிறவன் அல்ல என்று அவர் சொன்னவுடன் சிரித்துக் கொண்டாராம். காலத்தின் அருமை அறிந்து பணியாற்றுகிறவர்களின் காலத்தை அபகரிக்காமல் இருப்பது கூட காலதாலத்திற்கும் நாம் செய்யக்கூடிய தொண்டுகளில் ஒன்றாக இருக்கிறது. எனவே நமக்குரிய நேரத்தை நாம் நமக்காக பயன்படுத்துவதை விடவும் அடுத்தவர்களின் நேரத்தை அபகரித்துக் கொள்வது அதைவிட ஆபத்தானது என்கிற செய்தியினை சிந்தனையினை இன்று உணர்த்துவதற்கான பின்புலமாக நிற்கிற அந்த சான்றோர் வேறு யாரும் அல்லர், நாடு முழுவதும் ஏடு தேடி கொண்டு வந்து சங்க இலக்கியத்தின் தொன்மையை வாழ்க்கையின் அனுபவங்களாக தரக்கூடிய ஏடு தேடு காதலர் உவே சாமிநாத ஐயர்தான் அந்த சான்றோர். அவரிடத்தில் வந்து பேசிய தமிழறிஞர் எவரென்று தெரியவில்லை, ஆனால் அவரை அந்த இடத்தில் சென்று நேரத்தை காப்பாற்றி தந்தவர் மு அருணாசலம் என்பவர். அவருடைய அனுபவத்தின் பதிவாக வருகிற இந்த செய்திதான் இன்று நன்று ஒன்று என்பதாக நம்முடைய பொழுதுகளை நாம் வீணடிப்பதை விடவும் ஆபத்தானது அடுத்தவர்களின் பொழுதுகளை அபகரித்து இருவருடைய பொழுதுகளையும் எதற்கும் பயனற்ற முறையில் செலவழிப்பது என்பதை உணர்ந்து கொண்டு அதனை செய்யாமல் இருப்பதே நல்லது என்பதாக உங்கள் முன் வைக்கிறேன்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: நமது காணங்களை அளித்தந்து கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 8:05.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேரில் இது பொன்னியின் புதுப்புணல். காலையில் எல்லாருமே வந்து பரபரப்பாக இயங்கிட்டு இருப்போம் இல்லையா, அதுவும் வந்து ரெண்டு நாள் விடுமுறை வேறு. அலுவலகத்துக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை அப்படியே வேகமாக கிளம்பிகிட்ருப்போம். இன்றைக்கி என்னென்ன பொருட்கள் தேவை எடுத்து வச்சுட்டுமா அப்படின்னு ஒரு முறை பரிசோதனை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, வெயிலினுடைய தாக்கமும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இல்லையா, அதனால் குடை தண்ணீர் பாட்டில் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எங்கே போகிறதா இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடியே போயிடுங்க. பொன்னியின் புதுப்புணல் அறிவு நேயர்களுக்கான நேரங்க இது. இதுவரைக்கும் பண்பலையில் எந்த நிகழ்ச்சியிலையும் கலந்து கொள்ளாத அறிவு நேயர்கள் அழைக்கலாம். 043-42 அப்படிங்கிற முன்னணிப்போடு 24-40-30 அப்படிங்கிற எண்ணிலையோ அல்லது 24-40-31 என்ற எண்ணிலோ 043-42-24-40-30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணில் கூட உங்களுக்கு பிடிச்ச பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உங்கள் பெயர் உங்கள் ஊர் பெயரை டைப் செய்து அனுப்பி கேட்கலாம். ஆமாங்க, இது உங்களுக்கான அறிமு நேயர்களுக்கான நேரங்க.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
6: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
7: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லேப்ரோஸ்கோபி லேசர் அறுவை

0: சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கும் சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்த ரோட், போச்சம்பள்ளி.
1: பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் இதோ வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகக்கூடிய நேயர் சேலம் மாவட்டம் காமலாபுரம் பகுதியிலிருந்து ஸ்ரீதேவி அவங்க கேட்டிருக்காங்க கும்கி திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: ஆஷா சன்ஃப்ளவர் ஆயில். மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட்னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். கான்டாக்ட் 9524936156.
2: உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, இன்று மாவட்ட ஆட்சியரக அதியமான் கூட்டரங்கத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற உள்ளது. இன்று மாவட்ட ஆட்சியரக அதியமான் கூட்டரங்கில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற உள்ளது. இனிவரும் வாரங்களில் திங்கட்கிழமை தோறும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or org.
6: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
7: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 crore மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
7: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை வழங்கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இது பொன்னியின் புதுப்புணல். அறிமுக நேயர்கள் அழைக்கலாம் 0-43-42 அப்படிங்கிற முன்னெண்ணிப்போடு, 24-40-30 அப்படிங்கிற எண்ணிலோ, அல்லது 24-40-31 என்ற எண்ணிலோ, 0-43-42-24-40-30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கும் உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயரும் உங்கள் ஊர் பெயரும் டைப் செய்து அனுப்பலாம். இப்பொழுது இணைப்பில் வரும் அறிமுக நேயர், வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: தர்மபுரி மாவட்டம் வரகூர்ல இருந்து ரஞ்சிதா பேசுறேன்.
1: வரகூர்ல இருந்து ரஞ்சிதா. ரஞ்சிதா என்ன பண்றீங்க?
2: முல்லைப்பூ அறுக்கறேன் சார்.
1: முல்லைப்பூவா? எவ்வளவு போட்டிருக்கீங்க?
2: ஒரு வயல் இருக்கு சார், அதுல வந்து இப்போ ஒரு 5 கிலோ அறுக்குதுங்க சார்.
1: 5 கிலோ அறுக்குறீங்க? எவ்வளவு நேரம் ஆகும் 5 கிலோ அறுக்கிறதுக்கு?
2: அது ஒரு 2 மணி இல்ல 3 மணி ஆயிடும் சார்.
1: 3 மணி வரைக்கும் அறுப்பீங்களா அந்த வெயிலையும்?
2: ஆமாங்க சார், டெய்லியா இருக்கிறேங்க சார்.
1: சரி சார், சரிங்க. பின்ன ரேட் எல்லாம் பரவாயில்லையா?
2: இல்லைங்க சார், ரேட் இல்லை சார், 120 தான்.
1: 120 தான் போயிட்டு இருக்குது, இன்னும் ஏறணும் இல்லையா?
2: ஆமாங்க சார்.
1: சரி சரி, உங்களுக்கு பொழுதுபோக்குன்னா என்னங்க?
2: எங்களுக்கு மாடு இருக்கு சார், ஆடு இருக்கு,
1: கால்நடைகளும் வளர்த்துறீங்க.
2: சரி
1: சரிங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுடைய தொழில் மேலும் வளர. என்ன பாடல் கேட்கலாங்க?
2: சிறையில இருந்து நீலோத்தி சாங்.
1: இது உங்களுக்காக அந்த பாடல் கேட்டலாமா?
2: சரிங்க சார்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மை.

0: பொறியியல், பிஎட், எம்எட் கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள், இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோட் மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
2: கிருஷ்ணகிரி ஐசிஐசிஐ வங்கி அருகில் ஜேபி நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை ஜேபி மருத்துவமனை, ஐசிஐசிஐ வங்கி அருகில்.

0: மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
1: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit
3: உலகெங்கிலும் ஒழித்துக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 8:24. உஷா சன்புலோராயில் வளையம் கொண்டிருக்கும் பொன்னியின் புதுப்புணல் நேரிலே இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம் என்று கொண்டு வருகிறது முதுமையில் மகிழ்ச்சி. நேரலையில் பங்கேற்கிறார் மேனாள் வேளாண் உதவி இயக்குனர் என் மதுபாலன் அவர்கள். பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
4: கந்தலில இருந்து மதுமிதா பேசுறேன் சார்.
3: கந்தலி மதுமிதா, என்ன பண்றீங்க
4: சார்? படிச்சிட்டு இருக்கேன் சார்.
3: படிச்சிட்டு இருக்கீங்களா? எத்தனாவது படிக்கிறீங்க, என்ன படிக்கிறீங்க?
4: 10th முடிச்சு 11th போக போறேன்
3: சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி சரிங்க, அடுத்து 11th போக போறீங்க. அப்புறம் என்ன, இந்த விடுமுறை எல்லாம் எங்க டூர்லாம் போனீங்களா?
4: இல்ல சார், எங்கும் போல. வெயில் ரொம்ப அதிகமா இருக்கறதால போல.
3: ஓ, அதிகமா இருக்குது அப்படிங்கறதனால இங்க பாதுகாப்பா இருந்துட்டீங்க.
4: ஆமா சார்.
3: சரி சரி, உங்களுக்காக என்ன பாடல் கொடுக்கலாங்க?
4: அமரன் படத்துல இருந்து மின்னலே சாங்.
3: இது அந்த பாடல் மின்னல் போல உங்களுக்காக வருகிறது. தொடர்ந்து பண்வளியோட இணைந்திருங்கள். நன்றி.
4: தேங்க்யூ சார்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
0: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
2: 35 ஆண்டுகளாக அரூரின் அடையாளம் IMS IPS கல்வி நிறுவனங்கள். மெட்ரிக் CBSE BEd காலேஜிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. IMS கல்வி நிறுவனங்கள் அரூர்.
3: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
7: நிலையத்தில் நேரம் 8:30, தொடர்ந்து கேட்கலாம்.
8: தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுக்குகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
9: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
10: சுபமுகர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
9: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
10: என்றும் இனி என்றென்றும்
9: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
10: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
9: தர்மபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
10: சுபமுகர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
9: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
10: என்றும் இனி என்றென்றும்
9: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
10: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
9: தர்மபுரி.
8: தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறுகுகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள்.
11: வணக்கம். பெரும் காப்பியங்கள்ல கதாநாயகன், எதிர்நிலை பாத்திரமாகிய வில்லன், கதாநாயகி, இவர்களுடைய பெயர் நமக்கு நினைவில் இருக்கும். இப்போ ராமாயணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ராமர், சீதை, ராவணன், ரொம்ப பெரும் உதவி செய்த ஆஞ்சநேயர், இவர்களுடைய பேரெல்லாம் ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் சாதாரணமாக வந்துட்டு போகக்கூடிய சில பேருடைய பேர் ஞாபகத்துக்கு வராது. என் பரதனே ரொம்ப பேருக்கு தெரியாது. இப்போ நீங்கள் மகாபாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ பஞ்சபாண்டவர்கள் தலைவனாகிய தர்மன், அவருடைய 4 சகோதரர்கள் பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா, இதில் தர்மனை பற்றி கேள்விப்படுவோம் சூதாடுவார், பீமன் பற்றி கேள்விப்படுவோம் பலசாலி, அர்ஜுனன் பற்றி கேள்விப்படுவோம் வில்லுக்கு விசயன். இந்த நகுல சகாதேவர்கள் ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, 5 பேரும் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் இல்லை, முதல் 3 பேர் ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்தவர்கள். அதாவது தர்மன் யமதர்மனுக்கும், பீமன் வாயு பகவானுக்கும், அர்ஜுனன் இந்திரனுக்கும் பிறந்தவர்கள். அவள் குந்தி தேவி தனக்கு தெரிந்த அந்த மந்திரத்தை தன் தங்கையாகிய மாத்ரிக்கு சொல்ல அவள் பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் நகல சகாதேவர்கள், அஸ்வினி தேவர்களுக்கு பிறந்தவர்கள் அந்த 2 பேரும். இதில் நகலனுக்கு ஒரு சிறப்பு என்ன என்று கேட்டால், அவன் மருத்துவத்தில் வல்லவன். அவன் கைவச்சான்னா சாகப்புற உயிர் கூட பிழைச்சேந்திரிக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு நகலன். சகாதேவனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் அதிகமாக நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் சகாதேவன் தான் காலத்தை கணிக்கக்கூடிய வல்லமை உள்ளவன். எப்படின்னு கேட்டால், சோதிடத்தில் வல்லமை மிக்கவன்.

0: ரொம்ப அழகாக சொல்லுவார் பாரதியார் பாஞ்சாலி சபதத்தில். பாஞ்சாலி அப்படி சபையில் இழுத்து வந்தபோது வீமன் மூச்சு விட்டான் முலையின் வியநாகம் போல, காமனத்த பார்த்தன் அங்கே களையிலிருந்து விட்டான். இப்படியே எல்லாத்தையும் சொல்லிட்டு ஊமை போல் இருந்தான் பின்னோன் உண்மை முற்றுணர்ந்தோன் அப்படிம்பார். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருந்தான் சகாதேவன். ஏன்னா என்ன நடக்க போதுன்னு அவனுக்கு தான் தெரியும். யுத்தத்துக்கு இது வைக்கிறதுக்கு முன்னாடி தூது அனுப்புகிறாங்க, கிருஷ்ண பரமாத்மா தூது போகிறார். அப்போ தூது போகிறப்ப இவங்களை எல்லாரையும் உட்கார வச்சு கேட்குறார், தர்மன் பீமன் அர்ஜுனன் நகலன் சகாதேவன் பாஞ்சாலி எல்லாரையும் உட்கார வச்சு நான் போய் தூது போய் கேட்கட்டுமா, யுத்தம் வேணுமா இல்லை சமாதானமா? அதில் சமாதானங்கிறாரு தர்மர். பீமன் ஒத்துக்கிற மாட்டேங்கன்னா, அர்ஜுனன் ஒத்துக்கிற மாட்டேங்கன்னா, நகுலன் ஒத்துக்கிற மாட்டேங்கன்னா. பாஞ்சாலி ரொம்ப கவலைப்படுறா, இந்த யுத்தம் நடக்கலைன்னா நான் எப்படி தலைய முடிய முடியுங்கிறா. சகாதேவன்கிட்ட வந்து கேட்டார் கிருஷ்ண பரமாத்மா, நான் வந்து போய் போருக்கு தூது போகிறேனே, நான் யுத்தம் வேணுமா வேண்டாமா? சகாதேவன் சிரிக்கிறான். எதுக்கு சிரிக்கிறேன்? இந்த யுத்தம் நடந்தேன் என்ன, நடக்கலைன்னு என்ன, என்ன ஆனால் என்ன, ஆகலைன்னு என்ன, ஏன் இப்படி சொல்கிறேன், நான் உண்மையை சொல்லட்டுமான்னு கேட்டான். இங்கே வேண்டாம் உள்ளவா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டார் கிருஷ்ண பரமாத்மா. சொல், அப்போ அவன் சொன்னா, கிருஷ்ணா நீ இந்த பூமியில் பிறந்திருக்கதே எதுக்காகன்னு கேட்டால், பூபாரத்தை குறைப்பதற்காக பிறந்திருக்கிற. எனக்கு தெரியாதா கர்ணன் யாருன்னு? எனக்கு தெரியாதா? எனக்கு எல்லாமே தெரியும். நீ பாரத அமரில் யாவரையும் நீராக்கி பூபாரம் தீர்க்க புரிந்தாய் புயல்வண்ணா. கோபாலா கோவிந்தா போரேரே நீயன்றி மகாபாரதம் தீர்க்க மற்றார்கள் உள்ளாரோ? நீ பிறந்திருக்கதே இதுக்காக தான், அதனால் நீ போகிற யுத்தம் வரப்போகுது. உன்னை கிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டே கேட்டார், சரி அப்படின்னா இது வராமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நான் சொல்கிறதெல்லாம் குறிச்சிக்கோ, வராமல் செய்யலாம். சொல் அப்படின்னார் கிருஷ்ணன். எங்களுக்கெல்லாம் முந்தி பிறந்தானே கர்ணன், எங்கள் அம்மா வயிற்றில், அவனை அரசனாக்குனா சண்டை வராது, துரியோதனை ஒத்துக்கிடுவான், நாங்களும் ஒத்துக்கிடுவோம். சரி அது செய்ய முடியாது. இந்த இருக்கான அர்ஜுனை இவனை கொண்டுட்டால் யுத்தம் நடக்காது, அதுவும் நடக்காதுன்றார் கிருஷ்ணர். சரி அப்போ ஒன்று செய், பாஞ்சாலி இருக்கால அவளை கூப்பிட்டு போய் திருப்பதியில் ஒரு மொட்டையை போட்டு வந்தோம்னா அந்த யுத்தம் நடக்காது. கிருஷ்ணர் சிரித்தார், இதெல்லாம் செய்ய முடியுமா? எல்லாம் முடியாதுன்னா ஒன்றே ஒன்று செய்யலாம், உன்னையை பிடிச்சி கட்டி பாதாள அறைக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா யுத்தம் வராதுன்னா. கிருஷ்ணருக்கு சிரிப்பு தாங்க முடியல, என்னை பிடிச்சி கட்டி வைக்க முடியுமா உன்னால்? இந்தா வச்சு கட்டட்டுமா சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கிருஷ்ணர் ஆயிரம் கிருஷ்ணராக மாறிட்டாருங்க. அப்போ அவன் அப்படி உட்கார்ந்து தன்னுடைய மனசை ஒருங்கிணைச்சான், பக்தியில் அன்பினால் கட்டினா அந்த ஆயிரம் கிருஷ்ணன் கட்டுப்பட்டாங்க. அப்போ அவர் அவுத்து விட்றா அவுத்து விட்றா அப்படின்னாரு. அவுத்து விட்றேன், எங்கள் அஞ்சு பேர்த்த காப்பாற்றுவேன்னு நீ எனக்கு உறுதி தரணும். நிச்சயமாக என்ன நடந்தாலும் அஞ்சு பேரை காப்பாற்றுவேன்னு சொல்கிறாருங்க. அந்த உறுதிமொழி தான் அந்த அஞ்சு பேரை காப்பாற்றி கொடுத்தது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக் ஏஐடிஎஸ் ஐடி அக்ரி பிஇ பயோமெடிக்கல் சிஎஸ்சி ட்ரிபிள்இ இசிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் பொம்மிடி தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: இசைத்தேன் சிந்தும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.

0: sunflower oil.
1: Mecheri, the Kaveri Paramedical Campus.
2: BPT Physiotherapy, BSc Nursing, Bachelor of Pharmacy, Diploma in Pharmacy, Diploma in General Nursing ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: The Kaveri Paramedical Campus, Mecheri, Salem. மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தர் ரோட் போச்சம்பள்ளி.
4: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், பிளேஸ்மெட்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள்.
5: பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில் 0 43 42 அப்படிங்கிற முன்னிணைப்போடு 24 40 30 அப்படிங்கிற எண்ணிலோ அல்லது 24 40 31 என்ற எண்ணிலோ அறிமுக நேயர்கள் அழைத்து உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். 0 43 42 24 40 30 அப்படிங்கிற வாட்ஸ்அப்பில் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரும் டைப் செய்து அனுப்பி கேட்கலாம். இப்பொழுது இனிப்பில் வரும் அறிமுக நேயர் வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம். யார், எங்கிருந்து கேட்டிருக்கீங்க, பேசுறீங்க?
6: யாசர்முனி.
5: பாளையம்புதூர்ல இருக்கீங்களா? என்ன லீவா? சரி சரி, எங்க போனீங்க லீவுக்கு?
6: வத்தல் மலை ஏற்காடுலாம் போட்டீங்க.
5: சரி சரி சரி, எத்தனை படிக்கிறீங்க?
6: நான் 8வது 9வது
5: போறேன். 9வது வகுப்பு போறீங்க, சரிங்க. வாழ்த்துக்கள். என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
6: வலிமை படைச்சது அம்மா சாங்.
5: சரி, அந்த பாடல் கேட்டறலாம். தொடர்ந்து பண்பொழியோடு இணைந்திருங்கள்.

0: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 1 7

0: Viking Bunions and Briefs. பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
3: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
2: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
0: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
4: நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி இரண்டாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. www.tnpoly.in என்ற இணையதளத்தின் மூலமாகவோ அல்லது கல்லூரிக்கு நேரில் வந்தோ விண்ணப்பிக்கலாம். மேலும் இதுகுறித்த விவரங்களுக்கு 94-42-22-21-02 என்ற தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
7: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
8: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
9: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக்கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக்கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம்.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால். முகத்தில் கருமார் சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: முகத்தில் கருமார்
5: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
4: சைபால்.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
6: ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தார், ரொம்ப நல்லவர். யாருக்காவது ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பார், கொடையாளி. தினமும் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது கொடுக்கலன்னா அவருக்கு தூக்கம் வராது, அப்படி ஒரு பழக்கம். அது மட்டும் இல்ல, அவர் கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு தெரியாது, அவ்வளவு ரகசியமா அதை கொடுப்பார். வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அவர். ஒரு நாள் ராத்திரி அவர் ஏற்கனவே தயாரா கட்டி வச்சிருந்த பணம் முடிப்பை கையில் எடுத்துக்கிட்டார். வீட்டை விட்டு வெளியில வந்தார், தெருவில் இறங்கி நடந்தார். இன்னைக்கு யாருக்கு தர்மம் செய்யறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருட்டில் அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கிறார். யாரோ ஒருத்தர் எதிரில் வர்றது மாதிரி தெரிஞ்சது. உடனே அவர்கிட்ட போனார், தன்னுகிட்ட இருந்த பணம் முடிச்சு அவசர அவசரமா அவர் கையில் திணிச்சுட்டு திரும்பி வந்துட்டார். அப்பாடா, ஒரு வழியா யாருக்கும் தெரியாம இன்னைக்கு தர்மம் பண்ணியாச்சு அப்படிங்கிற மகிழ்ச்சி மன நிறைவு அவர் முகத்தில். நிம்மதியா தூங்கி எழுந்திருச்சார். மறுநாள் காலையில ஊரு பூரா ஒரே பேச்சு. என்ன பேச்சுன்னா, நேத்து ராத்திரி ஒரு திருடன் கையில யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு இது எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. இத கேள்விப்பட்டதும் அந்த பெரியவருக்கு ரொம்ப வருத்தமா போட்டுது. அடடா, போயும் போய் ஒரு திருடனுக்கா உதவி செஞ்சிருக்கிறோம், பிரயோஜனம் இல்லாம போட்டுது அப்படின்னு நினைச்சானா. சரி, இன்னைக்கு யாருக்காவது உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கிறார் இந்த ஆள். மறுநாள் ராத்திரி வந்தது. இவர் வழக்கம் போல தெருவில் இறங்கி நடந்திருக்கிறார், கையில பணம் முடிச்சோடு தான் நடந்து வந்திருக்கார். எதிரில் யாரோ ஒரு பெண் உருவம் மங்கலா தெரிஞ்சிருக்கு. இவர் உடனே அந்த பொண்ணுகிட்ட பணத்தை கொடுத்துட்டு திருப்தியா திரும்பி வந்துட்டார். மறுநாள் காலையில ஊரு பூரா என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா, நேத்து ராத்திரி யாரோ ஒருத்தர் நெறி தவறி நடக்கிற ஒரு பொண்ணுகிட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். அடடா, இன்னைக்கும் தவறுதலாக நடந்து போச்சு அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காரு இவர். இருக்கட்டும், இன்னைக்கும் ஏதாவது தர்மம் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டார். இனிமேல் ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறதும் அவருடைய தீர்மானம். அது மாதிரி மூணாம் நாள் ராத்திரியும் புறப்பட்டாரு. இப்பவும் எதிரில் ஒருத்தர் வந்தார், இவர் பணத்தை கொடுத்தார் வந்தார். மறுநாள் மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, நேற்று ராத்திரி யாரோ ஒரு செல்வந்தர் கையில் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்கப்பா அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். ஏற்கனவே பணம் இருக்குது, அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க யாரும். அவருக்கு ரொம்ப வருத்தமா போட்டுது. இது என்ன, இது தினம் இப்படி ஆயிடுதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே படுத்து தூங்கினார். அன்னைக்கு ராத்திரி ஒரு கனவு. அந்த கனவுல இறைவன் வந்து சொன்னாராம், இந்த பாருப்பா, நீ கொடுத்த தர்மம் வீணா போயிடல, உன்கிட்ட பணம் வாங்கின அந்த திருடன் திருந்திட்டான், அந்த பொண்ணும் திருந்திட்டா, அந்த செல்வந்தனும் இப்ப கொடையாளி ஆயிட்டான், இப்ப யார் வந்து என்ன கேட்டாலும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னாராம். இந்த கதையை சொன்னவர் யாருன்னா நபிகள் நாயகம். இதுல உள்ள கருத்து என்னன்னா, நல்ல மனசோட தர்மம் பண்ணுனா அது வீணா போயிடுறது இல்ல அப்படிங்கிறது தான். இன்னொரு கருத்து, தர்மம் வந்து தன்னை மட்டுமல்ல அடுத்தவங்களையும் தீமையிலிருந்து காப்பாற்றும். இதுதான் நாம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை. இந்த காலத்துல இது மாதிரி சில சம்பவங்கள் நடக்கிறது உண்டு. ஒரு பெரிய ஒரு இருட்டுல நடந்து வந்துகிட்டு இருந்தார். எதிரில் வந்த ஒருத்தன் வலு கட்டாயமா இவர் கையை பிடிச்சி ஒரு பணம் முடிப்பை கொடுத்து வச்சுக்க சொல்லிவிட்டு அவன் பாட்டு விலகி போயிட்டான். பெரியவருக்கு ஆச்சரியம், இந்த காலத்திலயும் இப்படி வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியப்படாதுன்னு நினைக்கிற கொடையாளிகள் உண்டு போல இருக்கே அப்படின்னு யோசனை பண்ணிட்டே நடந்தான்.

0: வந்தாரான், கொஞ்ச தூரம் போயிருப்பார். அதுக்குள்ள அதே ஆள் திரும்பி வந்தான், கொடுத்த பண முடிப்பை திருப்பி கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு நடக்க ஆரம்பிச்சான். இவருக்கு ஒன்றும் புரியல, ஏன்பா அப்படி பண்றேன்னு கேட்டாரான். அது ஒன்றும் இல்லைங்க, கொஞ்ச நேரம் இதை உங்ககிட்ட கொடுத்து வச்சிருந்தேன் அவ்வளவுதான் அப்படின்ட்டு இருக்கான். ஏன்னு கேட்டிருக்கார். என்னை பின்னாடி போலீஸ் தேடிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தது, அதுதான் அப்படி பண்ணேன், இப்ப போயிட்டுது, இனிமே ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போறான்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால், சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது. சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்திலேயே முதல் முறையாக கிரிக்கெட் டர்ஃப் ஸ்விம்மிங் பூல் அமைத்து மேலும் பல்வேறு விளையாட்டுகளால் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் ஒரே பள்ளி இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் அரூர்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
2: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் கொமிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254 0159.
4: என்னமா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
5: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன்க்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
4: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
5: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
4: குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.

இசைத்தின் சிந்தம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில அடுத்து வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகக்கூடிய நேயர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் கொத்தம்படி பகுதியிலிருந்து ஜெயக்குமாரி விமல்ராஜ் இவங்க கேட்டிருக்காங்க மன்மதன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: Viking Bunions and Briefs.
1: Usha Sunflower Oil நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், பிளேஸ்மெட்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள்.
2: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
3: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்சின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
4: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புது பொலிவுடன் அதியமான் ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், எஃப்என்ஏ மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில், நேதாஜி.

0: பாஸ் ரோடு தருமபுரி.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், தொடர்புக்கு 7598216149.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழ வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே என்று அப்பர் சுவாமிகள் கரைந்து உருகி பாடுவார். வீணையின் இனிய கீதத்தை எல்லோரும் கேட்டு மகிழ முடியும். அதற்கு என்ன தேவை? நம் காதுகளுக்கு கேட்கிற சக்தி தேவை. மாலைக்காலத்தின் முழு நிலவை பௌர்ணமியை எல்லோரும் பார்த்து மகிழ முடியும். அதற்கு என்ன தேவை? நம் கண்களிலே குறைபாடு இருக்கக்கூடாது, பார்வையில் குறைபாடு இருக்கக்கூடாது. அப்போது பௌர்ணமியின் நிலவை பார்த்து மகிழ முடியும். வீசுகிற தென்றல் காற்று எல்லோரையும் தழுவிச் செல்கிறது. இன்னார், இனியார், நல்லார், தீயார், உயர்ந்தார், தாழ்ந்தார் என்று பேதம் பாராது அனைவரையும் தழுவிச் செல்கிறது தென்றல் காற்று. அதை போலதான் இறைவன் பரம்பொருள் எல்லோருக்கும் பொதுவானவன், அனைவருக்கும் பொதுவானவன். அந்த பரம்பொருள் இன்பத்தைத்தான் அனைவரும் அனுபவிக்க அருளாளர்கள் அடியார் பெருமக்கள் அன்போடு சேரவாறும் சகத்தீரே என்று அழைத்தார்கள். ஆன்மீகத்தின் தளம் எப்படி இருக்க வேண்டும்? அபுபன் ஆதம் என்ற ஒருவரின் கனவிலே தேவதை ஒன்று தோன்றியது. இரவு நேரக் கனவு. அந்த தேவதை தங்கத் தகட்டில் எழுதி கொண்டிருந்தது. அபுபன் ஆதம் ஆர்வத்தோடு கேட்டார், என்ன எழுதி கொண்டிருக்கிறீர்கள் தேவதையிடம் கேட்டார். தேவதை சொன்னது, யாரெல்லாம் இறைவனை சிறப்பாக பூஜிக்கிறார்களோ அவர்களின் பட்டியலை தயார் செய்து கொண்டிருக்கிறேன் என்று தேவதை சொன்னது. அபுபன் ஆதம் ஆர்வத்தோடு கேட்டான், என் பெயர் அந்த பட்டியலில் இருக்கிறதா? இல்லை என்று தேவதை சொன்னது ஏமாற்றமடைந்தான். மறுநாள் இரவும் கனவு. கனவில் தேவதை தோன்றுகிறது, தங்கத் தகட்டில் இப்போதும் எழுதுகிறது. தேவதை இப்போது அபுபன் ஆதத்தை அழைத்துச் சொன்னது, யாரெல்லாம் இறைவனால் நேசிக்கப்படுகிறார்கள் என்ற பட்டியலை நான் தயார் செய்து கொண்டிருக்கிறேன், அந்த பட்டியலில் உன் பெயர்தான் முதலிடத்தில் இருக்கிறது என்று தேவதை சொன்னது. யாரெல்லாம் மக்களுக்கு சிறப்பாக சேவை செய்கிறார்களோ அவர்களே ஆண்டவனின் அன்புக்குரியவர்கள் என்பதை இந்த நிகழ்வு காட்டுகிறது. கடவுள் பசித்தவனுக்கு உணவாய் இருக்கிறார், நோயுற்றவனுக்கு மருந்தாய் இருக்கிறார். God is in the form of bread to the hunger man. God is in the form of medicine to the diseased person. பசித்தவனுக்கு உணவாகவும் நோயுற்றவனுக்கு மருந்தாகவும் இருக்கிற இறை பரம்பொருளை திருமந்திரம் அருமையாக சொல்கிறது. படமாட கோவில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாடும் கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாட கோவில் பகவர்க்கு அதாமே என்று திருமந்திரம் கூறுகிறது. இறைவனுக்கு செய்கிற தொண்டு எது? ஆண்டவனுக்கு சென்று சேர்கிற தொண்டு எது? மக்களுக்கு செய்கிற தொண்டே, அடியார் பெருமக்களுக்கு செய்கிற தொண்டே, ஆண்டவனுக்கு செய்கிற தொண்டு என்று திருமந்திரம் கூறுகிறது. இதை எல்லா சமய நெறிகளும் காட்டுகின்றன.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
4: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 9:07. நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லின் ஒரு ஏசி மேலா.
6: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
7: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
4: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் ஒரு

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வானலையில் வசந்தம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் தினம் தினம் புது மலராய் பூக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்று முதுமையில் மகிழ்ச்சி என்னும் தலைப்பில் நாம் பேச இருக்கிறோம் நேர்களை. இன்னைக்கு நம்ம கூட நேரலையில் பங்கேற்க இருக்கிறார் மேனாள் வேளாண் உதவி இயக்குனர் என் மதுபாலன் அவர்கள். முதுமை அப்படின்றது வாழ்க்கையின் சுமை இல்லைங்க, அது வரம் அப்படின்னு தான் சொல்லணும். அது ஒரு பொற்காலம்னு கூட சொல்லலாம். ஆரோக்கியமான உணவு, சுறுசுறுப்பான உடற்பயிற்சி, குடும்பத்தினர் நண்பர்கள் கூட நேரத்தை செலவு பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம முதுமையை ரொம்பவே மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய எளிமையான வழிகள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி முதுமையில் ஏற்படக்கூடிய அந்த நடைமுறை யதார்த்தங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வாழ பழகிக்கணும். அக்செப்டன்ஸ் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமானதுன்னு சொல்லலாங்க. ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர், அவர் கூட சொல்லியிருக்காரு அக்செப்டன்ஸ் அப்படின்றது தான் ஒவ்வொரு மனித வாழ்க்கைக்கும் மிக முக்கியமான எளிமையான ஒரு வழின்னு கூட சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நம்ம முதுமையில் மகிழ்ச்சி, அதை பற்றி தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். நம்ம கூட மேனாள் வேளாண் உதவி இயக்குனர் என் மதுபாலன் அவர்கள் நேரலை இணைந்திருக்கிறார். வணக்கம் சார்.
4: வணக்கங்க. அதாவது என்னுடைய அன்பு கலந்த மகிழ்ச்சியை ஃபஸ்ட்டு தருமபுரி பண்டலைக்கும் ஏற்காடு பண்டலைக்கும் மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேங்க.
3: சரிங்க சார். இப்போது நம்ம இன்றைக்கி முதுமையில் மகிழ்ச்சி இந்த தலைப்பில் தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். உங்களுக்கு உங்களை பற்றின அறிமுகம் நேயர்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, நிறைய நேயர்களுக்கு பரிச்சயமான நபர் நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய அந்த வழிகாட்டுதல்கள், விவசாயம் சம்பந்தமான வழிகாட்டுதல்கள் நிறைய நேயர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம விவசாயத்தை பற்றி பேச போகிறது இல்லை.
4: ஆமாங்க,
3: நிச்சயமாக சார். இப்போது நீங்கள் வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுடைய அந்த ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷன் லைஃப் எப்படி இருந்தது, எங்கே ஆரம்பித்தது, உங்களுடைய பள்ளிப்படிப்பெல்லாம் எங்கே ஆரம்பித்தது, உங்களை பற்றி?
4: என்னை பற்றி சொல்லணும்னா, நான் ஒரு சாதாரண மனிதர் தாங்க. அதாவது பள்ளிப்படிப்பு வந்து தருமபுரி ஹைஸ்கூல், அதுக்கப்புறம் காலேஜ் வந்து TNAU கோயம்புத்தூர். அங்கே முடிச்சுட்டு இமீடியட்டாக படித்து முடித்த 3வது மாதமே எனக்கு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதுவும் நான் பிறந்து வளர்ந்த ஊரான தருமபுரியிலே கிடச்சிது. அதுக்கப்புறம் இங்கேயே ஒரு 32 ஆண்டுகள் கடுமையாக பணியாற்றி, விவசாயிகளோட பணியாற்றி 2016 ஓய்வு பெற்றுட்டாங்க. ஸோ என்னுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா, அந்த 32 ஆண்டுகள் அப்படியே உருண்டு ஓடிடுச்சு. எப்படி போச்சுன்னே தெரியல, அவ்வளோ குயிக்காக.

0: பறந்து போயிடுச்சுங்க. இந்த ரிட்டையர்மெண்ட் வர்றப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரிட்டையர்னா நம்ம வந்து ரிட்டையர் ஆகிட்டோங்க, வீட்டில் சும்மா உட்காரணும்னு. ஆனால் அது இல்லைங்க, ரிட்டையர்ன்றதை பிரித்து பாருங்க, ரீடயர், அதாவது ஒரு டயரை வந்து ரீடயர் பண்ணுறோம்.
1: சரி,
0: அது மாதிரி தான் நம்ம பாடி, நம்ம பாடியை வந்து ரீட்ரையர் பண்ணுறோம்.
1: சரிங்க சார்.
0: 60 வயசுக்கு முன்னால் இருந்த பாடி எப்படி, இப்போ 60 வயசுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய உடல்நிலை எப்படி, அதை வந்து ஒரு புதுப்பிக்கிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னீங்க ஒரு பொற்காலம், நீங்கள் முதுமை ஒரு பொற்காலம்னு அழகாக எடுத்து சொன்னீங்க. அந்த பொற்காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம டயர் மாற்றிக்கணும், ஆனால் கொஞ்சம் மெதுவாக போகணும். ஃபஸ்ட்டு வந்து நல்லா 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருப்போம், ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் 40-50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனோம்னா நம்மளும் வந்து வாழ்க்கையினுடைய பொற்காலத்தையும் தொற்றலாங்க. இந்த அருமையான ரிட்டையர்மெண்ட் லைஃபை நீங்கள் ஒவ்வொரு நொடி நொடியாக என்ஜாய் பண்ணி வாழ்க்கை நடத்தினாங்க. இதுதான் என்னுடைய ஆசை. இதில் வந்து நான் ஒரு 4 காரணியை வச்சுக்கிறேன், அதாவது ஆரோக்கியம், பணம், அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தை சார்ந்த விஷயங்கள், உயில் எழுதுவது, அதுக்கப்புறம் வந்து எப்படி சுற்றத்தோடும் நண்பர்களோடும் இருப்பது. இந்த 5 முறையை மட்டும் நம்ம கடைபிடிச்சிட்டோம்னு வச்சுங்க, நிச்சயமாக ஜாலியான லைஃப் வந்துடும்.
1: சரிங்க சார். இப்போ வந்து உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஒரு 6 இயர்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். அந்த நாள் உங்களுக்கு எப்படி இருந்தது, அந்த ரிட்டையர்மெண்ட் டே?
0: அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க 30-32 வருஷம் வேலை செஞ்சிட்டோம், எவ்வரி மந்த் நமக்கு வந்து சம்பளம் வந்துடும். அந்த 31ஆம் தேதியோ 1ஆம் தேதியோ நமக்கு சம்பளம் வந்துடும். சப்போஸ் பென்ஷன் இல்லாதவங்களுக்கு அந்த ரிட்டையர் ஆகிட்டு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா அப்படியே விரண்டுருவாங்க. அவங்களுக்கு 1ஆம் தேதி ஆனால் பணம் வராது. அப்போ அவங்களுக்கு வாழ்க்கை வந்து ஒரு இருண்ட மாதிரி இருக்கும்.
1: பூஜ்யமாக தெரியும்,
0: பூஜ்யமாக தெரியும், கரெக்ட். அதுதான், இதுக்கு தான் நான் வந்து இப்போ இருந்தே நிறைய இடத்துல இளைஞர்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ வரக்கூடிய அலுவலகத்துலேயோ பென்ஷன் பெனிஃபிட்டே இல்லை, பென்ஷனே இல்லைங்க. அதுக்கு நீங்களே உருவாக்கிக்கணும். அதை எப்படி உருவாக்குறது, எந்த மாதிரி உருவாக்குறதெல்லாம் தெளிவாக ஒவ்வொன்றா நம்ம சொல்லலாம். அதனால் என்னுடைய இந்த ரிட்டையர் ஆகி 10 வருஷம் போனதே தெரியல, அதுவும் ஓடிடுச்சு. ஏன்னா நிறைய நேரம் எனக்கு வந்து எனக்கு எந்த துறை எனக்கு ஆர்வமாக இருக்கோ அந்த துறையில் நிறைய செலவு பண்ண ஆரம்பித்தேன். இயற்கை விவசாயத்தில் ரொம்ப செலவு பண்ணேன். அந்த மாதிரி விவசாயிகளை நேரில் போய் கார் எடுத்துக்கிட்டு நானையும் என் மனைவியும் நேரில் போய் பார்த்தோம். ஸோ அவங்களோட பேசுகிறப்போ புது புது தொழில்நுட்பங்கள் எங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அதை பகிர்ந்து கொள்ள உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எஃப்எம் பண்ணலே எனக்கு ரொம்ப ரொம்ப உதவி செஞ்சது. தருமபுரி எஃப்எம்மும் என்னை வந்து ரொம்ப தூக்கி விட்டதுன்னா என்னுடைய ஆசைகளை எல்லாம் பூர்த்தி செஞ்சது. வேலையில் இருக்கிறப்ப செய்யாத மகிழ்ச்சியை வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் நான் செஞ்சுருக்கிறேன்.
1: சரிங்க சார். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா சார்? நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம், ஆஃபீஸ்னால் ஓடிக்கிட்டே இருப்போம், நிறைய மக்களை சந்திப்போம். அதுக்கு அடுத்த நாள் அப்படியே ஷட் டவுன் ஆன மாதிரி நீங்கள் வீட்டில் அமைதியாக உட்காரணும். அந்த இதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க, அந்த சூழ்நிலை எப்படி கடந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
0: சொல்கிறேன். அதாவது அதுக்கு முன்னால் லைஃப்பில் வந்து ரிட்டையர் ஆனாலும் சரி, ரிட்டையர் ஆகும் முன்னால் எடுத்த உடனே காலையில் எழுந்த உடனே எப்படி உங்கள் மனைவி தான் பக்கத்தில் படுத்திருப்பாங்க, அவங்களுக்கு அழகான குட் மார்னிங் சொல்லி பழகுங்க. அது மிக மிக அருமையான தொடக்கம். அப்புறம் பக்கத்தில் பையன் இருந்துக்கிறானோ மக இருக்கலாம், அவளுக்கும் குட் மார்னிங், குட் மார்னிங் டாட்டர் அப்படின்னு அன்பாக சொல்லி பாருங்கள். அவங்களே அடுத்த நாள் அப்பா குட் மார்னிங்கும்பாங்க, அம்மா குட் மார்னிங்கும்பாங்க. இந்த உறவு வந்து இந்த குட் மார்னிங்லேருந்தே தெரியும். இது அருமையான உறவு, ஆங்கிலேயர்கள் ஏற்படுத்தி கொடுத்த உறவு. இந்த உறவை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. நான் ஃபஸ்ட்டு ரிட்டையர் ஆகி 2வது நாளே சும்மா இல்லைங்க. என்னை வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி தக்க இது போட்டிருந்தார், தக்காளி. அவர் நானும் சாமி கண்ணுன்ற ஒரு விவசாயி பாப்பிரெட்டிப்பட்டியில் இருக்கார், முருகை விவசாயத்தில் பெரிய. ரெண்டு பேரும் சேர்ந்து, சார் ஆந்திராவில் உங்களை கூப்பிட்றாங்க, தயவுசெய்து போகலான்னு. எங்கே ரிட்டையர் ஆகி இன்னும் அந்த வடு கூட எனக்கு மறையில. காலையில் சார் வாங்க சார் போகலான்னு நாங்கள் காலையிலே கிளம்பிட்டோம், அடுத்த நாளே கிளம்பிட்டோம். ஸோ என்னுடைய பணி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்படியே ஸ்டார்ட் ஆக நான்

0: கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணேன், நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த குட் மார்னிங் போடுறது, எங்கள் வீட்டில் அவங்களுக்கு வணக்கம் சொல்கிறது, அவங்க எனக்கு வணக்கம் சொல்கிறது, பசங்க எனக்கு வணக்கம் சொல்கிறது, இது ஒரு நல்ல உறவை ஏற்படுத்திச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு நான் நிறைய உதவி செஞ்சுருப்பேன். அதாவது வேலையில் இருக்கிறப்பையும் உதவி செய்வேன், ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சமையல் செய்வோம். இன்றைக்கு வர, இன்னைக்கு காலையில் வர நான் தான் காஃபி போடுவேன், டீ போடுவேன்.
1: ஓகே,
0: அந்த டீ போட்டு என் மனைவிக்கு அன்பை எடுத்துக்கொண்டு போய் கொடுத்துட்டு எழுமான்னு சொல்லுவேன். அந்த உறவு வந்து அவ்வளவு பளிச்சுன்னு இருக்கும்.
1: சரிங்க சார், நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட, உங்களுடைய அனுபவங்கள், அதே மாதிரி நிறைய விஷயங்களை உங்ககிட்ட பேசி நாங்கள் தெரிஞ்சுக்க இன்னுமே ஆவலாக இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார்.
2: லக்ஷ்மி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பி இ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயண பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
3: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
4: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே, 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
5: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்விட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்விட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervit.in.
6: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரீமியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரீமியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
7: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd அண்ட் MEd னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
8: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம், கான்டாக்ட் 9524936156.
9: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜில்லின ஒரு ஏசி மேலா.
10: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
11: 35 ஆரூரின் அடையாளம் IMS, IPS கல்வி நிறுவனங்கள், மெட்ரிக், CBSE, BEd காலேஜிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. IMS கல்வி நிறுவனங்கள் அரூர்.
12: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
11: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
13: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
14: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: மாநிலத்தின் முன்னணி மருத்துவமனை. குறிஞ்சி மருத்துவமனை ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ
2: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
3: ஸ்ரீனி சார், நீங்களா?
4: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
5: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறும்.

0: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர். நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள், அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, இது வானலையில் வசந்தம். இன்று முதுமையில் மகிழ்ச்சி. மேனாள் வேளாண் உதவி இயக்குநர் என் மதுபாலன் அவர்கள் நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார். சார், நம்ம நிறைய விஷயங்கள் பேசினோம். இப்போ நீங்கள் அந்த இடைவெளியில் நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் நிறைய பயணம் பண்ணுவோம், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க சார். நிச்சயமாக பயணம் அப்படின்றது எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய நிறைய கவலைகளை மறக்க வைக்கிறது பயணம்னு சொல்லலாம். நீங்கள் எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க சார்? உங்களுக்கு பயணம் எவ்வளோ பிடிக்கும்?
4: பயணம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து என்னதான் கூப்பிடுவாங்க, மது நீ ஒரு ஆர்கனைஸ் பண்ணு, ஆர்கனைஸ் பண்ணு, ஆர்கனைஸ் பண்ணும்பாங்க. அந்த விதத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 15 நாடுகளுக்கு, வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கேன். இந்தியாவில் வந்து எல்லா இடத்தையும் தொட்டுட்டேன். ஈவன் அமர்நாத்திற்கு கேள்விப்பட்டிருக்கீங்க?
3: அமர்நாத்
4: பனிலிங்கம், அதுதான் என்னை மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஹெலிகாப்டரில் போய் அதுக்கப்புறம் இதும்பாங்க, தூக்கிட்டு போவாங்க
3: டோலி,
4: அதில் தூக்கிட்டு போய் அதுக்கப்புறம் ஒரு 400 அடிக்கு மேலே அந்த பனிலிங்கத்தை போய் தரிசனம் பண்ணோம், நானும் என் ஒய்ஃபும். அது அவ்வளோ திரில், கொஞ்சம் இப்படி விழுந்தா அவ்வளோதான், இறைவன் அன்னைக்கே என்னை அழைச்சிருப்பாரு. இந்த பக்கம் திரும்பினா என் மனைவி அழைச்சிருப்பாங்க. அப்படி இருந்த ஒரு பயணத்தை அவ்வளோ சந்தோஷமாக, நல்ல என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து ஒரு 20 பேர்
3: மாதிரி
4: கோவிலுக்கும் போனோம், ஆன்மீக தரிசனமும் பண்ணோம். அதே சமயத்தில் இமயமலையினுடைய உச்சியில் இருக்கிற அந்த பனிலிங்கத்தையும் பார்த்துட்டு வந்தோம். இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போகிறப்போ எங்களுக்கு புது புது அனுபவம் கிடைக்குது. ஜெர்மனிக்கு போயிருக்கோம், தாய்லாந்து போயிருக்கோம், சிங்கப்பூர் போயிருக்கோம், மலேசியா, இந்த மாதிரி அப்புறம் சுவிட்சர்லாந்து அங்கே போயிருக்கிறோம். அந்த சுவிட்சர்லாந்தில் அந்த பனி அந்த பாட்டு ஒன்று வரும், சிவாஜி ஒன்று பாடுவார், நல்ல பாட்டு,
3: சிவந்தமன் படத்தில்
4: அந்த பாட்டை நினச்சிக்கிட்டே அந்த சறுக்கணும் பாருங்க, ஐயோ கைகள்லாம் நடுங்கிடுச்சு.
3: ரொம்ப ரசனையோட எல்லாத்தையும் ரசிச்சுட்டு வரீங்க. நிச்சயமாக நேயர்களும் உங்க கூட பேசணும்னு ரொம்ப ஆவலோட காத்திருப்பாங்க. புதிய நேரில் இருந்தீங்கன்னா 0-43-42-24-40-30 மற்றும் 2-94-86-81-10-25 இந்த எண்களை அழைச்சி நீங்கள் சார்கிட்ட பேசலாம். மற்ற நேர்கள் 0-43-42-24-40-31-94-86-65-20-25 இந்த எண்களை அழைச்சி உங்களோட கேள்விகளை நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு ஒரு முதல் நேரே வரவேற்போம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. சொல்லுங்க சார், நிறைய நாடுகளுக்கு போயிருக்கான்னு சொன்னீங்க, ஒரு ரசனையோட ஒவ்வொரு இடத்தையும் ரசிச்சுட்டு வந்திருக்கீங்க இல்லையா? நீங்க சொன்ன அந்த சுவிட்சர்லாந்து பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொல்லுங்களேன்.
4: அதாவது நான் மாப்பிள்ள சுவிட்சர்லாந்து எல்லாம் போனோம். சுவிட்சர்லாந்து வந்து ஹோட்டலில் தங்குறது ரொம்ப காஸ்ட்லியான ஹோட்டல், அதனால என்ன பண்ணுவோம், அங்கெல்லாம் வீடுங்க மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த வீட்டில் வந்து எல்லா வசதியும் இருக்கும், சமையல் ரூமில் குக்கு எல்லாம் பண்ணுறது எல்லாம் இருக்கும். ஸோ நாங்கள் ஒரு இதில் வந்து என்ன பண்ணிட்டோம், எங்களுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம்.
3: சரி,
4: ப்ரெட்டு ரைஸு மட்டும் போய் அங்கே இருக்க மார்க்கெட்டில் வாங்கி அங்கேயே சாப்பிட்டுட்டு செலவையும் கம்மி பண்ணணும். அப்படி இருக்கிறப்போ என்ன ஆச்சு, சுவிட்சர்லாந்துலேருந்து மறுபடியும் எகைன் ஜெர்மனிக்கு வரணும். பஸ்லேயும் போகலாம், ட்ரெயின்லேயும் போகலாம். நாங்கள் எங்கே திரும்பி வர்றப்போ தவற விட்டுட்டோம் ட்ரெயினை. ஸோ தவற விட்டுட்டதுனால ஒரு நைட் ஆயிடுச்சு, மணி 1:00 ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுனான்னு பார்த்தா டிக்கெட்லாம் ஆல்ரெடி புக்

0: பண்ணியாச்சு, தவற விட்டுட்டோம். போய் அந்த ரயில்வே மாஸ்டர்கிட்ட கேட்குறோம், ஒரு லேடி மேன்.
1: ஓகே,
0: பொறுமையாக அந்த நேரத்தில் பதிலிச்சு, டோன்ட் வரி, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் ட்ரெயினை இது பண்ணிட்டீங்க, உங்களை வந்து நாங்கள் ட்ரெயினை எங்கே அடுத்த இடத்துக்கு போனோமோ அந்த இடத்துக்கு நாங்கள் வந்து டாக்ஸி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம், எங்கள் செலவிலையே அப்படின்னு செஞ்சு எங்களை அனுப்பிச்சி வச்சாங்க. அது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த பனி சறுக்கில் வந்து பனி அப்போ ஒரு இதே இப்போ வச்சுருக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, கண்காட்சியே பனி ச கூண்டுக்குள்ளே பார்க்கறதுக்கு அவ்வளவு இதாக இருக்கும். உண்மையிலேயே அங்கே அம்ஜத் கானுடைய படம் எல்லாம் இருக்குது. நம்ம இந்தியன்ஸ் தான் நிறைய பேர் சுவிட்சர்லாந்து போவாங்க, அந்த இதில் அப்படியே ஆடிட்டு போகிறப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். 10,000 அடி உயரத்தில் இந்த ஆல்ஸ் மலை தொடரில் அந்த இதில் போகிறப்போ உண்மையிலே மகிழ்ச்சின்னா மகிழ்ச்சி.
1: அவ்வளோ நீங்கள் அவ்வளோ அழகாக ரசித்து சொல்லும் போது அந்த காட்சிகள் உங்கள் மனசில் அப்படியே வருது அப்படின்னு.
0: அந்த பனி துளிகள் அப்படியே நம்ம மேலே படுறப்போ கைகள்லாம் அப்படியே நடுங்கும். அது தெரியாமல் நாங்கள் இன்னொரு தப்பு பண்ணிட்டோம், லோக்கல் ஷூ போட்டுட்டு போயிட்டோம். கால் அப்படியே குளிர் தாங்க முடியல, அதுக்குன்னு ஷூ அங்கே வாடகை கொடுக்குறாங்க, அதை மறந்துட்டோம். இதெல்லாம் வந்து ஒரு படிப்பினை.
1: நிச்சயமா நிச்சயமா.
0: இப்படியா
1: உங்களுக்கு கைடு இதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ட் கொடுக்கலையாங்க சார்?
0: இது வந்து நாங்களே அரேஞ்ச் பண்ணிட்டோம். என் பொண்ணு என்ன மாதிரி பயணத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அதனால அவ பண்ணிட்டான்.
1: சரி சரி, தொடர்ந்து நம்ம பேசுவோம் சார், நிறைய விஷயங்கள் பேசுவோம். ரொம்ப அழகான நினைவுகளோட உங்களோட நெகிழ்ச்சியான நினைவுகளை பகிர்ந்துட்டு இருக்கீங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார்.
0: சார், அதாவது
2: கேஎம்எஸ் மருத்துவமனை பச்சிளம் குழந்தைகள் முதல் 18 வயது வரை ICU வசதியுடன் கூடிய பிரத்யேகமான மருத்துவமனை. ஆஸ்துமா, அலர்ஜி, காய்ச்சலுக்கு இன்சூரன்ஸ் மூலம் கட்டணமில்லா சிகிச்சை அளிக்கப்படுகிறது. கேஎம்எஸ் மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
3: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷ்யா காலேஜ், அயோத்தியப்பட்டினம், சேலம்.
4: அரூர் IMS கல்வி நிறுவனங்களில் LKG மாணவர்களுக்கு மாண்டசேரி ஃபானிக்ஸ் முறையில் வகுப்புகளும், இந்தியன் மெட்ரிக் ஸ்கூல், இந்தியன் பப்ளிக் ஸ்கூலில் 6 முதல் 10 வகுப்பு மாணவர்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸும் நடத்தப்படுகிறது. IMS கல்வி நிறுவனங்கள், அரூர்.
5: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
6: வாரியார் மேல்நிலைப்பள்ளி, பெண்ணாகரம் மெயின் ரோடு, தருமபுரி.
7: தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
6: தொடர்ந்து 100% தேர்ச்சி,
7: நீட், JEE தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி,
6: அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி,
7: முன்னணி மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரியில் அதிக அளவில் மாணவர்கள் சேர்ந்து சாதனை.
6: வாரியார் மேல்நிலைப்பள்ளி, தருமபுரி.
8: ஏன்னா புது AC எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
9: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் ஜில்லென ஒரு ஏசி மேலா.
1: The Kaveri Engineering College, Autonomous.
2: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-493-6156.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.

0: வணக்கம். எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி, சேர்க்கைக்கு 9566723823.
1: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, மக்கள் மனம் கவர்ந்த கைராசி நிறுவனம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வானலையில் வசந்தம். முதுமையில் மகிழ்ச்சி மேனால் வேளாண் உதவி இயக்குநர் என் மதுபாலன் அவர்கள் நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார். நேயர்களும் நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை நீங்க கேட்கலாம், அவர் கூட பேசலாம். சார், நீங்க வந்து நிறைய நாடுகளுக்கு போயிருக்கேன்னு சொன்னீங்க. முக்கியமா இன்னொரு விஷயம் நான் நேயர்களுக்காக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க, அதை பத்தி சொல்லுங்க சார்.
4: அதாவது ஆரோக்கியம், ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்க. இப்ப நான் வந்து ஒரு 40-45 வயசுன்னா ஜாக்கிங் நல்லா போவேன், ஆனால் இப்போ வந்து மெதுவாக தான் நடந்து போனோம். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம முன்னால் வாக்கிங் போகிறப்போ நம்ம முன்னால் போகிறவங்க நம்மளை மிந்திட்டு போகிறாங்கன்னா நம்மளை அவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது. நானும் ஒரு காலத்தில் உசேன் போல்ட் மாதிரி நல்லா ஓடிட்டு தான் இருந்தேன், ஆனால் இப்போ வந்து மெதுவாக போகிறேன் ஆமா வேகத்தில் அப்படின்னு நினச்சிக்கணுங்க. அதே மாதிரி காலையில் வாக்கிங் போகிறப்போ உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்டயோ உள்ள நம் நண்பர்கள்ட்டையோ அரசியலையே பேசவே கூடாது,
3: எதுவுமே பேசக்கூடாது.
4: ஏன்னா அவர் டிவிக்கேயும் பாரு, இவர் டிஎம்கேயும் பாரு, அதனால பிரச்சனை வந்துடும், உங்கள் பிபி எகிரிடும். அதனால நீங்கள் இயற்கையை ரசிச்சுட்டு போங்க. நல்லா நிறைய பேர் பாருங்கள், நடக்கிறப்ப தலையை குனிஞ்சிட்டு நடப்பாங்க, அது நடக்கவே கூடாதுங்க. நல்ல தலையை நிமிர்ந்துட்டு இரண்டு பக்கமும் பார்த்து இயற்கைகளையோ பறவைகளையோ பறவை சத்தங்களையோ இல்லது மனித ஒளிகளையோ கேட்டுட்டு நடங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் நடந்து போயிட்டு இருக்கீங்க, காலையில் ஒரு வாக்கிங் போயிட்டு முடிச்சுட்டு மத்தியானமாக போகிறீங்க, ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு மனசில் ஒரு ஆசை வருது, ஒரு ஆரி பவன் பார்க்குறீங்க, அங்கே ஒரு ஜிலேபி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க, சாப்பிட்ணுன்னு ஆசை வருது, ஆனால் மனசு சொல்லி டே உனக்கு சுகர் இருக்குது நீ சாப்பிடக்கூடாதுங்குது. ஆனால் அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, ஒன்று வாங்கி சாப்பிடுங்க, ஒன்றுமே ஆகாது. ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் எப்போ சாப்பிட போகிறோம், எப்போ வேணால் இறைவன் வந்து நம்மளை அழைச்சிக்கலாம். அதனால் வந்து ஒன்றோ ரெண்டோ சாப்பிட்றதுனால எந்த இதில் அப்பப்போ நம்ம ஆசைகளையும் கவனிச்சுக்கணுங்க, அதுவும் அளவோட.
5: என்ன
3: கேள்வியோட வந்திருக்கீங்கப்பா? என்ன கேள்வியோட வந்திருக்கீங்க? சரி, குழந்தைங்களை இந்த நிகழ்ச்சியில பேச வைக்க வேண்டாம். நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து? அமர்நாத்.
4: அதாவது அமர்நாத் போனோம்னா கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்கள் உடல் தேர்வை வந்து டாக்டர்கிட்ட இருந்து சர்டிஃபிகேட் வாங்கணும். நல்ல மூச்சு திறன் இருக்குதா, உங்கள் ஏதாச்சும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா, இல்லது இதய நோய் இருக்குதா, அப்படியேப்பட்டவங்க போக முடியாதுங்க. கொஞ்சம் பணம் செலவாகும், 100,000 ஆகும் ஒருத்தருக்கு. ஏன்னா நம்ம வந்து காஷ்மீர் போய் காஷ்மீர்லேருந்து அங்கேருந்து மாறி போகணும், ஹெலிகாப்டரில் போகணும், ஹெலிகாப்டரில் போய் அதுக்கப்புறம் ஹெலிகாப்டருக்கே 15,000 ரூபா செலவாயிடும். அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம வந்து டோலியில் போகணும், ஒரு டோலிக்கு வந்து குறைஞ்சபட்சம் 10,000 ரூபா, ஒரு 7 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நடக்கணும், அந்த இது வரணும்னா ஒரு 40-50 வயசுக்குள்ளே போயிடணுங்க. 60 வயசுலையும் போகலாம். உங்கள் மன திடம் நல்லா இருந்ததுன்னா குளிரை தாங்கக்கூடிய சக்தி, பயமில்லை.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம்.

0: இல்லாமல் இருந்தீங்கன்னா தாராளமாக போகலாங்க. உண்மையிலேயே அருமையான பயணம். அப்படியே ஒரு பக்கம் அருவி இமயமலையிலேருந்து அந்த அருவி ஓடிட்டே இருக்கும் கங்கை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மலை சரிவு, நடுவில் ஹெலிகாப்டரில் நம்ம போகிறது. நான் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை தான் ஹெலிகாப்டரில் போயிருக்கேன், அது இந்த முறை தான். ரெண்டு டைம் அப் அண்ட் டவுன் ரெண்டு டைமு. ஒரு டைம் வந்து எங்களுக்கு வந்து அங்கே என்ன பண்ணிவிடுவாங்க, சூழ்நிலை சரியில்லைன்னா ஹெலிகாப்டரை நிறுத்திடுவாங்க. அப்போது நம்ம கீழே அடிவாரத்தில் குடோனில் தங்கணும், டேராவில். அந்த தங்கிறதுக்கு நம்ம செலவு தான். அப்புறம் அடுத்த நாள் காலையில் எழுந்து விடிகாலத்தில் 3-4 மணிக்கெல்லாம் கியூவில் நின்று போகணும். லட்சக்கணக்கான மக்கள் நிச்சயமாக ஃபுல்லாக மிலிட்ரி நமக்கு பாதுகாப்பு. ஏன்னா நமக்கு கொஞ்சம் தாண்டி தான் நம்ம இந்த நாடு இருக்குது, அதனால் டெரரிஸ்ட் வந்துடுவாங்கன்ற ஒரு அச்சமெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த பயமெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க, அவ்வளோ பாதுகாப்பு கொடுப்பாங்க ரெண்டு பக்கமும் நமக்கு மிலிட்ரி. கண்டிப்பாக அந்த அனுபவத்தை நீங்கள் நிச்சயமாக அனுபவிக்கலாம். நல்லா
1: சரிங்க சார்,
0: தைரியமாக இருங்க.
1: ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் போதும், நம்மளுடைய அரசு நம்மளை பாதுகாப்பாக கொண்டு போய் அந்த பக்தர்களை கொண்டு போய் அந்த பனிலிங்கத்தை தரிசிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர், வணக்கம். அமர்நாத் பனிலிங்கத்தை பத்தி பேசிட்டாங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. அதே மாதிரி
0: இப்ப வந்து எல்லாரும் கேட்பாங்க இன்னைக்கு, சார் இவ்வளவுக்கு பணம் எங்க சார் போறது, பணம் என்ன பண்றது அப்படின்னு. இப்போ கடவுளுடைய அருளால என்னுடைய தாய் தந்தையை செய்த இதனால் எனக்கு வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் முடிஞ்சோன்னே பென்ஷன் கிடச்சிடுச்சு. ஆனால் இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் பென்ஷன் என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஒரு கமுட்டேஷன் கிடைக்கும், ஒரு தோராயமான பென்ஷன் தான் கிடைக்கும். அதனால் அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ரிட்டையர் ஆகிறப்போ உங்கள் கார்ப்பரேஷன் உங்கள் ஃபண்டு வந்து குறைஞ்சபட்சம் 3 crores இருக்கணும். அப்போதான் வந்து நீங்கள் வந்து 60வது வயசில் 2 லட்சம் வேணும். ஒரு மாதம் வாழ்க்கை நடத்தினோம்னா எனக்கு இன்னைக்கு ஒரு மாதத்துக்கு 50,000 இருந்தால் போதும். ஆனால் இன்னும் ஒரு 30 வருஷம், இப்போ என் பையனுக்கு வயசு 32, அவன் 60 வயசில் வாழ்க்கை நடத்தினோம்னா அவனுக்கு ஒரு மாதத்துக்கு 2 லட்சம் வேணும். ஏன்னா இன்ஃப்ளேஷன் ரேட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, 7% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னால் தங்கம் விலை வந்து 40-50, இன்னைக்கு 114,000 ரூபா போயிடுச்சு. எப்படி அதை சமாளிக்கிறது? முந்தானத்து வர 10 ரூபா தான் டீ, ஆனால் இன்றைக்கி 15 ரூபா. இன்னுமே கேட்க முடியாது கேள்வி, எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக விலை ஏறிக்கிட்டே இருக்குது. அதனால் இளைஞர்கள் என்ன பண்ணணும்னா, இன்னிலிருந்து இப்போ சொல்கிற நொடியிலிருந்து ஒரு பிளான், மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இதுலயோ மாசத்துக்கு ஒரு 10,000 போட்டுட்டே வந்துடணுங்க. எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், இதை வந்து நான் என் மருமகளுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன், என் மகனுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அவங்க 10,000 ரெண்டு ஹைபிரிட் ஃபண்டில் ஒரு டெப்ட் ஃபண்டில் போட்டாங்கன்னா நிச்சயமாக 30 வருஷம் அதை பற்றியே மறந்துடணும். ஒரு 10,000 என் காசு இல்லை இருந்தான்னா டெஃபினெட்லி இட் கம்ஸ் 10% இன்ட்ரெஸ்டில் வளர்ச்சி அடைஞ்சால் கூட 3 crores வந்துடுங்க. ஸோ அப்போ 58 வயசில் 3 crores தன்னறியாமல் கிடைக்கிற ஒரு பணம், அதிலிருந்து நீங்கள் எஸ்டபிள்யூபி சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் 3 crores அப்படியே இருக்கும். அதில் 5% 1,50,000 ரூபா அப்படியே எடுத்துட்ருக்கலாம், மாதம் மாதம் எடுத்துட்டு உங்கள் அசல் 10 பைசா கூட குறையாது, இட் கேன் பி இன்க்ரீஸ்டு. ஸோ பணமும் கிடைச்சிரும், மகிழ்ச்சியும் கிடைச்சிரும். ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் பென்ஷனை மொத்தமும் உங்கள் பையன்கிட்ட கொடுத்துட்டு ஒருவேளை காஃபி கூட அவங்க முகத்தை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்கள் கையில் 4 காசு இருந்தால் தாங்க இந்த காலத்தில் உங்களுக்கு மரியாதையும் கிடைக்கும், அதே சமயத்தில் நல்ல மசால் தோசையும் கிடைக்கும். தெரிஞ்சுக்கிட்டீங்களா?
1: சரிங்க சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. இந்த இதெல்லாமே பெரியவங்க கிட்ட இருந்து தான் கிடைக்கும், அதனால தான் நிறைய பேர் கூட்டு குடும்பத்தை ஆதரிச்சாங்கன்னு சொல்லலாம் சார். நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார், நிறைய விஷயங்கள் பேசுவோம்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ்,

0: Electrical and Electronics, Electronics and Communication, Mechanical, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Agricultural Engineering, M.E. Structural and Computer Science Engineering மற்றும் M.B.A. போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் ஒரு கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254-00159.
2: நாகப்பாம்பு போன்ற விஷக்கடிகள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து விஷ முறிவுகளுக்கும் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும்.
3: டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், வாருங்கள் எங்களிடம். டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்,
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம். மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
6: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல்,
7: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
8: 35 ஆண்டுகளாக ஆரூரின் அடையாளம். IMS, IPS கல்வி நிறுவனங்கள், மெட்ரிக், CBSE, B.Ed காலேஜிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. IMS கல்வி நிறுவனங்கள், ஆரூர்.
9: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை, குமுதா மருத்துவமனை. CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
10: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
12: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
2: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
4: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வானொலியில் வசந்தம், இன்று முதுமையில் மகிழ்ச்சி. மேனால் வேளாண் உதவி இயக்குநர் என் மதுபாலன் அவர்கள் நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார். சார், நிறைய விஷயங்கள், ரொம்ப அழகான அட்வைசஸ் எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லலாம். நேயர்களும் ரொம்ப ஆவலா இருக்காங்க, அவங்களுடைய ஒரு சில கேள்விகள் கேட்டுடலாம். வணக்கம். கேளுங்க.
7: நான் வேலூர் மாவட்டம் சட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேம்மா.
6: கேளுங்க கேளுங்க சந்திரசேகர்.
7: ஐயா, ரொம்ப அற்புதமா அந்த ஸ்கீம்ஸ் பத்தி எல்லாமும் சொன்னீங்க ஐயா. குறிப்பிட்டு எவ்வளவு முதலீடு செஞ்சோம்னா நம்ம ரிட்டைர்மெண்ட் லைஃப்ல சூப்பரா இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இதுல நமக்கு பல்கா அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் வரும் இல்லையா, குறிப்பிட்டு கிராஜுவிட்டி அப்படிங்கறத. பயனுள்ள முதலீடா என்ன மாதிரி பண்ணலாம், ஒரு ஒரு நிறுவனத்தில இருந்து மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு வரும் பொழுது அது என்ன சேஃபஸ்ட் முதலீடு, அதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்களேன் ஐயா.
8: அதாவது நல்ல கேள்விமா. அதாவது உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ஒரு 30 லட்சம் வருதுன்னு வச்சிங்க, அதை வந்து என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு 60 மேலே ஆயிடுச்சுன்னா போஸ்ட் ஆஃபீஸில் சீனியர் சிட்டிசன் ஒரு ஸ்கீம் இருக்குது. அதுதான் வந்து இன்றைக்கி எல்லா பேங்கை விட 8.25. அதில் வந்து ஒரு 10 லட்சம் போட்டிங்கன்னா 20,250 ரூபா, 3 ஒரு ட்ரிப் வந்துடும். அப்படியே கண்ணுன்னு 1st வந்துடும். வருஷத்துக்கு 4

0: காலாண்டு. அப்படி மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 6,000-7,000 கிடைக்கும்.
1: இது சார் போஸ்ட் ஆபீஸ் இருக்கு, எஸ்பிஐ இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கு, எல்லாத்துலயுமே அவங்க நல்ல முதலீடு அவங்க தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணலாம். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கோம் சார். இப்போ நம்ம முதுமையில் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்றது சுருக்கமா நேர்களுக்காக ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்களேன்.
0: அதாவது குறைக்க வேண்டியது உப்பு, சர்க்கரை, மைதா மாவு, அப்போ பதன்பட்ட உணவுகள், அதை விட முக்கியம் சண்டை சச்சரவுகள். இதை குறைச்சிடணும். தேவையற்ற பிரச்சனைகள், சாப்பிட வேண்டியவை காய்கறிகள், பருப்பு வகைகள், பயிர், உலர்பழங்கள், பழங்கள், கசப்பான இயற்கை உணவுகள், கவலைகளையும் முன்னேற்றங்கள் இவெல்லாம் பண்ணணும். மறந்து விட வேண்டியவை மறந்துடணும். இதெல்லாம் உங்க வயசை மறந்துடணும், பழைய நினைவுகளை மறந்துடணும், கடந்த காலத்தை
1: கசப்பான
0: நினைவுல கடந்த காலத்தை மறந்துடணும். குறை கூறும் பழக்கத்தை கண்டிப்பா விட்டுறணும்.
1: அது இன்னொரு விஷயம் கூட சேர்த்துக்கலாம், ஈகோவையும்
0: மறந்துடணும். உண்மையா வில்லேஜ்ல சொல்லுவாங்க பாரு, அந்த பெரியவர் இருக்காரு எப்ப பார்த்தாலும் நொய் நொய் நொய் நொய் இதாவது சொல்லிட்டு இருப்பாரு. அந்த பேச்சு எடுத்துடக்கூடாது. அந்த பெரியவர்கிட்ட போனா நல்ல அன்பான வார்த்தைகள் கிடைக்கும், அப்படின்ற வார்த்தை கிடைக்கணும். உறவினர்கள் கொடுத்த காயங்கள், கசப்புகள், அதெல்லாம் மறந்துடணும். கவனமா பாதுகாக்க வேண்டியது உங்க குடும்பங்க. ஏன்னா உங்களோட கடைசி வர வர்றது உங்க துணைவியார் மட்டும்தான். அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அவங்களோட இருக்கிற ஒவ்வொரு நாளும் பொற்காலம்னு நினைக்கிறாங்க. இந்த இதை நினைக்கணும். நண்பர்கள், நல்ல சிந்தனை, சுத்தமான சந்தோஷமான வீடு, வீடு சுத்தமா இருக்கணும். எதிர்கால சேமிப்பு ஃபர்ஸ்டே சொன்ன இல்லைங்களா, வளர்த்து கொள்ள வேண்டிய நல்ல பழக்கங்கள். எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருங்க, அது ரொம்ப நல்ல பழக்கங்க. தினமும் உடற்பயிற்சி செய்யுங்க, தியானம் செய்யுங்க, உடல் எடையை கட்டுப்பாட்டில் வச்சிருங்க, இனிமையா பேச கத்துக்குங்க, கடினமான வார்த்தையே போடாதீங்க, தேவையில்லை. ஹலோ அன்பா வாங்க போங்க, நல்லா பேசுங்க, பிறரை கவனமாக, பிறர் சொல்லும் வார்த்தைகளை கவனமாக கேளுங்க. பின்பற்ற வேண்டிய வாழ்க்கை முறைகள், தாகம் வர்ற வரைக்கும் இருக்காதீங்க, தண்ணி குடிச்சிருங்க, மிகவும் சோர்வாக அடைவதற்கு ஓய்வு பெற்றுருங்க. அதிசயங்களை மட்டும் எதிர்பார்க்காதீங்க, ஏதோ நமக்கு வந்து லாட்ரி விழுந்துருன்னு, அதெல்லாம் வரவே வராதுங்க. உங்களை நீங்களே நம்புங்க, எப்பவுமே நேர்மறை எண்ணங்களோடு இருங்க. ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்து டிவி பார்க்காதீங்க. இதுதாங்க, இந்த மாதிரி பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த முதுமை வந்து உங்களுக்கு கசப்பாகவே இருக்காது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இரண்டாவது அத்தியாயத்துக்கு எடுத்து வைப்பீங்க என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நிச்சயமா சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஆரம்பத்திலேருந்து உங்களுடைய பயணம் பற்றியும், வெளிநாட்டு பயணங்கள் பற்றியும், உங்களுடைய அந்த ரிட்டையர்மெண்ட், ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் லைஃப் எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள், நிறைய தகவல்கள் நேயர்களுக்காக சொன்னீங்க. அது நிச்சயமாக அவங்களுக்கு பயனுள்ள தான் இருந்திருக்கும். இனிமேல் இப்படி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட உங்கள் பேச்சு கேட்டு கொஞ்சம் மாற வாய்ப்பு இருக்குது சார். நல்ல ஒரு ஆலோசனைகளும் கொடுத்தீங்க, அட்வைஸஸும் கொடுத்தீங்க. உங்களுடைய நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் பேசினதுலேருந்தே தெரியுது. இன்னும் மேலும் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு தருமபுரி பண்பை சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறோம். மிக்க நன்றி சார்.
0: தொடர்பு

0: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டிகல் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
1: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
0: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
5: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, மத்தூர். அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட், JEE கிளாஸ், AI அண்ட் STEM லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
1: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
2: நேர்களே, நாம் இதுவரை கேட்டோம் வானலையில் வசந்தம், இன்று முதுமழையில் மகிழ்ச்சி. மெய்நாள் வேளாண் உதவி இயக்குநர் என் மதுபாலன் அவர்கள் நேரலையில் நம்மோடு இணைந்திருந்தார். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கலாம்.
3: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை. நன்றே கேட்போம், இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
4: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை எரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் தருமபுரி. 24 மணி நேரமும் பிரசவ சேவை, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், எக்ஸ்ரே, இசிஜி, கர்ப்பப்பை வாய் பரிசோதனை, கர்ப்பப்பை கட்டிகள் மற்றும் அனைத்து மகளிர் சிறப்பு சேவைகளும் தரமாக குறைந்த கட்டணத்தில் வழங்கப்படுகிறது. உங்கள் நலமே எங்கள் மகிழ்ச்சி. ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
3: வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவடியப்பன் அவர்கள்.
5: இந்த நாட்டில் நடப்பதையெல்லாம் பார்த்தால் எனக்கு கோபம் கோபமாக வருகிறது. எனக்கு வருகிற கோபத்தை எப்படி தீர்த்து கொள்வது என்று தெரியவில்லை. எனக்கு வருகிற கோபத்திற்கு யாரையாவது ஆசை தீர அடிக்க வேண்டும் போல் இருக்கிறது. கோபத்தோடு பேசிக்கொண்டே வந்தார் நண்பர் புகழ்மதி. நான் கன்னத்தை அவரிடம் காட்டினேன். புகழ்மதி, என்னை அடிப்பதன் மூலம் உங்களின் கோபம் தீர்ந்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்றால் என்னை அடித்து விடுங்கள் என்று கூறினேன். உங்களை அடித்தால் மட்டும் தீர்ந்து விடுமா? கோபம் உங்கள் மீது இல்லையே. அப்படி ஒவ்வொருவர் மீதும் கோபம் வரும்போதெல்லாம் அவர்களை அடிக்கத் தொடங்கினால் என் நிலை என்ன ஆவது? கோபத்தை அடக்கி வைக்க அல்லது கோபமே வராமல் தடுக்க ஒரு வழி சொல்லுங்கள் என்றார் நண்பர் புகழ்மதி. நம்மில் பலருக்கு கோபம் வருவது பெருமையாக இருக்கிறது. என்னிடம் வைத்து கொள்ளாதே, நான் பெரிய கோபக்காரன் என்று அடிக்கடி சொல்லிக் கொள்வார்கள் சிலர். சிலருக்கு கோபம் வருவதனாலேயே அவரை பலர் வெறுக்கவும் செய்வார்கள். ஐயையோ, அவர் பெரிய கோபக்காரராச்சே, அவருக்கு எதற்கெடுத்தாலும் மூக்கின் மேல் கோபம் வருமே, அவரிடம் எதையும் சொல்லி சமாதானப்படுத்த முடியாதே என அவரிடம் நெருங்கவே அஞ்சுவார்கள். இன்னும் சிலர், தனக்கு காரணம் தெரியாமலேயே அடிக்கடி கோபம் வருகிறது, இதனால் என் நிலைமை பரிதாபகரமாக இருக்கிறது என்று தங்களுக்கு தாங்களே இரக்கப்பட்டு கொள்வர். மனிதர்களுக்கு இருக்கிற குணங்களிலேயே மிக கொடுமையான குணம் கோபம். சினவண்ணும் சேர்ந்தாரை கொல்லி என்று கொஞ்சம் கடுமையாகவே சொல்கிறார் திருவள்ளுவரும். கோபம் என்பது யார் மீது கொள்கிறோமோ அவர்களை அழித்துவிடும். அதைவிட யாருக்கு கோபம் வருகிறதோ அவரையும் சேர்த்து அழித்துவிடும் என்கிறார் வள்ளுவர். கோபம் அடிக்கடி வருகிறதா? கோபம் வராமல் தடுக்க வழி இருக்கிறதா? ஒரு குருவிடம் அவரின் சிஷ்யன் திடீரென போய் நின்றான். குரு அவனை பார்த்தார். குருவே, இப்போதெல்லாம் எனக்கு அடிக்கடி கோபம் வருகிறது. வந்தால் உடனே போக மாட்டேன் என்கிறது. என் மனத்தையும் உடம்பையும் பாடாய் படுத்தி விட்டுத்தான் போகிறது. எனக்கு ஒரு வழி கூறுங்கள் என்று கேட்டார். குரு ஒன்றும் பேசவில்லை. சிஷ்யனின் கண்களையே கூர்ந்து பார்க்க தொடங்கினார். குரு பார்க்க பார்க்க சிஷ்யனின் உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டத் தொடங்கியது. ஒருவிதமான பரபரப்பு அவனது மனமெல்லாம் பற்றி கொண்டது. குரு பார்வையை நிறுத்திவிட்டு சிரித்து கொண்டே பேசத் தொடங்கினார். சீடனே, இப்போது உன் கண்களின் வழியே ஊடுருவி உன் உடம்பு மனம் முழுவதையும் அலசி பார்த்தேன். உன்னிடத்தில் கோபம் என்பதே இல்லையே. குருவே, அது எப்போதும் என்னிடத்தில் இருப்பதில்லை. எப்போதாவது தான் வரும். வந்தவுடன் கொஞ்ச நேரம் இருக்கிறது, பிறகு போய்விடுகிறது. ஆனால் பாடாய் படுத்திவிட்டுத்தான் செல்கிறது என்றான் சீடன். மகனே, கோபம் என்பது உன்னிடத்தில் இப்போது இல்லை என்றால் எப்போதும் அது உன்னிடத்தில் ஒட்டி கொண்டிருக்கும் குணம் இல்லை. அப்படியானால் நீ பிறக்கும் போது அது உன்னிடத்தில் இல்லை, நீ இறக்கும் போதும் அது உன்னிடத்தில் இருக்கப் போவதில்லை. அப்படியானால் வேறு எங்கோதான் கோளாறு இருக்கிறது. எப்போதும்

0: உன்னிடம் இல்லாத குணம் பற்றி ஏன் வருந்துகிறாய்? தொடர்ந்து தியானம் செய், கோபம் வரவே வராது என்றார் குரு. இல்லாத குணம் பற்றியே எப்போதும் நினைத்து கொண்டிருந்தால் என்ன பயன்? கோபமே வராத குணம் பெறுவோம். நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை. நன்றே கேட்போம், இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
2: வணக்கம் நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் 10:10.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் FK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் சந்தர் ரோட் போச்சம்பள்ளி.
7: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
8: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
7: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: நிகழ்ச்சியில் முதலில் கேட்கலாம்
9: ஆகாஷ்வாணி. அனைவருக்கும் அமைதி, அனைவருக்கும் செழிப்பு. கவியோகி மகரிஷி டாக்டர் சுதானந்த பாரதி அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள்.
10: கவியோகி டாக்டர் சுத்தானந்த பாரதி 1897 May 11 சிவகங்கையில் பிறந்தவர். இவரது பெற்றோர் ஜடாதர் ஐயர், காமாட்சி அம்மையார். சுத்தானந்த பாரதியின் இயற்பெயர் வேங்கட சுப்பிரமணியன். இவர் கவியோகி, மகரிஷி என்று போற்றப்பட்டவர். இவர் கவிதைகள், தமிழிசை பாடல்கள், உரைநடை நூல்கள், மேடை நாடகங்கள் என்ற பல நூல்களை இயற்றியவர். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். இவர் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தபோது பாரத சக்தி என்னும் மகா காவியத்தை படைத்தவர். 5 வயதில் ரங்க ஐயங்கார் திண்ணைப்பள்ளியில் படித்தவர். பின்னர் மன்னர் பள்ளியில் படித்தவர். 8 வயதிலேயே கவிதை எழுதும் ஆற்றலும் ஆன்மீக விழிப்புணர்வும் இவருக்கு ஏற்பட்டது. இமயமலையில் வாழ்ந்த ஞான சித்தர் ஒருவர் இவருக்கு சுத்தானந்தம் என்று பெயரிட்டு தீட்சை வழங்கினார். கல்லூரி படிப்பு முடிந்தவுடன் வேதம், உபநிடதங்கள், பிரம்மசூத்திரம் ஆகியவற்றை கற்று அவற்றை தமிழிலும் மொழிபெயர்த்தவர். ஆங்கில இலக்கியத்தில் வில்லியம் ஷேக்ஸ்பியர், ஜான் மில்டன், லார்ட் பைரன் ஆகியோரின் நூல்களையும் கற்று தேர்ந்தவர். விஞ்ஞானமணிகள், பாரத சக்தி மகாகாவியம், யோக சித்தி, கீர்த்தாஞ்சலி, பாரதகீதம், இல்லற ஒழுக்கம், ஏழைப்படும் பாடு, சோதனையும் சாதனையும், மேள ராக மாலை, பாட்டாளி பாட்டு, சோவியத் கீதாஞ்சலி போன்ற ஆயிரக்கணக்கான நூல்களை இயற்றினார். இவர் இயற்றிய நூல்களில் யோக சித்தி, கீர்த்தனாஞ்சலி, மேள ராக மாலை ஆகிய கவிதை நூல்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. ஜகத்குரு சங்கராச்சாரியார் இவருக்கு கவியோகி, பாரதி என்றும் பெயர் சூட்டினார். சீரடி சாய்பாபா, ரமண மகரிஷி ஆகியோர் இவருடைய ஆன்மீக உயர்வுக்கு வழிகாட்டிய வள்ளல்கள். மகரிஷி சுத்தானந்த பாரதி திலகர், காந்திஜி, நேதாஜி, உவே சாமிநாத ஐயர் ஆகியோருடன் நெருங்கிய நட்பு கொண்டவர். இவர் தேசிய சிந்தனை

பனைகளை தூண்டும் பல பாடல்களை இயற்றினார். கிராமப்பணி, கதற்பணி, மது ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, பெண்கள் மறுவாழ்வு ஆகிய பல சமூக சீர்திருத்த பணிகளையும் செய்து மக்கள் மனதில் இடம் பிடித்தவர். இலக்கிய உலகில் தடம் பதித்தவர். பாண்டிச்சேரியில் அரவிந்தரின் நட்பால் சுத்தானந்த பாரதியின் வாழ்வில் புதிய திருப்பம் ஏற்பட்டது. புதுவை ஆசிரமத்தில் 20 ஆண்டுகள் மௌன விரதம் இருந்தவர். சமய ஒற்றுமையை போற்றியவர். கிறிஸ்தவம், இஸ்லாம் ஆகிய சமய நூல்களை கற்று அவை காட்டும் நெறிகளையும் பின்பற்றி வாழ்ந்தவர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற திருமூலரின் பாதையில் ஒரே கடவுள், ஒரே உலகம், ஒரே ஆன்மநேயர் நாம் என்பதை உலகிற்கு உணர்த்திய அருமையான இறைவனின் தொண்டர் சுத்தானந்த பாரதி. சமஸ்கிருதம், இந்தி, தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு மொழிகளிலும் நூல்கள் இயற்றிய பன்முக திறமை கொண்டவர் கவியோகி சுத்தானந்த பாரதி. கவிதைகள், உரைநடை, பயண நூல், இலக்கணம், கீர்த்தனைகள், நாடகம், திறனாய்வு, சிறுகதை, அறிவியல், வாழ்க்கை வரலாறு ஆகிய பல துறைகளிலும் நூற்றுக்கணக்கான நூல்களை எழுதி குவித்தவர் மகரிஷி சுத்தானந்த பாரதி. 1947 சுத்தானந்த பாரதி ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள தொடங்கினார். சோவியத் யூனியன், பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கும், சீனா, ஜப்பான் உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கும், அமெரிக்கா, ஆப்பிரிக்கா நாடுகளுக்கும் சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு மனிதவள மேம்பாட்டிற்கு அற்புதமான சொற்பொழிவுகளை நிகழ்த்தினார். அகவாழ்வு சிறந்திட யோகம், புறவாழ்வு சிறந்திட அறிவியல், இவை இரண்டும் இணைந்தால் மனித வாழ்வு அமரத்துவம் பெறும், மண்ணில் விண்ணரசு தோன்றும் என்பதுதான் இவர் உலகிற்கு அளித்த அற்புதமான செய்தியாகும். 1977 சிவகங்கையில் சுத்தானந்த யோக சமாஜம் என்னும் அமைப்பை நிறுவினார். ஏழைகளுக்கு கல்வி அளிக்க சுத்தானந்த தேசிய வித்யாலயம் உயர்நிலை பள்ளியையும் நிறுவியவர். சமாஜம் பள்ளியின் வளர்ச்சிக்கு வழிகாட்டியவர். தன் படைப்புகளுக்கு வந்த அத்தனை தொகையையும் சமாஜம் பணிகளுக்கே செலவு செய்தவர். மகரிஷி சுத்தானந்த பாரதி காட்டுப்புதூர் மற்றும் தேவக்கோட்டை பள்ளிக்கூடங்களில் ஆசிரியராக பணியாற்றியவர். இயற்கை, சமரச போதினி, பாலபாரதி, சுவராஜ்யா ஆகிய இதழ்களில் ஆசிரியராகவும் பணியாற்றிய சிறப்புமிக்கவர் கவியோகி சுத்தானந்த பாரதி. பிரெஞ்சு நாட்டு விக்டர் ஹியூகோவின் நாவல்கள், மோலியர் மற்றும் ரேசின் நாடகங்கள், இத்தாலி நாட்டு தாந்தேயின் தெய்வீக நகைச்சுவை ஆகியவற்றையும் இவர் தமிழில் மொழிபெயர்த்தவர். மகரிஷி சுத்தானந்த பாரதியின் பாரத சக்தி மகாகாவியம் 50,000 அடிகளால் ஆன ஒரு பெருங்காவியம். இந்த காவியத்தில் ராமதாசர், குருநானக், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், புத்தர், இயேசு கிறிஸ்து, நபிகள் நாயகம், அப்பர், மாணிக்க வாசகர், வள்ளலார் ஆகிய ஆன்மீக பெருமக்களின் வாழ்வும், அசோகர், சிவாஜி, கரிகால் சோழன், சேரன் செங்குட்டுவன், கரிபால்டி, லெனின், காந்தியடிகள் போன்றோரின் வரலாற்று வாழ்வும் இடம்பெறுகின்றன. யோக சித்தி நூலை த காஸ்பல் ஆஃப் பெர்ஃபெக்ட் லைஃப் என்ற பெயரில் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ளார். யோகி சுத்தானந்த பாரதி தவம் பெற்ற தவம், அவர் ஒரு வற்றாத தமிழ் ஊற்று, சுவாமிகளின் கவிதா சக்தி பிரவாகமும் எழுத்து வன்மையும் யோக சித்தியும் உலகிற்கு பெரு நலம் அளிப்பதாகும் என்று உவே சாமிநாத ஐயர் சுத்தானந்த பாரதிக்கு புகழாரம் சூட்டுகிறார். சுத்தானந்த பாரதியின் ஏழைப்படும் பாடு மிகச்சிறந்த நூல். இது பிரெஞ்சு நாவலாசிரியர் விக்டர் ஹியூகோவின் லெஸ் மிசரபிள் என்ற நாவலை தழுவி எழுதப்பட்டதாகும். இது ஏழைப்படும் பாடு என்ற பெயரில் திரைப்படமாகவும் வெளிவந்தது. மகரிஷி சுத்தானந்த பாரதியின் பாட்டாளி பாட்டு இலங்கையிலுள்ள தேயிலை தோட்டத்து தொழிலாளருக்காக பாடப்பட்ட மிகச்சிறந்த நூல். கவியோகி சுத்தானந்த பாரதி மதுரை பசுமலை ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் படிக்கும் போதே வ.உ. சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவா ஆகியோருடன் நட்பு கொண்டவர். மகாத்மா காந்தியடிகளின் கொள்கையில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு இந்திய விடுதலைப் போரில் ஈடுபட்டார். தன் இறுதி காலம் வரை காந்தியடிகளின் தீவிர பக்தராக வாழ்ந்தவர் கவியோகி சுத்தானந்த பாரதி. இவர் பாரதியாரின் பாடல்களை பாடியும் சொற்பொழிவாற்றியும் இந்திய விடுதலைக்காக

0: பாடுபட்ட மிகச்சிறந்த துறவி. தேசிய விடுதலைக்காக மக்களிடம் நன்கொடை வசூலித்து அதை நாட்டுக்கு பயன்படுத்த மகாத்மா காந்தியடிகளுக்கு அனுப்பி வைத்தவர். இந்திய விடுதலை நோக்குடன் சுத்தானந்த பாரதி எழுதிய நூல்கள் இந்திய மக்களை தட்டி எழுப்பின. ஆங்கிலேயரை எதிர்த்து போராட மக்களை தோள் தட்டி அனுப்பின. கவியோகி சுத்தானந்த பாரதியின் தமிழ் புரட்சி, சுதந்திர கனல், வீரத்தேவன் ஆகிய நூல்கள் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான இந்திய மக்களின் போராட்டங்களை முழங்கின, வீரத்தை வழங்கின. மகரிஷி சுத்தானந்த பாரதி சுதந்திர போராட்ட வீரர் மட்டுமல்லர், நல்ல சிந்தனையாளர், அருமையான பேச்சாளர், தமிழ் இலக்கிய உலகில் மிகச்சிறந்த விற்பன்னர். தமிழில் காப்பியம், கவிதை, நாடகம், நாட்டியம், இசைப்பாடல், வரலாறு, கடித இலக்கியம், வாழ்க்கை வரலாறு, சுயர் வரலாறு, நாட்டு வரலாறு, புனை கதைகள், பயண இலக்கியம், சிறுகதை இலக்கிய விமர்சனம், மொழிபெயர்ப்பு, குழந்தை இலக்கியம், ஆன்மீகம், உடல்கூறு ஆய்வு, யோகம் என பல துறைகளில் கொடிகட்டி பறந்தவர், துறவியாய் வாழ்ந்து சிறந்தவர். யோகி சுத்தானந்த பாரதி தனது பைந்தமிழ் சோலை என்ற நூலின் வாயிலாக தொன்மையான தமிழ் இலக்கியங்களை எல்லாம் எளிய நடையில் பாமர மக்களுக்கும் கொண்டு சேர்த்தவர். தமிழ் இலக்கியத்தில் அழகு படைத்தவர். சுத்தானந்த பாரதி தெலுங்கில் 2 நூல்கள், இந்தியில் 4 நூல்கள், பிரெஞ்சு மொழியில் 6, ஆங்கிலத்தில் 38 நூல்கள் என்று பிற மொழிகளில் 50 நூல்களை எழுதியவர். 10 சிறுகதை தொகுதிகளையும் 19 நாவல்களையும் 60-க்கும் மேற்பட்ட நாடகங்களையும் எழுதியவர். மகரிஷி சுத்தானந்த பாரதி பாரத பண்பாட்டுக்கு உகந்த முறையில் புலமை பெற்றவர். இறையருள் கனிந்த உள்ளம் படைத்தவர். பலர் பல்லாண்டு எழுத வேண்டிய நூல்களை சுத்தானந்த பாரதி ஒருவரே எழுதி குவித்துள்ளார் என்று புலவர் கீவா ஜெகநாதன் புகழாரம் சூட்டுகின்றார். சுத்தானந்த பாரதியின் சோவியத் கீதாஞ்சலி என்ற நூல் சோவியத் ஒன்றியத்தின் சோவியத் நாடு நேரு நினைவு பரிசை பெற்றது. தமிழக அரசும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகமும் இணைந்து 1984 ஆண்டு வழங்கிய முதல் மாமன்னன் ராஜராஜ சோழன் விருது மகரிஷி சுத்தானந்த பாரதியின் பாரத சக்தி மகா காவியம் என்ற நூலுக்கு கிடைத்தது. இந்திய விடுதலை போர் வீரரும் தமிழ் இலக்கிய மேதையுமான கவியோகி சுத்தானந்த பாரதி 1990 ஆண்டு இந்த மண்ணை விட்டு மறைந்தார். ஆனால் அன்பு மிகுந்த சுத்தானந்த பாரதியின் புகழ் தமிழ் இலக்கிய உலகில் இன்னும் மறையாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது.
1: அனைவருக்கும் அமைதி, அனைவருக்கும் செழிப்பு. கவியோகி மகரிஷி டாக்டர் சுத்தானந்த பாரதி அவர்களின் பிறந்த தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
4: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
5: தருமபுரி பெரியார் பல்கலைக்கழக பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மைய இயக்குநரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தருமபுரி பைசுவல்லியில் உள்ள பெரியார் பல்கலைக்கழக பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் வருகிற 2026-2027 கல்வியாண்டிற்கு வணிகவியல், ஆங்கிலம், மேலாண்மையியல், கணினி அறிவியல், இயற்பியல், கணிதவியல், உயிர் தொழில்நுட்பவியல், புவி அமைப்பியல் ஆகிய 8 பாடப்பிரிவுகளுக்கு முதுநிலை மாணவர் சேர்க்கை விண்ணப்பம் வரவேற்கப்படுகிறது. எனவே மாணவர்கள் www.periyaruniversity.ac.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் என பெரியார் பல்கலைக்கழக பட்ட மேற்படிப்பு ஆராய்ச்சி மைய இயக்குநர் தெரிவித்துள்ளார்.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103

0: 7.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
3: பின்ன பாத்திரங்கள எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரும்பி

0: வணக்கம். எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி, சேர்க்கைக்கு 9566723823.
1: தர்மபுரி மாவட்டத்திலேயே முதல் முறையாக கிரிக்கெட் டர்ஃப், ஸ்விம்மிங் பூல் அமைத்து மேலும் பல்வேறு விளையாட்டுகளால் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் ஒரே பள்ளி இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் அரூர்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடி ஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
4: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: நமது காலங்களை அலை தந்து கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
7: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள். தரமான கல்வியுடன் வேலைவாய்ப்பு வழங்கும் கல்வி நிறுவனம்.
8: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்.
9: வணக்கம், என்னோட பேர் ஜெயந்தி, நான் NGGO காலனிலேருந்து பேசுகிறேன். எனக்கு அமர்க்கலம் படத்துலேருந்து உன்னோடு வாழாத வாழ்வென்ன பாட்டு, அந்த பாட்டு வேணும். நன்றி, வணக்கம்.

0: மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
1: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: நாடி நரம்புகளில் நாதங்களை மீட்டிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 10:40. நீங்கள் கேட்டவையில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்,
4: என்னுடைய பேர் முல்லைவேந்தன், ஊர் சேஷம்பட்டி. எனக்கு பிடிச்ச பாடல் வந்து அவதாரம் படுத்துறது தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வரணுமோ. நன்றி, வணக்கம்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக்கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள்.
3: நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம்.
4: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.

இந்தியா பல நூற்றுக்கணக்கான மொழிகளை கொண்ட தேசம். காஷ்மீரின் சந்தூர் இசை முதல் குமரியின் தாலாட்டு வரை, இமயமலையின் பனிக்காற்று முதல் குமரி கடல் அலைகளின் ஓசை வரை, தேசம் முழுக்க எதிரொலிக்கும் ஒரே ஒலி ஆகாஷ்வாணி.

0: ஒலியின் ஒன்பது தசாப்தங்கள், 90 ஆண்டுகளாக மக்கள் மனதில் ஒலித்து வரும் குரல் ஆகாஷவாணி.
1: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த நினைவலைகளை பதிவு செய்தோம்.
2: வணக்கம், பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: என் பேர்ல தான், நாங்க தாம்பரத்துல இருந்து வரோம்.
2: நீங்க ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா? சின்ன வயசுல கேட்ட அந்த அனுபவத்தை எங்க கூட சொல்ல முடியுமா?
3: நாங்கள் சின்ன வயசுல வந்து ஆல் இண்டியா ரேடியோவை நாங்கள் ரொம்ப விரும்பி கேட்டிருக்கோம். ஏன்னா அந்த நாட்களில் வந்து எங்களுக்கு எந்த பொழுதுபோக்கும் கிடையாது. சினிமா பாடல், பாட்டுக்கு பாட்டு போட்டி, அதெல்லாம் நாங்கள் விரும்பி கேட்போம். ஊர் தலைவர் வீட்டில் எல்லாரும் ரேடியோ வச்சுட்டு ஊர்காரங்கள்லாம் போய் உட்காந்துருப்போம். பழைய நாட்களை நான் நினச்சி பார்த்தேன். சில நாடகங்கள் வரும், சில படத்தோட கொஞ்சம் கொஞ்சம் சீன் வரும், இதற்கெல்லாம் நாங்கள் வெயிட் பண்ணி கேட்டுட்ருப்போம். ஏன்னா வேறு பொழுதுபோக்கு எதுவுமே கிடையாது, வெறும் ஆடியோ மட்டும்தான். அதனால் நாங்கள் இதையே விரும்பி கேட்டோம்.
2: உங்க வீட்டுல யார் ரொம்ப ரேடியோ விரும்பி கேட்பாங்க?
3: நான் தான் எங்க அப்பா ரேடியோ வாங்கி வச்சு வந்திருந்தாங்க. எங்க எந்த பக்கம்லாம் இருக்கணும் அந்த பக்கமே தூக்கிட்டு போயிருவேன் அந்த ரேடியோவை. அந்த குரல், நீங்கள் கேட்க போவது, நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது, அந்த குரல், அந்த லேடிஸ் குரல் ரொம்ப நல்லா ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொல்லி அந்த குரல் ரொம்ப அழகா இருக்கும். நான் விரும்பி கேட்டது அதுல பழைய சினிமா பாடல் நான் ரசித்து கேட்டிருக்கேன்.
2: அதுல என்னைக்காவது நீங்களும் வந்து ஃபோன் பண்ணியோ இல்ல லெட்டர் எழுதியோ இல்ல பாட்டு கேட்கணும்னு நினைச்சிருக்கீங்களா?
3: அந்த அளவுக்கு நாங்க கிராமங்கள்ல வீட்டுல அலோவ் பண்ண மாட்டாங்கம்மா. ஆசை உண்டு, உலக செய்தி அதுலதான் தெரிஞ்சுக்கணும், பேப்பர் பார்ப்போம். நெக்ஸ்ட்,
2: அந்த காலத்துல இருந்த அந்த பழைய ரேடியோக்கும் இப்ப நமக்கு எஃப்எம் ரேடியோ எல்லாம் வந்துருச்சு, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க?
3: எஃப்எம்ல நம்ம காரில் போகிறோம், இப்போ கேட்டுகிட்டே போகிறோம், அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படின்ற மாதிரி நான் கேட்டுக்கிட்டே வந்த ஒரு நாள். அதனால
2: ஏதாவது குறிப்பிட்ட நேரத்தில் தான் நாங்கள் ரேடியோ கேட்போம். இந்த நிகழ்ச்சிக்காக நான் கரெக்டாக காலையிலனா வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சின்னு இருக்கு?
3: இல்லை, அது ஒன்று தான்ப்பா வழியே, எப்போனாலும் கேட்போம், அந்த ஒன்று தான், வேறு வழியே கிடையாது. சமைக்க முடித்த பிறகு அந்த ஒன்று தான், கேட்டுக்கிட்டே தூங்குறது உட்காந்து அந்த ஒன்று தான், எங்களுக்கு வேறு இதுவே கிடையாது. வேலையை முடிப்பாங்க, கேட்பாங்க, நான் கேட்பேன், நீ கேட்பேன்னு போட்டி வரும். அதான் நான் ரெண்டு பேர் திருப்பி பெரியவங்களாம் இருக்காங்களே, அது மாதிரி எனக்கு இதை வை, இல்லை நான் அதை வைப்பேன், அந்த சேனல் மாற்று அப்படிங்கும்போது இது வரும்.
2: ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது என்ன?
3: செய்தி தான், ரேடியோ மார்க்கபோனி கண்டுபிடிச்சாரு, ரொம்ப சந்தோஷம். அந்த நாட்களில் அது ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருந்தது. இந்த ஒரு வளர்ச்சி இல்லாத காலங்களில் நம்ம கிராமம் பட்டி தொட்டிங்களுக்கெல்லாம் பிரயோஜனமாக இருந்தது ரேடியோ தான். சாதா ஏழை ஜனங்கள் இதை தான் கேட்டுப்பேன் நடந்தது.

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: என் பேர் ராஜேந்திரன். இன்னைக்கு வந்து மீடியாக்கள் வந்து நிறைய வந்துட்டு, முன்னாடி வந்து ஆல் இண்டியா ரேடியோ மட்டும்தான் இருக்கும், முன்னாடி வந்து மாநில செய்தி வந்து வரும். அப்போ எங்கன்னா அந்த தெற்கு பஜாரில் வந்து பக்கத்தில் ஒரு லைப்ரரி உண்டு, அந்த லைப்ரரியில் தான் அந்த ஸ்பீக்கர் ஒன்று இருக்கும், அது வந்து மாநகராட்சி அதாவது முனிசிபல் கண்ட்ரோலில் இருக்கும். அந்த இது அவங்க ரேடியோவை ஒளிபரப்பானோம். அப்போ மாநில செய்தி கேட்கறதுக்கு எல்லாருமே அங்கே தான் நாங்கள் கூடுவோம். அப்போ வந்து அந்த மாநில செய்தி கேட்க வேண்டிய அந்த கூட்டம் கூடும். அதே மாதிரி மற்றபடி யாராவது ஒரு ஆள் இறந்து போனாலும் அதை வந்து மக்கள் மத்தியில் கிராமப்புறங்களில் வந்து ஒளிபரப்புறது ஆல் இண்டியா ரேடியோ தான். இன்றைக்கி வந்து எத்தனையோ சேனல்கள் மீடியாக்கள் வந்துட்டு, ஆனால் அந்த காலத்தில் வந்து ஆல் இண்டியா ரேடியோ மட்டும்தான் இருந்தது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ரேடியோ உண்டு இந்த மைதானத்தில், அதில் வந்து எப்படின்னா அந்த விவசாயிகள்லாம் அங்கே வந்து கூடுவாங்க, விவசாய செய்திகளுக்குனே அதில் ஒளிபரப்பு பண்ணுவாங்க. மக்கள் வந்து எந்தெந்த உரம் போடணும், எப்படி பயிர் வைக்கணும் அப்படிங்கிறத வந்து அதை கேட்க மக்களுக்கும். ஆனால் திரை இசைக்கு வந்து கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் தான் அதுக்கு ஒதுக்குவாங்க. திரை இசை பாடல்கள் போடுவாங்க, அதை கேட்க நாங்கள் ஸ்கூல்லேருந்து வரும், நாங்கள் உட்காந்துருப்போம். அப்போ எந்த பழைய காலத்து பாட்டுனாலும் போடுவாங்க. இன்றைக்கி வந்து ஒரு பொதுமக்கள் மத்தியில் வந்து ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தும் அந்த காலத்தில் ஆல் இண்டியா ரேடியோ தான்.
0: நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து ரேடியோ கேட்டிங்கன்னு சொல்லலாம், எந்த வயசுலேருந்து ரேடியோ கேட்டிருக்கீங்க?
1: செல்லு போட்டு தான் அதை கேட்கணும், பேட்டரி செல்லு தான் போட்டு, கரண்ட்டு நிறைய வீடுகளில் கிடையாது. ரேடியோ தான் எங்கள் மாமா ஒரு ஆள் வச்சிருப்பார், அதில் நாலு கட்டாக போட்டு அதில் வந்து கேட்கணும். அந்த பாட்டுகள் வந்து அது வந்து எங்களுக்கு ரொம்ப விசேஷமாக தெரியும். வயக்காட்டுக்கு போனாலுமே அந்த ரேடியோவை எடுத்துகிட்டு போவோம், வயலில் வச்சு நாங்கள் பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த காலத்தில் வந்து அந்த ரேடியோங்கிறது ஒரு பெரிய இதாக இருந்தது, பெரிய மவுசாக இருந்தது. இந்த ரேடியோ கேட்க இவ்வளோ ஆர்வம், இந்த செய்தி கேட்குது. அதே மாதிரி உலக செய்தியில் வந்து அது வந்து போடும், அதான் எங்களுக்கு கேட்க ஒரு ஆர்வமாக இருக்கும் படிக்கிற போல.
0: சரி, நீங்கள் வந்து எதுக்காக ரேடியோவை விரும்பி கேட்டீங்க? பாடல்களுக்காகவா இல்லை நிகழ்ச்சிகளுக்காகவா செய்திகளுக்காக?
1: எல்லா நிகழ்ச்சியுமே இல்லை வரும். சுருக்கமாக சொன்னால் கர்நாடக இசையை வந்து அதில் ரொம்ப ஒளிபரப்பு பண்ணுவாங்க. கர்நாடக இசைக்கு வந்து ஆல் இண்டியா ரேடியோ முக்கியத்துவம் கொடுக்கும். திரை இசை பாடல்களை விட கர்நாடக மியூசிக் வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறனால அந்த கர்நாடக மியூசிக் நாங்கள் பழைய காலத்து ஆட்களுக்கு அதை அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்ததுனால நாங்கள் வானொலியை கேட்டிருக்கோம்.
0: உங்களுக்கு ஏதாவது பிடித்த அறிவிப்பாளர்கள் யாராவது இருக்காங்களா?
1: இங்கே வந்து பத்மநாபன் உண்டு. மெட்ராஸில் வாசிக்கிறது வந்து சரோஜ் நாராயண சுவாமி, டெல்லியில் வாசிப்பாங்க தெரியுமா, அவங்களுடைய குரலை இன்னும் எனக்கு இருக்குது. செல்வராஜ், பத்மநாபன் அவங்களுடைய குரல்லாம் இப்போவும் கேட்கணும் போல் இருக்கும், அப்படி இருந்தது ஆல் இண்டியா ரேடியோவில். மாநில செய்தி வாசிக்கிறதுக்கு முன்னாடி நேரம் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி செல்லு கிடையாது, நேரம் பார்க்க எல்லார் கையிலையும் வாட்செல்லாம் கிடையாது. அப்போ அந்த ரேடியோ நியூஸை பார்த்து மணி இத்தனை மணி இத்தனை மணிங்கிற கால்குலேட் பண்ணக்கு அது ஒரு உறுதுணையாக இருந்தது. ஸ்கூலுக்கு போகிறதுக்கோ காலேஜுக்கு போகிறதுக்கோ எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது.
0: ரேடியோவில் கேட்டதுலேருந்து எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னா எந்த பாட்டை சொல்வீங்க?
1: பிடிச்சேன்னா எனக்கு வந்து மேக்ஸிமம் டிஎம் சௌந்தரராஜன் பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டிஎம் சௌந்தரராஜன் சுஷீலா பாடல்கள் வந்து எனக்கு விரும்பி நான் கேட்டிருக்கேன்.
0: எனக்காவது ரேடியோவில் நீங்களும் லெட்டர் எழுதி போட்டு எனக்கு இந்த பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்களா?
1: நான் கேட்டிருக்கேன், நான் கேட்டிருக்கேன்.
0: ரேடியோவில் உங்கள் பாட்டு சொல்லி உங்கள் பேர் சொல்லும்போது அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி?
1: ரொம்ப எளிமையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் கேட்பாங்கல்ல, என் கூட வேலை பார்த்தவங்களே நான் சொன்னதை வந்து அவங்க கேட்டு நான் மறுநாள் டியூட்டிக்கு போகும்போது என்கிட்ட கேட்டாங்க, என் கூட வேலை பார்க்கறவங்களே கேட்டாங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. எங்களை மாதிரி பெரியவங்களுக்கு வந்து அந்த ஆல் இண்டியா ரேடியோ கேட்ட அனுபவம் எங்களுக்கு மன நிம்மதியும் திருப்தியும் கொடுத்தது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.
0: ரேடியோவை ஏன் எல்லாரும் மக்கள் விரும்பி கேட்குறாங்கன்னு நினைக்கிறீங்க?
1: அது வந்து மக்கள் மத்தியில் கிராமங்கள்லேருந்து டவுன் சைடு எல்லா மக்கள் கேட்க ஒரு ஈஸியான ஒரு இது இல்லை. எல்லார் வீட்லையும் டிவி இருக்காது அந்த காலத்தில், ரேடியோ வந்து ஏதாவது ஒரு வீட்டில் இருந்தாலும் அந்த ரேடியோ கேட்கணும்னு ஆட்கள் போவாங்கள்ல, செய்தி வந்து ஈஸியாக வந்து பரவும்ல, அது அதுக்காக வேண்டி அதை விரும்பி கேட்காங்க. ரேடியோவில் கேட்கல வந்து வேலைவாய்ப்பு செய்திகள் நான் கேட்டிருக்கேன், வேலைவாய்ப்பு செய்தி ஒன்று, ரெண்டாவது துக்க நிகழ்ச்சி, ரெண்டாவது விளையாட்டு செய்திகள். அந்த நேஷனல் கேம்லாம் ஹாக்கி வந்து உலக கப்பை வாங்கும்போது அந்த எல்லாம் செய்தி மூலியமாக தான் நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம பேப்பர் அந்தளவுக்கு படிக்க முடியாது, ரேடியோவில் கேட்டதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளோ.

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: சேகர் பாளையங்கோட்டை.
0: நீங்க ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா? சின்ன வயசுல கேட்ட அந்த அனுபவத்தை எங்க கூட சொல்ல முடியுமா?
1: அந்த காலத்துல வாரத்துக்கு ஒரு சினிமா போடுவாங்க, அதெல்லாம் பார்த்து தான் நாங்க வளர்ந்துருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு ஒரு நீங்கள் கேட்டவேன்னு ஒன்று போடுவாங்க, அதை கேட்டு தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம்ங்க. அதுக்கப்புறம் நியூஸ் ரேடியோ தவிர எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு, அதுக்கப்புறம் தான் டேப் ரிகார்டு வந்துச்சு. ரேடியோவே கேட்டு பழகிருக்கோம்.
0: இல்லை, அந்த காலத்தில் வந்து பெரிய டிரான்சிஸ்டர் இருக்கும், இப்போல்லாம் வந்து பாக்கெட் ரேடியோ சைஸுக்கு வந்துருச்சு, மொபைல்லையும் கூட நம்மளால் பாட்டு கேட்க முடியுது. பழைய கால ரேடியோவில் பாட்டு கேட்ட அனுபவம் இருக்கா?
1: பழைய காலத்தில் ரேடியோ தான் பாட்டு கேட்கணும், வேறு எதுவும் கிடையாது.
0: ஏதாவது குறிப்பிட்ட நேரத்தில் தான் நாங்கள் ரேடியோ கேட்போம், இந்த நிகழ்ச்சிக்காக நான் கரெக்டாக காலையில் நான் வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சின்னு
1: இருக்கும். பாட்டு கேட்போம், நியூஸ் கேட்போம்.
0: எந்த மாதிரி பாடல்கள் விரும்பி கேட்பீங்க?
1: அந்த காலத்து டைமிங்கே உள்ள பாட்டு, புதுப்பாட்டும் பழைய பாட்டும் கேட்போம்.
0: அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுப்பாட்டு. எந்த வயசுலேருந்து ரேடியோ கேட்டிருக்கீங்க?
1: 10 வயசுலேருந்து ரேடியோ தான் கேட்டு பழகிருக்கோம், இன்னைக்கு 60 வயசு ஆகிட்டு எனக்கு.
0: உங்கள் வீட்டில் யார் ரொம்ப ரேடியோ விரும்பி கேட்பாங்க? இவங்க கேட்டிருக்காங்க, தாத்தாவோ அப்பாவோ கேட்டிருக்காங்க, அதுலேருந்து நானும் கேட்க ஆரம்பித்தேன் அப்படின்னா யாரும் சொல்வீங்க?
1: எங்கள் வீட்டில் ரேடியோ வந்து எல்லாருமே விரும்பி கேட்பாங்க.
0: உங்கள் வீட்டில் ரேடியோவை எங்கே வச்சு கேட்பீங்க?
1: மெயின் காலில் இருக்கும்ண்ண, சவுண்டாக வைப்போம்ண, வால்வு ரேடியோ. இன்னும் வால்வு ரேடியோ இருக்குது எங்கிட்ட. ஆ, இன்னும் இருக்குங்க.
0: தினசரி ரேடியோ கேட்பீங்களா? இல்லை,
1: கேட்போம்.
0: அந்த காலத்தில் இருந்த அந்த பழைய ரேடியோக்கும் இப்போ நமக்கு எஃப்எம் ரேடியோலாம் வந்துருச்சு, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க?
1: இப்போ அட்வான்ஸ் ஆகிட்டு, பழைய காலத்து ரேடியோவோட ஒப்பிடும்போது, ஆனால் பழைய காலத்து ரேடியோ ஒப்பிட முடியாது, அது ஒரு தனி மகத்துவம்.
0: உங்களுக்கு வந்து அந்த நேர் விருப்பம்லாம் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் கிட்டவையெல்லாம் கேட்பேன்னு சொல்லிட்டு, அதில் என்னைக்காவது நீங்களும் வந்து ஃபோன் பண்ணியோ இல்லை லெட்டர் எழுதியோ இல்லை பாட்டு கேட்கணும்னு நினச்சிருக்கீங்களா?
1: கேட்டதில்லை, அப்படி கேட்டது ஆசை இருந்திருக்கு, ஆனால் கேட்கல. அப்போ ஃபோன் வசதி கிடையாது, நம்ம வீட்டில் ஃபோன் கிடையாது, அப்படி கேட்க முடியாது, அதனால் கேட்கல. ஏம்மா, அப்போனா 12 மணிக்கு போய் உட்காருவோம் ஞாயிற்றுக்கிழமை, அந்த 12 to 12:40 வரைக்கும் அது ஒரு பாட்டு போடுவான், அது யாருமே மிஸ் பண்ண மாட்டோம். அப்படி நாங்கள் கேட்டு வளர்ந்தாலும், அதுக்கப்புறம் நியூஸ் பார்ப்போம், அவ்வளோதான். அதுக்கு மேலே நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துருக்கோம்.
0: இந்த சினிமா ஒளிச்சித்திரம்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல, இப்போ நம்ம டிவியில் ஒரு படத்தை பார்க்கறதுக்கும் அதே இதை ரேடியோவில் கேட்கறதுக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும்?
1: ரேடியோவில் நாங்கள் கேட்போம்னு அந்த வசனம், சினிமா கதையை சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்போம். அப்போ அது மட்டும் தானே உண்டு, அப்படியும் கேட்டிருக்கோம் நாங்கள். வானொலி கேட்குறாங்கன்னா சில முக்கியமான விஷயங்கள் வானொலி தான் போடுறாங்க, அதனால அது கேட்க தான் செய்கிறாங்க. அதாவது சில விஷயங்களை உண்மையாக சொல்லுவாங்க.
0: ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது என்ன?
1: இங்கே சின்ன வயசு அனுபவங்கள் எல்லாமே ஞாபகம் வரும்டா. நாங்கள் அதில் தான் பிறந்து வளர்ந்துருக்கோம், வேறு ஒன்றுமே கிடையாது, ஆப்ஷன் கிடையாது எங்களுக்கு. ஒன்லி ரேடியோ மட்டும் தான் எங்களுக்கு பொழுதுபோக்கு, வேற பொழுதுபோக்கு கிடையாது, அதனால் அதை ரொம்ப விரும்புகிறோம் நாங்கள்.
2: 90 ஆண்டுகளாக தேசத்தின் இதய ஒலியாக துடித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷவாணி நம் நாட்டை கட்டமைத்ததில் மிகப்பெரும் பங்கை வகிக்கின்றது. பாடல்கள், செய்திகள், விவசாய நிகழ்ச்சிகள், மகளிர் நிகழ்ச்சிகள் என பல்வேறு கிளைகளாக பிரிந்து வழிகாட்டியாக திகழ்ந்து வருகிறது. ஓசை மாறலாம், ஆனால் ஆகாஷவாணியின் ஆன்மா ஒலித்தது ஒலித்துக் கொண்டிருக்கிறது, ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
3: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷ்வாணி குறித்த நினைவலைகளின் பதிவினை கேட்டீர்கள். அமைப்பில் உதவி திவ்யா, ரம்யா.
4: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். எழுத்து எண்ணம் தொகுப்பு விஷிவானந்த கிருஷ்ணன், குரல் வண்ணம் மணிமுத்தாறு கணேஷ்.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம்.

0: மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
0: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
2: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா, மாட்டிக்கிட்டீங்க. தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
6: நேயர்கள் இதுவரை கேட்டது
7: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வியுடன் வேலை வாய்ப்பு வழங்கும் கல்வி நிறுவனம்.
6: நிறைவுக்கு வருகிறது இன்றைய நீங்கள் கேட்டவை. மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ஏரியூர் கே கார்த்திக். தொடர்ந்து கேட்கலாம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: வயிறார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க.
3: நான் சாப்பிடறதில்ல, சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், வீட்டையே காலி
4: பண்ணிடுறேன்.
2: பார்க்கும் போதே சாப்பிட தோன்றும் சுவை ஒரு ரகம், சாப்பிட சாப்பிட உங்கள் நாவை நடனமாட செய்யும் சுவை ஒரு ரகம். ஆனால் இது கேட்கும் போதே சுவையூட்டும் நிகழ்ச்சி. ஆமாங்க, கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி. நான் உங்க நவீன் பாரதி.
5: எட்டு ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில, எங்க ருசிய அடிச்சு சாப்பாடு எவனும் செய்யல.
2: எல்லோரும் பீஸா சாப்பிட்டு இருப்பீங்க, ஆனா மீனவர்களின் பீட்சா சாப்பிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில மீனவர்களின் பீட்சா அப்படின்னு அழைக்கப்படுற அட்லா பந்தாங்க செய்ய போறோம். முதல்ல இந்த டேஸ்டான சாஃப்டான ஸ்வீட்டான அட்லாப்பம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு கேட்கலாம். பச்சரிசி ஒரு கப், உளுந்து கால் கப், வெந்தயம் அரை ஸ்பூன், தேங்காய் ஒண்ணு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, அவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்ப வாங்க இந்த அட்லாப்பத்தை எப்படி செய்யறதுன்னு கேட்கலாம். ஒரு கப்புல பச்சரிசி எடுத்து அதை நல்லா ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறம் சுத்தமான தண்ணியில ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் பச்சரிசி ஊற வச்ச அதே கப்புல முக்கா கப் அளவுக்கு பொடித்த வெள்ளத்தை ஒரு வானல்ல சேர்த்துட்டு, பச்சரிசி அளந்தோம் இல்லையா, அதே கப்புல அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அடுப்ப மறக்காம ஆன் பண்ணிட்டு இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஊற வச்ச பச்சரிசிய மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கரைச்ச வெள்ளத்தையும் அது கூட வடிகட்டி ரெண்டையும் நைஸா அரைச்சு ஒரு பாத்திரத்துல மாத்திக்கோங்க. அரைச்ச இந்த வெளுது கூட வறுத்த ரவை, வறுக்காத ரவை, உங்ககிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. கூடவே கடலைப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபியோட நல்ல பிளேவருக்காக கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி நல்லா பொசு பொசுன்னு வரணும் இல்லையா, அதுக்கு அது கூட கொஞ்சம் ஆப்பம் சோடா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் கட்டி இல்லாம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கலந்த இந்த மாவு ஒரு ஓரமா இருக்கட்டும், அடுத்ததா அடுப்புல அடி கனமா இருக்கிற மாதிரி

0: ஒரு பாத்திரத்தை வச்சுக்குவாங்க. இந்த பாத்திரத்துல கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நல்லா பரப்பி விட்டுக்குவாங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஹீட்லயே வச்சுக்கோங்க. இந்த கேப்ல ஒரு சின்ன கப்ல 2 முட்டைய உடைச்சு ஊத்தி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா கேக் செய்யற மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்துல 1-2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இந்த பாத்திரம் முழுசும் நல்லா தடவி விட்டுக்கோங்க. இந்த பாத்திரத்துல எதுக்கு எண்ணெய் சேர்த்துறோம்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவு அட்லாபமா ரெடியாகி வரும்போது ஒட்டாம இருக்கிறதுக்காக தான். இப்போ எண்ணெய் கலந்த அந்த பாத்திரத்துல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை ஊத்தி அது கூட கலந்து வச்சிருக்கிற முட்டையையும் அதோட மேல் லேயர்ல சேர்த்து ஊத்திக்கலாம். இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீல நீளமா கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய இதோட மேல் லேயர்ல சேர்த்துக்கலாம். மேற்கொண்டு இது மேல முந்திரியையும் உலர் திராட்சையும் சேர்த்துக்கோங்க. இப்போ பாத்திரத்துல கல்லுப்பு போட்டு இருந்தோம் இல்லையா, அது இப்ப மிதமான வெப்பநிலையில இருக்கும். இப்போ அந்த பாத்திரத்துக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அட்லாப கலவை இருக்க பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு நல்லா மூடிட்டு அடுப்புல குறைவான தீய வச்சுட்டு 20 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தட்டை ஓபன் பண்ணி ஒரு கத்தி எடுத்து அந்த கலவையில நல்லா குத்தி எடுத்தா மாவு கத்தியில ஒட்டாம வந்தா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் அதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க, நல்லா பொசு பொசுன்னு நம்மளோட அட்லாப்பம் தயார். இதோட சூடு குறைஞ்சதும் ஒரு பெரிய தட்டுல அப்படியே அந்த பாத்திரத்தை கமுத்தா அழகா கேக் மாதிரி அந்த அட்லாப்பம் வந்து விழுந்துருங்க. இத நமக்கு பிடிச்ச ஷேப்ல கட் பண்ணி அழகா சாப்பிடலாம். அவ்வளவுதாங்க, மீனவர்களின் பீட்சா அப்படின்னு அழைக்கப்படுற பொசு பொசு அட்லாப்பம் ரெடி.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. எங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கும்

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநிலம் சோம்நாத் மாவட்டம் பிரபாஸ் பட்டணத்தில் அமைந்துள்ள சோம்நாத் கோவில் புனரமைப்பின் 75வது ஆண்டு விழாவில் பங்கேற்று ஆற்றும் உரையினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
5: முடிஞ்சு எது முடிஞ்சது?
6: ஸ்ரீனி சார், நீங்களா?
5: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
7: ஆபரேஷன் ஆச்சுல சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
5: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரத்த வெளியீட்டை.
8: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
9: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
10: நேயர்கள் கேட்கலாம் ஏற்றம் தரும் எண்ணங்கள் மாபெரும் சபைகளில் என்ற தலைப்பில் பேச்சாளர் பர்வின் சுல்தானா அவர்கள் உரையின் நிறைவு பகுதியை கேட்கலாம்.
11: நான் பேச்சாளராக இருக்கிறதுக்கு பின்னால் பெரும் ரகசியங்கள்லாம் இருக்கு. நான் இதை பல தடவை சொல்லியிருக்கேன், ஞாபகப்படுத்துகிறேன். என்னோட கூட பிறந்தவங்க ஒரு அக்கா, ஒரு அண்ணன், ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. நான் நடுவில் பிறந்தவன், 5 பேர் நாங்கள். எங்கள் அப்பாவோட கூட பிறந்தவங்க இருக்காங்க, பெரியப்பா, ஒன்று விட்ட சித்தப்பா, ஒன்று ரெண்டு சித்தப்பா, அதுலேயும் இன்னொருத்தரும் ஒன்று விட்ட சித்தப்பா, இன்னொருத்தர் அத்தை, 5 பேரை மாதம் மாதம் வந்துடுவாங்க வீட்டுக்கு. எங்கள் அம்மாவும் அப்பாவும் கூட அங்கே போயிடுவாங்க. சாப்பிட்டு கிஃப்ட் முடிச்சுட்டு அவங்களுடைய அஜெண்டா என்னென்னா, வரும்பொழுதெல்லாம் அஜெண்டா, மாதத்துக்கு 5 நாள் அஜெண்டா என்னென்னா, எங்கள் 5 பேரையும் வரிசையாக நிறுத்த சொல்லிட்டு ஒருத்தர் தான் வருவார். பாய்ஜான், எங்கள் அம்மா, இதுங்க பேச்சை கேட்க மாட்டேங்க, அட்வைஸ் பண்ணுங்க. இந்தா நடுவில் நிற்குதே குட்டிச்சாத்தான், அது அடங்க மாட்டேன். சொல்லுங்க பாய்ஜான், இதில் என்ன பிரச்சனைனா, எனக்கு ஒரு சித்தப்பா, அதில் அந்த சித்தப்பாவுக்கு அட்வைஸ் பண்ணவே தெரியாது. அட்வைஸ் பண்ண தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது. 45 நிமிஷம் அட்வைஸ் பண்ணுவார் சார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏன் பேச்சாளரானு தெரியுமா? எதை கேட்கறது, எதை கேட்கக்கூடாது, எதை பேசுறது, எதை பேசக்கூடாது, எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்கிட்டதுனால இன்னைக்கு நின்று உங்கள் கிட்ட கரெக்டாக பேச வருது. கேட்க சொல்லுங்களேன் பிள்ளைங்களை. ஸ்கில்ஸில் வெறும் 5 ஸ்கில்ஸ் சொல்கிறீங்க. லிசனிங் ஸ்கில்னு ஒன்று இருக்கு, கேட்கணும். ஏதாவது யாராவது சொன்னால் அதை முழுமையாக கேட்கணும். கேட்பதற்கான அறிவு இருக்கிறதா? கேட்பதற்கான அறிவு எப்பொழுது வரும்? நிதானமாக வாசிக்கின்ற பொழுது வரும். ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டது பல விஷயங்களில் நான் சொல்லுகிறேன். வேகமான காட்சிகளை பார்த்தால் நிதானமாக வாசிக்கும் பழக்கம் வராது. டீச்சரா நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. 250 ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா லூஸாக தான் போவீங்க. ஒரு ரீல் கூட என்னன்னே புரிய மாட்டேங்குது சார். 250 பார்த்தி இன்றைக்கி ஏதாவது ஒன்று சொல்லு. நான் 13 வயதில் 12 வயதில் படித்ததெல்லாம் இப்பொழுதும் ஞாபகம் இருக்கிறது. ஏன் காட்சிப்படுத்தினேன்? நான் காட்சிகளை பார்க்கவில்லை, பார்ப்பதற்கு அனுமதி இல்லை. இந்தா ஒரு பெட்டி இருக்கும், ஒரு டிவி பொட்டி, அதுக்கு க்ரௌன் கருணா சூப்பர் சாலிடர், பிளாக் அண்ட் ஒயிட் தான். இந்த அப்பா ஒன்று போட்டு லாக் போட்டு அதை மடியில் வச்சுருக்கோம் சார். எங்கள் அம்மா என்ன பெருசாக நான் பாத்திர போகிறேன். அதில் பேரழகி ஒருத்தங்க வருவாங்க, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அவங்கள சோபனா ரவி மேடம், அவங்க தான் பேரழகியே. அதுக்கு மேலே உங்களுடைய சித்திரஹார், அப்புறமா ஒரு ஒளியும் ஒளியும், சனிக்கிழமை ஆச்சுன்னா ஒரு பாடாவதியான இந்தி படம், இல்லைனா வேறு மொழி திரைப்படம். அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி மட்டும் உக்காந்துட்ருப்போம் தமிழ் படத்துக்கு. கையில் மிட்டாய், தேங்காய் மிட்டாய், பால், அது இதுன்னு வச்சுக்கிட்டு கையில் நாலெலாம் எடுத்துக்கிட்டு அடுத்த வீட்டில் நாலெலாம் கொடுத்து இந்த ஜன்னலுக்கு ஓரமாக ஒரு சீட்டை பிடிச்சிக்கிட்டு அந்த டிவியை பார்த்தது. அது மாதிரி வெள்ளை துரத்தி விட்ருவோங்க சிலதில், ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு மூடிடுவாங்க. இதில் என்ன கொடுமை தெரியுமா? சில நாட்களில் ப்ரோக்ராமே இருக்காதுங்க. ப்ரோக்ராமே இல்லாத அன்றைக்கும் ஒரு ப்ரோக்ராம் வரும். அந்த ப்ரோக்ராமுக்கு பேர் சொல்கிறேன், என் வயசில் இருக்கிறவங்க ஞாபகப்படுத்திக்கோங்க. தாயின் நிலம் தந்தவரம் தாவரம் வயலும் வாழ்வுங்க. இந்த சாகுபடி செய்வது எப்படி அப்படின்ட்டு லெட்டர் ஒருத்தர் வாசிப்பார், அதுக்கு ஒருத்தர் பதில் சொல்வார், அதை முறைச்சி பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருப்போம். இன்னைக்கு
12: குழந்தை சமான் ஒரு பயான் ஏ தீர்ப்பு ஜெசை எக் வியக்தி மனுஷ்ய போஜன் முக்சே கர்த்தா ஹே दृष्टि रूप से भगवान किस रूप से लेते हैं? दृष्टि रूप से और वायु मार्ग से ग्रहण करते हैं. इसीलिए जब भगवान को भोग लगा दिया जाता है तो फिर बाद में वो भोजन नहीं रह के प्रसाद बन जाता है.

0: Arts and Communication, Mechanical, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Agricultural Engineering, M.E. Structural and Computer Science Engineering மற்றும் M.B.A. போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் ஒரு கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: पता है, न्याय विभाग भारत सरकार ने गरीब और जरूरतमंदों को न्याय दिलाने की प्रक्रिया को किया और भी आसान.
3: हाँ बिल्कुल, टेलीलॉ और न्याय बंधु सेवाओं का हो गया है एकीकरण.
2: अब चाहे टेलीलॉ के माध्यम से मुफ्त कानूनी सलाह लेनी हो
3: या न्याय बंधु में पंजीकृत वकीलों से कोर्ट में निःशुल्क कानूनी सहायता के लिए जुड़ना हो,
2: अब दोनों एक ही ऐप पर उपलब्ध. डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉग इन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें. न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी.
0: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
7: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
8: ஆம் நேர்களே, யதார்த்தமாய் கடிதம் எழுதி எதிர்பாராத விதமாய் தங்களின் கடித வழி விருப்ப பாடலை கேட்கும் நேரம் இது. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வருகிறது மேல் கங்காவரம். ஆர் சாண்டல்யன் என்ற நேயரின் விருப்பமாக படம் பூமகள் ஊர்வலம், பாடல் அந்த வானுக்கு என தொடங்கும் பாடல். பாடலாசிரியர் வைரமுத்து, பாடலுக்கு இசை சிவா, பாடலை பாடியிருக்கிறார் பி. உன்னிகிருஷ்ணன்.

0: ஏஷியா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
1: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
4: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
5: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
4: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
6: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
9: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
11: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
12: மரத்தை வச்சவ மட்டும் இல்லங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம்.
13: மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர்.
12: மரத்தை வெற்றவங்களும் மக்கட்பண்பில்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டிட்டோம்னா நாளைக்கு 9 கோள்குள்ளர பூமி இருக்கலாம். ஆனா அந்த பூமிக்குள்ளர ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.

0: பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
3: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமோ இன் பார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
2: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வருகிறது தியாகம் என்ற திரைப்படத்திலிருந்து நல்லவர்க்கெல்லாம் என தொடங்கும் பாடல். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் நாகலாபுரம் அனிதா தீபா. பாடலாசிரியர் கண்ணதாசன், பாடலுக்கு இசை இளையராஜா. பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
4: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
5: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
6: ஸ்ரீனி சார், நீங்களா?
5: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
7: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
5: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரத்த விரைத்தேன்.
8: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
9: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
10: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
11: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
12: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.

Asia Sunflower Oil. காற்றலையில் ஓர் கானக்குயில் தருமபுரி பண்படை 102.5 ஏற்காடு பண்படை 103.7 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நேயர் விருப்பம். நேயர்களே, நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் பகுதியிலிருந்து குணசீலன். இவர் கேட்டிருக்கும் பாடல் கல்லுக்குள் ஈரம் என்ற திரைப்படத்திலிருந்து சிறு பொன்மணி என தொடங்கும் பாடல். பாடலாசிரியர் கங்கை அமரன் பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் இளையராஜா. பாடலை பாடியிருக்கிறார்கள் மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி இளையராஜாவுடன்.

0: 35 ஆண்டுகளாக ஆரோரின் அடையாளம். IMS IPS கல்வி நிறுவனங்கள் மெட்ரிக் CBSE பிஎட் காலேஜிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. IMS கல்வி நிறுவனங்கள் ஆரூர்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின்

நாளும் இன்னிசையால் நம் மனதை வருடிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நேயர் விருப்பம். ஆம் நேர்களே, இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் எண்ணெய் வித்து பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை, திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வி ஏ விஜயசாந்தி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.

நேர்களே, நேயரூபம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக மாலக்காப்பாடி பகுதியிலிருந்து குமரேசன் இவர் கேட்டிருக்கும் பாடல் பொண்ணுக்கு ஊருக்கு புதுசு என்ற திரைப்படத்திலிருந்து சோலை குயிலை என தொடங்கும் பாடல். பாடலாசிரியர் எம் ஜி வல்லபன், பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலை பாடியிருக்கிறார் எஸ் பி சைலஜா.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நேயர் விருப்பம்.
1: நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள்.

நேர்களே, இதுவரை நாம் கேட்டு ரசித்தோம் நாமக்கல் மற்றும் சேலம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கிய நேயர் விருப்பம். பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள். திருச்சி அஞ்சலாக இணைந்தே இருங்கள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் 17வது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றனர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் பேரவையில் உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். உலகில் உள்ள எந்த சக்தியாலும் இந்தியாவை அடிபணிய வைக்க முடியாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பொக்ரான் அணு ஆயுத சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதை குறிக்கும் தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதால் திருச்சி, அரியலூர், விழுப்புரம், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதி சுற்றில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டமன்றத்தின் 17வது பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் அனைவரும் இன்று உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டனர். 2026 ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைக்கு

பொது தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் அனைவரும் இன்று முறைப்படி பொறுப்பேற்றனர். இதற்கான பேரவைக் கூட்டம் காலை 9:30 மணிக்கு தொடங்கியது. பேரவையின் தற்காலிக தலைவர் திரு கருப்பையா தலைமையில் இன்றைய கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்று நன்றி தெரிவித்த தற்காலிக பேரவைத் தலைவர் திரு கருப்பையா, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை வாழ்த்தியும் பாராட்டியும் சில கருத்துக்களை தெரிவித்தார். அதன் பின்னர் முதலாவதாக முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டார். தொடர்ந்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு அருண்ராஜ், திரு செங்கோட்டையன், திரு வெங்கட் ரமணன், திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், திரு டி கே பிரபு ஆகியோர் உறுதிமொழி கூறி பதவியேற்றுக் கொண்டனர். தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டனர். இதனையடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களும் அகர வரிசைப்படி உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டனர். சோம்நாத் ஆலயம் நம்பிக்கை, புனிதம், தூய்மையின் சின்னமாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் சோம்நாத் ஆலய பெருவிழாவின் 75வது ஆண்டு நிறைவையொட்டி சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்ட பின்னர் மக்களிடையே உரையாற்றிய பிரதமர், பழமையை கொண்டாடும் ஒரு விழாவாக மட்டுமல்லாமல் அடுத்த 1000 ஆண்டுகளுக்கான நாட்டின் உத்வேகத்திற்கான விழாவாகவும் இது திகழ்கிறது என்றார். வேர்களோடு இணைந்திருந்தால் மட்டுமே ஒரு தேசம் நீண்டகாலம் வலுவாக இருக்க முடியும் என்பதை இந்த ஆலயம் நினைவூட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் முதலாவது 3 அணுசக்தி பரிசோதனைகள் நடைபெற்ற இத்தினத்தில் நம் நாட்டு விஞ்ஞானிகளின் திறன்கள் உலகம் முழுவதற்கும் வெளிப்படுத்தப்பட்டதாக பிரதமர் எடுத்துரைத்தார். இந்த அணுசக்தி சோதனைகள் மூலம் ஒரு நாட்டின் அரசியல் நிலைப்பாடும் தீர்க்கமான முடிவும் உலக நாடுகளுக்கு பறைசாற்றப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்னதாக சோம்நாத் ஆலயத்திற்கு பேரணியாக சென்ற பிரதமரை சாலையின் இரு மருங்கிலும் கூடியிருந்த மக்கள் உற்சாகமாக வாழ்த்தி வரவேற்றனர். சர்தார் வல்லபாய் பட்டேலின் ஒற்றுமை சிலையில் பிரதமர் மலர் அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து ஆலயத்தில் கொடியேற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்ற வைபவத்திலும் அவர் பங்கேற்றார். இந்நிகழ்வை சிறப்பிக்கும் வகையில் விமானப்படையின் சூரிய கிரண் வான்வெளி சாகச நிகழ்வும் இடம்பெற்றது. தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா உள்ளிட்டோர் நாட்டின் விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பொக்ரான் அணு ஆயுத சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதை இந்நாள் குறிப்பதாக எடுத்துரைத்தார். பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 1998ஆம் ஆண்டு வெற்றிகரமாக நடைபெற்ற பொக்ரான் சோதனையில் இந்தியாவின் கடின உழைப்பையும் விஞ்ஞானிகளின் அளப்பரிய அர்ப்பணிப்பையும் நாடு பெருமிதத்துடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், டாக்டர் ஜிதேந்திர சிங் ஆகியோர் வெளியிட்டுள்ள செய்திகளில் நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுத்து செல்லும் விஞ்ஞானிகளின் புதுமையான சிந்தனைகளையும் விடாமுயற்சியையும் பாராட்டுவதாக வாழ்த்தினர். உலகளாவிய தேக்க நிலையின் மத்தியில் குடிமக்களும் வர்த்தகர்களும் அந்நிய செலாவணி பரிவர்த்தனை தேவைப்படும் பொருட்களுக்கான செலவை குறைப்பதன் அவசியத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பு வருடாந்திர கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அமைச்சர், மேற்காசிய நெருக்கடிகள் தொடரும் நிலையில் பொருளாதாரம் சார்ந்து நாம் பொறுப்புடன் நடந்து கொள்வது நாட்டிற்கு தற்போது மிகவும் இன்றியமையாதது என்றார். பொதுமக்கள் தங்கள் வாழ்வில் வெளிநாட்டு நேரடி பரிவர்த்தனைக்கான பகுதிகளை கண்டறிந்து அவற்றை தவிர்ப்பதன் முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்துரைத்தார். செலவினங்களை குறைக்கும் அதே வேளையில் நம் நாட்டின் அந்நிய செலாவணி வருவாய் அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே நாட்டின் பொருளாதார நிலையை வலுப்படுத்தும் வகையில் இவ்விரு நடவடிக்கைகளும் ஒருங்கே நடைபெற வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார். மேற்காசிய நெருக்கடி நிலைமையை கண்காணிக்க உயர்மட்ட அமைச்சர்கள் குழு கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் டெல்லியில் இன்று நடைபெற்றது. அப்பகுதி மோதல்களை தொடர்ந்து அங்கு உருவாகும் நிலைமை குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஹர்தீப் சிங் பூரி, திரு சர்பானந்த சோனோவால், திரு கிரண் ரிஜிஜு, டாக்டர் ஜிதேந்திர சிங், திரு கே ராம்மோகன் நாயுடு உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதை அடுத்து திருச்சி, அரியலூர், விழுப்புரம், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜனிடம் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் தங்களது குறைகள் சார்ந்த மனுக்களை வழங்கினார்கள்.
திருச்சி, அரியலூர் மாவட்டங்களில் நடைபெற்ற குறைதீர் நாள் முகாமில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்

0: மனுக்களை பொதுமக்களிடமிருந்து பெற்றுக் கொண்டனர். சற்று முன் கிடைத்த செய்தி, தமிழக சட்டப்பேரவையில் அஇஅதிமுகவின் திரு சி வி சண்முகம் தவிர 232 சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். சட்டப்பேரவை தலைவர் தேர்தல் நாளை நடைபெறும் என்று அறிவித்துள்ள தற்காலிக சபாநாயகர் திரு கருப்பையா பேரவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறியதை அடுத்து வேலூர் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் பதவியை காங்கிரஸ் கட்சியின் திரு கிருஷ்ணவேணி ராஜினாமா செய்வதாக கூறியுள்ளார். ராஜினாமா கடிதத்தை ஆட்சித்தலைவரிடம் இன்று வழங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரி பகுதியில் பாலாற்றின் கரையோரம் கொட்டப்படும் குப்பைகளை அகற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி கூறினார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
1: வேலூர் பாலாற்று படுகையில் குப்பைகள் சேருவதால் நிலத்தடி நீர் மாசுபடுவதை தடுக்கவும் ஆற்றின் இயற்கை வளத்தை பாதுகாக்கவும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பழைய குப்பைகள் மட்க செய்து அதிலிருந்து பிளாஸ்டிக், உலோகம், மண் மற்றும் எரிக்கக்கூடிய பொருட்களை தனித்தனியாக பிரிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரிக்கப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகளை சிமெண்ட் ஆலைகளுக்கு எரிபொருளாக அனுப்பவும் உரங்களை விவசாய பயன்பாட்டிற்கு வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. வேலூரில் இருந்து மோகன்.
0: சிவகங்கை மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: சிவகங்கை மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் கனமழை பெய்யும் என அறிவித்துள்ளதை அடுத்து பொதுமக்கள் அரசு அறிவித்துள்ள மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் தங்களது வீடுகளின் அருகாமையில் உள்ள மின் கம்பங்களின் அருகே செல்லவோ அவற்றில் கால்நடைகளை கட்டவோ கூடாது எனவும் ஆறு குளங்களில் குளிப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் 9000 ஏக்கர் உப்பளங்கள் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் அகஸ்தியன்பள்ளி, கோடியக்காடு, கடினவயல் உள்ளிட்ட பகுதிகளில் 9000 ஏக்கர் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கோடை மழையால் உப்பளங்களில் மழைநீர் தேங்கி உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மழையில் நனைந்து சேதமடையாமல் இருக்க உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு மூட்டைகளை தார்ப்பாய் கொண்டு மூடி வைக்கப்படும் பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆண்டுதோறும் 6.50 மெட்ரிக் டன் உப்பு உற்பத்தி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு பாதியளவு கூட எட்டப்படவில்லை என உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை ஏர்வாடி தர்காவின் 852வது ஆண்டு சந்தனக்கூடு சமூக நல்லிணக்க திருவிழா நேற்றிரவு வெகு விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி மகான் குத்பு சுல்தான் சையது இப்ராஹிம் சயீத் ஒலியுல்லா பாதுசா நாயகம் 852 ஆண்டு சந்தனக்கூடு திருவிழா நேற்று மாலை வான வேடிக்கைகளுடன் ஊர்வலமாக தைக்காவில் இருந்து போர்வை எடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இன்று காலை ஏர்வாடியில் உள்ள முஜாவிர் நல்ல இப்ராஹிம் தர்காவில் இருந்து சந்தனக்கூடு எடுத்து அதிகாலை தர்கா வந்து அடைந்தது. சிறப்பு பிரார்த்தனைக்கு பின் மக்பராவில் பச்சை மற்றும் பலவண்ண போர்வைகளால் போற்றப்பட்டு மல்லிகைப்பூ சரங்களால் அலங்கரிக்கப்பட்டு சந்தனம் பூசப்பட்டது. ராமநாதபுரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதி சுற்றில் இந்தியா இன்றிரவு சீனாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் 17வது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் பேரவையில் உறுப்பினர்களாக பதவியேற்றனர். உலகில் உள்ள எந்த சக்தியாலும் இந்தியாவை அடிப்பணிய வைக்க முடியாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பொக்ரான் அணு ஆயுத சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதை குறிக்கும் தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை விலக்கிக் கொள்ளப்பட்டதால் திருச்சி, அரியலூர், விழுப்புரம், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதி சுற்றில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1:56. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை.

கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமானது முதல் கனமழை பெய்துள்ளது. அதிகபட்சமான மழை அளவு திருநெல்வேலி ஊத்து பகுதியில் 173 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 4 முதல் 6 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும், ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும், ஏனைய தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பை விட மிக மிக குறைவாகவும், அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும், ஏனைய தமிழகத்தில் இயல்பை ஒட்டியும் இருந்தது.

அதிகபட்ச வெப்பநிலை ஈரோடு மாவட்டம் 35 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதியில் கோயம்புத்தூர் விமான நிலையம் 22.6 டிகிரி செல்சியஸும் இருந்தது. மலைப்பகுதியில் கொடைக்கானலில் 11.9 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. தஞ்சாவூர், அதிராமப்பட்டினம், வேலூர், நாகப்பட்டினம், திருநெல்வேலி, சேலம், ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 2 டிகிரி முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக குறைந்துள்ளது. கடலூர், நாமக்கல், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் 4 டிகிரி முதல் அதற்கு மேலாக வெப்பநிலை பதிவாகியுள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றம் ஏதும் இல்லை. நேயர்கள், இதுவரை கேட்டீர்கள் வானிலை அறிக்கை.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
4: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.

0: குபாரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 7 மணிக்கு நாள் மலர் இந்நிகழ்ச்சி.

0: நேர்களே, நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:01. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.
1: இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் எண்ணெய் வித்து பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் V.A. விஜயசாந்தி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம்.
2: என்ன செல்வி, உன் தோழி சந்திரா வீட்டுக்கு போயிட்டு வந்தியாமே, ஏதும் விசேஷமா இல்ல சும்மா தோழிய பாக்கிறதுக்காக போயிட்டு வந்தியா?
3: அடே அப்பா, நம்ம ஊர்ல இம்புட்டு வேகமா சேதி பரவுதா?
2: அட, இதுல என்ன இருக்கு? நேத்து ஆத்தங்கரையில தண்ணி எடுக்கிறப்ப உங்க பக்கத்து வீட்டு ரமணி தான் இந்த சேதிய சொன்னாங்க.
3: அது சரி,
2: என்ன விஷயமா போயிட்டு வந்தேன்னா சொல்ல.
3: வள்ளி, நானே இது விஷயமா உங்க எல்லாரோடவும் கலந்து பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீயே கேட்டுப்பிட்ட. என் தோழி சந்திரா ரொம்ப நாளாவே அவ தோட்டத்தை பாக்குறதுக்காக தோழிங்க எங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா, அதான் எல்லாரும் போயிட்டு வந்தோம்.
2: ரொம்ப சந்தோஷம். ஆமா, அப்படி என்னென்னலாம் அவங்க தோட்டத்துல பயிரிட்டு இருந்தாங்க?
3: என்ன பயிரதான் அவங்க பயிரிடல, அவங்க வீட்டை சுத்திலும் கிடைக்கிற இடம் முழுக்க நல்ல பச்சை பசேல்னு வீட்டுக்கு தேவையான காய்கறி பூ வகைகள் எல்லாமே வச்சிருந்தா. வீட்டு மாடியிலையும் செடி கொடிகள் ரோஜா மல்லின்னு பந்தல் அமைச்சு பராமரிக்கிறாங்க. வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரம் மாமரம் தென்னை மரமும் இருக்கு, அதுல நாங்க இளநியும் குடிச்சோமே.
2: அடடா, இத கேக்கவே எனக்கே மனசெல்லாம் சிலு சிலுன்னு இருக்கே. இந்த செடி கொடிகளை பார்க்கவே உங்களுக்கு நேரம் சரியா இருந்திருக்குமே.
3: அதான் இல்ல வள்ளி, அப்படியே அவங்க கழனிக்கும் போயிருந்தோம், கடலை காட்டுக்கும் போயிருந்தோம். பிரமாதமான கடலைகளை ருசிச்சுக்கிட்டு அரட்டையும் அடிச்சுக்கிட்டு அப்பா அன்னைக்கு முழுக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தோம்.
2: அவங்களும் கடலை போட்டிருக்காங்களா?
3: ஆமா வள்ளி. முக்கியமா ஒண்ணு சொல்லணுமே.
2: என்னது செல்வி?
3: கடலை காட்டுக்கு வரப்பு பயிர் போட்டு பூச்சிகள் தாக்காம பயிரை பாதுகாக்கிறாங்க.
2: அப்படியா செல்வி, என்ன பயிரை வரப்பு பயிரா போட்டிருக்காங்க? வேற என்னென்ன முறைகள்லாம் கடைபிடிக்கிறாங்கன்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல.
3: கண்டிப்பா நீயும் தெரிஞ்சிக்க வள்ளி. எண்ணெய் வித்து பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் V.A. விஜயசாந்தி அவங்க எடுத்து சொன்ன விவரங்களை இதோ என் கைபேசியில பதிஞ்சு கொடுத்துருக்காளே, இதோ வைக்கிறேன், நீயே கேட்டுக்க.
4: எண்ணெய் வித்து பயிர்ல முக்கியமான பயிர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிலக்கடலை மற்றும் எள்ளு பயிர் அப்படி சொல்லலாம். இவற்றில் பார்த்தீங்கன்னா மகசூலை பாதிக்குது அப்படிங்கிறப்ப பல காரணிகளில் பூச்சி தாக்குதல் ஒரு முதன்மையான காரணிகளாக விளங்கப்படுது. விவசாயிகள் வந்து பூச்சி தாக்குதலுக்கு அதிகமாக ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை செலவிடுவதுனால ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி கொண்டு வருகிறோம். இப்போ பூச்சிகள் வந்து பல வகையாக இருக்குது, அதை நம்ம முதல்ல வந்து வகைப்படுத்தி தெரிஞ்சுக்கணும். அதில் சாறு உறிஞ்சும் பூச்சிகள், இலையை தின்று அழிக்கும் பூச்சிகள், காய்த்துளைப்பான்கள், அதுக்கப்புறம் வேர்ப்புழுக்கள், இப்படி வகை 3 வகையான பூச்சிகள் இருக்கிறது. சாறு உறிஞ்சும் பூச்சிகள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அஸ்வினி பூச்சி, இலைப்பேன் மற்றும் தத்துப்பூச்சி. அதே மாதிரி இலை சிலந்திகளும் வரும், அது வந்து சிலந்தி வகையை சார்ந்தது. இலை தின்று அழிக்கும் பூச்சிகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க படைப்புழு அல்லது வெட்டுப்புழு அல்லது புரோடீனியா புழு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்க மொட்டுத்துளைப்பான், மொட்டாக இருக்கும் பொழுது பூக்கள்லாம் இருக்கும்போது அதுவில் போய் அந்த புழுக்கள் சாப்பிடும். அப்புறமா காய்த்துளைப்பான், அதுக்கப்புறம் சுருள் பூச்சி, இலைகளை வந்து 2 இல்லை 3 இலைகளை வந்து அது வந்து வலை போல பின்னி உள்ளே இருந்து அந்த பச்சையத்தை சுரண்டி சாப்பிடும். இவையெல்லாம் வந்து இலைகள் மற்றும் காய்களை தாக்கும் பூச்சிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேர்ப்புழுக்கள் பார்த்தீங்கன்னா வேரில் வந்து வெள்ளை நிறத்தில் ப்ரௌன் கலர் தலையோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு சி ஷேப்பில் வேர்ப்புழுக்கள் இருக்கும், அது அப்படியே வந்து வேரை வந்து சாப்பிட்டு அந்த பயிரை அழிச்சிடும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்க நிலக்கடலை, முக்கியமாக வந்து கரையான். சில இடங்களில் வந்து அதாவது கரும்பு பயிரிடும் இடங்களுக்கு பக்கத்தில் கரையான் பூச்சிகள் மற்றும் வேர்ப்புழு தாக்குதல் மிகவும் அதிகமாகவே காணப்படும். இந்த வகைப்படுத்துதலே வந்து விவசாயிகள் தெரிஞ்சுக்கொள்ளணும், அப்போ தான் வந்து அதற்குண்டான பூச்சிக்கொல்லி விரட்டிகளோ அல்லது பூச்சிக்கொல்லி மருந்துகளை நம்ம வந்து செலக்ட் பண்ணி தெளிக்க முடியும். இந்த மாதிரி பூச்சிகள் வந்து நட்டு 20-25 நாட்கள்லேயே அதோடைய தாக்குதல் வந்து ஆரம்பமாயிரும். அப்போ கண்காணிப்பு என்பது வந்து ரொம்ப முக்கியம். அந்த கண்காணிப்பில் எந்த வகையான பூச்சிகள் வந்து இறங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும்.

சார் உறிஞ்சும் பூச்சிகளில் பார்த்தீங்கன்னாக்கா அசுவினி, இந்த இலைப்பேன், இந்த தத்து பூச்சிகள், இவை எல்லாமே வந்து இலைகளுக்கு கீழே இருந்து, அது இளம் பூச்சிகளாக இருக்கட்டும் இல்லை வந்து முதிர்ந்த பூச்சிகளாக இருக்கட்டும், கீழே இருந்து சாற்ற உறிஞ்சி அந்த இலையை வந்து பச்சையம் போய் மஞ்சள் நிறத்தில் மாறிடும். அதிகமான தாக்குதல் இருக்கும்பொழுது பயிர்கள்லாம் தீஞ்சு போய் காணப்படும். அப்போ வந்து உங்களுக்கு மகசூல் இழப்பு அதிகமாக காணப்படும். இந்த சார் உறிஞ்சும் பூச்சிகள் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த தத்து பூச்சிகள் வந்து வைரஸ் நோய்களை பரப்பக்கூடியதாகும். அப்போ வந்து ஒரு இதில் வைரஸ் நோய் வரும்பொழுது அது 2-3 நாட்களிலேயே உடனே அது வந்து பரவி உங்களுக்கு தாக்குதலை அதிகப்படுத்தும். அப்போ இந்த பூச்சிகளையே வந்து நம்ம முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ இந்த சார் உறிஞ்சும் பூச்சிகளுக்கு நம்ம ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை திரும்ப திரும்ப அடித்தா அதனுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக கூடும். அதே மாதிரி அதோட தாக்குதலும் அதிகமாயிரும். அதனால முதல்ல விரட்டிகளை இது பண்ணணும். அதுக்கப்புறமா அதுக்கு தகுந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை நம்ம உபயோகப்படுத்தணும். அடுத்தது இந்த சார் உறிஞ்சும் பூச்சிகளில் சிலந்தி வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து செம்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க, சிலந்தி பூச்சிகள் அப்படின்னு சொல்லுவோம். இவைகளும் பார்த்தீங்கன்னாக்க எண்ணிக்கையில் ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும் பொழுது இலைகளுக்கு கீழே வலை மாதிரி பின்னி உள்ள சிவப்பு கலரில் உட்காந்து உங்களுக்கு அதோட சாற்ற உறிஞ்சி சாப்பிடும். இந்த நீண்ட வறண்ட காலங்களில், அதாவது வந்து கோடை காலங்களில் இதனுடைய தாக்குதல் மிகவுமே அதிகமாக காணப்படும். இதையும் வந்து நல்ல கண்காணிப்பு முறையில் இது பண்ணிக்கணும். ஸோ இவை தான் வந்து நிலக்கடையில் வந்து முக்கியமான பூச்சிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை வந்து ஒவ்வொரு தான் தனித்தனியாக நம்ம வந்து அதனுடைய மேலாண்மை முறைகள் இல்லாமல் ஒருங்கிணைந்த முறைகளில் எப்படி நம்ம போகலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த ஒருங்கிணைந்த முறைகளில் வந்து முதல்ல வந்து உளவியல் முறைகள், முதல்ல வந்து நல்ல ரகங்களை தேர்வு செய்யணும், சரியான சீசனில் வந்து நம்ம வந்து நடவு செய்யணும். கோடை உழவு ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் புரோடீனியா புழு அல்ல படைப்புழு அப்படிங்கிற ஒரு பூச்சி தாக்குதல் ரொம்பவே அதிகமாக காணப்படும். அப்போ அதனுடைய கூட்டுப்புழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே இருக்கும். அந்த கூட்டுப்புழுக்களை வெளியே கொண்டு வந்து பறவைகள் எடுத்து சாப்பிடுவதற்கோ அல்லது சூரிய ஒளி பட்டு அதை அழிப்பதற்கு ஏதுவாக இந்த கோடை உழவை நம்ம செய்யணும். அடுத்து களைகளை நல்ல சுத்தமாக அகற்றி வயலர் சுத்தமாக வைத்துக்கொள்ளணும். பயிர் சுழற்சி முறையை கடைபிடிக்கணும். அதாவது இப்போ நெல்லுக்கு அடுத்ததாக நிலக்கடலை போடுவாங்க. அடுத்த வருடம் பார்த்திங்கன்னா நிலக்கடலைக்கு பதிலாக பயிர் வகை பயிர்கள், அதாவது இப்போ பச்சை பயிரோ உளுந்தோ அந்த மாதிரி போடலாம். அதுக்கு அடுத்த வருடம் நம்ம நிலக்கடலைக்கு போகலாம். ஒரே சமயத்தில் விதைப்பு செய்தல் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமாக நீங்கள் கண்காணிப்பு முறைக்கு வந்து 1 ஏக்கருக்கு 1 அல்லது 2 விகிதத்தில் விளக்குப்பொறி கண்டிப்பாக அமைக்கணும். அப்போ தான் எந்த வகையான அந்துப்பூச்சிகள் வந்து இந்த விளக்குப்பொறிகளில் வந்து விழுது, அந்த அந்துப்பூச்சிகள் வந்து எதனுடைய தாய் அந்துப்பூச்சிகள் அப்படிங்கிறத கண்காணித்து அதுக்கு தகுந்த நடவடிக்கைகளை அப்போ தான் நம்ம எடுக்க முடியும். நிலக்கடலையில் முக்கியமாக வந்து என்னென்னா ஆமணக்கு செடியை வந்து வயலை சுற்றி நம்ம வந்து பொறிப்பயிராக நம்ம வைக்கணும். வரப்பு பயிரும் சொல்லலாம், பொறிப்பயிரும் சொல்லலாம். அது வந்து என்னென்னாக்க இந்த புரோடீனியா புலி உள்ளே வரும்பொழுது இந்த ஆமணக்கு இலையில் முதல்ல முட்டை குவியலை வைக்கும். அப்போ அந்த புழுக்கள் வெளியில் வரும்போது அது வந்து நிலக்கடலை வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஆமணக்கு செடியில் நம்ம வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளை அடித்து அந்த புழுக்களை நம்ம கட்டுப்படுத்திடலாம். இன்னொன்று ஊடுபயிராக பார்த்தீங்கன்னாக்க தட்டப்பயிரோ அல்லது துவரையோ 4:1, அதாவது 4 வரிசைக்கு 1 வரிசை அல்லது 8 வரிசைக்கு 1 வரிசை அப்படின்ற மாதிரி கூட நம்ம போடலாம். அப்படி இல்லைன்னா வரப்பு பயிராக கூட போடலாம். இந்த பயிர் வகைகள் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு நன்மை செய்யும் பூச்சிகள், அது வந்து எண்ணிக்கையை கூட்டுவதற்கு உபயோகமாக இருக்கும். அதே மாதிரி சார் உறிஞ்சும் பூச்சிகளான இந்த அசுவினி பூச்சிகள் வந்து இந்த தட்டைப்பயிறு துவரையில் வந்து உட்காந்துரும். அப்போ வந்து நிலக்கடையில் பரவுவதை அது தடுக்கும். அடுத்தது மெக்கானிக்கல் முறைகள், அதாவது கைவினை முறைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா இது வந்து கண்ணில் வந்து தென்படும் இந்த முட்டை குவியல், இந்த புழுக்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா முட்டையை வந்து குவியல் குவியலாக வைக்கும். ஒரு குவியலில் பார்த்திங்கனாக்கா 200-250 முட்டைகள் வரைக்கும் இருக்கும். அப்போ ஒரு முட்டை குவியலை நம்ம அழிச்சிட்டாலே வந்து அதனுடைய எண்ணிக்கையை வந்து நம்ம வந்து குறைக்கலாம். அப்போ அந்த கண்ணில் தென்படும் முட்டை குவியல் எல்லாமே வந்து நம்ம அதை எடுத்து நம்ம அழிச்சிடணும். அடுத்து பறவை தாங்கிகள் வைக்கலாம், ஆந்தை பந்தல்கள் வைக்கலாம். ஏன்னா இந்த பெரிய பெரிய புழுக்கள், இந்த காய்ப்புழுக்கள், இந்த படைப்புழுக்கள், இந்த புழுக்கள் எல்லாம் வந்து இந்த பறவை தாங்கிகள் வைக்கும்போது பறவைகள் வந்து கொத்தி அதை சாப்பிடும். அடுத்து வரப்புகளை எல்லாம் வந்து வெட்டி நல்லா சுத்தமாக வச்சுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க படையாக செல்லும் புழுக்கள், இது எல்லா இடத்துலையும் இந்த படையாக அது இருக்காது. ஒரு சில இடங்களில் வருடந்தோறும் பார்த்தீங்கன்னா இந்த படைப்புழுக்களோட எண்ணிக்கை அதிகமாக வரும். அதாவது ராத்திரி நேரங்களில் அதனுடைய நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னாக்கா அது வெட்டி வெட்டி உங்களுக்கு செடிகளை போட்டிருக்கும். அது எலிகள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஆனால் இந்த படைப்புழுக்கள் வெட்டுப்புழுக்கள் இதை செஞ்சுருக்கும். அப்போ ரொம்ப அதிகமான தாக்குதல் எந்த வயலில் இருக்குதோ அதை சுற்றி வந்து நம்ம ட்ரெஞ்ச் மாதிரி ஒரு குழி வெட்டி அடுத்த வயலுக்கு அது போகாத மாதிரி பரவுதலை நம்ம தடுத்துட்டு அப்புறம் தாக்குதலான வயலில் நம்ம பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடித்து அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்தது இந்த சார் உறிஞ்சும் பூச்சிகளுக்கு முதல்ல வந்து நம்ம அதை அழிக்கிறதுக்கு மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லை, மஞ்சள் நிற சாட் அட்டைகளை நம்ம வந்து கிரீஸ் தடவி அதை நம்ம 1 ஏக்கருக்கு 12 அப்படிங்கிற முறையில் நம்ம வச்சா அது வந்து தத்து பூச்சிகளும் அசுவினி பூச்சிகள், இந்த வெள்ளை ஈக்கள் இதெல்லாம்

வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான ஈக்கள் வந்து அதில் வந்து ஒட்டிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இலைப்பேன்களுக்கு வந்து நீல நிற ஒட்டும் பொறி அட்டைகள், அந்த அட்டைகளை நீங்கள் அங்கங்கே கட்டி தொங்க விடும் பொழுது நம்ம எண்ணிக்கையை குறைக்கலாம். அதனால் வந்து பரவக்கூடிய அந்த வைரஸ் நோய்களையும் நம்ம தடுக்கலாம், பூச்சிக்கொல்லி மருந்துகளுடைய தெளிப்பையும் நம்ம குறைத்து கொள்ளலாம். இந்த செம்பேனை கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க முக்கியமாக அதுக்கு வந்து கந்தகம் வந்து நம்ம எடுத்துக்கலாம், ஒரு லிட்டருக்கு 2 கிராம் அப்படின்ற முறையில் கலந்து அதை தெளிக்கலாம். இல்லைனாக்கா பூச்சிக்கொல்லி மருந்துகள்னு போனீங்கன்னாக்கா இமிடாக்ளோப்ரிட் அப்படிங்கிற மருந்தை தெளித்து நம்ம கண்ட்ரோல் செய்யலாம். இது வந்து ஒரு கிலோவுக்கு 2 மில்லி அப்படின்ற இடத்துல நம்ம விதை நேர்த்தி செஞ்சு முதலையே நீங்கள் வந்து விதைச்சிட்டிங்கனாக்க இந்த இலைப்பேன் தாக்குதலை நம்ம குறைக்கலாம். அல்லது பூச்சிக்கொல்லி மருந்துகள்னா அசிப்பேட் போகலாம், அது வந்து நல்லா இந்த செம்மேன்களை குறைக்கும், இல்லை சார் உறிஞ்சும் பூச்சிகளையும் தாக்குதலையும் குறைக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க உளவியல் முறைகள் மற்றும் கைவினை முறைகள். அடுத்தது பார்த்திங்கன்னா உயிரியல் முறைகள். இந்த உயிரியல் முறைகளில் தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இயற்கையிலேயே இருக்கும் இறை விழுங்கிகள் அதே மாதிரி ஒட்டுண்ணிகள் இதனுடைய எண்ணிக்கையை வந்து நம்ம வயலில் கூட்டுவதற்கான முறைகளை வரப்பு பயிரோ அல்லது வந்து பூச்செடிகளை வந்து வரப்பு பயிராக வைக்கலாம். அல்லது பயிர் வகைகளை நம்ம வரப்பு பயிராக இருக்கும்போது சிலந்தி, பொறி வண்டுகள், கும்புடு பூச்சி, அதுக்கப்புறமா வந்து கிரைசோப்பா அப்படிங்கிற வந்து கண்ணாடி ரெக்கை பூச்சி, சிலந்திகள் இதனுடைய எண்ணிக்கையெல்லாம் அதிகமாக வரும். இப்போ முட்டை ஒட்டுண்ணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த முட்டை குவிகள் வைக்குது இல்லைங்களா, அந்த முட்டை மேலே வந்து முட்டை போடும் முட்டை ஒட்டுண்ணிகள் நமக்கு வந்து கிடைக்குது. அது வந்து ட்ரைக்கோகிரமா கைலோனிஸ் அப்படின்னு நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துலேருந்து நம்ம வாங்கலாம். ஒரு ஏக்கருக்கு வந்து 20,000 வீதம் வந்து, ஆனால் 3 முறை ஒரு வாரம் இடைவேளை விட்டு 3 முறை அதை வந்து நம்ம வெளியிடணும். இந்த மாதிரி முட்டை ஒட்டுண்ணிகள் வெளியிடும் பொழுது நம்ம வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளை அந்த வயலில் உபயோகப்படுத்தக்கூடாது. அப்போ அந்த எண்ணிக்கைகள் வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் ஸ்பைனோசாட் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்கு, இது வந்து இயற்கை வழியில செய்யற மருந்து தான், கடைகளிலே நமக்கு கிடைக்கும். அந்த மருந்தையும் நம்ம இது தெளிக்கலாம். இன்னொரு வகையான இது உயிரியல் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புரோடினியா புழுக்களுக்கும் அதே மாதிரி வந்து இந்த ஹீலியாத்திஸ் புழுக்களுக்கும் NPV வைரஸ் அப்படிங்கிற வைரஸ் மருந்து வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதை வாங்கி நம்ம தெளிக்கும் பொழுது அந்த இலை மேல அந்த வைரஸ் எல்லாம் பரவி இருக்கும். அப்ப இந்த புழுக்கள் வந்து அந்த இலைகளை சாப்பிடும் பொழுது அந்த வைரஸ் நோய் தாக்குதல் அடைஞ்சு இது கூட்டு புழுக்களா மாறாது, அதே மாதிரி முட்டைகளும் வைக்க இயலாது. அப்போ அதனுடைய எண்ணிக்கையை நம்ம கட்டுப்படுத்தலாம். அப்புறம் தாவர பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு போகலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சது வேப்ப எண்ணெய் வந்து 3%, வேப்பங்கொட்டை சாறு 5%. விவசாயிகளே தயார் செய்யலாம். ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ அப்படிங்கிற வேப்பங்கொட்டை எடுத்து முதல் நாள் வந்து அதை இடித்து அதை வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணியில் வந்து நம்ம ஊற வச்சுட்டு அடுத்த நாள் அந்த சாற்றை எடுத்து நீங்கள் 200 லிட்டருக்கு தண்ணிக்கு அதை வந்து வடிகட்டி அதை வந்து நீங்கள் தெளிக்கலாம். இது வந்து உங்களுக்கு புழுக்களுக்கு காய் புழுக்களுக்கு இது எல்லாமே வந்து நல்லாவே அது கண்ட்ரோல் ஆகும். இந்த வேப்ப எண்ணெய்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க 3% அல்லது நொச்சி இலை சாறு 5%, இதெல்லாம் வந்து சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு உகந்ததாக காணப்படுது. அது இல்லாமல் வந்து இப்போ அங்கக முறையில் செய்கிற விவசாயிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த 3G கரைசல், அதுக்கப்புறமா வந்து அக்னி அஸ்திரம், நீம் அஸ்திரம், மாட்டு கௌமியத்தில் இந்த அஸ்திரங்களை கலந்து அதை கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா ஆற வச்சு அதையும் வந்து அங்கக முறையில் செய்யும் விவசாயிகள் வந்து உபயோகப்படுத்துறாங்க. அப்ப பூச்சிக்கொல்லி மருந்துகளே தேவைப்படுறதில்லை. சோ இதெல்லாம் வந்து உயிரியல் முறைகள்ல நம்ம போறோம். இது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கடைசியாக வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள். இது எப்போ நம்ம போகணும் அப்படின்னா பொருளாதார சேத நிலை அப்படின்னு ஒன்று இருக்குது. பொருளாதார சேத நிலையை வந்து அடைஞ்சிட்டாலோ இல்லை அதை வற்றி தாண்டிட்டாலோ சாகுபடி இழப்பு ரொம்ப அதிகமாக ஏற்படும். அந்த சேத நிலை தாண்டினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு போக வேண்டியதாக இருக்கும். இப்போ படைப்புழு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு 100 மீட்டர் வரிசைக்கு, இதை நம்ம கண்காணித்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு 100 மீட்டர் வரிசைக்கு ஒரு 8 முட்டைக்குவிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து பொருளாதார சேத நிலை அப்படின்னு சொல்லலாம். இது காய் துளப்பான்னு பார்த்தீங்கன்னா செடிக்கு ஒரு 2 புழுக்கள், இப்போ சுருள் பூச்சி இலை சுருள் பூச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் வரிசைக்கு 1 புழு, சிவப்பு கம்பளி புழு, நம்ம ஊர்களில் சிவப்பு கம்பளி புழு தாக்குதல் கம்மியாக தான் இருக்கும், ஒரு சில இடங்களில் இருக்கும், அதுவும் பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் வரிசைக்கு ஒரு 8 முட்டைக்குவியல்கள். இந்த மாதிரியான பொருளாதார சேத நிலையை தாண்டும் பொழுது நீங்கள் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு போகலாம். இது 8 தருவாயில் என்னென்ன மாதிரியான பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏற்கனவே நான் வகைப்படுத்தி சொன்னேன் இல்லையா, சாறு முறிஞ்சும் பூச்சிகளுக்கு 1 செட் ஆஃப் மருந்துகள், அதே மாதிரி இலையையும் காயையும் தாக்கும் பூச்சிகளுக்கு 1 செட் ஆஃப் மருந்துகள், அதுக்கப்புறம் வேர்புழு கரையான் இதுக்கெல்லாம் வந்து 1 செட் ஆஃப் மருந்துகள். ஒவ்வொன்றத்துக்கும் தனித்தனியாக மருந்துகள் நம்ம இது பண்ணாமல் சரியான மருந்தை தேர்ந்தெடுத்து எவ்வளவு அளவோ அந்த அளவு மட்டுமே நம்ம அதை தெளிக்கணும். இப்போ காய் புழுவுக்கோ அல்லது வந்து இலையை சாப்பிடும் புழுவுக்கோ பொருளாதார சேத நிலையை தாண்டும் பொழுது என்ன மாதிரியான ரசாயன பூச்சிக்கொல்லிகள் பார்த்தீங்கன்னாக்க ஃப்ளூபெண்டமைடு அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு, இல்லைன்னா குளோரான்ட்ரினிலிப்ரோல் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. ஃப்ளூபெண்டமைடு வந்து

0: ஏக்கருக்கு வந்து 40 மில்லி, குளோர் ஆண்டனில் குளோர் அப்படிங்கிற மருந்து வந்து ஏக்கருக்கு 60 மில்லி. இது வந்து நீங்க 200 லிட்டர் தண்ணியில ஒட்டுந்திரவம், அதாவது 1 லிட்டருக்கு 1 மில்லி ஒட்டுந்திரவம் அந்த மாதிரி வகையில் கலந்து கைத்தெளிப்பான் மூலம் வந்து நல்ல செடிகள் வந்து நல்லா நனையும்படி நம்ம அதை தெளிக்கும் பொழுது இந்த காய்ப்புழுக்கள், இந்த இலைப்புழுக்கள் இவையெல்லாம் வந்து அதனுடைய எண்ணிக்கை குறைந்து தாக்குதலும் கம்மியாகும். இந்த ஸ்பைனோசாய்டு அப்படிங்கிற மருந்தும் அது வந்து ஏக்கருக்கு 70 மில்லி அப்படின்ற விதம் நம்ம தெளிக்கலாம். இப்போ புரோடினியா புழு அல்லது இந்த சிவப்பு கம்பனி புழு இதனுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் பொழுது நீங்கள் எவ்வளவு பூச்சிக்கொல்லி மருந்து அடித்தாலும் அந்த தாக்குதலையோ அதை எண்ணிக்கையோ வந்து நம்ம குறைக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும். அப்போ நம்ம வந்து ஒரு கவர்ச்சி நச்சுணவு ரெடி பண்ணலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம ஒரு தவிடு வந்து ஒரு 5 கிலோ எடுத்துக்கணும். 1/2 கிலோ பார்த்தீங்கன்னா ஒரு குருண மருந்து, கார்போஃபியூரான் அந்த மாதிரி குருண மருந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1/2 கிலோ வந்து வெல்லம் எடுத்துக்கலாம். இது மூணையும் ஒரு 3 லிட்டர் தண்ணீரோடு கலந்து ஒரு சிறு சிறு உருண்டைகளாக அதை முதலாக்கிக்கணும். முதல்ல வந்து நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து இல்லாத ஒரு உணவாக நம்ம அங்கங்கே வைக்கும் பொழுது அந்த புழுக்கள் ராத்திரி வெளியே வந்து அதை சாப்பிடும். அடுத்து 2 நாட்கள் கழித்து நம்ம இந்த குருண மருந்தோடு சேர்ந்து இந்த தவிட வைக்கும் பொழுது படைப்புழுக்கள் வந்து அதை வந்து சாப்பிட்டு அது இறந்துடும். ஸோ புழுக்கள் ஸ்டேஜ்லேயே அது வந்து அங்கங்கே இறந்துடும். அதனால் உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அதுக்கு போக முடியாது, இப்போ அடுத்த வயலுக்கும் அது பரவ இயலாது. ஸோ இவ்வகையாக நீங்கள் வந்து ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை உளவியல் முறைகள், நல்ல ரகங்களை தேர்வு செய்து, சரியான சீசனை தேர்வு செய்கிறது, அதுக்கப்புறம் சரியான கண்காணிப்பு முறை, அதுக்கப்புறமா வந்து உயிரியல் முறைகள், கடைசியாக ரசாயன முறைகள், இதெல்லாம் நம்ம வந்து முறையாக வந்து பின்பற்றினோம்னா செலவு, அதாவது பூச்சிக்கு தாக்குதலுக்கான செலவை நம்ம குறைச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து வருமானமும் உங்களுக்கு நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் நம்ம வந்து நிலக்கடையில் வந்து பிரதான பயிர் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். எள்ளில் பார்த்தீங்கன்னாக்க அதாவது காயை தாக்குகின்ற ஒரு புழு, அதுக்கப்புறமா வந்து தத்துப்பூச்சி. இந்த தத்துப்பூச்சி தான் ரொம்ப முக்கியமாக இந்த எள்ளில் காணப்படுது. இதில் ஃபில்லோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலட்டு நோய், இதை வந்து பூவிழை நோய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து வந்து தத்துப்பூச்சிகளாக பரவக்கூடிய நோய், ஃபைட்டோபிளாஸ்மா அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசம்னால பரவக்கூடியது. இந்த காயெல்லாம் என்ன ஆகும்னா வந்து இலையாக மாறிடும், அப்போ மலட்டுத்தன்மை செடி மாதிரி ஆகிடும். அப்போ வந்து உங்களுக்கு காய் பிடிக்காதனால மகசூலும் குறைய வாய்ப்பு இருக்குது. இது முன்னாடியே வரும் பொழுதே நம்ம என்ன பண்ணணும்னா 1-2 செடிகள் இருக்கும் பொழுதே அதை எடுத்து அழிச்சிடணும், இல்லை எரிச்சிடணும், இங்கே வரப்பில் அப்படியே போட்டுறக்கூடாது. அப்படி இல்லைனா இந்த தத்துப்பூச்சிகள் வந்து அடுத்தடுத்து மற்றதுக்கு பரப்பக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதுக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது வந்து மஞ்சள் வண்ண ஒட்டும் பொறி தான். இந்த மஞ்சள் வண்ண ஒட்டும் பொறியை 12 எண்ணிக்கையிலே அதுக்கு மேலேயே கூட நம்ம கட்டினோம்னா இந்த பூச்சிகள்லாம் அதில் ஒட்டிடும். அப்போ நம்ம அதனுடைய எண்ணிக்கையை குறைக்கலாம். இதுக்கு துவரையை வந்து நம்ம ஊடு பெயரா 6 வரிசைக்கு 1 வரிசை அப்படிங்கிற மாதிரி நம்ம இது பண்ணலாம். வருட வருடம் இது வந்தது அப்படின்னா நீங்கள் விதை நேர்த்தி கண்டிப்பாக செய்யணும். இமிடாக்ளோபிரிட் 1 கிலோ விதைக்கு 5 கிராம் என்ற விகிதத்தில் நம்ம இதை விதை நேர்த்தி செஞ்சு அப்புறமா நீங்கள் நட்டிங்கன்னா நல்லது. கடைசியாக நீங்கள் வந்து ரசாயன கொல்லி மருந்து போகணும் அப்படின்னா தயாமிதாக்சாம் அப்படிங்கிற மருந்தை 1 ஏக்கருக்கு 40 கிராம் என்ற விதத்தில் தெளித்து இந்த தத்துப்பூச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்தலாம். அடுத்து காய் ஈக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஈ மாதிரி வந்து உங்களுக்கு காய் மேலே உட்காந்து ஒரு சாரை உறிஞ்சும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கட்டுப்படுத்தணும் அப்படின்னாக்க ரைமோத்தியோட் அப்படிங்கிற மருந்துக்கு போகலாம். அப்படிலாம் ஃபிப்ரோனில் அப்படின்ற மருந்து நல்லா கேட்கும். 1 ஏக்கருக்கு 400 மில்லி 200 லிட்டர் தண்ணீரில் கைத்தெளிப்பான் மூலம் கலந்து தெளித்து இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்தது காய்கள். காயில் வந்து ஒரு பச்சை கொம்பு புழு இருக்குது, அதே மாதிரி காய்ப்புழு இருக்குது. இதுக்கு முக்கியமாக ஒரு விளக்கு பொறி கண்டிப்பாக அதை வச்சு நீங்கள் வந்து அந்த அந்துப்பூச்சிகளை கவர்ந்தெழுத்து நம்ம அழிக்கலாம். அடுத்தது வந்து வேப்பங்கொட்டை சாறு 5% அல்லது பூச்சிக்கொல்லி மருந்துகள் அப்படின்னு போனீங்கன்னா ஃப்ளூபெண்டமைட் அப்படிங்கிற மருந்து ஒரு 40 மில்லி, அப்படி இல்லைன்னா குளோராண்டனிப்ளோர் அப்படிங்கிற மருந்து 60 மில்லி ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணியில் கரைத்து தெளிக்கலாம். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு 3 வகையான பூச்சிகள் எள்ளில் அப்படின்னு நம்ம பார்க்குறது. ஸோ இந்த நிலக்கடலையிலையும் இந்த எள்ளிலையும் இந்த ஒருங்கிணைந்த பூச்சிக்கொல்லி மேலாண்மை முறைகளை நம்ம வந்து பின்பற்றி பூச்சிகளை கட்டுப்படுத்தி பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கான செலவுகளை குறைத்து மகசூலை பெருக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொள்கிறோம்.
1: எண்ணெய் வித்து பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பத்தின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் V.A. விஜயசாந்தி அவங்க எம்புட்டு அருமையா எடுத்து சொன்னாங்கல்ல.
2: ஆமா ஆமா, அருமையான விவரங்க தான். எந்தெந்த பூச்சிகள் எண்ணெய் வித்து பயிர்களை தாக்கலான்றதையும் அதையெல்லாம் எப்படி கண்டறிஞ்சு கட்டுப்படுத்தலாம் அப்படின்றதையும் தெளிவுபடுத்திட்டாங்களே. இந்த முறைகளை கடைபிடிக்கிறதுனால செலவை குறைச்சி அதிக மகசூலும் லாபத்தையும் எடுக்கலாமே.
1: ஆமா வள்ளி.
2: ஆனா ஒண்ணு.
1: என்னது?
2: உன் தோழியோட கடலை காட்ட பார்க்க என்னையும் கூட்டிட்டு போயிருந்திருக்கலாம்.
1: அவசியம் இன்னொரு நாள் கூட்டிக்கிட்டு போறேன். ஆனா நமக்கு தேவையான விவரங்க தான் கிடைச்சிருக்கு.

0: இந்த விவரங்களை சரியா பயன்படுத்தி நம்ம கழனியிலையும் பூச்சி தாக்குதல்களை கட்டுப்படுத்தி 4 பேருக்கு உதாரணமா இருப்போம்.
1: அதுவும் சரிதான், அப்படியே செஞ்சிருவோம்.
2: நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட விதை பரிசோதனை அலுவலரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. சென்னை விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் மூலம் இயங்கி வரும் தருமபுரி விதை பரிசோதனை நிலையத்தில் ஒவ்வொரு பயிருக்கும் முளைப்பு திறன் பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. முளைப்பு திறன் என்பது விதையானது உயிரும் வீரியமும் கொண்டு இயங்குவதை குறிப்பதாகும். நல்ல முளைப்பு திறன் கொண்ட விதைகள் மூலம் பயிர்கள் அதிக அளவில் செழித்து வளரும். முளைப்பு திறன் குறைந்த விதைகளால் பயிர்கள் குறைந்த அளவே வளரும். மகசூல் பாதிக்கப்படும் மக்காச்சோளம் விதைகள் 90%, நெல் எள் கொள்ளு விதைகள் 80%, சோளம் கம்பு வீரிய ஒட்டுப்பருத்தி பயிர் வகைகள் 75%, நிலக்கடலை சூரியகாந்தி 70%, மிளகாய் விதைகள் 60% முளைப்பு திறன் கொண்டிருக்க வேண்டும். மேற்கண்ட முறைகளின்படி முளைப்பு திறன் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு குறிப்பிட்ட கால அளவில் பயிர்களின் முளைப்பு திறன் கணக்கிடப்பட்டு சோதனைகள் அறிவிக்கப்படும். எனவே விவசாயிகள் தங்கள் சொந்த விதைகளை விதைக்கும் போது தங்கள் விதைகளின் முளைப்பு திறன் அறிந்து விதைக்க வேண்டும். இதற்காக தங்கள் விதை மாதிரியுடன் பயிர் ரகம் மற்றும் தேவைப்படும் பரிசோதனை விவரங்களை குறிப்பிட்டு கட்டணமாக ₹80 செலுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் செயல்படும் தருமபுரி விதை பரிசோதனை நிலையத்தில் விதைகளின் முளைப்பு திறனை தெரிந்து சாகுபடி செய்திட வேண்டும் என தருமபுரி விதை பரிசோதனை அலுவலர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட விவசாயிகளின் கவனத்திற்கு. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாரத்தில் சமீப காலமாக பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்பு மற்றும் சிவப்பு சிலந்தி தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்புகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் மண்ணில் உள்ள ஈரப்பதம் மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் பாதிப்பு இருப்பதாகும். இந்த சிவப்பு எறும்புகள் மரத்தில் உள்ள இலைகளுக்கும் மரத்திற்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்துவதில்லை. மாறாக சிவப்பு எறும்புகள் தோட்டத்தில் வேலை செய்யும் ஆட்களை கடிக்கும் தன்மை கொண்டது. மேலும் சில நேரத்தில் இலைகளை பின்னி அதற்குள் வாழும் தன்மை கொண்டது. சிவப்பு சிலந்திகள் பாக்கு மரத்தின் இலைகளில் கூட்டம் கூட்டமாக வலை கட்டி ஓலையின் அடிபாகத்தில் இருந்து கொண்டு அதை தின்று வளர்கின்றன. இதனால் இலைகள் மஞ்சள் நிற புள்ளிகள் உடனும் வெண்கல தோற்றத்துடன் காணப்படும். சரியாக பராமரிக்கப்படாத தோட்டங்களில் இதன் பாதிப்பு அதிகமாகவே இருக்கும். இளம் கன்றுகள் மற்றும் மரங்களை பாதிப்படைய செய்கிறது. இளம் காய்களும் சிலந்திகளால் பாதிக்கப்படுகின்றன. சிகப்பு எறும்புகளை கட்டுப்படுத்த குறிப்பிட்ட இடைவெளியில் தோட்டங்களை சுத்தம் செய்ய வேண்டும். மரத்தின் அடிப்பகுதி மற்றும் மரங்களில் உள்ள எறும்பு கூடுகளை தவறாமல் சுத்தம் செய்து அகற்ற வேண்டும். மரத்தின் தண்டு பகுதியில் ஆயில் மற்றும் கிரீஸ் தடவி எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்கலாம். மரங்களின் தண்டு பகுதி மற்றும் இலைகள் மேல் வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் நீருக்கு 3 மில்லி வீதம் கலந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை தெளிக்க வேண்டும். எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்க பிப்ரோனில் என்ற மருந்தை 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி அல்லது குளோர் பைரிபாஸ் என்ற மருந்தை 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து பாக்கு மரத்தின் இலை தண்டு மற்றும் மரத்தை சுற்றிலும் தெளிக்கலாம். சிவப்பு சிலந்தி கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை நீக்கிவிட்டு வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் நீருக்கு 3 மில்லி அல்லது டைகோபால் 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து இலைகள் முழுவதும் நனையுமாறு தெளிக்க வேண்டும். சிவப்பு எறும்பு மற்றும் சிவப்பு சிலந்திகளை கட்டுப்படுத்தும் முறைகளை தவறாமல் கடைபிடிக்குமாறு பாப்பாரப்பட்டி திட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பயிர் பாதுகாப்பு விஞ்ஞானி அவர்களால் விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக சேலம் மாவட்ட வேளாண் இணை இயக்குநரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. சேலம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் தக்காளி பயிரை தாக்கும் டியூடா அப்சல்யூட்டா எனப்படும் ஊசி துளைப்பான் பூச்சியினம் தக்காளி பயிரை தாக்கி அதன் மகசூலை பாதித்து சேதமடைய செய்கிறது. இது தக்காளி செடியின் இலைகள் தண்டுகளை சுரண்டியும் பழங்களில் ஊசி துவாரங்களை உண்டாக்கி மிக மோசமாக பாதிக்கும் ஒரு பூச்சியினமாகும். தக்காளியில் இதன் சேதத்தின் அறிகுறிகள்: இப்பூச்சியினம் இலைகளின் மீது உட்கார்ந்து திசுக்களை சுரண்டி உண்பதால் இலைகளில் வெள்ளை நிற கோடுகள் அல்லது புள்ளிகள் போன்ற தழும்புகள் ஏற்படும். தக்காளியில் மிகச்சிறிய ஊசி போன்ற துவாரங்கள் காணப்படும். இதனால் பழங்கள் அழுகி சந்தை மதிப்பினை இழக்கின்றன. மேலும் இந்த புழு இனங்கள் தண்டுகளையும் துளைத்து செல்வதால் செடியின் வளர்ச்சி வெகுவாக பாதிக்கப்படுகிறது. இந்த சேதத்தை நிவர்த்தி செய்யும் மேலாண்மை முறைகள்: பாதிக்கப்பட்ட இலைகள் மற்றும் பழங்களை சேகரித்து ஆழமான குழியில் போட்டு புதைக்க வேண்டும். மேலும் தக்காளிக்கு பிறகு கத்தரி அல்லது மிளகாய் போன்ற ஒரே குடும்பத்தை சார்ந்த பயிர்களை பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். மேலும் பூச்சி தாக்குதல் இல்லாத ஆரோக்கியமான நாற்றுகளை தேர்ந்தெடுத்து நடவு செய்வது அவசியமாகும். மேலும் இனக்கவர்ச்சி பொறிகள் மூலம் இந்த பூச்சி இனத்தை அழிக்கலாம். அதாவது ஏக்கருக்கு 16 இனக்கவர்ச்சி பொறிகளை வைத்து ஆண் அந்து பூச்சிகளை கவர்ந்து அழிப்பதன் மூலம் பூச்சிகளின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தலாம். இயற்கை முறை கரைசலிலும் இப்பூச்சி இனத்தை கட்டுப்படுத்தலாம். அதாவது சோற்று கற்றாழை

துளசி மற்றும் ஆடு தின்னபானை ஆகியவற்றின் சாற்றை தெளிப்பதன் மூலம் இந்த பூச்சி இனத்தை கட்டுப்படுத்த முடியும். இவ்வாறு பயன்படுத்துவதன் மூலம் தக்காளியை தாக்கும் அப்சல்யூட்டா எனப்படும் ஊசி துளைப்பான் பூச்சியை கட்டுப்படுத்தலாம் என சேலம் மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டணம், சேலம்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
4: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
5: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி
6: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஆன்மீக நம்பிக்கையின் சின்னமாக சோம்நாத் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் 17வது கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றனர். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நாளை மறுநாள் சீனா செல்வதாக அறிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ஆன்மீக நம்பிக்கையின் சின்னமாக சோம்நாத் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலத்தில் உள்ள சோம்நாத் கோவிலின் அமிர்த மகோத்சவத்தின் பெருவிழாவில் பங்கேற்று பேசிய அவர், இந்த கோவில் புனிதத்தன்மையின் அடையாளமாக திகழ்கிறது என்று கூறினார். ஜோதிர்லிங்க சிறப்பு பூஜையிலும் அவர் பங்கேற்றார். நாட்டின் 11 புனித நீர்நிலைகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை கொண்டு கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவின் கொடியேற்றத்திலும் பிரதமர் கலந்து கொண்டார். சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஹமீர்ஜி கோஹில் வரை சாலை மார்க்கமாக மக்களை சந்தித்தபடி பிரதமர் பேரணி மேற்கொண்டார். அனைத்து மக்களுக்கும் வாழ்த்துக்களையும் பிரதமர் தெரிவித்தார். இந்த பேரணியில் குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல், துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சோம்நாத் கோவிலின் 75வது ஆண்டு புனரமைப்பு விழாவையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், சோம்நாத் ஆலயம் நாட்டின் ஆன்மீக நம்பிக்கையின் அடையாளமாக திகழ்கிறது என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் ஆன்மீக

0: கலாச்சார நம்பிக்கைகளை வலுப்படுத்தும் நாளாக இந்த ஆலய திருவிழா நடைபெறுவதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்கால சந்ததியினர் இக்கோவிலின் பாரம்பரியத்தையும் சிறப்பையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றனர். 17வது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் உறுதிமொழி ஏற்று சட்டமன்ற உறுப்பினர்களாக முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டனர். காலை 9:30 மணிக்கு பேரவையின் தற்காலிக தலைவர் திரு கருப்பையா தலைமையில் இக்கூட்டம் தொடங்கியது. முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்று நன்றி தெரிவித்த திரு கருப்பையா, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை வாழ்த்தியும் பாராட்டியும் சில கருத்துக்களை தெரிவித்தார். அதன் பின்னர் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உறுதிமொழி கூறி பதவியேற்றார். தொடர்ந்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு அருண்ராஜ், திரு செங்கோட்டையன், திரு வெங்கட்ராமன், திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், திரு டி கே பிரபு, திரு போஜராஜன், திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றனர். இதையடுத்து எதிர்க்கட்சித் தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டனர். இதையடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களும் அகர வரிசைப்படி உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டனர். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு மக்களும் தொழில் வர்த்தகத் துறையினரும் அந்நிய செலாவணிக்கு உட்படுத்தப்படும் பொருட்கள் மீதான செலவை கணிசமாக குறைக்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், பொருளாதார நெருக்கடியை ஈடு செய்ய நாம் ஒவ்வொருவரின் பங்களிப்பும் அவசியமானது என்று குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசிய தேவை தவிர வேறு எந்த பொருளையும் இறக்குமதி செய்து பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் நேற்று நாட்டு மக்களுக்கு விடுத்த கோரிக்கையை சுட்டிக்காட்டிய அவர், உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலும் இந்திய பொருளாதாரத்தை சீராக பராமரிக்க வேண்டிய பொறுப்பு நாம் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்தியில், விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் இந்நாளில் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். 1998 இதே நாளில் பொக்ரானில் இந்திய அணு ஆயுத சோதனை மேற்கொண்டதை குறிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய தொழில்நுட்ப தினம் கொண்டாடப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். நாடு சுயசார்பு நிலையை எட்டுவதன் தொடக்கமாக பொக்ரான் அணு ஆயுத சோதனை அமைந்திருந்ததாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், பொக்ரான் சோதனையை வெற்றிகரமாக முடித்த விஞ்ஞானிகளின் அர்ப்பணிப்பு உணர்வையும் கடுமையான உழைப்பையும் பாராட்டுவதாக கூறியுள்ளார். சுயசார்பு இந்தியாவை உருவாக்க இந்த முயற்சி பெரிதும் உதவியதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்துள்ள செய்தியில், 1998 அப்போதைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான அரசு அரசியல் ரீதியாக தைரியத்துடன் பொக்ரான் சோதனையை மேற்கொள்ள முடிவெடுத்ததாக கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறையின் வளர்ச்சிக்கும் விண்வெளி கண்டுபிடிப்புகளுக்கும் முன்னோடியாக இந்த சோதனை அமைந்தது என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். நாடு வளர்ச்சிப் பாதையில் விரைந்து செல்வதற்கு தூண்டுகோலாக தேசிய தொழில்நுட்ப தினம் கடைபிடிக்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள செய்தியில், இளம் தொழில்நுட்ப வல்லுநர்களும் இந்நாளில் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் ஆங்கில நாளேட்டில் இந்நாளையொட்டி தாம் எழுதிய கட்டுரையை பகிர்ந்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் நாடு வெற்றி நடை போடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2031-35 பருவநிலை தொடர்பான இலக்குகளை எட்டும் முயற்சியில் இந்தியா முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள ஆஸ்திரேலிய அமைச்சர் திரு கிறிஸ் போவனுடன் பருவநிலை சவால்களை எதிர்கொள்வதற்கான கூட்டு முயற்சிகள் குறித்தும் தாங்கள் விவாதித்ததாக கூறினார். தமிழகத்தின் நாகை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக உப்பு உற்பத்தி தொழில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உப்பள தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சுமார் 9,000 ஏக்கர் நடைபெற்று வந்த உப்பு உற்பத்தி பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் 5,000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரமின்றி வேலையிழந்துள்ளனர். தமிழ்நாட்டில் தூத்துக்குடிக்கு அடுத்து உப்பு உற்பத்தி 2வது இடத்தில் உள்ள வேதாரண்யத்தில் அகசியன்பள்ளி, கோடியக்காடு, கடினவயல் உள்ளிட்ட பகுதிகளில் 9,000 ஏக்கர் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. கடந்த 5 மாதங்களாக வெயிலின் தாக்கம் இருந்ததால் உற்பத்தி முழுவீச்சில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கோடை மழையால் உப்பளங்களில் மழைநீர் தேங்கி உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மழையில் நனைந்து சேதமடையாமல் இருக்க உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு மூட்டைகளை தார்ப்பாய் கொண்டு மூடி வைக்கப்படும் பணிகள் நடைபெற்று வருகிறது. கடந்த 7 மாதங்களில் 5 லட்சம்

0: இத்துடன் உற்பத்தி நடந்திருக்க வேண்டிய நிலையில் மழையால் உற்பத்தி பாதி அளவுக்கும் கீழ் சரிந்துள்ளது. மழை தொடர்வதால் மீண்டும் உற்பத்தி தொடங்க குறைந்தது 10 நாட்கள் முதல் ஒரு வாரம் வரை ஆகும் என்று கூறப்படுகிறது. போதிய இருப்பு இல்லாததால் மழைக்காலத்தில் உப்பு விலை உயர வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
1: அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நாளை மறுநாள் சீனா செல்வதாக அறிவித்துள்ளார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கின் அழைப்பை ஏற்று தமது 3 நாள் பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையே நிலவி வரும் போர் சூழல் குறித்தும் ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் நிலவி வரும் தடைகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய போர் சூழல் காரணமாக உலகளாவிய எரிபொருள் பற்றாக்குறையை தவிர்ப்பதற்கான வழிவகைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆராயப்பட உள்ளது. அமெரிக்க அதிபரின் சீன பயணம் குறித்து தெரிவித்த அமெரிக்க அதிபர் அலுவலகத்தின் முதன்மை செய்தி தொடர்பாளர் ஆனா கெல்லி, புதன்கிழமை மாலையில் அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பெய்ஜிங் செல்வார் என்றும் கூறினார். வியாழக்கிழமை அன்று இரு தலைவர்களும் விரிவான பேச்சுக்கள் நடத்துவார்கள் என்றும் அவர் கூறினார். கோஸ்டரிக்கா வெளியுறவு அமைச்சர் திரு மேனுவேல் டோவரிடம் தாம் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இந்த சந்திப்பு குறித்து தெரிவித்துள்ள அவர், இந்தியா கோஸ்டரிக்கா இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து தாங்கள் ஆலோசித்ததாக கூறியுள்ளார். பன்முக கலாச்சாரம், ஜனநாயகம், சர்வதேச விதிமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அவரிடம் பேசியதாகவும் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று பாரத ஸ்டேட் வங்கி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த வங்கி இன்று வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில், உலக அளவில் பொருளாதார நெருக்கடி அதிகரித்துள்ள போதிலும் இந்தியாவின் வளர்ச்சி சீராக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. வர்த்தக வங்கிகளின் வங்கிக் கடன் வளர்ச்சி 16.1% உயர்ந்துள்ளதாகவும், கடந்த ஆண்டு இது 11% இருந்தது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிக் கடன் 29,50,000 கோடி ரூபாய் அளவிற்கு உயர்ந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் பாரத ஸ்டேட் வங்கி கூறியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தின் சம்பா மாவட்டத்தில் காக்கிரா லாக்ரூ நெடுஞ்சாலையில் கார் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 6 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். மேலும் 4 பேர் பலத்த காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தரம்ஷாலாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆன்மீக நம்பிக்கையின் சின்னமாக சோம்நாத் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் 17வது கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றனர். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நாளை மறுநாள் சீனா செல்வதாக அறிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
3: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷ்யா காலேஜ், அயோத்தியப்பட்டினம், சேலம்.
4: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா அப்பா, அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
6: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
7: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
8: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:41.
9: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும். இல்ல,
10: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
11: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் உம்மிடி தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் காண்டாக்ட் 9025400159.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
4: அறிவியல் மலர். பனி தாங்கி என்னும் அழுகண்ணி, ஒரு ரகசிய தாவர உலகம். கலந்துரையாடல் கேட்கலாம். கலந்துரையாடலில் பங்கேற்போர் அறிவிப்பாளர்கள் தமிழ்ச்செல்வி மற்றும் புவனேஸ்வரி.
5: மண்ணில் புதைந்த சிறு விதை மழை நீரில் நனைந்து முளைத்து பச்சை இலைகளை தந்து தூய்மையான காற்றை வீசுகிறது. வானளவிற்கு கிளைகள் தொட்டு நின்று வண்ண வண்ண பூக்களை அள்ளி தருகிறது. காய்கனிகள் பலவற்றையும் தருகிறது. சில நேரங்களில் நிழலாகவும் பசுமையான சூழல்களையும் தருகிறது தாவரம். இப்படிப்பட்ட தாவரங்களின் அரிதான தாவரமான பனிதாங்கி என்று அழைக்கப்படும் அழுகண்ணி தாவரத்தை பற்றி தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
6: ஹே பிரியா, என்ன அங்க இருக்கிற தாவரங்கள்லாம் அப்படி உத்து உத்து பாத்துட்டு இருக்க, என்ன விஷயம்?
7: அது ஒண்ணும் இல்ல கீதா, இயற்கையை ரசிக்கணும் இல்ல, அதான் உத்து உத்து பாத்துட்டு இருக்கேன்.
6: சரி, நீ சாதாரண தாவரத்தை தானே பாக்குற, உனக்கு தாவரத்தை உண்ணும் பூச்சிய பாத்திருக்கியா?
7: பாத்ததில்ல, ஆனா கேள்விப்பட்டிருக்கேன் கீதா.
6: அந்த தாவரத்தோட பேர் என்ன தெரியுமா? அழுக்கண்ணி அல்லது பனி தாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இங்கிலீஷ்ல சண்டியூ தாவரம்னு கூட சொல்லுவாங்க. தெரியுமா உனக்கு?
7: கேள்விப்பட்டிருக்கேன். போன வாரத்துல கூட நியூஸ் பேப்பர்ல இத பத்தின ஒரு செய்தி இருந்தது, படிச்சு பார்த்தேன். அன்னையிலிருந்து தேடுறேன், இந்த தாவரத்தை பார்க்கவே முடியல கீதா.
6: அப்படியே பிரியா, நானும் அதே செய்திய படிச்சுட்டு தான் உன்கிட்ட இப்ப அதை பத்தி சொல்ல போறேன்.
7: சரி சரி, நமக்கு தெரிஞ்சத 4 பேருக்கு நாம சொல்லுவோமா?
6: சொல்லலாமே. அந்த தாவரத்துடைய இங்கிலீஷ் பெயர் சண்டியூ அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதனுடைய அறிவியல் பெயர் ட்ரோசரா புர்மன்னி, அதாவது ட்ரோசரேக்கே குடும்பத்தை சேர்ந்த ஒரு தாவரம் தான் இது.
7: சரியா சொன்னப்போ, இது எப்படிப்பட்ட இடத்துல எல்லாம் வாழும் அப்படின்றத சொன்னா தானே நான் போய் பார்க்க முடியும்.
6: அதுவா, இந்த மாதிரி காஞ்ச நிலத்துல எல்லாம் நீ தேடினா அந்த தாவரம் எல்லாம் உனக்கு கிடைக்காது. அது ஈரப்பதமிக்க, தண்ணீர் தேங்கி நிறைய இருக்கக்கூடிய சதுப்பு நிலங்களையும் புல்வெளிகளையும் தான் அந்த தாவரத்தை உன்னால பார்க்க முடியும்.
7: அதுலயும் குறிப்பா நைட்ரஜன் குறைபாடுள்ள, அமிலத்தன்மை கொண்ட, இந்த மணற்பாங்கான இல்லனா களிமண் கலந்த ஈரமான சூழல்ல தான் வளரும்னு கூட படிச்சேன். பட்டன் பூ, முட்டைப்பாசி இந்த தாவரங்கள் வாழ்விடத்தை இதுவும் பகிர்ந்துக்கிறதாவும் படிச்சேன். சரி, இது எவ்வளவு ஆயிட்டு வளரும், இத பத்தி இன்னும் மேலும் தகவலை சொல்ல.
6: இது 6-15 சென்டிமீட்டர் வரைக்கும் வளருமா. இது வந்து அக்டோபர் முதல்ல இருந்து ஜனவரி மாதம் வரைக்கும் தான் வளருமா. பொதுவாவே ஈரப்பதம் இருக்கக்கூடிய மண்களை தான் இது வளரும். அதுவே ஈரப்பதம் முடிஞ்சிருச்சுன்னா அதனுடைய வாழ்க்கையே அது முடிச்சுக்குமா. அதாவது பூத்து காய்த்து விதைகளை மண்ணில பரப்பி வறட்சி காலத்துக்கு முன்பே அது காஞ்சு விடுமா.
7: ஓ, அப்போ இந்த மாதிரி வெயில் காலத்துல எல்லாம் அதை பார்க்க முடியாதுன்னு சொல்ற. சரிதான், இதோட இலைக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குமாமே, அத பத்தியும் கொஞ்சம் சொல்ல.
6: ஆமா பிரியா, இதனுடைய இலைக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது உண்மைதான். இது தரையோட ஒட்டிய வட்ட வடிவுல காணப்படும். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ரோசட். இந்த இலை வந்து நா வடிவுல அடிப்பக்கம் குறுகலாவும் நுனி நோக்கி செல்ல செல்ல அகன்றும் இருக்குமா. இந்த இலையோட நிறம் என்ன நிறத்துல இருக்கும்னு தெரியுமா?
7: தெரியுமே, எல்லா இலையும் பச்சை கலர்ல தானே இருக்கும்.
6: கரெக்டா தான் சொல்ற, எல்லா இலையும் பச்சை கலர்ல தான் இருக்கும். ஆனா இந்த தாவரத்தோட இலை பாத்தீங்கன்னா

0: முதிர்ச்சி அடையும் போது அது அடர் சிவப்பு ஊதா நிறமாவும் மாறுமா.
1: அப்புறம் இன்னொரு விஷயம் கூட இந்த தாவரத்தை பத்தி கேள்விப்பட்டேன். இந்த தாவரத்தோட மேற்பரப்பு பனித்துளி போன்ற சுரப்பிகளை கொண்ட உணர்விலைகள் நிறைஞ்சு காணப்படுமா. இந்த பனித்துளி போன்ற சுரப்பி எதுக்கு அப்படின்னா, இந்த பனித்துளி போன்ற சுரப்பி நல்ல ஒட்டக்கூடிய தன்மையா இருக்குமா. இதுல வந்து கரையான், எறும்புகள், கொசுக்கள் இந்த மாதிரி பூச்சிங்கெல்லாம் அந்த தாவரத்து பக்கம் வரும்போது இந்த தாவரத்தோட வாசனைக்கே இதுல ஒட்டிக்குமா.
0: இன்னொரு விஷயம் தெரியுமா, பூச்சியை நோக்கி ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்துல அந்த பூச்சியெல்லாம் இது சிறை பிடிக்குமா. அப்படிப்பட்ட திறன் கொண்ட தாவரம் தான் இது. இந்த பூச்சிகள்ல சிதைப்பதற்கு இது அமிலங்கள், நொதிகள் அப்படின்னு நிறைய இருக்கு.
1: ஓஹோ, அதனாலதான் பூச்சிங்கெல்லாம் அதை நோக்கி போகுதா. சரி, இந்த தாவரம் நைட்ரஜன் அப்புறம் நிறைய ஊட்டச்சத்து குறைவான மண்ணுலதான் வாழும் அப்படின்னு சொன்ன இல்லையா. இந்த பிடிப்பட்ட பூச்சிகள் எல்லாம் வந்து செரிக்க வைக்கிறதன் மூலமா அது வந்து அந்த தாவரத்துக்கு தேவையான ஊட்டச்சத்தை அதுவே தயாரிச்சுக்குமா. சரி, இந்த தாவரத்துல பூ இதெல்லாம் இருக்காதா, அதை பத்தியும் சொல்ல.
0: ஏன் இல்ல, இந்த தாவரத்துல வெள்ளை அல்லது வெளிர் சிவப்பு நிறத்துல அஞ்சு இதழ்கள் கொண்ட நீளமான பூக்காம்ப கொண்ட ஒரு பூ இருக்கு தெரியுமா. அந்த பூ எப்படி இருக்கும்னா, தரையை ஒட்டி படர்ந்த இலைகளிடமிருந்து மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பூச்சிகளுக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க பூக்களை 5 முதல் 15 சென்டிமீட்டர் வரை உயர்த்தி பிடிக்குமா.

0: இத்தனை சிறப்புமிக்க இந்த பூச்சி உணக்கூடிய தாவரம் எங்கெல்லாம் காணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை ஒட்டிய காட்டு பகுதியில அதுவும் அரிதாதான் காணப்படுதான். இந்த தாவரத்துல இரண்டு சிற்றினங்கள் இருக்கான், ட்ரெசரா இண்டிகா, ட்ரெசரா பெல்டாட்டா. இந்த ரெண்டும் நம்ம தமிழ்நாட்டுலதான் இருக்கிறதா சொல்றாங்க. அதுலயும் குறிப்பா இந்த ட்ரெசரா பெல்டாட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய மலை அழுகண்ணி இந்த மலை பிரதேசங்கள்ல வாழ்விடமா கொண்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க. மற்ற சிற்றினங்கள் எல்லாமே சமவெளியில தொடங்கி மலை பிரதேசம் வரைக்கும் பரவி காணப்படுதான்.
1: இது ஒரு இடத்துல வளருதுன்னா அந்த வாழிடம் சூழலில சமநிலையோட சுட்டி காமிக்குமா, அதுக்கு பேரு பயோ இண்டிகேட்டர் ஸ்பைசிஸ் அர்த்தம்.
0: பரவாயில்ல கீதா, நான் கூட போன வாரம் படிச்சேன், மறந்து போச்சேன்னு நினைச்சேன், ஆனா நீ நிறைய தகவலை சொல்லிப்புட்ட. இயற்கையில எத்தனை எத்தனை அதிசயமிக்க தாவரங்கள் தான் இருக்கு. ஒன்னொன்னு பத்தி படிக்கும் போதும் அவ்வளோ அபூர்வமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய தாவரங்கள் நம்ம நாட்டிலேயே இருக்கு, அதை பத்தின தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நாம. குறிப்பா இந்த அழுக்கண்ணி தாவரத்தை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இது அழிவின் விளிம்புல இருக்கு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: சரியா சொன்ன பிரியா, இந்த மாதிரி அழிவின் விளிம்புல இருக்கக்கூடிய தாவரங்களை நாம வந்து பாதுகாக்கணும். நீ இந்த மாதிரி தாவரங்களை பார்த்துட்டே இருக்காம அதை எப்படி பாதுகாக்கலாம்னு யோசிக்கலாம்ல?
0: கண்டிப்பா யோசிக்கிறேன். யோசிக்கிறதோட மட்டும் இல்லாம நாளைக்கு ஸ்கூலுக்கு போனா என் பசங்களுக்கு இத பத்தியும் நான் சொல்லித்தரேன் கீதா.

ஒரு சாதாரண மனிதன் அறிவியல் மேதையாவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நம் மூளையின் செயல்பாட்டை ஆக்கப்பூர்வமான சிந்தனையை செயல்படுத்தி விடாமுயற்சியை கைவிடாமல் தொழில்நுட்ப புரட்சியை ஏற்படுத்துபவர்களே அறிவியல் மேதைகளாக திகழ்கின்றனர். புதிய பண்டை கால அறிஞர்கள் முதல் இன்றைய நவீன விஞ்ஞானிகள் வரை அவர்களுக்கென்று இருந்த கோட்பாடுகள் இன்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கு அடிப்படையாக உள்ளது. நாம் ஒரு கேள்விக்கான விடையை தேடி தேடி கண்டுபிடிக்கும் பொழுது நாம் எவ்வளவு சந்தோஷப்படுகிறோம். ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட விடைகளை நாம் தேடி கண்டுபிடிப்பதிலே நமக்கு அவ்வளவு மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னா, உலகம் இதுவரை கண்டிராத புதிய கண்டுபிடிப்புகளை விஞ்ஞானிகள் கண்டறியும் போது அவர்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்?

0: பழங்காலத்தின் மிகச்சிறந்த கணித மேதையாக கருதப்படும் ஆர்கமிடிஸ் அவர்கள் சுமார் 2200 ஆண்டுகளுக்கு முன் கண்டுபிடித்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை தான் நாம் கதையாக கேட்க இருக்கோம்.
1: கதை சொல்ல போற கதை சொல்ல போற
2: என்ன கதைப்பா?
3: குளிக்க போய் ஒரு பெரிய தத்துவத்தை கண்டுபிடிச்ச அறிவியலாளர் ஆர்கமிடிஸ் பத்தின கதை.
4: அதெல்லாம் எதுக்கு சொல்ல சொல்லாத? திருடி படமா எடுத்துட்டாங்கன்னா
3: ஆனா நாம இன்னைக்கு கேட்க போறது சைராகுஸ் நாட்டு ராஜாவோட கதை. கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, நம்ம ஹீரோ ஆர்கிமிடிஸ் கிட்ட சைராகுஸ் நாட்டு ராஜா ஒரு தங்க கிரீடத்தை கொடுத்து, இது சுத்தமான தங்கமா இல்ல என்ன ஏமாத்திட்டாங்களான்னு கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி, எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஆர்கிமிடிஸ் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப ஒரு கண்டிஷன் போட்டாரு ராஜா. கிரீடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால இந்த கிரீடத்தை உடைக்கவும் கூடாது உருக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. பாவம் நம்ம ஆர்கிமிடிஸ். இத பத்தி ஆர்கிமிடிஸ் ரொம்ப நாளா சிந்தித்து கொண்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு நாள் குளிக்கிறதுக்காக தண்ணி தொட்டி இல்லையா

0: இறங்கியிருக்காங்க. ஆர்கிமிடிஸ் அந்த தொட்டியில இறங்கிய போது தொட்டி நிறைய தண்ணீரில் ஒரு பகுதி வெளியே வழிஞ்சிருக்குது. அது எப்போதுமே நிகழும் ஒரு நிகழ்வு தான். அப்படின்னாலுமே மன்னரோட கிரீடத்துல கலக்கப்பட்டிருக்க கலப்பட பிரச்சனைக்கான தீர்வை அந்த நொடியில தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆர்கிமிடிஸ். எந்த ஒரு பொருளும் தண்ணிக்குள்ள இறங்கும் போது அது இடப்பெயர்ச்சி செய்யற தண்ணியோட அளவு அந்த பொருளோட அளவுக்கு சமமா இருக்கும். இந்த ஐடியா கிடைச்ச சந்தோஷத்துல குளிச்சுக்கிட்டு இருந்த தன்னோட குளியல் தொட்டியிலிருந்து ஆர்கிமிடிஸ் யுரேகா யுரேகான்னு கத்திக்கிட்டு ஓடி இருக்காங்க. அப்புறம் என்ன, அதே அளவுல சுத்தமான தங்கம், அப்புறம் ராஜா கொடுத்த கிரீடம், ரெண்டையும் தண்ணிக்குள்ள போட்டு பாத்திருக்காரு. கிரீடம் அதிக தண்ணிய வெளியே தள்ளுச்சு. அதாவது அதுல அடர்த்தி குறைவான வேற ஏதோ ஒரு உலோகம் கலந்திருக்குன்னு சுலபமா கண்டுபிடிச்சிட்டாங்க. தங்க கிரீடம் செஞ்சவரு மாட்டிக்கிட்டாரு, நம்ம ஆர்கிமிடிஸ் தப்பிச்சிட்டாரு.
1: நாடெல்லாம் வாழ்த்து ராஜா வாழ்க.
0: ஆர்கிமிடிஸோட இந்த கண்டுபிடிப்பு மனிதகுலம் இயற்கையின் விதிகளை புரிந்து கொள்ள ஒரு புதிய பாதையை அமைச்சு கொடுத்துச்சு. அறிவே ஆற்றல் அப்படிங்கறத நிரூபித்த அந்த தருணம் இன்னைக்கும் ஒவ்வொரு மாணவனோட மனதிலையும் ஒரு தெளிவான உண்மைய விதைக்குது. பிரச்சனைகள் எவ்வளவு கடினமா இருந்தாலும் சரி, ஆழ்ந்த சிந்தனையும் கூர்மையான கவனிப்பும் இருந்துச்சுன்னா ஒரு சாதாரண குளியல் தொட்டி கூட ஒரு மாபெரும் ஆய்வு கூடமாக மாறும்.
2: மனிதனின் அன்றாட வாழ்வில் பிரிக்க முடியாத ஒன்றாக அறிவியல் அங்கமாகி கொண்டிருக்கிறது. அறிவியல் தொழில்நுட்பங்கள் மனித உழைப்பை குறைத்து நேரத்தை சேமித்து வாழ்வை மேம்படுத்துகிறது. நம் அன்றாட பணிகளை விரைவாகவும் துல்லியமாகவும் நம்மால் முடிக்க முடிகிறது. நமது வாழ்க்கை தரம் உயர்வதற்கு அறிவியலின் வளர்ச்சி வழி செய்கிறது. இயற்கையையும் உலகத்தையும் புரிந்து கொள்வதே அறிவியலாகும். அறிவியலை மனித நேயத்துடனும் இயற்கையை பாதுகாக்கும் வகையிலும் பயன்படுத்தினால் மனித வாழ்வு இன்னும் சிறப்பாக இருக்கும்.

திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் கட்செவில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள். தரமான கல்வியுடன் வேலைவாய்ப்பை வழங்கும் கல்வி நிறுவனங்கள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 3 மணி. அழகான இந்த பிற்பகல் வேலையில் வரும் 1 மணி நேரமும் நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறீங்க. இது கச்சவியில் கலக்கல் பாடல்கள். நீங்கள் என்ன பண்ணணும்னா, 0-43-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், உங்களோட ஊரோட பேரும் டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு மெசேஜாக அனுப்பி வைங்க. என்ன நேர்களே, ரெடியாக இருக்கீங்களா? உடனே உங்களுடைய ஃபோன் எடுங்க, வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னென்னு டைப் பண்ணுங்கள், எங்களுக்கு அனுப்பி வைங்க. பாடல்களை கேட்க நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா நாங்கள் ஒளிபரப்ப ரெடியாக இருக்கோம் எப்போவுமே. சமீபத்தில் பார்த்திங்கன்னா நிறைய குடும்பங்களில் வந்து வரவேற்கிறது அப்படின்றது ரொம்பவே குறைஞ்சி போச்சு. ஒரு ஃபார்முலா தான் எல்லாருமே வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அப்பா ஆஃபீஸ் விட்டு வரும்போதோ சரி, இல்லை உறவினர்கள் யாராவது வரும்போது குழந்தைங்க ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்குவாங்க, அவங்களுக்கு அந்த இமேஜ் பார்க்கணும் அப்படின்ற பழக்கமே.

இருக்காது. இப்போ அது ரொம்பவே குறைஞ்சி போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த இயல்புத்தன்மையிலிருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா. இதை பேரண்ட்ஸ் கவனிச்சிருக்கீங்களா? கவனிச்சிருந்தாலும் நம்மளை அவங்கள ஓரளவுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மைன்னு சொல்லலாம். இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இல்லையா. சரி, நேர்களே, உங்களுடைய விருப்பப்பாடல்களை நாங்கள் வரவேற்க காத்திருக்கிறோம். நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்லேருந்து 043-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடலை டைப் பண்ணி உடனே எங்களுக்கு அனுப்புவீங்க. ஏன்னா இது எல்லாமே உங்களுடைய விருப்பப்பாடல்கள். நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடல் கேட்டிருக்காங்க சேலம்லேருந்து ஹரி. இவங்க கேட்டிருக்காங்க மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து பாடல். கேட்போமா நேர்களே?

0: ஓஷா சன்ஃப்ளவர் ஆயில். பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
4: மூன்று மணி 9 ஆயாச்சுங்க, கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வானலையில் வர்ணஜாலமாய் ஒழித்து கொண்டிருக்கிறது இது கட்சவியல் கலக்கல் பாடல்கள். வர்ணஜாலம் தாங்க, ஏன்னா விதவிதமான ரசனைகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் ரசனைகள் வேறுபட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா. ஒருத்தருக்கு ரொம்ப மெலடியாக இருந்தால் பிடிக்குது, ஒருத்தருக்கு அந்த பீட் சாங்ஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்குது, ஒருத்தருக்கு ஃபாஸ்ட் மெலடினா ரொம்ப பிடிக்குது. இந்த மாதிரி ரசனை வேறுபடுது, மனிதர்களுடைய ரசனை வேற வேறங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க, ரங்கம்பாளையத்திலிருந்து செந்தில்குமார் கேட்டிருக்காரு. அவருக்கு பிடிச்ச பாடல் நான் சொன்னதே சட்டம் திரைப்படத்திலிருந்து. கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
4: என்னம்மா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
5: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
4: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
5: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
4: குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
6: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
7: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டணம், சேலம்.
8: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மென்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
9: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலக தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
10: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் கட்செவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள். நேர்களே, கட்செவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருக்கீங்க. மணி 3:17 ஆயாச்சு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. முக்கல் நாயக்கன் பட்டியிலிருந்து குமார் பிரம்மா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒலிக்க வருகிறது நேர்களே.

0: நம்ம ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் டிசைனிங், கிளினிக்கல் லேப் டெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, பிகாம் ஐடின்னு நிறைய கோர்ஸ் இருக்குமா? அங்கதான் அட்மிஷன் ஃபார்ம் வாங்கியிருக்கேன்.
1: சூப்பர்பா, நானும் அந்த காலேஜ்ல தான் சேரணும்னு நினைச்சேன்.
2: ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், நல்லம்பள்ளி. போன் 9944532060.

0: ஆஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், எம்பிஏ, எம்சிஏ மேலாண்மையியல், பிஎட், எம்எட் கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
3: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்இ பள்ளி மத்தூர். யோகா, கராத்தே, செஸ் ஃப்ளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. எல்கேஜி மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க. மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
5: அரூர் ஐஎம்எஸ் கல்வி நிறுவனங்களில் எல்கேஜி மாணவர்களுக்கு மாண்டசெரி ஃபானிக்ஸ் முறையில் வகுப்புகளும், இந்தியன் மெட்ரிக் ஸ்கூல் இந்தியன் பப்ளிக் ஸ்கூலில் 6 முதல் 10 வகுப்பு மாணவர்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸும் நடத்தப்படுகிறது. ஐஎம்எஸ் கல்வி நிறுவனங்கள் அரூர்.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
7: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
9: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
10: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி தோட்டக்கலை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. தோட்டக்கலை பட்டய படிப்பு டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் படிப்புக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மொத்த இடங்கள் 50. கல்வி தகுதி கணிதம், அறிவியல், வொகேஷனல் பாடப்பிரிவுகளில் +2 முடித்த மாணவ மாணவியர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி tnau.youcanapply.com. விண்ணப்பிக்க கடைசி தேதி 8/6/2026. மேலும் விவரங்களுக்கு கைபேசி எண்கள் 7358785872, மற்றொரு எண் 7200783122.
11: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
12: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
13: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
14: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
14: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும்

0: நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.

0: பெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
2: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கிய கட்சவில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வியுடன் வேலை வாய்ப்பை வழங்கும் கல்வி நிறுவனங்கள். கட்சவில் கலக்கல் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்டிருக்காங்க. வெண்ணாம்பட்டியிலிருந்து ராஜா கேட்டிருக்காங்க, பாண்டியன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: சரி சரி.
3: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இணை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
4: அரூர் IMS கல்வி நிறுவனங்களில் LKG மாணவர்களுக்கு மாண்டசேரி ஃபானிக்ஸ் முறையில் வகுப்புகளும், இந்தியன் மெட்ரிக் ஸ்கூல் இந்தியன் பப்ளிக் ஸ்கூலில் 6 முதல் 10 வகுப்பு மாணவர்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸும் நடத்தப்படுகிறது. IMS கல்வி நிறுவனங்கள் அரூர்.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
6: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
0: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
9: உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் கட்சவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். கட்சவில் கலக்கல் பாடல்கள் உங்களுடைய விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? நேர்களே, உங்களுடைய விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் வளம் வரணும்னா 0 43 42 24 40 30 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடலை அனுப்பி வைங்க. சாலையில் பயணம் செய்து கொண்டிருக்கும் அனைத்து பயணிகளின் பயணமும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். சாலையில் அதிக வேகத்தில் போகிறத தவிர்த்திடுங்க. நேர்களே, குறைஞ்ச வேகத்தில் போங்க. உங்களுடைய குடும்பத்தை உங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி காரில் போகிறவங்களும் சீட் பெல்ட் போட்டுட்டு போங்க. சாலை விதிகளை மற்றவங்களுக்காக மதிக்க வேண்டாம், நமக்காக நாம் மதிக்கணும் இல்லையா? கட்சவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. கடத்தூர்லேருந்து சிவகுமார் கேட்டிருக்காரு. படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை கேட்டு ரசிப்போம்மா நேர்களே.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கயிறு ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தாக்கள்.

0: கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

3:43 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் நேர்களே. உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் கட்சேவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? உங்களுடைய விருப்ப பாடல், அதுவும் ரொம்ப பிடிச்ச பாடல் பண்பலையில் கேட்டு உங்கள் காதுக்கு வந்து கேட்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இல்லையா? காத்திருப்பது கூட ஒரு விதத்தில் ஒரு சில நேரங்களில் சுகம்னு சொல்லலாங்க. நம்ம பாட்டு எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னு காத்திருந்து கேட்குறது ஒரு விதமான சுகம்னு கூட சொல்லலாம். சரிங்க, அடுத்ததாக யார் பாடல் கேட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அதியமான் கோட்டை பகுதியிலேருந்து ஹரி கேட்டிருக்காங்க. உன்ன நினச்சேன் பாட்டு படித்தேன் திரைப்படத்திலேருந்து பாடல்.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: காற்றலையில் கானம் பாடும் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. 3:50 ஆயாச்சு இல்லையா நேர்களே, நேரம் போனதே தெரியல. பாட்டுன்னா எல்லாருக்கும் அவ்வளோ பிடிக்குது, ஏன்னா நம்ம கூடவே பிறந்தது இசை இல்லையா. இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்கிறது இசை தான் இல்லையா. சரிங்க, அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. மேட்டூர்லேருந்து ராஜேஷ் கேட்டிருக்காரு, பரம்பரை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

0: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254-00159.
3: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
4: அப்பா,
3: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
5: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல்,
6: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.

0: 8985712345 or visit www.mahindra.org.
1: நேர்களை நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் கட் செவில் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். நிறைவா பாடல் கேட்டிருக்காங்க. உளுந்தூர் பேட்டையிலிருந்து ராஜேந்திரன் இவங்க வைகாசி பிறந்தாச்சு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கேட்போமா நேர்களை?

0: வணக்கம் நேயர்களே. நேரம் மாலை 4:02. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மேலே இந்த விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து குறிப்புகள் தரப்படும். குறிப்புகள் கேட்ட சரியான பதிலை சொல்பவர்கள் வெற்றியாளராக கருதப்படுவார்கள், அவர்களுக்கு பரிசு பாடல் உண்டு. அதன்படி நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் புதிய நேயர்கள் 0 43 42 என்ற முன்னிப்பினோடு 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணில் புதிய நேயர்கள் வரலாம். மற்ற நேயர்கள் 0 43 42 என்ற முன்னிப்பினோடு 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணில் மற்ற நேயர்கள் வரலாம். வணக்கம் கார்த்திக்.
1: வணக்கம் பிரபாகரன். வணக்கம் நேயர்களே.
0: நீண்ட நாட்களுக்கு பிறகு நிகழ்ச்சியில் நேரா எப்படி இருந்தீங்க? இத்தனை நாளாக
1: நேயர்களுடைய சந்திப்பு இல்லாமல் கொஞ்சம்
0: வருத்தமாக இருந்தீங்களா? சரி, பிறகு வருத்தத்தை போக்க இன்னைக்கு நிகழ்ச்சியில் இணைந்துருக்கீங்க, நேயர்கள் தான் மகிழ்ச்சி பண்ணுங்க. சரி, இந்த நிகழ்ச்சியில் சில விதிமுறைகள்லாம் இருக்குமே, என்ன கார்த்திக்
1: விதிமுறைகள்னு பார்த்தீங்கன்னா, நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பதில் சொன்னவங்க வந்து 1 வாரம் கழித்து தான் மறுபடி தொடர்பு கொள்ளணும்,
0: நிகழ்ச்சிக்கே வரணும். இது வந்து பல புதிய நேயர்கள் பங்கேற்க ஏதுவாக இருக்கும்.
1: கண்டிப்பாக.
0: சரிங்க, பழைய விதிமுறை தான், நேயர்கள் கண்டிப்பாக கடைபிடிப்பாங்க. நம்ம சரி நிகழ்ச்சிக்கு போகலாங்களா?
1: போகலாம் பிரபாகரன்.
0: நிகழ்ச்சி அணியும் முதல் நேயர் வருகை வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: வாழ்க்கத்துடன் கேள்வி கேட்கலாம்.
0: சரி, உங்களுக்கான முதல் 3 குறிப்புங்க.
2: சொல்லுங்க.
0: இது வந்து ஒரு இடம்தாங்க, நம்ம இந்திய நாட்டில் தான் இருக்கு. வனவிலங்குகள் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு இடங்க.
2: வனவிலங்கு அதிகமாக காணப்படுங்க?
0: ஆமாங்க.
2: அது ஒரு வனவிலங்கு சரணாலயங்க.
0: என்னங்கய்யா?
2: அது ஒரு வனவிலங்கு சரணாலயமா?
0: வனவிலங்கு சரணாலயமா, ஒரு இடம்னு சொன்னீங்க.
2: நன்றி.
0: நன்றிங்க.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: கிருஷ்ணகிரியில் TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்பொழுது சென்னை பைபாஸில் விஷமுறிவு மற்றும் பாம்பு கடி சிறப்பு சிகிச்சை மையம் இந்த மருத்துவமனையில் உள்ளது. கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுருட்டை விரியன், நாகப்பாம்பு போன்ற விஷ பாம்புகளின் கடிக்கு சிகிச்சை அளிக்கப்படும். தூக்கில் தொங்கியோ அல்லது நீரில் மூழ்கியோ ஆபத்தான நிலையில் கொண்டு வரப்படும் நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சை மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படும். வாருங்கள் எங்களிடம்
2: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: எஸ்கே மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை 24 மணி நேரமும் அவசர சேவைகள், 3D டாப்ளர் ஸ்கேன், நவீன அறுவை அரங்கம், என்டோஸ்கோப், தீவிர சிகிச்சை பிரிவு, அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு ஊழியர்களுக்கான மருத்துவ காப்பீடு வசதி. எஸ்கே மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை அரசு கலைக்கல்லூரி எதிரில் தர்மபுரி.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
5: முடிஞ்சு எது முடிஞ்சது?
6: ஸ்ரீனி சார், நீங்களா?
5: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
7: ஆபரேஷன் ஆச்சுல சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
5: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
8: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
9: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.

0: நேரம் மாலை 4:07 நிமிடம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சரி கார்த்தி,
1: சொல்லுங்கள்.
0: கொடுத்துட்டு வரோம். அடுத்து நேயர் வர்றாரு, அவர்கிட்ட நம்ம பேசிடுவோமா.
1: வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்கய்யா? துரை ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
2: எனக்கு ஒரு குறிப்பு சொல்லுங்க
1: ஐயா. உங்களுக்கான குறிப்பு, இந்த இடம் வந்து சுற்றுலாத்தலமாகவும் இருக்குதுங்கய்யா.
2: தர்மஸ்தலம்.
1: தர்மஸ்தலம் இல்லைங்கய்யா. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
0: அடுத்த ரேயர் வருகை. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கங்க, இணைப்பில் இருக்கீங்க.
3: ஹலோ.
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்கய்யா?
3: திருவண்ணாமலை.
1: ஐயா, இணைப்பு சரியா இருக்கிற இடத்துலருந்து பேசுங்கய்யா.
3: திருவண்ணாமலை புதுப்பாளையத்துலேருந்து.
1: சரிங்கய்யா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
3: கேட்டவன் ஒரு குறிப்பு கொடுங்க.
1: உங்களுக்கான குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வெப்பமண்டல இடமாகவும் இருக்கு, இலையுதிர் காடுகளினுடைய கலவையாகவும் இருக்கு இந்த இடம்.
3: இந்தியாவில் இருக்கா?
1: இந்தியாவில் தாங்கய்யா இருக்கு. நன்றிங்க, இணைப்பில் வந்தமைக்கு
0: நன்றி.

0: கிருஷ்ணகிரி KMS மருத்துவமனை பச்சிளம் குழந்தைகள் முதல் 18 வயது வரை ICU வசதியுடன் கூடிய பிரத்யேகமான மருத்துவமனை. ஆஸ்துமா, அலர்ஜி, காய்ச்சலுக்கு இன்சூரன்ஸ் மூலம் கட்டணமில்லா சிகிச்சை அளிக்கப்படுகிறது. KMS மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 org.
3: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
4: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
6: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
7: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
8: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
9: IMA இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் கல்லூரி ஓசூர், அனைத்து வகையான மருத்துவம் சார்ந்த டிப்ளமா கோர்ஸ்கள், வேலை வாய்ப்புடன் கூடிய பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443463649.
10: விடை தேடும் விடாக்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சியும் அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
0: வணக்கம்
11: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
11: வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர் ஐயா, குறிப்புகள் எல்லாம் கேட்டீங்களா?
11: வரிசையா கேட்டுட்டு தான் வந்தேன். சரி, மேலும் எனக்கான ஒரு குறிப்பு கொடுங்க, நான் முயற்சி செய்யறேன்.
0: உங்களுக்கான குறிப்பு, காட்டு விலங்குகள் வந்து புலி, சிறுத்தை அந்த மாதிரி இருக்கு, மற்ற விசித்திர விலங்குகளும் இந்த இடத்துல வந்து இருக்குங்க.
11: இது ஒரு சரணாலயம்னு குறிப்பிட்டிருந்தீங்க இல்லையா?
0: ஆமாங்க.
11: நான் நினைக்கிறேன் இது வந்து கசிரங்கா சரணாலயம்.
0: இல்லைங்க, நல்ல முயற்சி, அந்த பதில் இல்லைங்க. நன்றி.
11: சரிங்க, நன்றி நன்றி.
10: சரிங்க. கோடை காலம் வந்ததுனால நிறைய சுற்றுலானா போவாங்க. போகும்போது வனவிலங்குனா பார்க்குறது ஆர்வம் அதிகம். இந்த சீசனில் நிறைய பார்ப்பாங்க. அது சம்மந்தமான கேள்வி நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த நேயர் வந்துட்டார், அவர்கிட்ட நம்ம பேசுவோம். வருக. வணக்கம்.
0: வணக்கம்.
12: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். சொல்வது யாருங்க?
12: அடுத்தலேருந்து பழனி தேலர் பேசுகிறேங்க. பிரபா சார், உங்களுக்கு வணக்கம்.
10: வணக்கம் பழனியா.
12: ஒரு குறிப்பு கொடுங்க சார்.
0: ஐயா, உங்களுக்கான குறிப்பு, இந்த விசித்திரமான விலங்குகள் இருக்குன்னு சொன்னா, அது வந்து சொர்க்க ஈ பிடிப்பான், வெள்ளை தொண்டை விசிறிவாள், அணில், அந்த மாதிரி விலங்குகள்லாம் இதெல்லாம் இருக்குங்க அந்த சரணாலயத்தில்.
12: நானே முதுமலை சார்னால நினைச்சீங்க சார்.

0: நன்றி. அடுத்த
1: நன்றிங்க, இணைப்பில் வந்தமைக்கு.
2: அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
3: தருமபுரி மாவட்டம் அரூர்ல இருந்து கால் பண்றேங்க.
1: பேர் சொல்லுங்களாமே.
3: என் பேர் ஆர்த்தி.
1: ஆர்த்தி, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: இல்ல சார், எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க சார்.
1: உங்களுக்கான குறிப்பு, இந்த வனவிலங்கு சரணாலயத்துக்கு வந்து 100க்கு மேற்பட்ட பறவை இனங்களும் வந்துட்டு போறதா தகவல் இருக்கு. நன்றிமா, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
2: அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
4: ஹலோ,
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கய்யா? ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா? இந்த வனவிலங்கு சரணாலயம் இருக்கக்கூடிய மாநிலம் வந்து இந்தியாவினுடைய அரிசி கிண்ணம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. வனவிலங்கு சரணாலயம் இந்த மாநிலத்தில தான் இருக்கு. அந்த மாநிலத்தை வந்து இந்தியாவினுடைய அரிசி கிண்ணம் சொல்லி சொல்லலாம். நன்றிங்க.
2: அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
5: இல்லையா, மாலை நேரம் வணக்கம் ஐயா.
1: மாலை நேரம் வணக்கம், சொல்வது யாருங்க?
5: எஸ் பிரபு, பெரிய பிராட் கிராமம் திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேன் ஐயா.
1: பிரபு ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
5: கேட்கல ஐயா, இப்பதான் புதுசா ஆள் பண்ணிக்கிறேன் ஐயா.
1: இப்பதான் புதுசா நீங்க தொடர்பு அறிமுக நேயர்கள் இல்லைங்களா?
5: ஆமா ஐயா.
1: நன்றிங்க, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. உங்களுக்கான இது வந்து ஒரு வனவிலங்கு சரணாலயம்னு சொன்னோம், இந்தியாவில் தான் இருக்குன்னு சொன்னோம், சுற்றுலாத்தலமாகவும் இருக்குன்னு சொல்லி ஒரு வனவிலங்கு சரணாலயத்தை பற்றி தான் கேள்வி கேட்டிருக்கோம். ஏதாவது குறிப்புகள் வச்சு கண்டுபிடிக்க முடியுதுங்களா?
5: ஐயா, நான் இந்த இடத்த சொல்கிற பாரு ஐயா. இமலாச்சல பிரதேசத்தில் இது இருக்கிற பாய் ஐயா.
1: நன்றி, என் நல்ல முயற்சி, ஆனால் நாங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் அது இல்லை. நன்றி.
5: நன்றி.
6: வாரியார் மேல்நிலைப்பள்ளி, பெண்ணாகரம் மெயின் ரோடு, தருமபுரி.
7: தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
6: தொடர்ந்து 100% தேர்ச்சி,
7: நீட் JEE தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி,
6: அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி,
7: முன்னணி மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரியில் அதிக அளவில் மாணவர்கள் சேர்ந்து சாதனை.
6: வாரியார் மேல்நிலைப்பள்ளி, தருமபுரி.
8: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், Mechanical, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Agricultural Engineering, ME Structural and Computer Science Engineering மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
8: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
10: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details, visit stervit.in.
11: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன் மற்றும் ஹாய்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28 PR சீனிவாசராவ் தெரு, தருமபுரி.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. நேரம் மாலை 4:16. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அதெல்லாம் இணைந்திருக்கிறோம் விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில். கார்த்திக், ஒரு வனவிலங்கு சரணாலயம் பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க, நிறைய குறிப்புகள்லாம் கொடுத்துருந்தீங்க. நீங்கள் எங்கே போயிருக்கீங்க, வனவிலங்கு சரணாலயம் பார்த்துருக்கீங்களா?
1: வனவிலங்கு சரணாலயம்னா
2: நான் வாழக்கூடிய இடமே வனவிலங்கு இருக்கக்கூடியதான் அப்படின்றீங்களா? சரிங்க, அதனால் நிறைய அனுபவம் இருக்குது உங்களுக்கு. சரி, அடுத்து நேர் வர அவர் நம்ம சந்திக்கலாம். வருக, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஐயா, மீண்டும் உங்கள் பேரை பதிவு செய்யுங்க. சங்கர் ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
12: மேலும் குறிப்பு
1: ஐயா, இந்த சரணாலயம் உள்ள இடத்துல வந்து தீர்த்தகர் இன்னும் அப்படி புகழ்பெற்ற நீர்வீழ்ச்சி காணப்படுதுங்க. ஐயா சொல்லுங்க.
12: சக்குன்னு வரமாட்டேன் சார்.
1: நன்றிங்க ஐயா, அதற்கான பதில் அது இல்லை.

0: இல்லைங்க, தவறு. அடுத்த நேயர், வருகை வணக்கம். வணக்கம். சரிங்க, அடுத்து என்ன குறிப்பு வருதுங்க?
1: அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாநிலத்தை வந்து இந்தியாவினுடைய அரிசி கிண்ணம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க.
0: அரிசி கிண்ணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அரிசி கிண்ணம் மாநிலம் எடுத்தால் இதற்கான பதில் வந்துடும்.
1: ம், கண்டிப்பாக.
0: சரி, அருமையான ஒரு குறிப்பு கொடுத்துட்டீங்க. அடுத்த நேர் வர அவர்கிட்ட பேச, வருக வணக்கம். வணக்கங்க, இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: புதூர் கொள்ளப்பட்டிலிருந்து பேசுகிறேங்க.
0: உங்கள் பேர் என்னங்கம்மா?
2: வள்ளி.
0: சார் சொல்லுங்கள், உங்களுக்கு பதில் தெரியுமா?
1: இணைப்புல வந்தது ரொம்ப மகிழ்ச்சியுமா? நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. நன்றிமா.
0: தினந்தோறும் முயற்சி பண்ண கிடைக்கும். நன்றிமா, நன்றி. அடுத்த இணையே, வருகை வணக்கம்.
3: அசம்பட்டி சென்னை விவசாயி வெங்கடேசன்.
0: சார் வெங்கடேசன், உங்களுக்கு பதில் தெரியுமா?
3: ஒரு குறிப்பு சொல்லுங்க.
0: குறிப்பு,
1: மேலும் அங்க வந்து புகழ்பெற்ற கங்கர் காட்டி தேசிய பூங்காவும் அங்க இருக்கு. ஒரு நேயருக்கு ஒரு குறிப்பு தாங்க. நன்றி எனக்கு வந்தமைக்கு.
0: சரிங்க கார்த்திக், கூடுதல் நேரம் நம்ம எடுத்துட்டோம். என்ன குறிப்பு, என்ன பதில், நீங்களே சொல்லிருங்க.
1: இது வந்து ஒரு வனவிலங்குடைய புகழிடமாக இருக்குதுன்னு சொன்னேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலம்.
0: அங்கே இருக்கு. சத்தீஸ்கர் மாநிலம்.
1: ஆமாங்க, அந்த சத்தீஸ்கர் மாநிலத்தில் தான் இந்த வனவிலங்கு சரணாலயம் இருக்குது. இந்த வனவிலங்கு சரணாலயத்தின் பேர் என்னென்னா கோமர்தா வனவிலங்கு சரணாலயம். இந்த கேள்வியை ஏன் நான் முன் வச்சோம்னா, இந்த வனவிலங்கு சரணாலயம் வந்து எந்த ஒரு விலங்கினத்துக்கும் ஏற்ற இடமாக இருக்குது. இந்த இடம் வாழக்கூடிய தன்மைக்கு ஏற்ற இந்த இடம் இருக்குன்னு சொல்லலாம்.
0: சரிங்க,
1: இப்ப ஒரு நூற்றாண்டுக்கு பின்னாடி 70 கலைமான்கள் அதாவது வளர்ப்பிற்காக இந்த சரணாலயத்துல விடப்படுது.
0: சரிங்க,
1: அதனால இந்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் மூலம் இது செயல்படுத்துறாங்க. இந்த வனவிலங்குகள் வந்து தங்களுக்கு ஏற்ற தகவமைப்பு மூலம் நிலவுவதால் இந்த சரணாலயத்தில் வந்து விடப்படுது. இது வந்து சத்தீஸ்கர் மாநிலம் ராய்கர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது. இந்த கலைமான்கள் பார்த்தீங்கன்னா அழிந்து வரும் செந்நிறப்பட்டியலில், அதாவது ICUN அப்படின்னு சொல்லக்கூடிய செந்நிறப்பட்டியலில் வந்து சேர்த்துருக்காங்க. இந்த இனத்தை வந்து நம்ம இந்தியாவில் வளர வைக்கணும், இதை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் நம்ம மத்திய அரசு செயல்படுத்தி வராங்க. இந்த கலைமான்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த வனவிலங்கு சரணாலயத்தில் 70 மேற்பட்ட கலைமான்களை விடப்பட்டிருக்கு.
0: அருமையாக சொல்லிட்டீங்க. என்ன அதனுடைய பேர் என்ன? சத்தீஸ்கர் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அந்த சரணாலயத்தோட பேர் என்ன?
1: கோமர்தா.
0: கோமர்தா
1: வனவிலங்கு சரணாலயம் என்பதுதான்
0: சத்தீஸ்கர். சரி, இதுதான் சரியான பதிலாக சொல்லிட்டீங்க. அருமையாக குறிப்பும் கொடுத்தீங்க. நேயர்ல முயற்சி பண்ணாங்க, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் பதில் சொல்லிடலாம். சரிங்க, நேயருக்காக ஒரு பாடலை கேட்டு நம்ம மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
0: என்னமா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
2: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
0: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
2: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
0: குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
3: தருமபுரி மாவட்டத்திலேயே முதல் முறையாக கிரிக்கெட் டர்ஃப், ஸ்விம்மிங் பூல் அமைத்து மேலும் பல்வேறு விளையாட்டுகளால் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் ஒரே பள்ளி இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் ஹரூர்.

0: 93.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
2: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேகுகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: நேரமாலை 4:28.

0: சன்ஃபிளவர் ஆயில்.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷ்யா காலேஜ், அயோத்தியப்பட்டினம், சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 100.

0: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
1: அப்பா,
0: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
2: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல்,
3: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.

0: கரெக்டா ஒரு லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க ஒரு லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க.
0: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
2: மிஸ்டர் கோல்டு 100% கடல் எண்ணெய்.
3: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
4: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, எரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட், அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில், தருமபுரி.
7: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
8: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
9: நீங்களா?
8: அறிவியலின்
10: துல்லியம், அக்கறையின் கரம்.

0: வைஷிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷியா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷியா காலேஜ், அயோத்தியப்பட்டினம், சேலம்.
3: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
4: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடல எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
3: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
4: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில் ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் தரமான கல்வியுடன் வேலை வாய்ப்பை வழங்கும் கல்வி நிறுவனங்கள். அழகழகான இனிமையான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா நேர்களே, மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அந்த பாட்டு இந்த பாட்டு நல்ல பாட்டு எல்லா பாட்டையுமே நம்ம வானொலி நமக்காக அறிமுகப்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். நிறைய பாடல்களை வானொலியில் கேட்டு தான் நம்ம ரசிச்சிருக்கோம் இல்லையா. சரிங்க, இப்போ அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் உழைப்பாளி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் மனு சித்ரா குரலில்

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டின் ஏர் டூ வாட்டர் ஹீட் பம்ப்.
3: ஸ்டெர்வெட்டின் ஏர் டூ வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details, visit stervit.in.
4: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
5: ஸ்ரீனி சார், நீங்களா?
4: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
6: ஆபரேஷன் ஆச்சுல சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
4: என் ட்ரீட்மென்ட் சண்முக ஹாஸ்பிடலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரத்த விரைட்டேன்.
7: சேலம் சண்முகா ஹாஸ்பிடல்,
8: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
9: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேலணி.

0: பள்ளிகள், இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
5: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர். அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட், ஜேஇஇ கிளாஸ், ஏஐ அண்ட் ஸ்டெம் லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: கேட்டு ரசிச்சுட்டு கொண்டிருக்கே உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். இணைந்து வழங்குவோர் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள். அழகான இந்த மாலை வேலையில இணைஞ்சு கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் நேர்களே. மாலை தென்றல் இந்த பாட்டெல்லாம் கேட்டு எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய பாடல். அடுத்த பாடல் கோகுலம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். மனோ ஸ்வர்ணலதா குரலில்

0: மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை. லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை. CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
6: 5:50 ஆயாச்சு. நேர்லி பாட்டு கேட்டா டைம் போறதே தெரியாது இல்லையா? இந்த டைலாக் எத்தனை முறை வேணாலும் சொல்லலாங்க, அதுதானே உண்மை. சரிங்க, அடுத்து என்ன பாட்டு கேட்க போறோம்னு கேட்டிங்கன்னா, ஆயுத பூஜை திரைப்படத்துல இருந்து SP பாலசுப்ரமணியம், SP சைலஜா குரலில்.
7: என்னத்த

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: மாலை தென்றலில் நிறைவு பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது ரகசிய போலீஸ் திரைப்படத்திலிருந்து லக்ஷ்மிகாந்த் பியாரிலால், இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், கே சித்ரா குரலில்.

0: நேர்களே, ஒழித்த இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சியை. வழங்கியோர் உஷா சன்ஃபிளவர் ஆயில். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள். தரமான கல்வியுடன் வேலை வாய்ப்பை வழங்கும் கல்வி நிறுவனங்கள். மற்றொரு நாள் மற்ற நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நேர்களே. அதுவரை உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். நான் கௌசல்யா ராஜா. நேர்கள் கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், பிஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு தினம் ஒரு திருக்கோவில் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோவில் மதுரை மாவட்டம் குருவித்துறை பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு சித்திரரத வல்லபெருமாள் திருக்கோவில்தான் நாம் தரிசிக்க இருக்கிறோம். இங்கு குரு பகவான் சக்கரத்தாழ்வார் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றனர். இங்கு பெருமாள் தாயார்களுடன் சந்தன மரச்சிலையால் ஆன மூர்த்தியாக காட்சி தருவது இத்தலத்தில் நவகிரகத்தில் வியாழன் கிரகம் யோக குருவாக அருள் பாலிப்பதே இத்தலத்தின் சிறப்பாகும். குரு பகவான் ஆகிய வியாழன் தன் மகனுக்காக வைகை நதிக்கரையில் துறை அமைத்து நாராயணனை நோக்கி தவம் செய்ததால் இந்த இடம் குருவின் துறை ஆனது. பின்னாளுடன் அமைந்த தேரில் வியாழ பகவானுக்கு காட்சி தந்து கசனை மீட்டு தந்தார். இதனாலேயே இங்குள்ள இறைவன் சித்திரரத வல்லப பெருமாள் என அழைக்கப்படுகிறார். வியாழனே இங்கு வந்து தவம் செய்த தலம் என்பதால் குரு தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட்டு பரிகாரம் செய்தால் தோஷம் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம். குருவை நாம் தரிசனம் செய்தால் விரைவில் திருமணமும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் என்றே பக்தர்கள் பலர் இங்கு வந்து பிரார்த்தனை செய்து பலனும் அடைகிறார்கள். நமக்கு குரு பெயர்ச்சி பாதிப்பு என்றால் குருவிடம் சென்று முறையிடுவோம். அந்த குருவுக்கே பாதிப்பு என்றால் யாரிடம் போய் முறையிடுவார்?
1: நமோ நாராயணாய.
0: உலகில் வியாழ பகவானே நாராயணனை நோக்கி தவம் செய்யும் இடம் இந்த திருத்தலம் என்றும் வியாழன் சுயம்புவாக தவக்கோலத்தில் வீற்றிருப்பதும் இங்குதான் என நம்பப்படுகிறது.

பனிரண்டு ஆழ்வார்களின் சிலைகள் ஒன்று சேர்ந்து அமைந்துள்ளது. சக்கரத்தாழ்வார் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். இக்கோயிலில் உள்ள பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் சாற்றி வழிபடுவதே இவ்வூர் மக்களின் நேர்த்தி கடனாக கருதப்படுகிறது. இத்தலத்தில் வைகுண்ட ஏகாதசி, குரு பெயர்ச்சி போன்ற திருவிழாக்கள் வெகு விமரிசையாக நடைபெறும். நாமும் நம் வாழ்வில் குரு பகவான் தவம் செய்த மதுரை மாவட்டம் சோழவந்தான் வழியில் குருவித்துறை என்ற பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு சித்திரரத வல்லபெருமாள் கோயில் சென்று தரிசிப்போம். வாழ்வில் வளம் பெறுவோம்.

0: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
1: நிறைவு பெற்றது இன்றைய தினம் ஒரு திருக்கோயில். பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: along the Bangladesh border. Mr. Adhikari announced the implementation of the center's flagship Ayushman Bharat Health Scheme and several other initiatives of the central government in the state. Besides, the tenures of the nominated members, directors and chairpersons of the non-statutory boards, organizations, bodies and public sector undertakings of the state government of the West Bengal have been terminated today with immediate effect. The decisions were taken in the first cabinet meeting held today after the formation of the new government in the state following the recent assembly polls. Benchmark domestic equity indices fell around 1.5% today as a fresh flare-up in US and Iran tensions led to a rise in crude oil prices and dampened investor sentiment. The BSE Sensex plunged 1,313 points to close at 76,015. The NSE Nifty lost 360 points to settle at 23,816. In cricket, India continued to hold the number one position in the latest ICC Men's ODI team rankings following the annual update released today. India's rating slipped by 1 point from 119 to 118. New Zealand is on the second position, gaining 2 points to move up to 113. Australia stayed third with an unchanged rating of 109. The biggest movement inside the top five came from South Africa, which climbed above Pakistan to move into the fourth place. And that is the end of this news bulletin.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி பாட்டுதான். ஆம் நேர்களே, நாம் இப்ப கேட்கக்கூடிய நிகழ்ச்சி பாட்டுதான் நிகழ்ச்சி. இறை தேட சென்ற பறவைகளும் இலைப்பாறும் மாலை நேரத்தில் தனி பறவைகளாய் சென்ற நாமும் வீடு திரும்புவோம் இல்லைங்களா. இந்த நேரத்தில் நம் இதயத்தை இதமாக்க வருகிறது பாட்டுதான் நிகழ்ச்சி. பாட்டுதான் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் சிம்மராசி என்ற திரைப்படத்திலிருந்து. பாடலாசிரியர் கலைக்குமார் பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார். எஸ் ஏ ராஜ்குமார் பாடலை பாடியிருக்கிறார்கள். உன்னிகிருஷ்ணன், ஸ்வர்ணலதா. இதோ அந்த இனிய பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: பரபரப்பாக வேலையை முடிச்சுட்டு நம்ம வேகமாக கிளம்பிக்கிட்டு இருப்போம். இந்த வேகத்தில் நாம் பாதுகாப்பாக போகிறது ரொம்ப அவசியம்ங்க. சாலையில் பயணிக்கும் போது இடதுபுறமாக பயணிக்கணும். மேலும் வாகனத்தை பார்த்து பாதுகாப்பாக செல்லணும்னு சொல்லி உங்கள் தருமபுரி பண்பலை வாழ்த்துகிறது. பாட்டுதான் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வருகிறது. என் ஆசராசாவே திரைப்படத்திலிருந்து பாடலாசிரியர் கஸ்தூரி ராஜா, பாடலுக்கு இசை தேவா, பாடலை பாடியிருக்கிறார்கள் உன்னிகிருஷ்ணன், ஸ்வர்ணலதா.

0: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
2: மேச்சேரி, த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
3: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936.

0: ஆண்டுகளாக ஆரோரின் அடையாளம். IMS IPS கல்வி நிறுவனங்கள் மெட்ரிக் CBSE BEd காலேஜிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. IMS கல்வி நிறுவனங்கள் ஆரூர்.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷ்யா காலேஜ், அயோத்தியப்பட்டினம், சேலம்.
3: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் CBSE பள்ளி, மத்தூர். யோகா, கராத்தே, செஸ், ஃப்ளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. LKG மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: அப்பப்பா, என்ன வெயிலு, என்ன வெயிலு, மண்டையெல்லாம் சும்மா சுருன்னு ஏறுது.
6: வாகிதா, எனக்கும் அப்படித்தான் இருக்கு.
5: என்ன பண்றது, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. ஏ, அத பாரு, அங்க ஒரு புங்க மரம் எவ்வளவு செழிப்பா வளர்ந்துருக்குல்ல.
6: ஆமா, கால் வேற சுடுது, தலையும் சுடுது. வாகிதா, அந்த மரத்துக்கு கீழே போய் நிக்கலாம்.
5: நிக்கலாமே உமா. அப்பப்பா, குழுகுலுன்னு ஏசில நிக்கிற மாதிரி இருக்கே இந்த மரத்துக்கடியில நிக்கிறது.
6: ஒரு மரமே இவ்ளோ குளிர்ச்சியை தருதுன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா வெயிலின் தாக்கம் குறைஞ்சி உலகமே குளிர்ச்சி ஆயிருமே.
5: ஆமா ஆமா உமா, நீ சொல்றது கரெக்ட் தான். நம்ம ஒருத்தரும் நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும்ல, அதை யோசிச்சு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு.
7: வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், குளிர்ந்த நல் காற்று பெறுவோம்.
8: நேயர் நலனில் ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
9: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd அண்ட் MEd னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
10: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: ஃபார் டீடைல்ஸ், தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். கான்டாக்ட் 9524936156.
0: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
11: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
12: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
13: அப்பா,
12: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
14: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல்,
15: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
16: நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பாட்டுதான் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது. அவள் வருவாளா என்ற திரைப்படத்திலிருந்து பாடலாசிரியர் பழனி பாரதி, பாடலுக்கு இசை எஸ் ஏ ராஜகுமார், பாடலை பாடியிருக்கிறார் ஹரிஹரன்.

நிறைவுக்கு வருகிறது இன்றைய பாட்டுதான் நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம் விளம்பரம், அதனைத் தொடர்ந்து மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உட்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களை இன்று சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகர் போட்டியிற்று தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் கோஹர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார சட்டம் குறித்த அறிவிக்கையை மத்திய அரசு இன்று வெளியிட்டது. இதன்படி இந்த சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கு 125 நாட்கள் வேலை உறுதி செய்யப்படுவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இதனை செயல்படுத்துவதற்காக 95,600 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை சந்தித்து பேசினார். சென்னையில் உள்ள திரு மு க ஸ்டாலின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசியல் நாகரிகத்துடன் திரு விஜய் தம்மை சந்தித்து வாழ்த்து பெற்றதாக திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் வாழ்த்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோவையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். தமது இல்லத்திற்கு வந்த முதலாவது முதலமைச்சர் திரு விஜய் என்று இந்த சந்திப்பிற்கு பின்னர் திரு வைகோ செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பின்னர் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசையும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானையும் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவை தலைவர் பதவிக்கான தேர்தலில் தாவேகாவின் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். துணைத் தலைவர் பதவிக்கு திரு ரவிசங்கர் மனு தாக்கல் செய்துள்ளார். இவ்விரு பதவிகளுக்கும் வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் இவர்கள் இருவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்படவுள்ளனர். இதற்கான அறிவிப்பினை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத்தலைவர் திரு கருப்பையா நாளை பேரவையில் வெளியிடவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சேலம் மாவட்டம் காட்டுவளவு என்ற பகுதியில் மதுபோதையில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மது மற்றும் போதை பழக்கம் காரணமாக ஏற்படும் சீரழிவுகள் உச்சத்தை அடைந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நிலைமை மேலும் மோசமாவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சியின்போது நடைபெற்ற டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. நீதிபதிகள் திரு விக்ரம்நாத் திரு சந்தீப் மேத்தா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி பதவியில் இருந்தபோது 45,000 டிரான்ஸ்பார்மர்களை கொள்முதல் செய்ததில் 397 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடைபெற்றதாக கூறி இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில்

0: தாக்கல் செய்யப்பட்டது. நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, கடந்த 3 நாட்களில் மட்டும் 1,14,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். இதேபோல் கடந்த 3 நாட்களில் 17,000 டன் வர்த்தக சமையல் எரிவாயு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் கூறினார். 1,40,000-க்கும் மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 3 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: இன்று காலை 5:30 அளவில் வடக்கு இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 அளவிலும் அதே பகுதியில் நிலவுகிறது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிக்கலான 2 கண் அறுவை சிகிச்சைகளை மருத்துவர்கள் வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சிறுவனின் கண்ணுக்குள் சென்ற கம்பியையும், தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் விபத்தில் சிக்கியபோது கண்ணுக்குள் சென்ற குச்சியையும் மருத்துவக்குழு வெற்றிகரமாக அகற்றியதாக கண் மருத்துவர் திருமதி பர்வத சுந்தரி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
2: பையன் 10 இயர் ஓல்டு வந்துருந்தா ஒரு மத்தியானத்துல வந்து தம்பி வந்துட்டு ரிமோட்டை தூக்கி எரிஞ்சிருப்பான் போல. 2-3 ஹாஸ்பிட்டல் போயிட்டு இங்க நம்ம கிட்ட ஒரு 6 to 7 o'clock வந்திருப்பாங்க. நைட்டு நம்ம பார்த்துட்டு அட்டண்டர்ஸ் எல்லாம் வந்து ஆங்ஷியஸா இருந்துட்டு அது எடுக்கிறேன்னு ட்ரை பண்ணும்போது நிறைய உள்ள உள்ள போயிடுச்சு. ஸ்ப்ரிங்குங்கிறதுனால அது ஒரு பக்கமா டைரக்ஷன்ல நம்ம மூவ் பண்ணோம்னா உள்ளுக்குள்ள அதை சுத்தி சுத்தி உள்ள போயிடுச்சு. சின்ன துவாரம் வழியா ஃபுல் ஸ்ப்ரிங்கும் உள்ள போய் மாட்டேங்குது. அவங்க இங்க வரும்போது ரொம்ப வந்து வீக்கம் அடைஞ்சிருச்சு கண்மணி. அதனால எடுக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதை வந்துட்டு நம்ம மயக்க மருந்து கொடுத்து அந்த ப்ராப்பரா வந்துட்டு அதே துவாரம் வழியா வெளியில எடுத்துக்கலாம். எந்த டேமேஜும் இல்லாம, பார்வைக்கும் டேமேஜ் இல்லாம, கரு லிட்டுக்கும் டேமேஜ் இல்லாம அதை ஃபுல்லா வெளியில எடுத்துட்டோம். தம்பிக்கு வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்ல சார், ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒரு ரெஸ்டோடு. அது மாதிரி இன்னொருத்தர் வந்துட்டு ஒரு வயசானவர் தேனில இருந்து ரெஃபர் பண்ணிருந்தாங்க. அவருக்கும் ஒரு வெளிப்பக்கமா பார்க்கும்போது சின்ன காயம்தான் இருந்துச்சு. பட் சிடி எடுக்கும்போது பார்த்தா ஒரு 6 சென்டிமீட்டருக்கு பெரிய ஒரு குச்சி மாதிரி ஒரு இது வந்து ஃபாரின் பாடி வந்து உள்ளணும். ஒரு பிரெயின் கேவிட்டிக்குள்ளேயே போய் அது அந்த மிடில் லோபுன்னு சொல்லுவோம் பிரெயின், அது வரைக்கும் போய் அது பிரீனட் இருந்துச்சு. அதுவும் வந்துட்டு நம்ம நியூரோ சர்ஜன் சார் டாக்டர் ஜெயபிரகாஷோட சேர்ந்து அதை ஃபுல்லா வந்துட்டு நடுவில் பிரேக் ஆகாம ஃபுல்லா வந்து ரிட்ரீவ் பண்ணிட்டோம்.
0: நெல்லை மாவட்டம் பாபநாசம் சுற்றுவட்டார பகுதிகளில் கரடிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. வனத்துறையினர் இதில் கவனம் செலுத்தி கரடிகளை பிடித்து வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நெல்லை மாவட்டம் பாபநாசம், அணவன் குடியிருப்பு, கோட்டைவளைப்பட்டி, பசுக்களை விடை உள்ளிட்ட பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் மட்டுமின்றி அகசியர்பட்டி உள்ளிட்ட வெகு தொலைவில் உள்ள கிராமங்களிலும் இரவு நேரங்களில் கரடிகள் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இப்பகுதியில் மட்டும் சுமார் 15-க்கும் மேற்பட்ட கரடிகள் சுற்றித் திரிவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் பாபநாசம் மலை அடிவார பகுதியில் கரடிகள் ஜோடியாகவும் தனித்தனியாகவும் வீதிகளில் சர்வ சாதாரணமாக உலா வருகின்றன. இதன்படி கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அம்பாசமுத்திரம் அருகே உள்ள டானா கழிப்பார் விலையில் பல இடங்களில் கரடிகள் புலா வந்துள்ளன. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகும் நிலையில் தற்போது வரை வனத்துறையினர் சார்பாக இந்த கரடிகளை பிடிக்க எங்கும் எவ்வித கூண்டும் வைக்கப்படவில்லை. பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கரடியை பிடித்து வனப்பகுதிக்குள் பாதுகாப்பாக விட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தொடர்ந்து கரடி ஊர்பகுதிக்குள் உலா வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார் மனுக்கள் மீது உரிய காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு விஷு மகாஜன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவில் 3 நாள் தெப்பத் திருவிழா இன்று நிறைவடைந்தது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் கோஹர்

0: வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் ரோஹித் புத்தீனா, நிதின் நாங்பாங்கன், பா மெய்தே ஆய்னா, பர்ஷாந்த், ஹர்ஷ்வர்தன், ஜீனா தேவ், சுஷாந்த் ஜயானி ஆகியோர் இப்பதக்கங்களை வென்றனர். இப்பிரிவில் இந்தியாவின் 6 பேர் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷியான்ஷி வாலி ஷெட்டி பட்டம் வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணையும் பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உட்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களை இன்று சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் கோஹர் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:40.

0: நகைதை தருவரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியை நீ கேட்கலாம்.
1: வேலை காத்திருக்கு வேலைவாய்ப்பு செய்தியுடன் கூடிய நிகழ்ச்சி நேரில் அதன்படி நிகழ்ச்சியின் முதல் வேலைவாய்ப்பு செய்தியாக இந்திய இராணுவத்தில் காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதில் சிவிலியன் சுவிட்ச் போர்டு ஆபரேட்டர் பிரிவில் மொத்தம் 190 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி 10 வகுப்பு, வயது வரம்பு 18-25 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து இப்போது கூறப்படும் முகவரிக்கு அனுப்ப வேண்டும். முகவரி: த கமாண்டட் ஹெட்குவார்ட்டர்ஸ் 2 சிக்னல் ட்ரைனிங் சென்டர், பானாஜி, கோவா 403001 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 31/5/2026. மேலும் இவர்களுக்கு indianarmy.nic.in என்ற இணையதள முகவரியை பார்த்து அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக, இந்திய அணுசக்தி துறையின் கீழ் செயல்படும் டாடா ஆராய்ச்சி மையத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் இன்ஜினியர் 2, டிராட்ஸ்மேன் 3, சயின்டிஃபிக் ஆபீசர் 1, நூலக பயிற்சியாளர் 3, ஒர்க் அசிஸ்டன்ட் 2 என மொத்தம் 11 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி 10 வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ. வயது வரம்பு 18-28 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்பிக்க கடைசி நாள் 16/5/2026. மேலும் இவர்களுக்கு tifr.res.in என்ற இணையதள முகவரியை பார்த்து அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக, சிஎஸ்ஐஆர் கீழ் செயல்படும் செல்லுலர் மூலக்கூறு உயிரியல் மையத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் டெக்னீஷியன் பிரிவில் 23 இடங்களும், டெக்னிக்கல் ஆஃபீஸர் பணியில் 4 இடங்களும், டிரைவர் பணியில் 1 இடங்கள் என மொத்தம் 28 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி 10 வகுப்பு, ஐடிஐ, எம்எஸ்சி. வயது வரம்பு 18-30 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு. விண்ணப்பிக்க முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹500, எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 26/5/2026. மேலும் இவர்களுக்கு ccmp.res.in என்ற இணையதள முகவரியை பார்த்து அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக, இராணுவ கவச வாகன நிறுவனத்தில் ஒப்பந்த பணிக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் சீனியர் மேனேஜர் பிரிவில் 3 இடங்களும், பார்மசிஸ்ட் பணியில் 3 இடங்களும், நர்சிங் அசிஸ்டன்ட் பணியில் 3 இடங்கள் என மொத்தம் 9 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி MBBS, BCom, BSc. வயது வரம்பு 18-30 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து இப்போது கூறப்படும் முகவரிக்கு அனுப்ப வேண்டும். முகவரி: ஜெனரல் மேனேஜர் HR கோ, ஆர்மோர்டு வீல்ஸ், நிகாம் லிமிடெட், HBF ரோட், ஆவடி, சென்னை 6,54,000 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 12/5/2026. மேலும் இவர்களுக்கு avnl.co.in என்ற இணையதள முகவரியை பார்த்து அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக, இந்திய விமானப்படையில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் ஏர் ஆபீசர் கமாண்டிங் பிரிவில் கிளார்க் 35 இடங்களும், ஹிந்தி டைப்பிஸ்ட் பணியில் 9 இடங்களும், டிரைவர் பணியில் 3 இடங்கள் என மொத்தம் 47 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி 10 வகுப்பு, பிளஸ் 2. வயது வரம்பு 18-25 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்பிக்க கடைசி நாள் 31/5/2026. மேலும் இவர்களுக்கு indianairforce.com

சென்னை சிறார் ஐயன் என்ற இணையதளம் முகவரியை பார்த்து அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக, பொதுத்துறையைச் சேர்ந்த யூனியன் வங்கியில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் அப்ரண்டிஸ் பிரிவில் உத்தரப்பிரதேசத்தில் 335 இடங்களும், ஆந்திராவில் 303 இடங்களும், மகாராஷ்டிராவில் 196 இடங்களும், தெலுங்கானாவில் 164 இடங்களும், கர்நாடகாவில் 131 இடங்களும், மத்திய பிரதேசத்தில் 116 இடங்களும், தமிழகத்தில் 95 இடங்கள் உட்பட மொத்தம் 1865 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி பட்டப்படிப்பு, வயது வரம்பு 20-28 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. ஊதியம் மாதம் 15,000 முதல் 20,000 வரை. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் 944 ரூபாய். SCST பிரிவினருக்கு கட்டணமாக 236 ரூபாய். விண்ணப்பிக்க கடைசி நாள் 19/5/2026. மேலும் இவர்களுக்கு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா .bank.in என்ற இணையதள முகவரியை பார்த்து அறிந்து கொள்ளலாம். மேலும் இத்துடன் இனிதே நிறைவு பெற்றது வேலை காத்திருப்பு நிகழ்ச்சி.

நேரம் மாலை 6:45. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மேலே நிகழ்ச்சி நீங்கள் கேட்கலாம். வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு இது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையளவு தஞ்சாவூர் அதிராமப்பட்டினம் பகுதியில் 70.8 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 4-6 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும் ஒரு சில இடங்களில் 2-4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும் ஏனைய தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பை விட மிக மிக குறைவாகவும் ஒரு சில இடங்களில் 3-5 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும் ஏனைய தமிழகத்தில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை வேலூரில் 37.5 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதியில் மதுரை நகரத்தில் 22 டிகிரி செல்சியஸ், மலைப்பகுதியில் கொடைக்கானலில் 11.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. இன்று தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் மற்றும் புதுவில் லேசான மழை நிலவக்கூடும். 12ஆம் தேதி தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் மற்றும் புதுவில் லேசான மழை நிலவக்கூடும். 13 மற்றும் 14ஆம் தேதியில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் மற்றும் புதுவில் லேசான மழை நிலவக்கூடும். 15 மற்றும் 16ஆம் தேதியில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். 17ஆம் தேதி தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசான மழை நிலவக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இன்று நகரின் ஒரு சில பகுதியில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34-35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதியில் நாளை தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதியில் சுழலைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 13 மற்றும் 15ஆம் தேதியில் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதியில் சுழலைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதியில் இன்று தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் சுழலைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தென்மேற்கு வங்கக்கடலில் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் சுழலைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 15ஆம் தேதி அந்தமான் கடல் பகுதிகள் தென்மேற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் அதனை ஒட்டிய தென்கிழக்கு மற்றும் மத்திய மேற்கு

0: வங்கக்கடல் பகுதிகளில், சூறாவளிக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எப்போது கூறப்பட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நேயர்கள், இதுவரை வானிலை அறிக்கையை கேட்டீர்கள். நேரமாலை 6:50.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்கலாம் உள்ளூர் உலா. முதல் அறிவிப்பு, இந்தியன் ரயில்வே RRB உதவி லோகோ பைலட் 11,127 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பணிக்கு ITI டிப்ளமோ, BE, BTEC முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 18 முதல் 30 வயது வரை இருக்க வேண்டும். அரசு விதிகளின்படி வயது வரம்பில் தளர்வுகள் உண்டு. விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 400 ரூபாயும், SC ST பிரிவினருக்கு 250 ரூபாயும் செலுத்த வேண்டும். இந்த பணிக்கு கணினி அடிப்படையில் தேர்வு நடைபெறும். விண்ணப்பிக்க தொடங்கும் நாள் 15/5/2026. விண்ணப்பிக்க கடைசி தேதி 14/6/2026. விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் www.rrbchennai.gov.in. உள்ளூர் உலாவில் அடுத்ததாக, ரோட்டரி சர்வதேச அமைப்பு இலவசமாக செயற்கை கால் மற்றும் செயற்கை கைகளை வழங்குகிறது. சேலத்தில் மே கடைசி வாரத்திலும் நடைபெறுகிறது. உங்கள் புகைப்படம், ஆதார் அட்டை, அலைபேசி எண் ஆகியவற்றை தற்போது கூறும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும். 7603950250. மீண்டும் ஒரு முறை, 7603950250. உள்ளூர் உலாவில் அடுத்ததாக, தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலைய இயக்குநரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. சென்னை தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையத்தில் BA பட்டப்படிப்பு, MA பட்ட மேற்படிப்பு மற்றும் PG DMLA தொழிலாளர் நிர்வாகத்தில் முதுநிலை மாலை நேர பட்டய படிப்பு, தொழிலாளர் சட்டங்களும் நிர்வாகவியல் சட்டமும் பட்டய படிப்புகளும் நடத்தப்பட்டு வருகின்றன. BA MA படிப்புகள் சென்னை பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. PG DLA மற்றும் DLL படிப்புகள் தமிழக அரசின் அங்கீகாரத்துடன் நடைபெற்று வருகிறது. BA தொழிலாளர் மேலாண்மை, MA தொழிலாளர் மேலாண்மை, PG DLA மற்றும் DLL ஆகிய பட்ட மேற்படிப்பு பட்டய படிப்புகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. +2 முடித்த விருப்பமுள்ள மாணவர்கள், BA தொழிலாளர் மேலாண்மை, இளநிலை பட்டம் பெற்ற மாணவர்கள், MA தொழிலாளர் மேலாண்மை, முதுநிலை பட்ட மற்றும் பட்டய படிப்புகளுக்கும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பவர்கள் மதிப்பெண் அடிப்படையில் அரசு விதிகளின்படி தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். தங்கும் விடுதி வசதி இளநிலை மற்றும் முதுநிலை பயிலும் ஆண் மாணவர்களுக்கு மட்டும். விண்ணப்பங்கள் 20/4/2025 அன்று முதல் வழங்கப்பட்டு வருகிறது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் 18/5/2026. விண்ணப்ப கட்டணம் 200 ரூபாய், SC ST பிரிவினருக்கு 100 ரூபாய். ஜாதி சான்றிதழ் நகல் தாக்கல் செய்ய வேண்டும். இவ்வாறு தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலைய இயக்குநர் அறிவித்துள்ளார். உள்ளூர் உலாவில் அடுத்ததாக, தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை படிப்பில் சேர இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். TNGASA.in என்ற இணையதளம் மூலமாக மே 29 வரை மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதில் சிரமம் இருந்தால் மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள உதவி மையங்களை நாடலாம். 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளில் 126,959 சேர்க்கை இடங்கள் உள்ளன. உள்ளூர் உலாவில் அடுத்ததாக, கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி தோட்டக்கலை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. தோட்டக்கலை பட்டய படிப்பு, டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் படிப்புக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மொத்த இடங்கள் 50. கல்வி தகுதி, கணிதம், அறிவியல், வொகேஷனல் பாடப்பிரிவுகளில் +2 முடித்த மாணவ மாணவியர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி tnau.youcanapply.com. விண்ணப்பிக்க கடைசி தேதி 8/6/2026. மேலும் விவரங்களுக்கு கைபேசி எண்கள் 7358785872, மற்றொரு எண் 7200783122. நிறைவு பெற்றது உள்ளூர் உலா. நன்றி, வணக்கம் நேர்களே.
0: நேரம் இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம்.
2: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை.
3: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனை

0: அணையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. ஜே என் மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தர்மபுரி.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜே என் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். இந்த புதிய கண்டுபிடிப்புகள் வர்றப்ப ஒரு பயம் இருக்கத்தான் செய்யுது எல்லாருக்குமே. எலக்ட்ரிசிட்டி வந்த போதுமே பயம் இருந்தது, ரயில் வந்தபோதும் பயம் இருந்தது, கணினி வந்தபோது அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற ரொம்ப தாமதமாச்சு, அதனால யாரும் பயப்பில்ல. ஏங்கிற பூதம் வந்துகிட்டு இருக்குன்னு ஒரு பயத்தை உருவாக்கி வச்சுருக்குறோம். ஆனால் எது வந்தாலும் அதோட பழகி என்ஜாய் பண்ணிட்டோம்னா அலாவுதீன் அற்புத விளக்கு பூதம் மாதிரி நண்பனாயிருங்கிறாங்க. நான் சொன்னால் கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க, தமிழ் வாத்தியார் கண்ணதிரின்றிருக்கேன். இது யார் சொல்கிறா தெரியுங்களா? தொழில்துறையில் வேலை பார்க்கறது பெருசில்ல, வேலை கொடுக்கறது தான் முக்கியம் அப்படின்னு பேசக்கூடிய கோயம்புத்தூர்காரர், அதாவது ஆரோக்கிய வேலுமணிங்கிற அந்த தொழில் அதிபர். அவரை தொழிலதிபர்னு சொல்கிறத காட்டிலும் பொறியியலாளர், எல்லா வகையிலையும் பெருமை பெற்றவர். அவர் ஒரு அருமையான விஷயத்தை சொல்கிறாருங்க. என்ன தெரியுங்களா? 1980, அப்படியே ஃப்ளாஷ்பேக் பின்னாடி போங்க, 1980 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அதனுடைய எம்டி என்ன பண்ணுறாரு, 1000 கம்ப்யூட்டர்ஸை கொண்டு வந்து வங்கி இதில் பணிபுரிகிறதுக்கு உதவியாக இருக்கட்டும்னு இறக்குறாரு. எல்லாருக்கும் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, வழக்கம் அப்போ வந்து இத்தனைக்கும் மீம்ஸ் கிடையாது, மெசேஜ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 2 நாள் ஸ்ட்ரைக்குங்க, இந்தியா முழுக்க ஸ்ட்ரைக்கு. வேலை போகப்போகுது, வேலை போகப்போகுது, வேலை போகப்போகுதுன்னு. அப்புறம் ஒரு வழியாக அதெல்லாம் சரியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதே எம்டி 2025 இந்த கம்ப்யூட்டரை பூரா உடச்செறிஞ்சிடலாம், நீங்கள் ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம், அதனால் நாளைக்கே இந்த கம்ப்யூட்டர்லாம் உடச்செறிஞ்சிருங்க அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதுக்கு என்ன பதில் தெரியுமா? அடுத்த நிமிஷம் நாங்கள்லாம் தற்கொலை பண்ணி செத்து போயிடுவோம் அப்படின்னு பெரும் அலறல் கேட்டிருக்கு. யார்? பல லட்சம் பேருடைய அலறல் கேட்டிருக்கு. இது என்ன தெரியுதுங்களா? ஒரு காலத்தில் இது வந்தால் என்னாகும்னு இருந்தது, இப்போது இது இல்லாவிட்டால் என்னாகும், அதான் முக்கியம். அப்போ எது வந்தாலும் அதை பார்த்து பழகி பயிற்சி எடுத்து அதோடு நாம் மகிழ்ச்சியாக பயணப்பட கற்றுக்கொண்டால் வாழ்க்கை இனிமையாக தானே இருக்கும். ஒரு காலத்தில் டேய் ஃபோனை தூக்கிட்டு அலைய போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் சிரிச்சிருப்போம் நம்ம. ஏன்னா எங்கள் வீட்டிலெல்லாம் லேண்ட்லைன் ஃபோன் இருக்குல்ல, அதுக்கு வந்து இதெல்லாம் அது வச்சு அது மேலே ஒரு மெத்தை மாதிரி விரித்து அது மேலே வச்சுருப்பாங்க. முக்கியமானவங்க தான் போய் எடுக்கணும். எங்கள் வீட்டில் கூட ஃபோன் எங்கள் அப்பா காலத்துலலாம் கிடையாது. அதோடு மட்டும் இல்லை, டெலிஃபோன் ஆப்ரேட்டர் ஒருத்தர் வருவாங்க, அவங்க வந்து அதுக்கு தொடச்சி அதில் வாசனை இது வந்து உள்ளே வச்சு அப்படி பேசுகிறப்ப ஜம்முன்னு வாசனை அடிக்கிற மாதிரி வச்சு அவங்களுக்கு சம்பளம். ஆசை முகம் படத்தில் கூட சரஸ்வதி அந்த மாதிரி தான் வந்து அந்த வேலைக்கு வருவாங்க. சரி, ஃபோன் வந்தால் வீட்டுக்குள்ளே ஓடணும், ஓடுவோம் எல்லோரும். இந்த காலத்தில் இதை யோசிச்சு பாருங்கள், ஃபோன் வந்தால் எல்லோரும் வெளியே ஓடுறாங்க, அது பரவாயில்லைங்க. பாத்ரூமுக்கு ஃபோனை கொண்டு போகிறத பார்க்குறமா இல்லையா? அப்போ இன்றைக்கி அலைபேசி திறன்பேசி எவ்வளோ முக்கியமோ அதுபோல் வருங்காலங்களில் ஏஐ தலைமுறைன்னு ஒன்று இருக்குது. அவங்க என்ன சொல்ல போகிறாங்க தெரியுமா? இவங்க இதை பார்த்து பயந்துருக்காங்க, காட்டு மிராட்டிக யார் நம்மளை தான் சொல்ல போகிறாங்க, சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, அவங்க சொல்கிறது நமக்கு தெரியாத போது. இருந்தாலும் புதியன விரும்பு, அவற்றோடு பழகு, வெற்றிகள் இன்பமாயிரு, இப்படியான இலக்கணங்களோடு இலக்கியங்களோடு நாம் வாழ்வோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜே என் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜே என் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.

வணக்கம் மேகலை, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 7 மணி. நேரலை திரை இசை நிகழ்ச்சி. இனிமையான கானங்களை காற்றலியில் கேட்கும் நேரம் இது. அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வருகிறது களவாணி என்ற திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலுக்கான இசை எஸ் எஸ் குமரன், பாடலை பாடியவர்கள் ஹரிஸ் ராகவேந்திரா, ஸ்ரீமதுமிதா.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன சொல் சேலம்.
4: நேரம் இரவு 7:04, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

இணைந்திருக்கிறோம். திரையிசை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வருகிறது உன்னருகிய நான் இருந்தால் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல். பாடல்கள் இசை தேவா, பாடலை பாடியவர்கள் கே எஸ் சித்ரா, கிருஷ்ணராஜ்.

நேர்களை ஒளித்தேர்ந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய திரையிசை நிகழ்ச்சி. இனி பண்பலையில் தொடர்வது மாவட்ட செய்திகள், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்தி அறிக்கை. சென்னை அஞ்சலா கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி தென்காசி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் செந்தில் அவர்கள்.
1: தென்காசியில் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் நாடு முழுவதும் உழைப்பாளர் தினத்தை தொழிலாளர்கள் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பு அணியான சுதந்திர தொழிலாளர் யூனியன் சார்பில் உழைப்பாளர் தினம் கொண்டாடப்பட்டது. மாவட்ட தலைவர் முகமது இஸ்மாயில் தலைமையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் விவசாய அணியின் மாநில செயலாளர் முகமது அலி முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக நகர்மன்ற தலைவர் சாதிர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த விழாவில் தென்காச நகரப்பகுதியில் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மை பணியாளர்களுக்கு சீருடைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். அதேபோல ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்கியும் கோடை வெயிலில் வெப்பத்திலிருந்து தற்காத்துக் கொள்ளும் போது மக்களுக்கு நீர் மோர் பந்தலை திறந்தும் மரக்கன்றுகளை வழங்கியும் உள்ளிட்ட முப்பொரு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் திரளான கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள், பயனாளிகள் என ஏராளமானோர் உழைப்பாளி தின விழாவில் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டத்தில் சுட்டரிக்கும் கோடை வெயிலால் புளியன்குடி எலுமிச்சை சந்தையில் ஒரு பழம் 17 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் புளியன்குடி சுற்றுவட்டார பகுதிகளான வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், சக்கம்பட்டி, புன்னையாபுரம், சிங்கிலிப்பட்டி, குமந்தாபுரம், சுப்பிரமணியபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாய நிலங்களில் எலுமிச்சை பழங்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகின்றன. விவசாயிகள் தங்கள் அறுவடை செய்யப்படும் எலுமிச்சை பழங்களை புளியன்குடியில் உள்ள புகழ்பெற்ற எலுமிச்சை சந்தைக்கு கொண்டு சென்று விற்பனை செய்யப்படுகின்றனர். டிசம்பர் ஜனவரி மாதங்களில் மழை மற்றும் பனிப்பொழிவு காரணமாக எலுமிச்சை மலக்கு தேவை அதிகமாக இல்லாததால் விலை வீழ்ச்சியடைந்து 1 கிலோ 35 ரூபாய் வரை விற்பனையானது. இந்த சூழலில் இந்த ஆண்டு மார்ச் மாத தொடக்கத்தில் இருந்து கோடை வெயிலின் தாக்கம் தென்காசி மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகத்தின் பல பகுதிகளில் அதிகரித்து வருவதால் எலுமிச்சை மலங்களுக்கான தேவை அதிகரித்து உள்ளதால் விலை உயர்ந்துள்ளது. 1 கிலோ எலுமிச்சை மலை ₹230 முதல் ₹250 வரை விற்பனையாகிறது. சராசரியாக ஒரு பழத்தின் விலை 17 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் கொளுத்தும் கோடை வெயிலால் குட்டை போல் காட்சியளிக்கும் குண்டார் அணை, கருப்பானதி அணை, அடவினார் அணை உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வறண்டு வருவதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதோடு குடிநீர் தட்டுப்பாடு அபாயமும் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் அமைந்துள்ள 36 அடி கொள்ளளவு கொண்ட குண்டார் அணையானது கடந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழைக்கு முன்னரே நிரம்பியது. தற்போது வெயிலில் கடுமையாக கொளுத்தி வரும் நிலையில் குறிப்பாக இந்த வருடம் 100 டிகிரி பாராக்கிட் அளவிற்கு மேலாக சுட்டரிக்க வெயில் என்பது வாட்டி வதைத்து வருகிறது. அத்துடன் இந்த ஆண்டு துவக்கத்திலே கோடை மழையும் சரிவர பெய்யவில்லை. அணைக்கு தண்ணீர் வரும் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கடும் வறட்சி நிலவுவதால் அணைக்கு தண்ணீர் வரத்து முற்றிலும் நின்று போனது. இதனால் நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து குண்டார் அணையானது தற்போது நீரின்றி குட்டை போல் வறண்டுள்ளது. மேலும் 132 அடி கொள்ளளவு கொண்ட அடைவினார் அணை, கடையநல்லூர் அருகே உள்ள 80 அடி கொள்ளளவு கொண்ட நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருவதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் கோடை காலங்களில் அணைகளை முறையாக தூர்வார வேண்டுமெனவும், மேலும் கடைமடைக்கு செல்லக்கூடிய கால்வாய்களை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பராமரிப்பு மேற்கொள்ள வேண்டுமெனவும் விவசாயிகள் எதிர்பார்த்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்த திருத்தலமான அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோவிலில் சித்திரை திருவிழா தேரோட்டம் ஆண்டுதோறும் 10 நாட்கள் வெகு விமரிசையாக நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் கடந்த 21ஆம் தேதி சித்திரை திருவிழாவை முன்னிட்டு சங்கரலிங்க சுவாமி எதிரே உள்ள கொடிமரத்தில் மஞ்சள் பொடி, மாப்பொடி, திரவியம், சந்தனம், பால், தயிர், இளநீர் உள்ளிட்ட 16 வகை மூலிகை பொருட்களால் சிறப்பு

0: அபிஷேகம் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான இன்று தனித்தனி தேர்களில் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி அம்பாளும் எழுந்தருதி திருத்தேரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நான்கு மாட வீதிகளிலும் படம் பிடித்து இழுத்தனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும். அப்போது இங்குள்ள குற்றால மெயினருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு பல பகுதிகளிலிருந்து சுற்றுலாப் பயணிகள் வருகை புரிந்து இங்குள்ள அருவிகளில் குளித்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கோடை மழை பெய்ததால் இங்குள்ள ஐந்தருவி மற்றும் சிற்றருவிகளில் மட்டும் குறைவாக தண்ணீர் வர துவங்கியது. வெயிலிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காகவும் தொடர் விடுமுறையை கொண்டாடுவதற்காகவும் குடும்பம் குடும்பமாக குழந்தைகளுடன் பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். இதனால் கூட்டம் களைகட்டி காணப்படுகிறது.
1: தென்காசி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் செந்தில் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சோதனை சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தற்போதைய சூழல் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்த 7 வேண்டுகோள்களை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுயசார்பு இந்தியாவை உருவாக்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உள்ளதை சுட்டிக்காட்டி பிரதமர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளதாக கூறினார். பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைப்பது, வீட்டிலிருந்து பணிபுரிய முன்னுரிமை அளிப்பது, அடுத்த ஓராண்டுக்கு தங்கத்தை வாங்குவதை தவிர்ப்பது, இயற்கை வேளாண்மைக்கு முக்கியத்துவம் அளிப்பது, வெளிநாட்டு பயணங்களையும் ஓராண்டிற்கு தவிர்ப்பது, வெளிநாட்டு பொருட்கள் மற்றும் சமையல் எண்ணெயின் பயன்பாட்டை குறைப்பது போன்ற வேண்டுகோள்களை பிரதமர் விடுத்துள்ளதையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். சோதனை சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சோதனை சாவடி ஒன்றில் அதிநவீன வசதியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் வாகனங்கள் சோதனை சாவடிகளில் தடையின்றி செல்ல இயலும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் 285 கோடி ரூபாய் மதிப்பிலான பெட்ரோலிய பொருட்கள் சேமிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தொழில்துறையினரும் ஆராய்ச்சியாளர்களும் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அவசியத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். மும்பை IIT வளாகத்தில் கரியமில வாயு வெளியேற்றம் தொடர்பான அதிநவீன சோதனைக் கூடம் தொடங்கி வைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் இது முக்கியமான மைல்கல்லாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கையில் ஆராய்ச்சிப் பணிகளுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டிருப்பதையும் திரு தர்மேந்திர பிரதான் சுட்டிக்காட்டியுள்ளார். மருந்தியல் மற்றும் உயிரி தொழில்நுட்பத் துறைகளில் கூடுதல் ஆராய்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கால்நடைகளுக்கான மருத்துவ வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மருந்து உற்பத்தியில் இந்தியா சிறந்து விளங்குவதாகவும் அவர் கூறினார். கோவிட் பாதிப்பு காலத்தில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தடுப்பு மருந்துகள் 150 மேற்பட்ட நாடுகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஆராய்ச்சி பணிகளுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கம் அளித்து வருவதாகவும் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்தார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி கடந்த 10 ஆண்டுகளில் 174 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய தொழில்நுட்ப தினத்தை

இதையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பாதுகாப்பு தளவாடங்களின் ஏற்றுமதியும் 34 மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதிலும் இந்தியா முன்னணியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். கடந்த 2014 ஆண்டு புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 350 இருந்தது என்றும் தற்போது இது 2 லட்சத்திற்கும் கூடுதலாக அதிகரித்துள்ளது என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த உரத்துறை கூடுதல் செயலர் திருமதி அபர்ணா சர்மா, தற்போது 51% அளவிற்கு உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். வழக்கமாக 33% உரம் மட்டுமே கையிருப்பில் வைக்கப்படுவதாகவும், கூடுதல் தேவையை கருத்தில் கொண்டு கையிருப்பு விகிதம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உரங்களின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார். தேவைக்கு ஏற்ப உரங்கள் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் திருமதி அபர்ணா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மேற்குவங்கத்தை ஒட்டிய எல்லைப் பகுதியில் வேலி அமைப்பதற்கான நிலத்தின் உரிமையை எல்லை பாதுகாப்பு படைக்கு வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று கொல்கத்தாவில் முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தலைமையில் நடைபெற்ற முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இந்த நில மாற்ற நடவடிக்கைகள் இன்று தொடங்கி அடுத்த 45 நாட்களுக்குள் நிறைவடையும் என்று முதலமைச்சர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்துவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் கூறினார். இதேபோல் மேற்கு வங்கத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை தொடங்குவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். பீகாரில் பொதுமக்களின் குறைகளை களைவதற்கென இணையதளம் மற்றும் கட்டணமில்லா தொலைபேசி சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தொடங்கி வைத்தார். பட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் இந்த சேவைகளை தொடங்கி வைத்ததாக பீகார் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இவற்றில் பெறப்படும் புகார் மனுக்கள் மீது 30 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் காலதாமதம் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாளை மறுநாள் பதவியேற்க உள்ளது. முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி பதவியேற்கிறார். துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், புதுச்சேரி பிஜேபி பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான டாக்டர் மன்சுக் மாண்டவியா மற்றும் பலர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாபில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வரும் 26ஆம் தேதி நடைபெறும் என்று அம்மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 105 நகராட்சிகளுக்கு இந்த தேர்தல் நடைபெற உள்ளதாகவும், வாக்கு எண்ணிக்கை 29ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். சிட்டோர்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் இருசக்கர வாகனத்தின் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்துவா மாகாணத்திற்குட்பட்ட ஸ்வாட் மாவட்டத்தின் சுற்றுலா தலம் அருகே சென்று கொண்டிருந்த வேன் பள்ளத்தாக்கில் விழுந்து விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்று போர்ச்சுகல் அமைச்சர் திரு ஸ்வான் ரூயி ஃபெரேரா தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த ஒப்பந்தத்திற்கு தொடக்கத்திலிருந்தே போர்ச்சுகல் ஆதரவு அளித்து வந்ததை சுட்டிக்காட்டினார். இந்தியா விரைவில் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பெரிய அளவிலான சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக உலக அளவில் இந்தியா பொருளாதாரத்தில் வலிமை மிக்க சக்தியாக உருவெடுத்து வருவதாகவும் போர்ச்சுகல் அமைச்சர் கூறினார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை மறுநாள் சீனா செல்கிறார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் அழைப்பை ஏற்று அவர் இப்பயணத்தை மேற்கொள்வதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலைக்கிடையே இரு தலைவர்களின் சந்திப்பு முக்கியத்துவம் பெறுவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பிலிப்பைன்ஸ் துணை அதிபர் திருமதி சாரா டியூட்ரேட் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 255 உறுப்பினர்களும் எதிராக 26 உறுப்பினர்களும் வாக்களித்தனர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது, நிதி முறைகேடுகளில் ஈடுபட்டது போன்ற புகார்களின் அடிப்படையில் இந்த பதவி

தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. 118 புள்ளிகளுடன் இந்தியா முதலிடத்திலும், 113 புள்ளிகளுடன் நியூசிலாந்து இரண்டாவது இடத்திலும், 109 புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியா மூன்றாவது இடத்திலும் உள்ளன. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 12-21, 21-16, 21-18 என்ற செட்கணக்கில் பிரேசிலின் ஜூலியானா வியானா வியாராவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சோதனை சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் வயல்வெளி.
1: வயல்வெளி.
2: பூஞ்சோல, எப்பல பூஞ்சோல, என்ன இம்புட்டு கத்து கத்துறேன், வரவே இல்லையே ஆளு, ரொம்பதான் மெதப்புல இருக்காளோ,
3: என்னடா ரொம்ப நாள் ஆளை காணமேனு இப்பதான் யோசிச்சேன், அதுக்குள்ள வந்து நிக்கிறான். என்ன பாஞ்சால, என்ன சமாச்சாரம், எதுக்கு வீட்டு முன்னாடி நின்று இப்படி கூவிக்கிட்டு இருக்கேன் என் பேர?
2: உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சோறு கூட இறங்க மாட்டேன் பிள்ள, அதனாலதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன்.
3: விஷயம் இல்லாம நீ இந்த பக்கம் வரமாட்டேயே, என்ன சமாச்சாரம்? வயல்ல போட்டு எதுவும் விளைச்சல் எடுக்க முடியலையா, இல்ல மாடுகளுக்கு ஆடுகளுக்கு ஏது உடம்பு முடியாம போயிருச்சா, என்ன சமாச்சாரம்? இப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தா தானே நீ இந்த பூஞ்சோலிய தேடி வருவ?
2: என் மாம ஆமனுக்கு பயிர் போட்டிருக்குது, அதுக்கு நடுவுல ஏதாவது போட்டா நமக்கும் கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும்ல, அதுக்குதான் பிள்ளை உன்னை கேட்டு போலான்னு வந்த. நீ தான் எப்ப பாரு ரேடியோ கேக்குற ஆளாச்சே, அதுலதான் நிறைய விஷயம் சொல்றாங்களாமே, என்கிட்ட தான் ரேடியோ இல்ல, சரி உங்ககிட்டயாவது கேட்டுட்டு போலான்னு வந்தேன்.
3: நல்ல விஷயம்தான், எண்ணெய் வித்து பயிர் என்னைக்கு பண்ணாலும் லாபம் தான் போகும், அதுவும் ஆமணக்கெல்லாம் நல்ல விலைக்கு போகுதாம்ல, அது பண்றதுல என்ன உனக்கு தயக்கம்?
2: அந்த விஷயமெல்லாம் எனக்கே தெரியும், அந்த ஊடு பயிர்ல என்ன போடலான்னு தான் ஒரு யோசனையும் வரமாட்டேன் பிள்ள, அதுக்குதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ரேடியோவில் அதை பத்தி ஏதாவது சொல்றாங்களா என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்ல.
3: அதெல்லாம் எல்லா விஷயமும் புட்டு புட்டு வைப்பாங்க நம்ம வானொலியில. ஆமணக்கில் ஊடு பயிரா நிலக்கடலை போடலாம், பருத்தி கூட போடலாம், இன்னும் நிறைய சமாச்சாரம் இருக்காம்ல, நிறைய பயிர் பயிர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐயா விளக்கமா சொல்ல போறாரு, என்னன்னு கேட்டு தெரிஞ்சிட்டு வருவோம்.
1: ஆமணக்கில் ஊடு பயிர் சாகுபடி. ஏத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் பி வீரமணி அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம்.
4: அனைத்து விவசாயிகளுக்கும் இனிய வணக்கம். ஆமணக்கு செடியில் வந்து ஊடு பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்கள். ஆமணக்குங்கிறது வந்து ஒரு எண்ணெய் வித்து பயிர், இது வந்து அதிக அளவு மானாவாரி நிலங்களில் வந்து அதிக அளவு பயிரிட்டு வராங்க. சில ஏரியாக்களில் வந்து இரவை நீர்ப்பாசன பகுதிகளிலும் இதை பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா மற்ற பயிர்களை காட்டிலும் இது ஒன்று வயது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் வந்து இதனோட இடைவெளியும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பயிரை பயன்படுத்த ஊடு பயிராக பயன்படுத்துகிறப்ப நமக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு பயிர் முறையும் இருக்குது. ஊடு பயிர் என்பது ஒரு பயிருக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக மட்டும் இல்லாமல் நோய் மற்றும் பூச்சி தாக்குதலில் தடுக்கக்கூடியதாக இருக்கும், ஈரப்பதத்தை காக்கிற மாதிரி இருக்கும், மண் வளத்தையும் அதிகரிக்கும். எனவே இந்த ஊடு பயிர் சாகுபடி வந்து விவசாயிகளுக்கு நல்ல ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு பயிர் நுட்பம். இந்த ஊடு பயிர் சாகுபடியில் பார்த்தோம்னா 60% வந்து வருமானத்தை அதிகரிக்கும் ஒரு வழிவகை செய்யும். ஒரு பயிரை மட்டும் உற்பத்தி செய்யாமல் அதிக லாபம் பெற முடியாது. எனவே

ஒரு மடங்கு நிலம் இருமடங்கு உற்பத்தி மும்மடங்கு லாபம் என்ற விகிதத்தில் ஒரு நிலத்தை வந்து ஒரு முக்கிய பயிர், ஊடுபயிர், வரப்பு பயிர், சால் பயிர் என்று பிரித்து பயிர் செய்வதனால் அதிகளவு லாபம் நம்மளால் பெற முடியும். இந்த ஊடுபயிர்கள் வந்து என் முக்கிய பயிருக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. முக்கிய பயிருக்கு வரக்கூடிய இடையூறுகளையும் நோய்களையும் பூச்சிகளையும் தடுக்க ஒரு முக்கியமான ஒரு தடுப்பாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து குறைந்த இடத்தில் அதிக வருமானம் தரத்துக்கும் இந்த ஊடுபயிர்கள் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். நம்ம ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரியும் ஒவ்வொரு பயிர் அமைப்புக்கு தகுந்த மாதிரியும் நம்ம ஊடுபயிர்களுடைய பயிர் சாகுபடி முறையை பார்த்துக்கலாம். எடுத்த கதா பார்த்திங்கன்னா பருத்தி ஊடுபயிர்வாக உளுந்து பாசி தட்டைப்பயிர் வெண்டைக்காய் ஒட்டவரை போன்றவற்றில் பயிர் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இந்த எண்ணெய் விட்டு பயிர்களில் வந்து முக்கியமான பயிரான ஆமணக்கு பயிர் சாகுபடி செய்கிறப்பையும் நாம் ஊடுபயிர்களை பயன்படுத்துறதுனால அதிக அளவு வருமானத்தை நாம் பயன்படுத்த முடியும். இந்த ஊடுபயிர்கள் வந்து மண் வளம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் நோய் மற்றும் பூச்சி தாக்குதல் போன்ற பிரச்சனைகளையும் தீர்வு காண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பயிரமைப்பு. ஸோ ஆமணக்கு வந்து ஒரு மதிப்பு

அதே மாதிரி தான் இந்த எண்ணெய் வித்து பயிர்களில் வந்து முக்கியமான பயிரான ஆமணக்கு பயிர் சாகுபடி செய்கிறப்பையும் நாம் ஊடு பயிர்களை பயன்படுத்துறதுனால அதிக அளவு வருமானத்தை நாம் பயன்படுத்த முடியும். இந்த ஊடு பயிர்கள் வந்து மண் வளம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் நோய் மற்றும் பூச்சி தாக்குதல் போன்ற பிரச்சனைகளையும் தீர்வு காண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பயிர் அமைப்பு. ஸோ ஆமணக்கு வந்து ஒரு மதிப்புமிக்க எண்ணெய் வித்து பயிர். இது வறண்ட மற்றும் மிதவெப்ப நிலங்களில் வந்து வளரக்கூடிய ஒரு பயிர். ஆமணக்கு வந்து பார்த்திங்கன்னா வரிசைக்கு இடையே வந்து பயன்படுத்தாத நிறைய இடைவெளிகள் வந்து சும்மா இருக்கும். அந்த இடைவெளிகளில் வந்து நாம் இந்த ஊடு பயிர்கள் மூலம் நிரப்புறதுனால நமக்கு அதிக அளவு ஒரு மகசூலும் கிடைக்கும். நமக்கு அந்த இடங்களை வந்து நாம் உபயோகப்படுத்துறதுனால அது தேவையில்லாமல் முளைக்கக்கூடிய கலைகள் இருந்தும் நாம் பயிர்களை காப்பாற்ற முடியும். ஸோ அதனால் களைவெட்டு ஆகக்கூடிய செலவுகளையும் இந்த ஊடு பயிர்கள் மூலம் நாம் குறைக்கலாம். இப்போ ஆமணக்கில் வந்து ஊடு பயிர்னால் என்ன நன்மைகள் ஏற்படுது அப்படின்னு பார்க்குறப்ப, ஊடு பயிர்கள் மூலம் இந்த பூச்சி நோய் தாக்குதல் பரவலை குறைக்கலாம். ரெண்டாவது, இந்த ஆமணக்கு பாதிக்கும் பயிர்களுக்கு இயற்கையான ஒரு பூச்சி விரட்டியாகவும் இருக்கும். சில ஊடு பயிர்கள் வந்து மண்ணினுடைய ஆரோக்கியத்தை பங்களிக்கும். உதாரணமாக வந்து பருப்பு வகை பயிர்களை வந்து நம்ம மண்ணில் வந்து பயிர் பண்ணுறப்ப அதுக்கு மண்ணுக்கு தேவையான நைட்ரஜனை வந்து நமக்கு மண்ணுக்கு தேவையான சத்துக்களை நிலைநிறுத்தி கொடுக்கும். எனவே வந்து ஊடு பயிர்கள் வந்து மண் வளங்களை மிகவும் திறமையாக பயன்படுத்த அனுமதிக்கிறது. ஏன்னா சில பயிர்கள் வந்து ஆழமான வேர்கள் அமைப்புகள் இருக்கும், சில பயிர்கள் வந்து மேலோட்டமான வேர் அமைப்புகள் இருக்கும். ஸோ அதனால் வந்து மண்ணினுடைய ஊட்டச்சத்துக்களை வந்து பல்வேறு மட்டங்கள் இருந்து எடுக்கிறதுக்கும் இந்த ஊடு பயிர்கள் வழிவகை செய்யும். ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் ஆமணக்கில் வந்து என்னென்ன ஊடு பயிர்கள் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறப்ப, இப்போ வந்து நம்ம முக்கியமாக வந்து ஊடு பயிர்கள்னு பார்க்குறப்ப இந்த சொட்டுநீர் பாசனம் கொண்டு நம்ம ஆமணக்கு பயிர் செய்யக்கூடிய பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சேலம், நாமக்கல், தருமபுரி மாவட்டங்களில் எங்கெல்லாம் சொட்டுநீர் பாசனம் கொண்டு ஊடு பயிர்கள் வந்து பண்ணுறாங்களோ, ஊடு பயிர்கள் சொட்டுநீர் பாசனம் கொண்டு ஆமணக்கு எங்கே பயிர் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஊடு பயிராக வந்து வெங்காயம் பயிர் பண்ணலாம். எங்கெல்லாம் வந்து சொட்டுநீர் பாசனம் பண்ணுறாங்களோ அங்கே வந்து வெங்காயமும் பயிர் பண்ணலாம். அப்படி பண்ணுறப்ப சராசரியாக பார்த்திங்கன்னா ஒரு 3-3.5 டன் நமக்கு ஆமணக்கு சாகுபடியும் கிடைக்கும். ஒரு ஹெக்டேருக்கு மினிமம் வந்து ஒரு 5 டன் வந்து நமக்கு வெங்காயம் சாகுபடி நமக்கு கிடைக்கும். இதனால் வந்து ஒரு ஹெக்டேருக்கு ஒரு 1 லட்சத்து வரைக்கும் நமக்கு வந்து நிகர வருமானம் அதிகரிக்கிறதுக்கு இந்த ஊடு பயிர் வந்து முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்குது. இதனால் வந்து ஆமணக்கும் நமக்கு ஒரு மகசூல் கொடுக்குது, வெங்காயத்திலிருந்து நமக்கு ஒரு மகசூல் கிடைக்குது. அதே மாதிரி சில இடங்களில் வந்து நமக்கு வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிப்பட்ட பகுதிகளில் வந்து நம்ம வந்து பச்சை பயிறு, நம்ம வந்து உளுந்து, இல்லைன்னா அப்புறம் கடலை, நிலக்கடலை, சோயாபீன் போன்றவற்றையும் நம்ம ஊடு பயிராக நம்ம பயன்படுத்தலாம். இல்லை முக்கியமாக பார்க்குறப்ப ஆமணக்கு கூட உளுந்து பயிர் பண்ணுறப்ப நமக்கு நல்ல ஒரு மகசூல் தரக்கூடியதாக இருக்குது. ஏன்னா நம்ம உளுந்து வந்து 65-70 நாளில் நமக்கு வருமானம் கொடுத்துரும். அடுத்த 3 மாதத்தில் வந்து ஆமணக்கு நமக்கு தேவையான வருமானத்தை கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து இந்த பரிசோதனையும் வந்து நமக்கு நல்ல ஒரு முடிவை தான் கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஆமணக்கு கூட நிலக்கடலை சாகுபடி, இது வந்து பரவலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சாகுபடி தொழில்நுட்பம். ஆமணக்கு வந்து ஒரு வரிசை பயிர் பண்ணிவிட்டு அடுத்த 3 வரிசை வந்து நிலக்கடலை பயிர் பண்ணுறது, அடுத்த வரிசை ஆமணக்கு, அடுத்த 3 வரிசை வந்து நிலக்கடலை. இப்படி பயிர் பண்ணுறப்ப என்னாகுன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஊடு பயிர் சாகுபடி தொழில்நுட்பமாக இருக்குது. ஆமணக்கு வந்து 1 வரிசை, நிலக்கடலை 3 வரிசை, இப்படி பயிர் பண்ணணும். ஸோ இப்படி பயிர் பண்ணுறப்ப நமக்கு நிலக்கடலை வந்து 100 நாள் 105 நாள் 60 வந்துடும், ஆமணக்கு அதுக்கப்புறம் 60 வரப்போகுது. ஸோ அதனால் வந்து நமக்கு மண்ணுக்கு தேவையான சத்துக்களும் கிடைச்சிரு, கலைகள் வைக்கிற பிரச்சனையும் நமக்கு கம்மியாகுது. ஸோ அதே மாதிரி சில இடங்களில் வந்து உளுந்து, மொச்சை போனெல்லாம் வந்து நல்ல ஒரு மகசூல் தரக்கூடியதாகவும் இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த பூச்சி மேலாண்மை, இயற்கையான ஒரு பூச்சி மேலாண்மைக்கு பயிர் பாதுகாப்புக்கு இந்த ஊடு பயிர் சாகுபடி வந்து ஒரு முக்கிய அமைப்பை உருவாக்கு. ஏன்னா சிலந்திகள், வண்டுகள், குலவிகள் போன்ற இயற்கை எதிரிகளை உருவாக்குறதுக்கும் இந்த ஊடு பயிர்கள் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆமணக்கு, உளுந்து, நிலக்கடலை கூட நம்ம பயிர் பண்ணுறப்ப இந்த ஆமணத்தில் வரக்கூடிய பச்சைத்தட்டு பூச்சிகள், அதே மாதிரி காவடி புழுக்கள், காய்த்துழைப்பாளர்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரு. அதே மாதிரி ஆமணக்கும் துவரையும் நம்ம ஊடு பயிர் பண்ணுறப்ப ஆமணத்தில் வரக்கூடிய வாடல் நோய்களும் நமக்கு கட்டுப்படுத்த முடிகிறது. அதே மாதிரி ஆமணக்கு கூட சில கம்பு வகைகளை பயன்படுத்துகிறப்ப நமக்கு இந்த ஆமணக்கு பச்சைத்தட்டு பூச்சி, ஆமணக்கு காவடி புழுக்கள், வெட்டு புழுக்கள்லாம் நமக்கு கம்மியாகுது. ஸோ இது மாதிரி ஒரு சில பயிர்களை வந்து ஒரு சில பயிர்களோட ஊடு பயிர் பண்ணுறப்ப நமக்கு இது மாதிரி சில இயற்கையாகவே சில பூச்சிகளை நம்மளால் கணிசமாக கட்டுப்படுத்த முடியும். அதே மாதிரி சில இடங்களில் வந்து களைகளையும் நம்ம கட்டுப்படுத்த முடியும். நீங்கள் எங்கெல்லாம் வந்து ஆமணக்கு தனிப்பயிராக பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா களைகளுக்கு செய்யக்கூடிய

0: செலவு அதிகமாக இருக்கும். அதே ஆமணக்கு கூட நிலக்கடலையோ உளுந்தோ பச்சை பயிரோ தட்டைப்பயிரோ ஏதோ ஒன்று ஊடுபயிர் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே வந்து களைகள் வெட்டுறது செலவு கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து விவசாயிகளுக்கு அதிக அளவு மகசூலும் இருக்கும், செலவு பண்ணுறதும் நமக்கு கம்மியாயிரும். அதனால் வந்து நிகர லாபம் நமக்கு அதிகமாக இருக்கும். எங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊடுபயிர் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் வந்து மண்ணினுடைய ஈரப்பதத்தை நம்ம காப்பாற்ற முடியும். ஏன்னா மண்ணினுடைய மேற்பகுதி நம்ம மூடுறதுனால மண்ணிலிருந்து ஆவியாகக்கூடிய நீரினுடைய தேவைகள் குறையுது. ஸோ அதனால் வந்து ஈரப்பதத்தை நம்ம பாதுகாக்கிறதுக்கு இந்த ஊடுபயிர்கள் வந்து ஒரு முக்கியமான அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா காய்கறி பயிர்களையுமே சில இடங்களில் ஊடுபயிராக நாம் பயன்படுத்தலாம். ஸோ ஆமணக்கு வந்து இரண்டு வரிசை, வெண்டைக்காய் வந்து போடலாம், ஆமணக்கு ஒரு வரிசை, வெண்டைக்காய் இரண்டு வரிசை பயன்படுத்தலாம். இப்போ உளுந்து, பச்சைப்பயிறு, கேழ்வரகு, சோயா மிச்சை, குதிரை மசால், இது மாதிரி எல்லா பயிர்களையுமே நமக்கு ஆமணக்கு கூட ஊடுபயிராக நம்ம பயன்படுத்த முடியும். சில முக்கியமான சவால்கள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊடுபயிரில் வந்து ஆமணக்கு பயிர் வந்து செடிகள் உயரமாக இருக்கும், அதனால் வந்து ஒளி நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் வந்து ஊடுபயிர்களுக்கு போட்டி போடுற மாதிரி சில இடங்கள் இருக்கலாம். ஆனால் பட் என்னுடைய அகன்ற இடைவெளி இருக்கிறதுனால நமக்கு அந்த ஒரு பிரச்சனையே இல்லாமல் ஊடுபயிர்களும் தன்னுடைய வளர்ச்சியை ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு இந்த ஊடு ஆமணக்கில் வந்து பயிர் பண்ணுறப்ப பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி பூச்சி நோய்களை எதிர்த்து வளரக்கூடிய பயிர் சுழற்சி முறையும் உருவாக்க முடியும். எனவே விவசாயிகள் வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஆமணக்கை வந்து தனிப்பெயராக பண்ண முடியுமோ அங்கெல்லாம் வந்து தனிப்பெயராக பண்ணுங்கள். பட் எங்களுக்கு வந்து அடுத்தது வந்து ஒரு அடிஷ்னலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும் அப்படிங்கிற விவசாயிகள் வந்து வருமானம் வேணுங்கிற விவசாயிகள் வந்து ஆமணக்கு கூட சில ஊடுபயிர்களை பண்ணுறப்ப நமக்கு வருமானமும் அதிகரிக்கும், நிலத்தில் வந்து நம்முடைய மண் வளமும் அதிகரிக்கும், நிலத்தில் வந்து நம்ம களைகள் வெட்டக்கூடிய செலவு குறையுது, நமக்கு வந்து வருடம் ஃபுல்லாக வயலில் வந்து நமக்கு பயிர்கள் இருக்கும், அதனால் வந்து மண்ணினுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், மண்ணில் வந்து நுண்ணீர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். எனவே விவசாயிகள் வந்து முடிந்த அளவுக்கு ஆமணக்கு பயிர் பண்ணுற இடத்துல வந்து ஊடுபயிர்கள் வந்து பயன்படுத்தினால நல்ல வருமானம் வரும். எனவே இந்த வரக்கூடிய பருவத்தில் வந்து விவசாயிகள் ஆமணக்கு பயிர் பண்ணுறப்ப ஊடுபயிர்களையும் சேர்ந்து பயன்படுத்தி அதிக வருமானம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
1: இதுவரை ஆமணக்கில் ஊடுபயிர் சாகுபடி, ஏத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் பி வீரமணி அவர்கள் வழங்கிய உரை கேட்டீர்கள். என்ன பாஞ்சால, ஆமணக்குல ஊடுபயிரா என்னென்னலாம் பயிருங்களை போடலான்னு சொல்லி நல்லா விவரமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியா? இல்ல இதுல எதுவும் சந்தேகம் இருக்கா?
2: எந்த சந்தேகமும் வராது பிள்ள, அம்புடு தெளிவா சொல்லிருக்காரு. சரி நான் வரட்டா?
1: இப்ப என்ன அவசரம்? கால சுடுதண்ணி ஊத்திட்டு நிக்கிறவ, நீ வரதே எப்பவாச்சும்தான், அதுவும் இந்த மாதிரி விஷயம் இல்லாம வரமாட்ட. முக்கியமா இன்னொரு ஒரு விஷயம் வச்சிருக்கேன், அது நம்ம ஊர்ல யாருமே பண்ணாதது, அத பண்ணா நல்ல லாபம் எடுக்கலாம். என்ன சொல்ற?
2: அந்த ரகசியம் என்னன்னுதான் கொஞ்சம் சொல்லாம்ல, ரொம்பதான் பீடிக்கு போடுற.
1: அது ஒண்ணும் இல்ல, நம்ம ஊர்ல எல்லாம் விவசாயிங்க என்ன பண்றாங்க, ஆடு வளர்க்குறாங்க, மாடு வளர்க்குறாங்க, இந்த வயலுங்களில் கோழி வளர்க்குறாங்க, அவ்வளோதானே. இது இதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம், அது என்ன தெரியுமா? காடை வளர்ப்பு, கேள்விப்பட்டிருக்கியா?
2: காடை வளர்க்குறது என்ன இது புதுசா? எல்லாம் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் அதை லாபகரமாக வளர்க்குறதுன்றது தான் பிள்ளை யாருக்கும் தெரியறதில்ல. அதை பற்றி ஏதாவது சொல்கிறாங்களா என்ன?
1: அட ஆமா, இப்போது ஜப்பானிய காடை வளர்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு ரகம் வந்திருக்கு. அது நம்ம அது நல்ல விலைக்கு போகுதான், அதோட முட்டையும் சரி அந்த காடையும் சரி நல்ல முறையில் வளர்த்து வெளியில் லாபத்துக்கு விற்கலாமா? அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறவங்க கோழி வளர்க்குற மாதிரி காடையும் வளர்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ.
2: போடு பிள்ளை, அதையும் கேட்டுப்பட்டு போயிடுறேன்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜப்பானிய காடை வளர்ப்பு. ஜப்பானிய காடை வளர்ப்பு ஓசூர் கோழி இன உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி இணை பேராசிரியர் டாக்டர் மேகலா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். குறிப்பாக நம்ம வந்து இப்போ கால்நடை வளர்க்குறவங்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல எல்லாரும் என்ன யோசிப்பாங்கன்னா, இப்போ ஆடு மாடு வளர்க்குறத தாண்டி வீட்டில் இருக்கவங்களுக்குன்னா கோழி தான். ஆனால் கோழியை தாண்டியும் நமக்கு குறைந்த நாட்களில் ஒரு நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இருப்பது ஜப்பானிய கடை. ஜப்பானிய கடையை பற்றி நம்ம நிறைய பேசியிருந்தாலும் நிறைய பேருக்கு இன்னும் அதை பற்றி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா? ஏன்னா கோழினா வளர்த்தோம்னா நமக்கு தெரியும்ப்பா, இங்கே தான் பக்கத்தில் இருக்கே யாரோ ஒருத்தர் வாங்கிக்குவாங்க, இதில் என்னென்ன வருன்றது தெரியும்.

0: பானை கடை எப்படி வளர்க்குறது அப்படின்ற எண்ணம் நமக்கு இருக்கும். அதை வந்து நம்ம என்ன முறையில் என்ன தொழில்நுட்பங்களை வந்து சரியான முறையில் கடைபிடித்தோம்னா லாபகரமாக இருக்கும். கோழி வளர்க்குறத விட இந்த காடை வளர்க்குறது எந்த அளவுக்கு நன்மை, இதில் நமக்கு சந்தை செய்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ அதுவும் நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா, சேலம் நாமக்கல் எல்லா பகுதியிலுமே குறிப்பாக இந்த கிராமப்புற பெண்களுக்கு வந்து கோழி வளர்க்குறதுல பெரும் ஆர்வம் இருக்குது. அரசாங்கத்துலேயும் அதுக்கான சில திட்டங்கள்லாம் இருக்கிறனால கோழிலாம் வளர்க்குறாங்க. வீட்டில் நம்ம பாரம்பரியமாக அந்த வளர்த்த ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இப்போ நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்த ஒரு 10 கோழி குஞ்சை கொடுத்து வளர்த்துக்குங்கன்னா கூட வளர்த்துருவாங்க. ஆனால் இப்போ இந்த ஜப்பானிய கடை அப்படிங்கிறது வந்து நம்ம அங்கங்கே பார்க்குறோம், குறிப்பாக கடைகள்லாம் கிடைக்கிது, அந்த இறைச்சிக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. இருந்தாலும் அது பெருமளவுக்கு நிறைய பேர் எடுத்து செய்கிறதுக்கு தயங்குறாங்க. இந்த ஜப்பானிய கடை வளர்ப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்மளால் செய்ய முடிகிற அளவுக்கு வாய்ப்புள்ளதா, கோழி வளர்க்குறவங்களால ஜப்பானிய கடை வளர்க்க முடியுமா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஜப்பானிய காடையை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் வளர்க்க முடிய ஒன்று தான். கோழி வளர்ப்பில் என்னென்னா, நம்ம வந்து எல்லாம் வந்து புறக்கடையிலையும் வளர்ப்போம், இல்லை வந்து பண்ணை முறையிலையும் வளர்க்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடியது, குறைந்த எண்ணிக்கையிலையும் வளர்க்கக்கூடியது. கோழி வளர்ப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கோழி, பிராய்லர் கோழி, அதுக்கு அடுத்தபடியாக இந்திய அளவுலேயே வந்து பார்த்தோம்னா காடை வளர்ப்பு தொழில் தான் அதிக அளவில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு தொழில். ஏன் முக்கியமாக சொல்ல போனோம்னா, வந்து இது ஒரு எக்ஸாம்பிள், நம்ம எப்போவுமே மாத வருமானம் வரணும்னா வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லுவோம், மாதம் மாதம் நம்மளுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய தொழில். அதை போலதான் வந்து காடை வளர்ப்பு. என்னென்ன, இப்போ ஒரு பிராய்லர் கோழி வளர்க்கணும்னா தான் 6 வாரம் ஆகுது, இல்லையே அந்த மாதிரி சூழல், இல்லை முட்டைக்கோழி வளர்க்கணும்னாலும் அதே மாதிரி, நாட்டுக்கோழின்னா 4 மாதம் 5 மாதம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலில், அதே வளர்ப்பு முறைகளை பொறுத்துமே அந்த வந்து 4 மாசமா 6 மாசமாங்கிறதும் மாறுபட்டு இருக்கு. இதே புறக்கடையில் வளர்த்தோம்னா அது 7-8 மாசம் கூட ஆகக்கூடிய ஒன்று. ஆனால் இந்த காடை வளர்ப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க பண்ணையில் மட்டும்தான் வளர்ச்சி வளர்க்க முடியும், நீங்கள் திறந்த வழியிலலாம் வளர்க்க முடியாது. ஆனால் மாதந்தோறும் வருமானம் தரக்கூடிய தொழிலாக இருக்கு கருதப்படுது. அதனால தான் இப்போ வந்து நிறைய இளைஞர்கள் மத்தியிலையும் சரி பண்ணையாளர்களிடையும் சரி நல்லா வந்து வரவேற்பு பெறக்கூடிய ஒன்றாக இருக்குது. குறைந்த அளவில் வந்து அதிகம் வந்து எண்ணிக்கையிலையும் வளர்க்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கிறது. இப்போ வந்து கோழிக்கு வந்து இருக்கக்கூடிய இதுலேருந்து ஒரு 4 காடை வளர்க்கலாம், ஒரு கோழி வளர்க்குற இடத்துல 4 காடை 5 காடை வளர்க்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு இடவசதியும் கம்மியாக தான் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது.
0: எவ்வளோ நல்ல இது நமக்கு வந்து ரெடியாகும் மேம், விற்கிறது சந்தனைக்கு வரத்துக்கு எத்தனை நல்ல இது ரெடியாகும்.
1: இப்போ கறிக்காக அப்படின்னு பார்த்தோம்னா 1 மாதத்திலே நம்ம வந்து விற்பனைக்கு ஏற்படுத்தலாம். இன்னும் முக்கியமாக இதில் வந்து சிறப்பம்சங்கள் எப்படி வளர்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோழிகளில் வந்து பார்த்தோம்னா அதிக நோய் தாக்கம், நிறைய வந்து தடுப்பூசிகள் போடக்கூடிய சூழல்லாம் இருக்குது. ஆனால் காடையில் வந்து அந்தமான ஒரு நோய் தாக்கங்களும் கம்மி, தடுப்பூசிகள் போட வேண்டிய அவசியங்களும் இல்லை.
0: ஒரு கோழி வளர்க்குற இடத்துல 4 காடை வளர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த சிறு குறு விவசாயிகளுக்கு இது எந்த அளவுக்கு லாபகரமாக இருக்கும், எவ்வளோ இப்போ ஒருத்தங்க இப்போ தான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, சின்னதாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இல்லை ஏற்கனவே கோழி பண்ணை வச்சுருக்கிறாங்க, அதை வந்து காடை பண்ணையாக மாற்றுறாங்க அப்படின்னா எந்த அளவு எண்ணிக்கையில் அவங்க ஆரம்பிக்கலாம், என்னென்ன விஷயத்தை அவங்க ஞாபகத்தில் வச்சுக்கலாம் மேம், தேர்ந்தெடுக்கும் போது என்ன மாதிரியான ரகங்களோ இல்லை ஏதோ எங்கேருந்து அவங்க முதல் தகவல்களை பெறலாம், அதை பற்றி கொஞ்சம்.
1: அதாவது வந்து சிறு குறு விவசாயிகளுக்காக அதை மெயினாக சொல்கிறதுக்காக தான், ஏன்னா முக்கால்வாசி பார்த்தோம்னா நம்ம வந்து பெரிய விவசாயிகள் அவங்கெல்லாம் வந்து பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம வந்து பிராய்லராக இருந்தாலும் சரி இன்டகிரேட்டட் பேட்சில் போகிறது, ஏன்னா அது மொத்தமாகவே பண்ணக்கூடியது, பெரிய முதலீடு தேவைப்படுகிற ஒன்று. ஆனால் இதே வந்து இந்த காடையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 1 சதுரடியிலேயே வந்து 4-5 காடை அளவுக்கு கூடவுமே வளர்க்கக்கூடிய ஒன்று. அப்போ வந்து நீங்கள் ஒரு பண்ணை அமைக்கக்கூடியதுக்கு ஒரு நாமளே வந்து முழுக்க முழுக்க எல்லாத்தையும் வந்து ஏற்படுத்தி தரக்கூடியது ஒரு 500-1000 காடை வளர்க்குறதுவே நல்ல விஷயங்கள் தான். ஆனால் சிறுவா முதல்ல தொடங்குறப்ப எனக்கு வவந்து அந்தளவுக்கு அனுபவம் இல்லை அப்படிங்கிறப்ப ஒரு 100 காடையிலிருந்து ஆரம்பித்தாலே அது நல்ல ஒரு அனுபவத்தை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். மேலும் அதற்கான தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அருகில் உள்ள பல்கலைக்கழக பயிற்சி மையங்களையோ இல்லை கால்நடை மருத்துவ கல்லூரிகளிலையோ அணுகுனாங்கன்னா அவங்களுக்கு தேவையான அனுபவங்களையும் அதற்கான தகவல் தொழில்நுட்பங்களையும் தெரிஞ்சுக்கலாம்.
0: இப்போ நம்ம வந்து இந்த காடையை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்பொழுது ஒன்று இறைச்சிக்காக விற்கிற மாதிரியும் இருக்குது, ஏன்னா நம்ம அதை கோழிக்கடைகள்லையும் பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த காடை முட்டைகளும் இப்போ சந்தைகளில் பார்க்க முடியுது, ஒரு பெரிய ஸ்டிக் மாதிரி வச்சு அதில் குத்தி அதை வந்து சாப்பிட்றாங்க, இது பண்ணுறாங்க. ரெண்டுத்துக்குமே வாய்ப்பு இருக்கா, ரெண்டுமே வெவ்வேறு ரகங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: இல்லை அதாவது வந்து ஜப்பானிய காடைகள், அதாவது இதுக்கு பேரே வந்து ஜப்பானிய காடை தான். முன்னொரு காலத்துலலாம் வந்து இந்த காடைகள் வந்து வளர்ப்பு பறவைகளாக இல்லாமல் வெறும் வந்து காட்டு பறவைகளாக இருந்தது. அப்போ காட்டு பறவைகளாக இருந்தப்ப வந்து ரொம்ப நம்ம ஃபாரஸ்ட் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் வந்து ஒரு 80s அந்த மாதிரி சமயத்துலலாம் வந்து இது கவர்மெண்ட்டே முன் வந்து இதை காடை வளர்ப்பு, அதாவது ஜப்பானிய காடைகளுக்காகவே

0: வந்து அதை பண்ணையகமாக ஏற்படுத்தி நிறைய இடத்துல வந்து இந்திய ஆராய்ச்சி கழகமே அவங்களே ஏற்படுத்தி கொடுத்தது தான் இது எல்லாமே. அப்படி வளர்ந்த ரகங்கள் தான் இதில். இதிலேயே வந்து பார்த்தோம்னா ஜப்பானிய காடைகள் தான் வந்து வளர்ப்பு பறவைகளாக இருக்கக்கூடிய கருதப்படுகிற ஒன்று. இந்த ஜப்பானிய காடைகள் வந்து முட்டைக்காகவும் உற்பத்தி பண்ணலாம், அதாவது வளர்க்கலாம், இறைச்சிக்காகவும். 4 வாரம் வரைக்கும் வளர்க்கறது இறைச்சிக்காக. 4 வாரத்துக்கு மேலே, அதாவது 6வது வாரத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா முட்டையிட தொடங்கக்கூடிய ஒன்று. ஸோ அதனால் இருக்கிறதுலேயே மற்ற எல்லா கோழி இனங்கள்லேயும் இது தான் வந்து குறுகிய காலத்திலேயே முட்டைக்கு தொடங்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. மற்றதெல்லாம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோழி இனங்கள்லாம் வந்து 18-20 வாரத்தில், அதாவது வீரிய ரகை கோழி இனங்கள்லாம் 18 வாரத்தில் முட்டையிட ஆரம்பிக்குது. நாட்டுக்கோழிகள்லாம் வந்து 24 வாரம் அந்த மாதிரியெல்லாம் போகக்கூடிய ஒன்று இருக்குது. ஆனால் இது காடை பார்த்தீங்கன்னா 6 வாரத்திலேயே முட்டையிட தொடங்க ஆரம்பிச்சிடும்.
1: இப்போ நம்ம வளர்க்குறது அப்படின்னா இந்த ஜப்பானிய கடைகளை பொறுத்த வரைக்கும் பண்ணைகளில் வளர்க்கும்போது எந்தெந்த முறைகளை பின்பற்றி நம்ம வளர்க்கலாங்க மேம்?
0: அதாவது ஜப்பானிய காடையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தீவிர முறையில் மட்டும்தான் வச்சு வளர்க்க முடியும். நீங்கள் வெளியிலேயோ இல்லை வச்சு வளர்க்க முடியாது. காரணம் என்னென்னா பறந்துடும். ஸோ அதனால் ஒன்று ஆள்கூல முறையில் வளர்க்கணும், இல்லாட்டினா கூண்டு முறையில் வளர்க்கணும். இந்த ரெண்டு வகை
1: பறவை சின்னதாக இருக்கிறனால இப்போ மிச்சது ஏதாவது பறந்துக்கிறது மாதிரி தூக்கிறதும்
0: அது பறக்கிறதுக்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளார போகும்போதே நம்ம வந்து ஒரு ஷெட்டுக்குள்ளார போகிறோம், உள்ளுக்குள்ளாரனாலே வேகமாக பறக்க தான் போகும். அது எல்லாமே அந்த இது அதிகமாக இருக்கிற ஒன்று. அதனால் கூண்டு இல்லை ஆள்கூல முறை தான் கரெக்டாக உள்ளது.
1: இப்போ நம்ம இந்த காடை குஞ்சுகள் வாங்கும் பொழுது என்னென்ன விஷயத்தை கவனித்து வாங்கணும் மேம்? எத்தனை நாள் குஞ்சுகளாக நமக்கு கிடைக்கும் மேம்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதை எப்படி பராமரிக்கிறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: இப்போ நம்ம காடை குஞ்சுகள் வந்து 1 நாள் குஞ்சுலேருந்தே நம்ம வாங்கலாம். இந்த 1 நாள் குஞ்சுகளே வந்து நம்ம முறையாக அதுக்கான ப்ரூடிங் ஏற்படுத்தி, அதாவது செயற்கையான வெப்பம் கொடுக்கணும். செயற்கையான வெப்பம் கொடுத்து அதற்கான அந்த வெப்பத்தை, ஏன்னா ஒரு இந்த காடை குஞ்சு பார்த்தீங்கன்னா பிறந்த குஞ்சுகளோட எடை வந்து 10-12 கிராம் மேக்ஸிமம் ஆகுது தான், அதாவது 8-லேருந்தே கிராம் இருக்கும். அந்த முட்டையோட தரத்தை பொறுத்து 10 கிராம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த 4 வாரத்தில் இருக்கும்போது 200 கிராம் ஆகுது. அப்போ எத்தனை மடங்கு அது வந்து பெருக்கக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ அந்த சின்னதாக இருக்கிறது 8 கிராம் 10 கிராம் இருக்கிறதுக்கு தேவையான அளவு வெப்பம் கொடுக்கும் பொழுது தான் வளர்ச்சிகளும் அதிகமாக இருக்கக்கூடியது, அந்த தீவனம் உண்ணும் இதுவும் இருக்கும். அதனால் எப்போவுமே அந்த மற்ற காடையில் வந்து மற்ற சவால்களே அதிகமாக கிடையாது. இந்த குஞ்சு பருவத்தில் எந்த அளவுக்கு நம்ம வந்து பாதுகாத்து இறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்துகிறோமோ அதுதான் முக்கியமான ஒன்று. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேவையான அளவு பாதுகாப்போ இல்லை மேலாண்மை முறைகளையோ கையாண்டுட்டோம்னா நம்ம இறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்திடலாம். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடைக்காப்பான் முறையில் பண்ணலாம். அதாவது செயற்கையாக வெப்பம் கொடுக்கலாம். செயற்கை வெப்பம் கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பல்பு மூலயமா, குண்டு பல்பு மூலயமாவும் வெப்பம் கொடுக்கலாம், இல்லை வந்து எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸ் கொடுக்கலாம், இல்லை நம்ம அடுப்பு கறி மூலயமா அதனாலையாகவும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு வந்து இதன் மூலயமா தேவையான அளவு வெப்பம் கொடுத்து சரி விகிதமான தீவனத்தையும் கொடுத்து தண்ணீரையும் கொடுக்கும்போது வளர்ச்சி விகிதம் நன்றாக இருக்கும்.
1: இப்போ தீவனத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம இது வரைக்கும் கோழி தீவனம் இதெல்லாம் ஓரளவுக்கு தெரியும். காடைகளுக்குன்னு தனி தீவனம் இருக்கா, இல்லை இதுக்கான தீவனங்கள் எப்படி நம்ம கொடுக்கணும்? குஞ்சுகளாக இருக்கும்போது தனி தீவனமா, கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் வேறு தீவனம், அது எப்படி நம்ம திட்டமிட்டுறது, அதை பற்றி கொஞ்சம் செலவுங்க சொல்லுங்கள். எவ்வளோ சாப்பிடும் ஒரு நாளைக்கு? இந்த நமக்கு வந்து இந்த தீவனம் வந்து இறைச்சியாக மாறக்கூடிய கன்வர்ஷன் இது வந்து எந்த அளவுக்கு இருக்கும், எவ்வளவு செலவு இருக்கும், அதை பத்தி?
0: அதாவது வந்து தீவனம் வந்து குறிப்பா பார்க்க போனா வந்து கோழி தீவனங்களே யூஸ் பண்ணலாம், அதுவும் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் அதில் அதை டைரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு இல்லாமல் அதில் தேவையான அளவு திரும்பியும் நம்ம வந்து புரதத்தை அதிகமாக சேர்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் வந்து காடைக்குன்னே பிரத்யேகமாகவும் தீவனங்கள் வந்து தீவன ஆலைகள் மூலியமாகவும் கிடைக்கக்கூடிய ஒன்று இருக்குது. அப்போ வந்து என்னன்னா வந்து காடை குஞ்சு தீவனம் இருக்குது, அப்புறமா அது 2 வாரம் கொடுக்குறோம். அதன் பிறகு வந்து 3-4 வாரத்திலிருந்து காடை சொல்லக்கூடிய காடை வளர்க்காடை தீவனம்னு கொடுக்கறது. இதே நம்ம வந்து 4 வாரம் வரைக்கும் வளர்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா காடை வந்து 200 கிராம் எடை வந்து 4 வாரத்தில் வரணும்னா ஒரு 500 கிராம் அளவுக்காவது தீவனம் வந்து செலவாகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இப்படி இருக்கிறப்ப வந்து அது ஓகே. இதுக்கு மேற்பட்டு இருக்கும்போது தான் வந்து அதிகமான தீவனம் உட்கொள்ளும் திறனோ இல்லை கிடைக்கும், அதிக திறன் வந்து மாற்றுத்திறன் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நீங்கள் சொல்லப்போனால் வந்து நிறைய இடத்துல வந்து என்னென்னா தீவனம் கிடைக்காத பட்சத்தில் இந்த ப்ரீஸ்டார்டர் பாய்லர் ப்ரீஸ்டார்டர் தீவனம் கூட வாங்கி அதில் ஒரு 50 கிலோ தீவனம்னா அதில் ஒரு 5 கிலோ வந்து புண்ணாக்கை வந்து சேர்ந்து கலந்து கொடுத்துட்டோம்னா, ஏன்னா காடை தீவனத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கால தீவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு புரதம் இருக்கும், குறைந்த அளவுக்கு எரிசக்தி இருக்கக்கூடியதாக

0: இருக்கும். இறுதிக்கால தீவனத்தில் அதாவது அந்த இதில் வந்து ஃபினிஷர் ஸ்டேஜில் பார்த்தோம்னா வந்து புரதம் கம்மியாகவும் அதிக அளவு எரிசக்தி இருக்கக்கூடிய, ஏன்னா அப்போ வந்து நல்ல வெயிட் ஏறுறதுக்காக. ஆரம்ப காலத்தில் வந்து தேவையான அளவு புரதம் இருந்துச்சுன்னா தான் அதோட வளர்ச்சிகளுக்கு, அதோட உறுப்புகளோட வளர்ச்சி எல்லாத்துக்கும் தேவையானது அந்த ஆரம்ப கால தீவனம்ங்கிறது தான்.
1: இப்போ நம்ம இந்த காடை பொறுத்தவரைக்கும் நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் கவனத்தில் வச்சுக்கிறோங்க மேம். இறைச்சிக்கு அப்படின்றப்ப எவ்வளவு நாள்ல நம்ம இதை இறைச்சிக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு?
0: இறைச்சிக்குன்னா நீங்க வந்து 4 வாரங்கள் நம்ம வந்து 30 நாட்களுக்குள்ளார கொடுத்துட்டோம்னா நம்ம தீவனமும் எடையும் நம்ம வந்து கரெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம். தீவனத்துக்கும் தகுந்த அளவுக்கு எடையும் வரும்போது, அதற்கு மேற்பட்டு போகும்போது தீவனம் செலவு அதிகமாகும், எடை வந்து மாற்றுத்திறன் வந்து கம்மியாக வாய்ப்பு உண்டு.
1: இப்போ இதில் வந்து நமக்கு இந்த கோழியில் வர மாதிரியான கழிச்சலோ இல்லை மித்த மாதிரியான நோய்களோ பெருமளவுக்கு வராதா மேம்? இதுக்கு நம்ம வந்து தடுப்பூசி ஏதாவது போடுற மாதிரி இருக்குமா? அந்த குடப்புழு நீக்கம் இந்த மாதிரிலாம் அதில் செய்வோம்ல, அதெல்லாம் எதுவுமே இதுக்கு செய்ய தேவையில்லையா?
0: இல்லை, இதில் கோழிகளுக்கு வந்து இது இந்த எவ்வளோ காலங்கள் எதன் பொருட்டு இருக்கப்படும் தான். இப்போ 4 வாரத்துக்குள்ளார இருக்கிறப்போ நீங்கள் எந்த விதமான தடுப்பூசி போக்குவரத்துகளும் தேவையில்லை. ஆனால் இதே முட்டைக்காக வளர்க்குற போது பார்த்தீங்கன்னா வந்து முட்டை இடுறதுக்கு தகுந்ததுக்கு முன்னாடி வந்து ஒரு குடப்புழு நீக்கம், அதன் பிறகு இடைப்பட்ட அதாவது இது கூண்டு முறையில் இருந்துச்சுன்னா இந்த நாட்கள் வந்து இடைவெளியை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கலாம், அதுக்கப்புறமா ஒரு தடவை கொடுக்கணும். ஆனால் வந்து இதே ஆள்குல முறையில் வளர்க்கும் போது என்ன ஆகும்னா எப்படினாலும் வந்து நம்ம நீண்ட காலம் வந்து குடற்புழு நீக்கம் மருந்து கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா ரத்த கழிச்சல் நோய்கள் உண்டாக வாய்ப்பு உண்டு. இல்லை ஆள்குல பராமரிப்பு சரியாக கவனிக்கலைனாலும் வாய்ப்புகள் உண்டு ரத்த கழிச்சல் நோய். இல்லை ஏதாவது நம்ம தீவனத்தை சரிவர பாதுகாக்கலைன்னா பூஞ்சான் நோய்கள் இந்த மாதிரி நோய்கள் தான் வர அதிகமான வாய்ப்பு உண்டு.
1: இப்போ இனப்பெருக்க காடைகளை பொறுத்த வரைக்கும் இப்போ இனப்பெருக்கத்துக்காக வச்சிருக்கோம் அப்படின்னா என்னென்ன விஷயத்த நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் டாக்டர், அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன்.
0: இனப்பெருக்க காடைகள்னு பார்த்தோம்னா வந்து ஒரு நார்மலாக வந்து 3 வாரத்துலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதாவது வந்து ஒரு அந்த காடையோட வெளி தோற்றத்திலேயே வந்து நம்ம ஆண் பெண் காடைகளையும் கவனித்து கண்டுபிடிச்சிடலாம். 3 வாரத்துலேயே இப்போ ஒரு ஆண் காடை அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நெஞ்சு பகுதியில் பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இறகுகளில் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதே வந்து பெண் காடைகளாக இருந்துச்சுன்னா வந்து கரும்புள்ளிகளோடு இருக்கக்கூடிய ரெக்கைகளை இருக்கக்கூடியதாக இருக்கும் பெண் காடைகள். எடை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் எல்லா மற்ற கோழி இனங்கள்லாம் வந்து சேவல் பெருசாக இருக்கும், பெட்டை சின்னதாக இருக்கும். ஆனால் இங்கே அதே வந்து ரிவர்ஸ், அதாவது வந்து பெட்டையோட வெயிட் வந்து அதிகமாக இருக்கும், சேவலோட வெயிட் வந்து கம்மியாக இருக்கும். அடுத்து இங்கே இன்னும் முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து சேவல் அதாவது இந்த காடை ஆண் காடை இருக்கிறது வந்து சத்தம் வந்து வித்தியாசமாக ஒரு சத்தம் வரும். அந்த ஒரு சத்தமே வந்து நல்லா லவுடராக சவுண்டு விடும், நல்ல சத்தம் விடுறதுக்கு வந்த சத்தம் அந்த ஒன்று. ஆனால் பெண் கடையில் ரொம்ப கீச்சின்னு சின்னதாக இருக்கக்கூடிய இதெல்லாம் தான் மெயினாக இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். இந்த வெயிட்டும் முக்கியமானது, அதே நேரத்தில் இந்த ஆண் பெண் இந்த விகிதாச்சாரம். அதே நேரத்தில் நம்ம அவன் இனப்பெருக்கத்துக்காக ஏற்படுத்துகிறோம் அப்படின்னா வந்து 3 காடைக்கு ஒரு அதாவது 3 பெண் காடைக்கு 1 ஆண் காடை அப்படிங்கிற விகிதத்தில் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து முட்டைகளும் வந்து தேவையான பெட்டைகள் அதாவது வந்து கரு உள்ள முட்டைகளாக கிடைக்கும்.
1: பொதுவாக வந்து நம்ம பார்க்க முடியுது அங்கங்க உணவகங்கள்ல இந்த ஜப்பானிய கடை வந்து கிடைக்குது, சில இடங்கள்ல இந்த முட்டை கூட விரும்பி சாப்பிட்றாங்க. இருந்தாலும் இதுக்கு ஒட்டுமொத்தமான சந்தை வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க மேம்? இப்போ வந்து பண்ணையாக செஞ்சாங்கன்னா லாபகரமாக செய்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்காது?
0: லாபகரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக தீவன செலவுகள் தான் அதிகம். ஏதாவது வந்து கோழி பண்ணை தொழில்னாலே 70% 75% அளவுக்கு வந்து தீவன செலவுகள் தான் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒன்றாக இருக்கிற இந்த தீவன செலவுகளை வந்து எந்த அளவுக்கு திறன்பட தானே தயாரித்து இப்போ ஒரு 1000 காடைக்கு மேலே வச்சுருக்கிறாங்க, 1000 காடை வச்சுருக்காங்கன்னா அவங்களே சொந்தமாக உற்பத்தி செய்கிறதுக்கு முற்பட்டு அவங்களே மூலதன பொருட்களையும் வாங்கி அந்த உற்பத்தி செய்யும்போது அந்த தீவனத்துக்கான செலவை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு பங்கு மேலே போனோம்னா வந்து குஞ்சு பொறிப்பகம் இல்லை தாய் காடைகளே அவங்களே வளர்த்து அதுலேருந்து குஞ்சு பொறிப்பகத்து பண்ணி குஞ்சு பொறிப்பானையும் அமைச்சு குஞ்சு பொறிச்சு விற்று இருக்கிற போது அதற்கான லாபமும் அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி செய்யும் போது பண்ணையாளர்கள் தேவையான அளவு அதை இனப்பெருக்கமும் செய்ய முடிகிறது, அந்த செலவுகளையும் குறைத்து லாபமும் ஈட்ட முடியும்.
1: பொதுவாக வெறும் நம்ம கோழி மட்டும் வளர்க்கலாம் இல்லை இது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க விவசாயிகளுக்கு புதிதாக இந்த ஜப்பானிய கடையும் ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கு. இதுலயும் நம்ம வந்து செலவு கம்மியா ஒரு மாசத்துக்குள்ளேயே கூட நம்ம விற்பதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு முக்கியமான தகவல் சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கிட்டதுக்கு மிக்க நன்றி.
0: நன்றிங்க சார்.
2: இதுவரை ஜப்பானிய காடை வளர்ப்பு குறித்து ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி இணை பேராசிரியர் டாக்டர் மேகலா

0: அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். என்ன பாஞ்சால, என்ன நல்லா விவரமா கேட்டுக்கிட்டியா? கோழி ஆடோட சேர்த்தி காடையும் வளர்க்க போறியா என்ன?
1: அட, நல்ல யோசனையா தான் இருக்கு. ரொம்ப தெளிவா சொல்லிருக்காரு. இதையும் நம்ம முயற்சி பண்ணிதான் பாப்போமே. சரி புள்ள, நேரமாச்சு, நான் வரேன்.
0: சரி சரி, நானும் போய் பிள்ளைங்களுக்கு சமைக்கிற வேலைய பாக்குறேன். நான் வாரேன்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா, மோடிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

0: நேரலை ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது வயல்வெளி நிகழ்ச்சி. வணக்கம் நேர்களே, நேரம் இரவு 8:01. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரில் இணைந்திருக்கிறோம் இளந்தண்டல் நிகழ்ச்சியில். இன்றைய இளந்தண்டல் நிகழ்ச்சியின் தலைப்பாக சொல்லுக வெல்லுக. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பொது அறிவு வினாக்கள் கேட்கப்படும். தொடர்ந்து 3 வினாக்களுக்கு சரியான பதிலை சொல்பவர்கள் வெற்றியாளராக கருதப்படுவார்கள். அவர்களுக்கு பரிசு பாடல் உண்டு. அதன்படி நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள், புதிய நேயர்கள் 043-42 என்ற முன் அணைப்பினோடு, 24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணில் புதிய நேயர்கள் வரலாம். மற்ற நேயர்கள் 043-42 என்ற முன் இணைப்பினோடு, 24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணில் மற்ற நேயர்கள் வரலாம். என்னை நிகழ்ச்சியின் முதல் நேயர் வருகை. வணக்கம். வணக்கம்
1: ஐயா.
0: வணக்கம் ஐயா. யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்களுக்கான முதல் கேள்வி, முப்படை தலைமை தளபதியாக புதிதாக நியமிக்கப்பட்டவர் யார்?
1: முப்படை தளபதி.
0: நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்
2: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நாகலாபுரம் மாரியப்பன்.
0: மாரியப்பன், உங்களுக்கான கேள்வி,
2: கொடுங்க சார் பார்க்கலாம்.
0: தாஜ்மஹால் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது?
2: தாஜ்மஹால்
0: எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது? இதுதான் உங்களுக்கான கேள்வி.
2: டெல்லியில சரி சார், அது கோதாவரி அக்கரை.
0: இல்லைங்க, தவறுங்க. நன்றி.
2: நன்றி சார்.
0: அடுத்த நேயர் வருகை. வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: சேலம் மாவட்டம் பழக்காடு ஊர்
0: நாளங்கண்ணா. சரிங்க, நீங்க தயாரா இருக்கீங்களா?
2: சொல்லுங்கண்ணா.
0: சரி, உங்களுக்கான கேள்வி, இந்திய நாணயத்தின் குறியீட்டை வடிவமைத்தவர் யார்? அவரோட பேர் சொல்லு.
2: என்ன
0: பேருங்க?
2: காந்தி ஐயா.
0: இல்லைங்க, தவறு. அடுத்த நேயர் வருகை. வணக்கம்
3: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நாகலாபுரம் கன்னியத்தன்.
0: சரி, உங்களுக்கான கேள்விங்க.
3: ஆசிய
0: பளு தூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டி இந்தியாவின் எந்த நகரத்தில் நடைபெற்று வருகிறது? இந்தியாவில் எந்த நகரத்தில் நடக்குதுங்க ஆசிய பளு தூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டி?
3: ஐயா டெல்லி.
0: டெல்லி என்பது தவறான பதிலுங்க. நன்றி.
3: நன்றிங்க.

0: எஸ்கே மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை 24 மணி நேரமும் அவசர சேவைகள், 3D டாப்ளர் ஸ்கேன், நவீன அறுவை அரங்கம், என்டோஸ்கோப், தீவிர சிகிச்சை பிரிவு, அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு ஊதியர்களுக்கான மருத்துவ காப்பீடு வசதி. எஸ்கே மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை அரசு கலைக்கல்லூரி எதிரில், தர்மபுரி.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345
3: or visit www.mahindra.org.
4: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
5: நேரம் இது தருமபுரி பண்பில் 502.5, ஏற்காடு பண்பில் 503.7. இணைந்திருக்கிறோம் இளம் தண்ட நிகழ்ச்சி. இன்றைய இளம் தண்ட நிகழ்ச்சியின் தலைப்பாக சொல்லுக வெல்லுக. இனி நிகழ்ச்சியினும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
6: அனைவருக்கும் நீயரா வணக்கம்.
5: வணக்கம். யார், எங்கிருந்துங்க பேசுறீங்க?
6: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம், சண்முக சுந்தரம்.
5: சரி சண்முக சுந்தரம், உங்களுக்கான கேளுங்க.
6: கேளுங்க.
5: தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படும் நாள் எது?
6: ஜனவரி 25.
5: ஜனவரி 25.
6: ஆமா,
5: ஜனவரி 25 என்பது மிக சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி, மருந்தே ஆயினும் விருந்தோடு உன் என்று அவையார் எந்த நூலில் பாடியுள்ளார்?
6: நன்னூல்.
5: இல்லைங்க, தவறு. நன்றி.
6: நன்றி.
5: அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். வணக்கங்க, இணைப்பிட்டு இருக்கீங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
7: அப்பாசுங்க ஐயா, மதியன் பாளையம்.
5: மதியன் பாளையத்துலேருந்து
7: அப்பாஸ்.
5: அப்பாஸ், சரி. உங்களுக்கான கேள்விங்க.
7: சொல்லுங்க.
5: இந்தியாவின் நுழைவாயில் என அழைக்கப்படும் நகரம் எது?
7: இந்தியாவின் நுழைவாயிலுங்களா?
5: ஆமாங்க ஐயா.
7: ராமேஸ்வரங்க.
5: இல்லைங்க, தவறு. அடுத்த நேயர் வருகை. வணக்கம்
8: ஐயா. வணக்கம்.
5: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
8: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் துறை அண்ணாமலை.
5: சரி, உங்களுக்கான கேள்விங்க. எத்தனை நாடுகள் இந்தியாவுடன் தன் நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? எத்தனை நாடுகள் இந்தியாவுடன் தன் நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது?
8: 5 நாடுங்க.
5: இல்லைங்க, தவறு. அடுத்த நேயர் வருக. வணக்கம்
9: ஐயா. வணக்கம்.
5: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
9: வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
5: உங்களுக்கான கேளுங்க.
9: கேளுங்க. நான் முயற்சிக்கிறேன்.
5: இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் எது பரப்பளவில்?
9: நான் நினைக்கிறேன் ராஜஸ்தான் மாநிலம்.
5: ராஜஸ்தான் என்பது மிக சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி,
9: சொல்லுங்க.
5: இந்திய நாணயத்தின் குறியீட்டை வடிவமைத்தவர் யார்?
9: பெங்காலோ.
5: அவர். இல்லைங்க, தவறு. நன்றி.
9: நன்றி. நன்றி.
10: தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க. மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
11: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையில், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேலணி பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
12: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
13: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: நேரம் இரவு 8 மணி 10 நிமிடம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் இணைந்திருக்கிறோம் இளம் தண்டல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் சொல்லுக வெள்ளுக பொது அறிவு வினா அப்படியாக இணைந்திருக்கிறோம் நிகழ்ச்சியில். இனியும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம். வணக்கம். வணக்கங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: அரசம்பட்டி காவாகட்டூர் ஏ முருகன் சார்.
0: சார், உங்களுக்கான கேள்விங்க.
1: சொல்லுங்க சார்.
0: எந்த ஆற்றின் ஜோக் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது?
1: எந்த ஆற்றின்?
0: ஆமா, ஜோக் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது.
1: நன்றி சார், வாய்ப்பு. நன்றி சார்.
0: நன்றி, நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் திருப்பூர் மாவட்டம் குறுநிக்கட்டிலிருந்து கஸ்தூரி பேசுறேங்க.
0: சரிங்க, நிகழ்ச்சியில கேட்டிருக்கீங்களா?
2: கேட்டுக்கிட்டு.
0: உங்களுக்கான அடுத்த கேள்விங்க. இந்திய தீபகற்பம் உலகில் எத்தனையாவது பெரிய தீபகற்பம்?
2: இந்திய தீபகற்பம் மூன்றாவது தீபகற்பம்.
0: மூன்றாவது என்பது தவறுங்க. நன்றி.
2: தவறுங்களா?
0: நன்றி. மேலே தொடர்ந்து கேள்வியை கேட்கலாம். ஒரு இனிய பாடலை தொடர்ந்து

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
0: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
2: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 ஐடி முத்திரையுடன் மற்றும் ஹாய்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28 PR சீனிவாசராவ் தெரு, தர்மபுரி.
0: மருத்துவ படிப்பு உங்க கனவா? நீட் இல்லாமலே இப்ப சாத்தியம். ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ்ல நர்சிங், பார்மசி, BPT, அலைட் சயின்ஸ் 4 ஆண்டுகள் படிப்பு, அதிநவீன ஆய்வக வசதிகள், மருத்துவமனை பயிற்சி, இன்டர்ன்ஷிப், 100% பிளேஸ்மெண்ட் சப்போர்ட். மருத்துவ துறையில உங்க கனவை நினைவாக்குங்க. ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ், நல்லம்பள்ளி, பர்கூர். சேர்க்கைக்கு அணுகவும் 8438412150. சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
3: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
4: நேரம் இரவு 8:18. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைந்திருக்கிறோம் இளம் தண்டல் நிகழ்ச்சியில். இன்றைய இளம் தண்டல் நிகழ்ச்சியின் தலைப்பாக சொல்லுக வெள்ளுக, பொது அறிவு வினா விடை நிகழ்ச்சி. இனி நிகழ்ச்சி நிலையம் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம். மேலே இன்றைய இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சி நினையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். மங்களபுரத்தில் ராஜசேகர். சரி, உங்களுக்கான முதல் கேளுங்க. தேசிய பாடலான வந்தே மாதரத்தை இயற்றியவர் யார்? பக்கிம் சந்திர சாட்டர்ஜி என்பது மிக சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி கேட்கலாமா? சமுதாய பூச்சி என அழைக்கப்படுவது எது?
5: கொசு.
4: கொசு என்பது தவறுங்க. நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: உங்களுக்கான
4: பெயர்கள் இடம்பெறும் நூல் எது?

0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கிட்டு பேசுறீங்க? இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கிட்டு பேசுறீங்க? சரி, உங்களுக்கு அன்னைக்கு இல்லைங்க. அரசமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் எது?
1: அரசமைப்பு தினம்.
0: ஆமா, இல்லைங்க, தவறு. நன்றி. அடுத்த நேயர் வருகை வணக்கம். வணக்கங்க, யார் எங்கிருந்து
2: பேசுறீங்க?
0: எங்கிருந்து பேசுறீங்க லிங்கேஸ்வரன்?
2: சேலம், எடப்பாடி.
0: சரி, உங்களுக்கு அணைக்க இல்லைங்க. புனித ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட இடம் எது? தெரியுமா? இல்லைங்க, தவறு. அடுத்த நேயர் வருகை வணக்கம்.
3: ஐயா, இரவு வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
3: காரிமங்கலம் மற்றும் எங்குச்செட்டி பிஎம்ராஜன்.
0: சரி, உங்களுக்கு காணிக்க இல்லைங்க.
3: கொடுங்க.
0: ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வருகை தந்தது எதற்காக? முதல்ல எதற்காக வந்தாங்க?
3: வாய்ப்பு. நன்றிங்க.
0: நன்றிங்க. அடுத்த நேயர் வருகை வணக்கம். வணக்கம். யார் எங்க பேசுறீங்க? ஓட்டுப்பட்டியிலிருந்து. சரி, என்ன பண்றீங்க நீங்க? நீங்க என்ன பண்றீங்க? சும்மா தான் உட்காட்டீங்க. அருமையான பதில் சொல்லிட்டீங்க. உங்களுக்கான முதல் கேள்விங்க, காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? நன்றிங்க. அடுத்த நேயர் வருகை வணக்கம். நேரம் இது இளம் தண்டல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் புதிய நேயர்கள் 043-42 என்ற மூணு அழைப்பினோடு 24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணில் புதிய நேயர்கள் வரலாம். மற்ற நேயர்கள் 043-42 என்ற மூணு அழைப்பினோடு 24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணில் மற்ற நேயர்கள் வரலாம். இந்த நிகழ்ச்சியிலையும் அடுத்த நேயர் வருகை வணக்கம்.
4: ஐயா வணக்கம்யா.
0: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
4: நான் தர்மபுரி மதிகோன் பாளையம் மோகன் பேசுறேன்.
0: உங்களுக்கான முதல் கேள்வி, தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுவர் யார்?
4: தமிழ் தலைப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுவருங்கய்யா?
0: ஆமாங்க ஐயா.
4: ஐயா, அவர் நம்ம தமிழ்நாட்டுல எந்த மாநிலம் சொல்ல முடியுமா?
0: தமிழ்நாட்டுக்காரர் தாங்க, மாநிலம் இல்லைங்க. சொல்லுங்க.
4: தாமோதரனா?
0: என்ன பேருங்க?
4: சிவை தாமோதரனார்.
0: சிவை தாமோதரனார் என்பது மிக சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஜெட் விமானங்கள் பறக்க ஏதுவான அடுக்கு எது?
4: புரியல.
0: ஜெட் விமானம் பறக்க ஏதுவான அடுக்கு எது? ஒரு அடுக்குல தான் அது பறக்கும், ஜெட் விமானம். அந்த அடுக்கோட பேர் சொல்லுங்க.
4: வாய்ப்புக்கு நன்றிங்க.
0: நன்றிங்க. அடுத்த நேயர் வருகை வணக்கம்.
5: ஐயா வணக்கம்.
0: வணக்கங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: நான் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் மாவட்டம் சொன்னாமட்டிலிருந்து
0: பழனிசாமி கையிலருங்க. தங்கம் ஒரு சவரன் என்பது எத்தனை கிராம்?
5: 8 கிராம்.
0: 8 கிராம் என்பது மிக சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி
5: சொல்லுங்க,
0: வானவெளியில் உள்ள 7 வண்ணங்களில் நடுவே உள்ள வண்ணம் எது?
5: ஐயா ரெட்டுன்னு
0: சொல்லாங்களா? ரெட்டு நடுவில் இருக்குது, ரெட் இல்லைங்க. தவறு. நன்றி.
5: நன்றிங்க.
0: அடுத்த நேயர் வருகை வணக்கம்.
6: ஐயா வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
6: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்கூர் ஜெயராமன்.
0: சரி, உங்களுக்கான கேள்விங்க, வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது?
6: நன்றிங்க.
0: அடுத்த நேயர் வருகை வணக்கம்.
7: தருமுறை பெண்மொழி 102.5 ஏற்காடு பெண்மொழி 103.7 இரவு வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
7: ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாச்சிரியம்பாளையம் சோமசுந்தரம்.
0: சரி, உங்களுக்கு அணைக்க இல்லைங்க.
7: சரிங்க.
0: முதன் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை தந்த நாடு எது?
7: ஜப்பான்.
0: தவறான பதில். நன்றி.

0: 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
3: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
4: நிகழ்ச்சி அணியும் அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
5: ஆமாங்க,
4: பேர் என்னங்க, எங்கிருந்து பேசுறீங்க? அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கங்க, இணைப்பில் இருக்கீங்க? இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என கூறியவர் யார்? தவறு. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
6: வணக்கம், தங்கப்பண்பலை தருமபுரி பண்பலைக்கு இரவு வணக்கம். மூர்த்தி.
4: சரி மூர்த்தி, உங்களுக்கான கேள்விங்க. இந்தியாவில் அதிக உப்பு உற்பத்தி செய்யும் மாநிலம் எது?
6: தூத்துக்குடி.
4: தூத்துக்குடி தவறுங்க.
6: நன்றி சார்.
4: அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
7: வணக்கம் சார்.
4: வணக்கங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: வணக்கம், கூறுவோம், தாசனவெட்டியில பண்பலை சித்தன்.
4: சரி உங்களுக்கான கேள்விங்க.
7: கொஞ்சம் எளிமையா கொடுங்க சார், கண்டுபிடிக்கலாம்.
4: இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது?
7: இந்தியாவில்.
4: ஆமா,
7: மாவட்டம்ங்களா?
4: காற்றாலை மின் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது?
7: தமிழ்நாடு.
4: தமிழ்நாடு என்பது மிக சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி, கீதா ரகசியம் என்ற நூலை எழுதியவர் யார்?
7: என்ன நூல்?
4: கீதா ரகசியம் என்ற நூலை எழுதியவர் யார்?
7: காளிதாஸ்.
4: என்ன சொன்னீங்க?
7: காளிதாஸ்.
4: இல்லைங்க, தவறு. அடுத்த நேயர் வருக, வணக்கம். தங்க போர்வை நிலம் என அழைக்கப்படும் இடம் எது? தங்க போர்வை நிலம் என அழைக்கப்படும் இடம்
8: தமிழ்நாட்டில் இருக்கா?
4: இல்லை, உலகத்தில் இருக்கு. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
9: ஹலோ,
4: வணக்கங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
9: சார், சேலம் எடப்பாடி, சரவணன்.
4: சரவணன், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
9: கேட்கலாங்க சார்.
4: குடிமக்கள் காப்பியம் என போற்றப்படுவது எது, எந்த நூலை?
9: தொல்காப்பியம்.
4: என்னங்க?
9: தொல்காப்பியம்.
4: இல்லைங்க, தவறுங்க. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
10: வணக்கம்.
4: வணக்கங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
10: நல்லமல்லி வட்டம் சார்.
4: பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் எது? எதுங்க கேக்குதுங்க, சொல்லுங்க. அந்த நூலோட பேர் சொல்லுங்க.
10: நூலுங்கம்மா, பொன்னா நூல்.
4: இல்லைங்க, தவறு. நன்றி.

0: நேரம் இரவு 8:35. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அதனால் இணைந்திருக்கிறோம் இளம் தண்டல் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக சொல்லுக வெல்லுக, பொது அறிவு வினாடி வினா நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள்: புதிய நேயர்கள் 0 43 42 என்ற முன் இணைப்பினோடு, 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணில் புதிய நேயர்கள் வரலாம். மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் வரலாம். இனி நிகழ்ச்சியினையும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம். வணக்கங்க, இணைப்பில் இருக்கீங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: தருமபுரி மாவட்டம் குவாரப்பள்ளி முருகேசன் பேசுறேன்
0: சார். உங்களுக்கான கேள்விங்க,
1: சொல்லுங்க.
0: பொன்னியின் செல்வன் என்ற நூலை எழுதியவர் யார்?
1: வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கங்க, இணைப்பில் இருக்கீங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பேருங்க?
1: மோட்டுப்பட்டி.
0: சார், உங்களுக்கான கேள்வி, மணிமேகலை காப்பியத்தின் ஆசிரியர் யார்?
1: என்ன
0: பாருங்க, மணிமேகலை காப்பியத்தின் ஆசிரியர் யார்?
1: நன்றி.
0: அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: சார், சேலம் எடப்பாடி.
0: உங்க பேரு?
2: சரவணன்.
0: சரவணன்.
2: ஆமாங்க சார்.
0: இதுக்கு முன்னாடி வந்திருந்தீங்களா நிகழ்ச்சியில?
2: ஆமாங்க சார்.
0: ஒரு முறை தாங்க வரணுங்க நிகழ்ச்சியில, ஒரு முறை தான்.
2: நன்றி.
0: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: ஏ சப்பானி வீட்ல இருந்து மாதுமணி பேசுறேன்.
0: சார், உங்களுக்கான கேள்விங்க, இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது எது? தரீங்களா?
3: சாகித்ய அகாடமி.
0: இல்லைங்க, அது இல்லைங்க, தவறுங்க. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
4: மதிகன் பல்ஜிந்து ரமணி.
0: சரி ரமணி, உங்களுக்கான கேள்விங்க, கேட்கலாமா? பொன்னியின் செல்வன் என்ற நூலை எழுதியவர் யார்? தெரியுமா? எங்க போயிட்டீங்க, இருக்கீங்களா?
4: கல்கி.
0: யார், சொல்லி கொடுத்தாங்களா? சார், உங்களுக்கான அடுத்த கேள்வி, சரியா தான் சொல்றீங்க. மீனின் இதயத்தில் எத்தனை அறைகள் உள்ளன?
4: 4.
0: தவறான பதில். நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம். டீன்ராம் தேங்காய் மரத்தை பத்தி.
0: சார், உங்களுக்கான கேள்விங்க, வானவில்லில் உள்ள 7 வண்ணங்களில் நடுவில் உள்ள வண்ணம் எது?
5: மஞ்சள்.
0: மஞ்சள் என்பது தவறுங்க. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
6: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
6: சென்னையிலிருந்து முதல் முறையாக உங்ககிட்ட வந்திருக்கேன் சார்.
0: சென்னையிலிருந்து. உங்க பேர் சொல்லுங்கம்மா. அழகான பேர்.
6: அன்புராணி.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்விங்க, பஞ்சாப் கேசரி என அழைக்கப்படுபவர் யார்?
6: சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க.
0: பஞ்சாப் கேசரி என அழைக்கப்படுபவர் யாருங்க? இதுதான் கேள்வி
6: சார்.
0: ம்,
6: என்ன
0: பேருங்க? அப்படியா, அவரோட பேர் யாருன்னு கேட்கணும். பஞ்சாப் கேசரி என அழைக்கப்படுவர் யார்?
6: பஞ்சாப் கேசரி வந்து லாலா லஜபதி ராய் சார்.
0: அவ்வளவுதான், அவ்வளவுதான். சரி, உங்களுக்கான அடுத்த கேள்வி கேட்கலாமா? சரி, இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது எது?
6: ஞானபீட விருது சார்.
0: ஞானபீட விருது என்பது மிக சரியான பதில். உங்களுக்கான பரிசு கேள்வி, இந்த கேள்விக்கு சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கான பரிசு பாடல் வரும். சரிங்களா? சரிங்க. கீதா ரகசியம் என்ற நூலை எழுதியவர் யார்?
6: பாலகங்காதர திலகர்.
0: லோகமானிய
6: திலகர்.
0: சரிங்க, அருமையா சொல்லிட்டீங்க. மூணு கேளுக்கு சரியான பதிலா? சரி, சொல்லுங்க. என்ன பாடல்
6: போடுங்க? சரி, நீங்களே போடுங்க. நல்லா பாட்டா போடுங்க.
0: சரி, அருமையா. உங்க பேர் என்ன?

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: தர்மபுரி மாவட்டத்திலேயே முதல் முறையாக கிரிக்கெட் டர்ஃப் ஸ்விம்மிங் பூல் அமைத்து மேலும் பல்வேறு விளையாட்டுகளால் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் ஒரே பள்ளி இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் அரூர்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
2: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர். நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள், அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: நேரம் இரவு 8:46. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வேற இணைந்திருக்கிறோம் இளந்தண்ட நிகழ்ச்சியில். இன்றைய இளந்தண்ட நிகழ்ச்சியின் தலைப்பாக சொல்லுக வெல்லுக. நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்கப்பட்ட தொலைபேசியன்கள் புதிய நேயர்கள் 043-42 என்ற முன் இணைப்பினோடு, 24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணில் புதிய நேயர்கள் வரலாம். மற்ற நேயர்கள் 043-42 என்ற முன் இணைப்பினோடு, 24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணில் மற்ற நேயர்கள் வரலாம். இனி நிகழ்ச்சியினையும் அடுத்த நேயர் வருகை. வணக்கம்
5: ஐயா. வணக்கம் ஐயா.
4: வணக்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: இங்க மதுகன்பாளையம் ராமகாயிலிருந்து 1வதுலிருந்து 8 பேசுறேங்க.
4: சரிங்க, கேக்குற கேள்விக்கு சரியான பதில சொல்லிறீங்களா? சரி, கேக்குறேன் பாருங்க, சொல்லுங்க.
5: கொடுங்க, முயற்சி பண்ணுங்களா.
4: தமிழகத்தின் நுழைவாயில் என அழைக்கப்படும் ஊர் எது?
5: சென்னை.
4: எதுங்க?
5: சென்னை.
4: சென்னை இல்லைங்க, தவறு. நன்றி. அடுத்த நேயர் வருகை. வணக்கம். காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யார்? யாருங்க? தெரியலீங்களா? சரி, பரவாயில்லைங்க, நன்றி. அடுத்த நேயர் வருகை. வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் எங்க பேசுறீங்க? நிலையத்தில் நடைபெறும் நிலங்க. உங்களுக்கான கேள்விங்க, மனுநீதி சோழனிடம் நீதி கேட்டு வந்த விலங்கு எது?
6: சிங்கம்.
4: தவறான பதில், நன்றி. அடுத்த நேயர் வருகை. வணக்கம். வணக்கம். யார் எங்க பேசுறீங்க? மணிமுத்தாறு அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? ஆமா, எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? காவிரியா, கங்கையா, அந்த மாதிரி. சரிங்க, நன்றி.
6: வைகை நதிங்க சார்?
4: இல்லைங்க, தவறு, நன்றி.

தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை

0: மொழி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன சோட் சேலம்.
2: நேரம் இரவு 8:50. இனி நிகழ்ச்சியையும் அடுத்த நேயர் வருகை. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
2: வணக்கம் ஐயா.
3: பாப்பாரப்பட்டி இருந்து பள்ளம் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
2: நிலையத்தில் அனைவரும் நலங்க. உங்களுக்கான கேளுங்க.
3: கேளுங்க ஐயா.
2: யாருடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம்?
3: ஆசிரியர் தினமாகவா?
2: ஆசிரியர். ஆமா, டீச்சர்ஸ் டே.
3: ஆசிரியர் தினம்னா திருவிக்கா.
2: இல்லைங்க, தவறுங்க. அடுத்த நேயர் வருகை. வணக்கம். வணக்கம். யாருங்க பேசுறீங்க? சரி, உங்களுக்கான கேள்விங்க. அக்னி சிறகுகள் என்ற நூலை எழுதியவர் யார்? இல்லைங்க, தவறு. நன்றி. மேலே ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணையலாம். இளம் தண்டல் நிகழ்ச்சிகள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:15 இசையால் இறைமனம் கமழும் பக்தி மாலை,
1: பக்தி மாலை
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
2: நேரம் 8:56. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மேலே இன்றைய இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி, இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்களின் மட்டும் பங்கு பெற்று அவருடைய பழைய விருப்ப பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழலாம். நேர்களை இளம் தண்ட நிகழ்ச்சியில் சொல்லுக வெல்லுக வினாடி வினா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுது நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட கேள்விக்கான பதிலை அறிந்து கொள்ளலாம். நேர்களை முப்படை தலைமை தளபதியாக புதிதாக நியமிக்கப்பட்டவர் யார் என்று கேட்டதும் அதற்கான பதில் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணியம் அவர்கள். ஆசிய பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டி இந்தியாவில் எந்த நகரத்தில் நடைபெற்று வருகிறது என்று கேட்டதும் அதற்கான பதில் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில். இந்தியாவில் மிகப்பெரிய மாநிலம் எது பரப்பளவில் கேட்டதும் அதற்கான பதில் ராஜஸ்தான். தேசிய வாக்காளர் தினம் எப்போது கொண்டாடுகிறோம், அதற்கான பதில் ஜனவரி 25. தாஜ்மஹால் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது என்று கேட்டதும் அதற்கான பதில் யமுனா நதிக்கரையில். இந்திய நாணயத்தின் குறியீட்டை வடிவமைத்தவர் டி உதயகுமார். எத்தனை நாடுகள் இந்தியாவுடன் தன் நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது என்று கேட்டதும் அதற்கான பதில் 7. இந்தியாவின் நுழைவாயில் என அழைக்கப்படும் நகரம் மும்பை. எந்த ஆற்றில் ஜோக் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது என்று கேட்டதும் அதற்கான பதில் சராவதி. இந்திய தீபகற்பம் உலகில் எத்தனையாவது பெரிய தீபகற்பமாக இருக்கிறது என்று கேட்டதும் அதற்கான பதில் உலகின் 2வது தீபகற்பம். தேசிய பாடலான வந்தே மாதத்தை இயற்றியவர் யார் என்று கேட்டதும் அதற்கான பதில் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. அரசமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் நவம்பர் 26. 99 வகையான பூக்களின் பெயர்களை இடம்பெறும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. ஜெட் விமானங்கள் பறக்க ஏதுவான அடுக்கு படையடுக்கு. புனித ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயர்கள் கட்டப்பட்ட இடம் மத்ராஸ். கீதா ரகசியம் என்ற நூலை எழுதியவர் லோகமான்ய திலகர். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என போற்றப்படுவர் சிவை தாமோதரனார். வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் நாலடியார். காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் ராஜசிம்மன். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சலையாக திகழ்கிறது என்று கூறியவர் சா அகத்த இளங்கம். இந்தியாவில் அதிக அளவு உப்பு உற்பத்தி செய்யும் மாநிலம் குஜராத். இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் மாநிலம் தமிழ்நாடு. முதன் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை தந்த நாடு நியூசிலாந்து. தங்கப்போர்வை நிலம் என அழைக்கப்படுவது ஆஸ்திரேலியா. சமுதாய பூச்சி என அழைக்கப்படுவது தேனீக்கள். மணிமேகலை காப்பியத்தின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். வானவில் உள்ள 7 வண்ணங்களில் நடுவில் உள்ள வண்ணம் எது என்று கேட்டதும் அதற்கான பதில் பச்சை. மீனின் இதயத்தில் உள்ள அறைகள் 2. இதுதான் இன்றைய நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட கேள்விக்கான பதில்கள். இத்துடன் இனிதையை நிறைவுக்கு வருகிறது இளம் தண்டல் நிகழ்ச்சி. இன்றைய இளம் தண்டல் நிகழ்ச்சி சொல்லுக வெல்லுக என்ற தலைப்பில் மலர்ந்தது. இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு அறிவிப்பாளர் ஈ.ஏ. பிரபாகரன். இனி பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். தில்லி அஞ்சலாக.

0: நேரம் 9:15.
1: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பிளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கான துணை மருத்துவ படிப்பு வாய்ப்புகள் மற்றும் விண்ணப்பிக்கும் முறை குறித்து பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் தமிழ்நாடு மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகத்தின் கூடுதல் மருத்துவ கல்வி இயக்குநர் டாக்டர் தேரணி ராஜன் அவர்கள். வணக்கம் சார்.
3: வணக்கம் மேடம்.
4: பிளஸ் டூ ரிசல்ட் வந்து கடந்த வாரம் வந்து வந்திருக்கு. மாணவர்களுக்கு அடுத்து என்ன படிக்க போறோம் அப்படின்ற ஆர்வமும் நிறைய சந்தேகங்களும் இருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் வந்து நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கேற்றா போல் இப்போ வந்து நிறைய படிப்புகளும் கூட மருத்துவத்துறையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம். என்ன மாதிரியான படிப்புகள் இருக்குது சார்? அலைடு மெடிக்கல் சயின்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அப்படின்னா என்ன என்ன மாதிரியான படிப்புகள் இதில் இருக்குது?
3: குறிப்பாக எல்லாருமே வந்து நம்ம முதல்ல டாக்டர் ஆகணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவோம். இப்போ வந்து நீட் வந்ததுனால நீட்டில் வந்து மாணவர்கள் வந்து பல பேருக்கு வந்து அடைய முடியாமல் ஏற்படும் போது அவங்களுக்கு ஒரு விரக்தி ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. ஆனால் மருத்துவம் சார்ந்த தொழிலை செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு விதமான கோர்சஸ் வந்து தமிழகத்தில் இருக்குது. அவங்க எடுக்கும்போது இதுவும் வந்து ஒரு புனிதமான தொழில், டைரக்ட்லி டீல்ஸ் வித் பேஷண்ட் கேர். நீங்கள் சொசைட்டிக்கு செய்ய மாதிரி இருக்கும், உங்களுக்கு வந்து ஆத்ம திருப்தி இதில் கிடைக்கும். நம்ம எப்படி கோவிட் பேண்டமிக்கை ஒரு 89,283 பேர் நோயாளிகளை வந்து அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் நம்ம காப்பாற்றணும்னா அது மருத்துவர்களால் மட்டுமே கிடையாது. அது சாத்தியமானதுக்கான முக்கியமானமே காரணம் என்னால் மருத்துவர்கள், செவிலியர்கள், களப்பணியாளர்கள், அதாவது பேராமெடிக்கல் கோர்சஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நபர்கள் எல்லாம் இணைந்து செய்தனால்தான் நம்மளால் வந்து வெற்றிகரமாக நோயாளிகளை காப்பாற்ற முடிஞ்சது.
4: நிச்சயமா சார்.
3: பிஎஸ்சி கோர்சஸ்ன்னு ஒரு 23 கோர்சஸ் கிட்டத்தட்ட இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப் ஆஃப் கோர்சஸ், அதாவது மருந்தியல் துறை, அதை மட்டுமே எடுத்து பார்த்தீங்கன்னா நீ பிஃபார்ம்னு சொல்லுவோம். அதே மாதிரி நர்ஸ் செவிலியர்களை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி கோர்சஸ் இருக்குது, டிப்ளமோ கோர்ஸும் இருக்குது. பிஎஸ்சி நர்சிங் 4 வருஷம் கோர்ஸ் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது நல்ல வாய்ப்பு இருக்குது. சமீபத்தில் நான் வந்து ஒருத்தரை சந்தித்தேன், அவங்க வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர், டெல்லியில் இருக்காங்க. அவங்க அவருடைய பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மருத்துவக் கல்லூரியில் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்காங்க. 3 ஆண்டுகள் முடித்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி இப்போ நவ் ஷீ இஸ் ஒர்க்கிங் அஸ் எ கலெக்டர் இன் டெல்லி கவர்மெண்ட். இன்னொருத்தரை பார்த்தேன், அவர் வந்து போலீஸ் உடையோடு இருந்தார். அவருடைய பேசிக் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ நர்சிங் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து குரூப் 1 எக்ஸாம் எழுதிட்டு டிஎஸ்பி தமிழ்நாடு கேடரில் செலக்ட் ஆகி இப்போ வந்து தமிழ்நாட்டில் இப்போ சர்வ் பண்ணிகிட்ருக்காரு. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா இது வந்து ஒரு அடிப்படை கோர்ஸாக கூட வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட உங்களால் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. பல்வேறு விதமான அந்த அலைடியல்ஸ் கோர்சஸ்க்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி. ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பி பற்றி நீங்கள் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா அது ஸ்பெஷல் சில்ட்ரன் நான் நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆட்டிசம், அட்டென்ஷன் டெபிசிட் டிஸார்டர், இந்த மாதிரி ஒரு செர்பல் பால்சியால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்டுடைய ரோலுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல். மேலை நாடுகளில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அவர்களுக்கான வருமானம் என்பது அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து அவர்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு வந்து சேவை செய்யும்போது அவர்களுக்கு கிடைக்கின்ற மன நிம்மதி என்பது ஆல்மோஸ்ட் ஈக்குவலன் டு ஒரு மருத்துவருக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குமோ அதே மாதிரியான ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு கோர்ஸ் ஒன்று சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் பிஏஎஸ்எல்பி. அதாவது அது என்னன்னு கேட்டிங்கன்னா பிஎஸ்சி, அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி லாங்குவேஜ் ஸ்பீச் பெத்தாலஜி,
4: ஸ்பீச் தெரப்பிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க,
3: அதுதான் பிஏஎஸ்எல்பி. அதுக்கான வரவேற்பு என்பது மிக அதிக அளவில் இருக்குது. அது நீங்கள் இன்னும் நீங்கள் மேலை நாடுகளுக்கும் சரி, அங்கே குவாலிஃபைடு பர்சன் கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாங்கன்னா அவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த சைல்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சில குழந்தைங்களுக்கு வந்து பிறவியிலே வந்து காது கேளாமையினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அதுக்கு வந்து அவங்களுக்கு சர்ஜரி பண்ண பிறகு, அதாவது காக்லியார் இம்ப்ளான்ட் என்ற சர்ஜரியை பண்ண பிறகு போஸ்ட் சர்ஜரி பிறகு அவங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி தான் ரொம்ப வைட்டல். கிட்டத்தட்ட அது ஒரு நிறைய செட்டிங்ஸ் உட்கார வேண்டியது இருக்கும். வந்த பிறகு அந்த குழந்தை வந்து பாடி ரைம்ஸை சொல்கிற வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த எஃபெக்ட் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குற அந்த பயிற்சி என்பது தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல விதமான ஒரு கோர்சஸ்லாம் வந்து நமக்கு அலைடு ஹெல்த் கோர்சஸில் இருக்குது. இப்போ சென்ட்ரலைஸ்டாக இதை மானிட்டரிங் பண்ணுறதுக்கும் இந்த கோர்சஸை பற்றி முழுமையாக மானிட்டர் பண்ணுறதுக்கு வந்து நேஷனல் ஹெல்த் கமிஷன் ஃபார் அலைடு ஹெல்த் கோர்சஸ்ன்னு கொண்டு வந்துட்டாங்க. எப்படி எம்பிபிஎஸ்க்கு வந்து என்எம்சி கொண்டு வந்திருக்கோம், நேஷனல் மெடிக்கல் கமிஷனும், அதே மாதிரி நர்சிங்க்கு வந்து ஐஎன்சின்னு ஒன்று இருக்குது, இந்தியன் நேஷனல் நர்சிங் கவுன்சில்னு இருக்குது. அந்த கவுன்சில் வந்து நர்சிங்கினுடைய குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ வைக்கலாம், எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கணுங்கிறதெல்லாம் வந்து
4: அவங்களோட சிலபஸ் முதற்கொண்டு
3: மொத்தமே வந்து அவங்க வழிதான் நீங்கள் பண்ண, நீங்கள் வந்து டீச் பண்ணணும். குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை என்ஷூர் பண்ணுறதுக்காக இந்த கமிஷன் வந்து இப்போ உருவாகுது. இது போன ஆண்டு வந்து நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷனே வந்தது, எந்த விதமான பாலிடல்ஸ் கோர்ஸும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அன்டில் வி இன்ஃபார்ம் யூ அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு நமக்கு வந்து ஒரு தகவல் கொடுத்தாங்க. இப்போ அதனால் நிறைய கோர்சஸ் இருக்குது. தமிழக அரசுமே பல்வேறு விதமான முயற்சிகள் எடுத்தாங்க.

0: அதாவது நிறைய பேருக்கு இந்த கோர்சஸ் இருக்கிறது தெரியாமல் போகுது. கடந்த ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 56% வேகண்டா இருந்தது.
1: ஓ,
0: கோர்சஸ் வந்து ஃபில் ஆகாம
1: அந்த அளவுக்கு வந்து மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகல இது பற்றிய தகவல்கள்.
0: அதனால தான் நான் உண்மையிலேயே ஆல் இண்டியா ரேடியோக்கு வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.
1: நாங்களும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம்.
0: இந்த விஷயம் வந்து ரொம்ப மக்களுக்கு தெரியாத காரணத்தினால அதை வந்து நம்ம அப்ளை பண்றது எப்படி, அதோட டிராப் அவுட் ஆயிட்டு இல்லைன்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டு பிளஸ் டூட போயிட்டு வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க,
1: ஏதோ ஒரு டிகிரியை போய்
0: ஏதாவது ஒன்று படிக்கிறாங்க. அந்த மாதிரி போறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடிய ஒரு இந்த கோர்சஸ் எடுக்கும்போது அவங்களுக்கான எதிர்காலமும் நல்லா இருக்கும், பொருளாதாரத்தையும் அவங்களால உயர்த்தி கொள்ள முடியும், அதே மாதிரி ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் முழுமையாக இருக்கும்ன்றது. நீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இந்த நான் பிஎஸ்சி நான் 19 சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி வந்து டிப்ளமோ கோர்சஸ் 2 வருஷம் கோர்சஸ்னு இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 டிப்ளமோ கோர்சஸ் இருக்கு. ஒரு 15 சர்டிஃபைட் கோர்சஸ், அதாவது 1 இயர் கோர்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இசிஜி டெக்னீஷியன், இசிஜி எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு பயிற்சி கொடுப்பாங்க. அது ஒரு 1 இயர் முடிஞ்ச பிறகு சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்கும். அது நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு இசிஜி டெக்னீஷியன் உடனே சேரலாம். உங்களுடைய அடிப்படை விஷயத்தை வந்து நீங்கள் உங்களால் உயர்த்துக்கணும். பம்ப் டெக்னீஷியன் ஒரு கோர்ஸ் இருக்குது, அது பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, அதாவது ஆப்ரேஷன் தியேட்டரில் வேலை செய்கிறதுக்கு, கார்டியாக தொராசிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய அந்த பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி கோர்ஸ், அது மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கோர்சஸும் இருக்குது. போன முறை நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்களுக்கு வந்து நான் செலெக்ஷன் கமிட்டியில் அடிஷனல் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் இந்த கோர்சஸ்லாம் என்ன எப்படி நடக்குதுங்கிறத பார்த்தேன். அதனால் வந்து இது எனக்கு இதில் உள்ள நடந்த விஷயங்கள் தெரியும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணால் அரசாங்கம் வந்து சரி எதற்காக இந்த 56% வந்து சேரலை அப்படிங்கிறதுக்காக பல்வேறு விதமான முயற்சிகளை எடுத்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இப்போ எவ்வளோ ஃபில் ஆகுதுங்கிறத முடிஞ்ச பிறகு இதனுடைய ப்ராசஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ அடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும், ப்ராஸ்பெக்டஸ் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுவோம். ப்ராஸ்பெக்டஸ் பாஸ் பண்ண உடனே நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பேப்பர் எல்லா தினசரி பற்றிலாம் வரும். அதுக்கு பிறகு உங்களுடைய மார்க்ஸை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது எல்லாமே ஆன்லைன் தான். எல்லாமே அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளிகேஷன் கொடுத்த பிறகு கோர்ஸ் வைஸ் உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட்டு போட்டுருவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்டுக்கு பிறகு அகைன் ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கும். எந்தெந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு 3 ரவுண்ட்ஸ் நடக்கும் அந்த கவுன்சிலிங். செப்டம்பர் வரையில் இது நடக்கும். ஸோ அந்த எண்டு முடிஞ்ச பிறகு இந்த முறை இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா போன ஆண்டு அதாவது 25-26 முடிஞ்சு பேலன்ஸ் இருக்க சீட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ்க்கு இந்த சீட்ஸ்லாம் வந்து சரண்டர் பண்ணி உங்களுடைய மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவனுடைய நேரடி பார்வையில் நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு உங்கள் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி கோர்ஸை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பண்ணும். ஸோ அந்த மாதிரி முயற்சிகளும் அரசாங்கம் எடுத்தது. இதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்றது எனக்கு முழுமையாக தெரியல. ஆனால் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு 5-10% இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் முழுமையாக ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அரசும் வந்து பல்வேறு விதமான முயற்சிகளும் எடுக்குது. மக்களும் இதுக்கான விவரங்களை வந்து தெரிந்து கொள்றதுக்கு வெப்சைட் இருக்குது. தமிழ்நாடு நீங்க செலக்ஷன் கமிட்டிக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அதில் போயிட்டு அவங்க லாகின் பண்ணி பார்த்தாங்கன்னா எந்தெந்த காலேஜஸில் எந்தெந்த சீட்ஸ் இருக்கு, எவ்வளோ சீட்ஸ் இருக்கு, அதனுடைய பேசிக்கான எல்லா விவரங்களும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அப்படி இல்லைனாலும் கூட அங்கே தொலைபேசி எண் இருக்கு, அந்த தொலைபேசி எண்ணில் அவங்க தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸும் உடனடியாக கிடைக்கும். ஸோ எல்லா விதத்துலையுமே நம்ம வந்து உதவி பண்ணி அந்த மாணவர்கள் வந்து மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா 37,000 மாணவர்கள்கிட்ட வந்து எக்ஸாம் பாஸ் பண்ண முடியலன்றது கேள்விப்பட்டேன். அதுக்கே வந்து அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா இப்போ இந்த டெலி கவுன்சிலிங் மூலமாக மனநலம் வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. இதுக்காக நம்ம தோண்டு விட வேண்டிய அவசியம் கிடையாது. வெற்றி தோல்வி என்பது இயற்கை.
1: உடனே வந்து அடுத்த துணை தேர்வுகளும் நடக்க போகுது,
0: துணை தேர்தல் நடக்குது, ஏதாவது வகையில் அடுத்த கட்டமாக வந்தலாம். இதுவே வந்து நமக்கு ஒரு இதுவே கிடையாது, பல்வேறு விதமான வாய்ப்புகள் இருக்குது, அதை பயன்படுத்திக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள்.
1: நிச்சயமா சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதாவது இந்த படிப்புகள் இருக்கு அப்படின்ற விஷயமே வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்து மாணவர்களுக்கு தெரிய வந்திருக்கு. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற உங்களுடைய ஒரு கருத்தையும் நீங்கள் முன் வச்சிங்க. அதுவும் இல்லாமல் இதனுடைய இந்த கல்வியோட தரத்தை மேம்படுத்துறதுக்கான ஒரு அமைப்புமே வந்து இதை வந்து கண்காணிச்சுட்டே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னீங்க. மேலும் அந்த இணையதளம் வாயிலாக வந்து விண்ணப்பிக்கலாம், நம்மளுடைய சந்தேகங்களை வந்து மாணவர்கள் வந்து அந்த தொலைபேசி எண்ணிலையும் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த இணையதளம் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
0: இணையதளம் வந்து www.tnmedicalmedicalselection.org என்கிற இணையதளத்தில் அவங்க வந்து டைரெக்டாக அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிக்கலாம். தொலைபேசியில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் 044-298-62046 என்கிற இந்த தொலைபேசி எண்ணில் நீங்கள் அழைச்சிங்கன்னா பேராமெடிக்கல்னு சொல்லி டெப்டி டைரக்டர் இருக்காங்க. இந்த கோர்ஸ் சம்மந்தமாக கீழ்ப்பாக்கம் மருத்துவக்கல்வி இயக்குநரகத்தில் தனியாக இருக்குது. அதுக்கு வந்து ஒரு அடிஷனல் டைரக்டர் இன்சார்ஜ், பேராமெடிக்கல் கோர்சஸ் மட்டுமே அவங்க இருப்பாங்க. ஸோ எந்த விதமான ஹெல்ப் கேட்டாலும் எல்லாருமே வந்து ஆக்சுவலி வி வாண்டட் டு ஹெல்ப் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். மேலும் அவங்க வரணும். இவ்வளோ சீட்டும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து நமக்கு வந்து வீணாக போயிட்டு இருக்குது அப்படின் போது அதுவும் அது தெரியாமல் சில பேர் வந்து போயிட்டு ப்ரைவேட்டில் போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு ஆண்டுக்கு அவங்க கட்ட வேண்டிய காசே பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் தான் வரும்.
1: மிக குறைந்த கட்டணத்தில் வந்து ஒரு தரமான கல்வி.

0: கிடைக்கும். இதை வந்து நீங்கள் ப்ரைவேட்டில் போகும்போது அதிகமாக இருக்கும், 10 மடங்கு மேலே கட்டுற மாதிரி இருக்கும், 33,000 43,000 அந்த ஃபீஸ் ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ அதை தவிர்த்துருக்கலாம். இதில் இருக்கக்கூடிய நல்ல கோர்சஸை ஒரு நல்ல நீங்கள் மென்டார்ஸ், நீங்கள் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு யாராவது இருந்தாங்களோ அவர்கள் மூலமாக தொடர்பு கொள்வதோ, இல்லது எங்கள் மருத்துவக்கல் இயக்குநரகத்திலே வந்து கூட நீங்கள் வந்து இதில் எது நல்ல கோர்சஸ் என்னென்ன இருக்குங்கிறத டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டு கூட நீங்கள் வந்து பயன்படலான்றது தான் என்னுடைய.
1: நிச்சயமாக சார், அதாவது என்ன இணையதளத்தில் தொடர்பு கொள்ளணும், எந்த தொலைபேசியில் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் வந்து முன்பே குறிப்பிட்டீங்க சார், பிஎஸ்சி கோர்சஸ் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது, டிப்ளமா கோர்சஸ் இருக்குன்னு. நம்ம வந்து அது ஒன்றொன்றாக வந்து நம்ம பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த கோர்சஸ் பத்தி தெரியறது அப்படிங்கறதே வந்து பெரிய விஷயமா இருக்கும் போது, என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும், அவங்களுடைய பிள்ளைங்களை வந்து இந்த கோர்ஸ்ல சேர்க்கறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் நினைக்கிறேன். முதல்ல வந்து பிஎஸ்சி டிகிரியில வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு சொல்லிடுங்க சார்.
0: பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி, அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, பிஎஸ்சி நர்சிங், அப்புறம் பி ஃபார்மசி, அப்புறம் நான் பிஏஎஸ்எல்பி, அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஆடியாலஜி அந்த கோர்ஸ்,
1: ஸ்பீச்
0: தெரபிஸ் பற்றி, அப்புறம் கார்டியோ பல்மரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, அது ரொம்ப சவுதி போன்ற நாடுகள்லாம் அது டிமாண்ட் அதிகம், அப்புறம் கார்டியக் டெக்னாலஜி, அப்புறம் கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அப்புறம் மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜின்னு ஒரு பிஎஸ்சி கோர்ஸ் இருக்குது, பேச்சுலர் ஆஃப் ரேடியேஷன் தெரப்பி டெக்னாலஜி, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்கி தெரப்பி, லீனாக் தெரப்பிலாம் கொடுக்கக்கூடிய அந்த கோர்ஸை பற்றி விவரங்களை தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் வந்து நீங்கள் லேப் சம்மந்தமாக பிஎஸ்சி கோர்ஸ் இருக்குது, டிப்ளமா கோர்ஸ் இருக்குது,
1: பேச்சுலர்
0: ஆஃப் லேப் டெக்னீஷியன்லேயே பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் லெபார்ட்டரி சயின்ஸுன்னு இருக்குங்க. இது எல்லாமே பிஏஓடின்னு இருக்குது, ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் டயாலிசிஸ், இப்போ நீங்கள் டயாலிசிஸ் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா மெயின்லி டிபெண்ட்ஸ் ஆன் தி டயாலிசிஸ் டெக்னீஷியன் தான், அதில் வந்து டிப்ளமோ கோர்ஸும் இருக்குது, பிஎஸ்சி கோர்ஸும் இருக்குது. பிஎஸ்சி படித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வெளிநாடுகள் வேலைவாய்ப்புங்கிறது உத்தரவாதம், ஆனால் ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் தமிழ்நாட்டில் இருக்குது, அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா வெளிநாடில் இருக்கவங்க வந்து அவர்கள் மூலமாக இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பண்ணும்போது நமக்கு சேஃப்டி என்ஷூர் ஆகும்.
1: நிச்சயமாக நம்ம வந்து யாரும் ஒரு தவறான
0: ஏஜென்ட் மூலமாக அங்கே பணம் கொடுத்து இங்கே கொடுத்து வீணாக போகாமல் இந்த ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் மூலமாக போகலாம். இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நர்சஸ் தேவைங்கிறது நம்மகிட்ட தான் வராங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஜெர்மன் வந்து எங்களுக்கு மேண்டேட்டே தேவை, அந்த கோர்ஸை வந்து நாங்கள் ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்குறோம், அந்த ட்ரைனிங் முடிச்சு அந்த சர்டிஃபிகேட் பண்ண பசங்க ப்ளஸ் அந்த டிப்ளமோ நர்சிங்கோ இல்லை பிஎஸ்சி நர்சிங்கில் தானே அவங்கள ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த வாய்ப்பும் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜி
1: சம்மந்தப்பட்டது,
0: வென்டிலேட்டர் ஹேண்டில் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் வந்து எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, ஆப்டோமெட்ரி கண் சம்மந்தப்பட்டதை பற்றி பார்க்கறதுக்கு ஆப்டோமெட்ரிஸ்ட்னு சொல்லுவாங்க.
1: எல்லா இடத்துலையும் வந்து கண் மருத்துவரே போயிட்டு பார்க்க முடியாது,
0: அவங்க தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரிஃப்ராக்ட் எரர்லாம் அசஸ் பண்ணிட்டு அந்த ஸ்பெக்டகல்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன சைஸ் போடுறதெல்லாம் பார்த்து, டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது, பேச்சுலர் இருக்கு, ஆரை வச்சுல இருக்குது, கண் ஆஸ்பத்திரிலே அந்த மருத்துவமனைகளே இருக்குது, அப்புறம் நியூட்ரிஷன் சம்மந்தப்பட்டது
1: பேச்சுலர்
0: ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி 19 விதமான பிஎஸ்சி கோர்சஸ் மட்டும் 19 விதமான கோர்சஸ் இருக்குது. அதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து +2 பாஸ் பண்ணியிருக்கணும், அதில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்கலாம், இல்லது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி இருக்கலாம். இப்போ இன்னொரு இது கொண்டு வந்திருக்காங்க, அதாவது ஓப்பன் எஜுகேஷன் சிஸ்டத்தில் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கூட அப்ளை பண்ணலாம் அப்ளைன்னு சொல்லிட்டு இந்த முறை கொண்டு வந்திருக்காங்க.
1: ஆனால் இதுக்கு முன்பு
0: அது மாதிரி கிடையாது, அதுவும் ரொம்ப எலிஜிபிலிட்டி வருங்க. கிரைட்டீரியாலாம் வந்து நான் சொன்ன அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா வந்து ப்ராஸ்பெக்டஸ் வரும்போது உங்களுக்கு விளக்கங்கள் தெளிவாக இருக்கும். அதே மாதிரி பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஓசிபி கேட்டகரியில் 45% அக்ரிகேட், இந்த 3 விஷயங்களையும் பாஸ் பண்ணியிருக்கணும், 45% செக்ரூட் பண்ணியிருக்கணும். எஸ்சி எஸ்டி அண்ட் எம்பிசி பிசிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 40% அக்ரிகேட் இருந்தால் போதும் இந்த 3 விஷயம். பேசிக்காக இந்த மாதிரி கோர்சஸ் இருந்ததுன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிங்கிறது முக்கியம், அதில் இல்லாத பாட்டனி ஜுவாலஜி இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து எவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ்ங்கிறது நம்ம அந்த ப்ராஸ்பெக்டஸில் தெளிவாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் நம்ம அப்ளை பண்ணலாம், ஆன்லைன்லேயே பண்ணிடலாம், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், அப்ளை பண்ணிடலாம்.
1: துணை மருத்துவ படிப்புகள் என்னென்ன படிக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த நிகழ்ச்சியில் நிறைய தெரிந்து கொண்டோம் நேயர்களே. இதன் 2 பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றமில்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
3: இலவசமாக கண்டுகளிப்போம்.

நேரம் இரவு 9:30. இதே தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தர்ம

0: கோடி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7 மணிக்கு நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில் தருமபுரி.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: நேயர்கள், இதுவரை இடைவிடாத இசை மலை நிகழ்ச்சியினை கேட்டீர்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
3: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
4: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
5: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, மத்தூர். அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட், JEE கிளாஸ், AI அண்ட் ஸ்டெம் லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.

வணக்கம் நேயர்களே, நேரம் இரவு 10 மணி. இதே தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களே, காலம் கடந்த காவிய கானங்களோடு இணைகிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிகள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழலாம். நேயர்களே, தொலைபேசி வாயிலாக பாடலை கேட்க நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் புதிய நேயர்கள் 0-43-42 என்ற முன் இணைப்பினோடு 24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணில் புதிய நேயர்கள் வரலாம். மற்ற நேர்கள் 0-43-42 என்ற முன் இணைப்பினோடு 24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணில் மற்ற நேர்கள் வரலாம்.

0: இனி நிகழ்ச்சியின் முதல் அன்பு நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கங்க. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: பெரியாம்பட்டியிலேருந்து சாந்தி பேசுகிறேங்க. வணக்கம்.
0: வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ஆலயமணி படம்
0: ம்,
1: கண்ணான கண்ணனுக்கு அவசரமான பாட்டு.
0: சரிங்க, கேட்டலாமா? நன்றிம்மா.
1: அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் நன்றிங்க.
0: நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி.
3: அரூர் IMS கல்வி நிறுவனங்களில் LKG மாணவர்களுக்கு மாண்டசேரி ஃபானிக்ஸ் முறையில் வகுப்புகளும், இந்தியன் மெட்ரிக் ஸ்கூல் இந்தியன் பப்ளிக் ஸ்கூலில் 6 முதல் 10 வகுப்பு மாணவர்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸும் நடத்தப்படுகிறது. IMS கல்வி நிறுவனங்கள் அரூர்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
5: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: நேரம் 12:05. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரே காலம் கடந்த காவிய காணங்களோடு இணைந்திருக்கிறோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழலாம். நேயர்களே, இனி நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருகை. வணக்கம்.
7: வணக்கம் சார்.
6: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: காணாப்பட்டி மேல்கோட்டை.

0: இருந்து விஜயலட்சுமி பெரியசாமி சார்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: படம் வந்து கௌரவம்.
1: சரிங்க.
0: அதுல வந்து நீயும் நானும் என்ற பாடல் அனைத்து நேரத்தில் சார்.
1: நன்றிங்க. நன்றி
0: நன்றி நன்றி சார்.

0: ஐந்திற்கு சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: நேரம் இரவு 10:11. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அன்றும் இன்றும் என்றும் காலம் கடந்த காவிய காணங்களோடு இணைந்திருக்கிறோம் சுகபாடராகுங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழலாம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருக, வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
6: படம், அன்னக்கிளி படம்.
5: சரிங்க.
6: மாட்டுக்கார
5: வேலை, மாட்டு வண்டி பாத்துக்கோ. அந்த பாட்டு போடுங்க. சரிங்க, அன்னக்கிளின்னு ஒரு பாட்டு. அன்னக்கிளி. சரி, கொடுத்துலாங்க. நன்றிங்க.
6: நன்றிங்க.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ் தருமபுரி.
3: நேரம் இரவு 10:19. இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழலாம் நிலை. அதனுடைய நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருகை வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
3: வணங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: நான் தருமபுரி மதிவோன் பாளையம் மோகன் பேசுறேன்.
3: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: எனக்கு இதே கனி படத்துல இருந்த இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ அந்த பாட்டு கொடுங்க. நன்றிங்கய்யா.
3: நன்றிங்க.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, எரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட், அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில், தருமபுரி.
2: நேரம் 10:25. இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் இணைந்திருக்கிறோம். சுகமாட ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழம் நேரே. இன்றைய நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருகை. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? சரிங்க, கொடுத்துலாங்க. நன்றிங்க.
3: புத்தன் ஏ

0: நேரம் இரவு 10:29. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனிமையான இரவு வேளையில் இணைந்திருக்கிறோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தனக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழ்ந்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருகை வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நன்றி. வணக்கம்.

0: நேரம் இரவு 10:33, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கிறோம். சுகபாட ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழ நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருகை வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மலையனூர் கண்ணப்ப நகர்லேருந்து கண்ணாடி தகரை பேசுறீங்க.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: உரிமை குரல் வந்து கல்யாண
0: வளைவாசை. நன்றிங்க.

நேரம் இரவு 10:38. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கிறோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழாம் நிலை. இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? உல்லாச பறவைகள்? நன்றிங்க.

0: நேரம் இரவு 10:43. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரில் இணைந்திருக்கிறோம் சுகமாடர் ஆகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழாம் நேரே. இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருகை. வணக்கம்.
1: வணக்கம். டி என் ராம், தேங்காய் மரத்தை பற்றி பேசுறேங்க.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எங்களுக்கு படம் வந்து ஸ்ரீசூலம், பாடல் வந்து மலர் கொடுத்தேன் என்ற பாடல். அனைத்து நேயர்களுக்கும் போடவும் நன்றி, வணக்கம்.

0: நேரம் இரவு 10:49. இது தருமபுரி பண்பலை 107.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழலாம். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்கிறோம். அடுத்த அன்பு நேயர் வருகே, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் ஐயா. தருமபுரி மாவட்டம் பொம்பலப்பட்டியிலிருந்து செல்வி பேசுறேன் ஐயா.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து சூதாக்கா விலை கேட்டு விட்டு வெளியே வெளியே ஏறிட்டு அந்த பாட்டு கொடுத்துருங்க.
0: கேட்கலாமா? நன்றிம்மா.

0: நேரம் இரவு 10:53. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.8. வேலை இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இனி நிகழ்ச்சியில் பாடலை கேட்க ஒரு அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம். வணக்கங்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நாங்க தருமபுரி மாவட்டம் ரங்காபுரத்துல இருந்து பேசுறேன்.
0: உங்க பேர் என்னங்கம்மா?
1: என் பேர் கனகா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: தில்லாளம் நான் பாட்டுல பாட்டுல இருந்து ஒரு பாட்டு, நல்ல பாட்டா போட்டுருங்கய்யா.
0: கொடுத்துடலாமா? நன்றிமா.
1: ரொம்ப நன்றிங்கய்யா.

Thank you.

0: நேரம் இரவு 10:57 நிமிடம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைந்திருக்கிறோம் சுக பாடலாகங்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க ரொம்ப அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: தருமபுரி மாவட்டம் கடத்தக்கோட்டை சிவகாமி ஐயா.
0: சொல்லுங்கம்மா, என்ன திரைப்படத்துல பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சவாலே சமாளி, பாடல் ஆனந்த நிலையாடுங்க.
0: சரிங்க, கொடுத்துலாம். அந்த திரைப்படத்துல ஒரு பாடலை கொடுத்தா. நன்றிம்மா.
1: நன்றி.

தங்கம் எடுத்த கை அது தங்கம் பார்த்ததா, தர்மம் காத்த கை சமதர்மம் கண்டதா. ஆலயம் செய்வோம் அங்கே அனுமதி இல்லை, நீ அந்த கூட்டமே இதில் அதிசயம் இல்லை, நீ அந்த கூட்டமே இதில் அதிசயம் இல்லை. நிலவை பார்த்து வானம் சொன்னது.

0: நேரையது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்க வரும் அன்பு நேயர், வருக வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கங்க. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஏழையிலிருந்து குணசேகரன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நமது அனைத்து நேயர்களுக்காகவும் ஒரு ஊதாப்பு கணிச்சுட்டு பத்திலிருந்து நல்ல மனம் வாழ்க, நாடு போட்டு வாழ்க. நன்றிங்க.
0: நன்றிங்க.

0: for the Ishi products. He has also urged the citizens to move towards natural farming and avoiding unnecessary gold purchases. The government today informed that there is no shortage of any petroleum products in the country, and India has a stock of 60 days of crude oil, 60 days of natural gas and 45 days of LPG. This was informed during the fifth meeting of the informal group of ministers in West Asia chaired by Defence Minister Rajnath Singh in New Delhi. The meeting took stock of the latest developments in the conflict and discussed ways to bolster the country's readiness to ensure its minimum effect on the people. India is among the few countries where petroleum prices have held steady throughout this period of global volatility, even after more than 70 days since the conflict started. During the meeting, it was informed that the foreign exchange reserves stand at a comfortable $703 billion. The government said the supply management has been good and the people need not panic or resort to overpurchase of fuel and other products. The meeting was attended by Union Ministers J.P. Nadda, Ashwini Vaishnav, Hardeep Singh Puri, Kiran Rijiju, K. Raman, Ram Mohan Naidu, Sarbananda Sonowal and Dr. Jitendra Singh. Andhra Pradesh Chief Minister N. Chandrababu Naidu has said India is moving towards becoming a global economic powerhouse under the leadership of Prime Minister Narendra Modi. Addressing the gathering at CII Business Summit in Delhi today, Mr. Naidu said India must focus on emerging sectors such as artificial intelligence, quantum computing, advanced manufacturing and intelligent logistics to remain globally competitive. The Chief Minister said Andhra Pradesh aims to become a $2.4 trillion economy by 2047. Centre has notified the implementation of the Viksit Bharat Guarantee for Rozgar and Ajivika Mission Grameen Act 2025 Viksit Bharat Jiramji. The act will be rolled out nationwide from 1st of July this year. The Rural Development Ministry said that the act, which guarantees 125 days of wage employment in every financial year, will empower rural India. A correspondent reports that a provision of 95,692 crore rupees has been made in the current financial year for operationalization of the new framework across the country. In Assam, preparations are in full swing for the swearing-in ceremony of BJP leader Himanta Biswa Sarma as Chief Minister for a second consecutive term tomorrow. The ceremony will be held in Guwahati. The swearing-in will mark the NDA's third consecutive term in Assam. Dr. Sarma today visited the venue to review the arrangement. Speaking to the media, he said Prime Minister Narendra Modi, Union Home Minister Amit Shah, Defence Minister Rajnath Singh and BJP President Nitin Nabin will attend the ceremony. Indian boxers continued their dominance in the girls under 17 category semifinals at the Asian under 15 and under 17 boxing championships in Tashkent today. In the girls under 17 category, 8 boxers advanced to the finals today. However, 4 Indian boxers had to settle for bronze medals after losing their semifinal bouts today. In the boys under 15 category, India 6 boxers have advanced to the finals, while 7 others settled for bronze medals yesterday. And that is the end of this news bulletin.
1: நேரம் இரவு 11:10 இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேரலை நாளை பண்பலையில் வளமரம் நிகழ்ச்சிப்பட்டிய முன்னெடுத்தினை கேட்கலாம். காலை 6:10 இணைத்தனம் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக, 6:15 பக்தி மாலை, 6:35 உலகக்கல் அறிவிப்பால், 6:45 மாலை செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணாசில் சேலம் மணிப்பால மருத்துவமனை வழங்கும் மாலை மணி மழையாக நாம் ஓடினிறாய் டி சவிதா. காலை 7:00 காலை வணக்கம் இதில் தருமபுரி ஜெய்கே குழந்தை இல்லாத மருத்துவமனை வழங்கும் நாள்வில் தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி ஸ்ரீ ரங்கா டயக்னாஸ்டிக்ஸ் ரத்த பரிசோதனை வழங்கும் இனிது இன்று ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழின் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி நடத்திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:00 சந்தோஷாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை வழங்கும் இன்று ஒன்று, 8:05 பொன்னியின் புதுப்பினால், 8:00 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானவஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சிஸ் வழங்கும் சிந்தனை சேகர், 8:45 சர்மரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல் அமுது, 9:05 வானொலி வசந்தம் நாளைய நிகழ்ச்சியின் தலைப்பாக சாலை பாதுகாப்பு, 10:00 மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி வழங்கும், எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாரதி மருத்துவமனை வழங்கும் இன்றை கேட்போம் இன்றை கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை கட்சவியில் விருப்பப்படல் தடங்கல் குரலை கேட்கும் நிகழ்ச்சி, 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி, 11:05 பூவே பெண் பூவே, 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:05 ஆங்கில

செய்திகள். 12:10 உங்கள் களம் புதிய தடம் காளான் வளர்ப்பு தருமபுரி சந்தியாவுடன் நேர்முகம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 திரையசை, 1:05 ஆங்கில செய்திகள், 1:10 நெய்யர் விருப்பம், 1:30 திரையசை, 1:45 மாநில செய்திகள். 2:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் செம்மறியாட்டு இனங்களும் அவற்றின் உற்பத்தி பண்புகளும் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கோழியின அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் கே பிரேமவல்லி அவர்கள் தரும் தகவல்கள். 2:00 சிட்டூரில் சிறுபொழுது, 3:00 கட்சவியின் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேடுவினாக்கள், 5:00 மாலை தண்டல், 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜோலியர் வழங்கம் தினம் ஒரு திருக்கோயில், 6:05 ஆங்கில செய்திகள், 6:10 பாட்டுதான், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலகம், 6:55 சேலம் புதிய பிறந்தநிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவலர்ஸ், தருமபுரி ஜெயன் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திரி நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரையசை, 7:10 மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 வயல்வெளி நிகழ்ச்சிகள். பன்றி வளர்ப்பில் ஒருங்கிணைந்த பண்ணையம் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன இணை பேரரசர் டாக்டர் கே செந்தில்குமார் அவர்களின் உரை. தொடர்ந்து சிறப்பான சின்ன வெங்காயம் சாகுபடி. ஈரோடு சன்னம்பட்டி குமார் அவர்களுடன் நேர்முகம். ஆகியன கேட்கலாம். 8:00 இளந்தண்டல் என் பாட்டு எச பாட்டு, 9:00 ஆங்கிலத்தில் செய்தால் தொடர்ந்து ஸ்பாட்லைட், 9:00 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமாடுறாங்கள், 4:00 சேலம் மாவட்ட நிலையில் விருப்பப்படல், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். நேயர்கள், இதுவரை நாளை விளம்பரம் வீழ்ச்சி பற்றிய முன்னோட்டினை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம். உறங்கும் முன் ஒரு சிந்தனை. மயக்கம் உண்டாகும் போது அறிவு பயன்படாது, நம்பிக்கை ஒன்றுதான் நம்மை காப்பாற்ற முடியும். மயக்கம் உண்டாகும் போது அறிவு பயன்படாது, நம்பிக்கை ஒன்றுதான் நம்மை காப்பாற்ற முடியும். நேயர்கள், இதுவரை உறங்கும் முன் ஒரு சிந்தனையில் காந்திய சிந்தனையாக கேட்டீர்கள். நேயர்களே, ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎஸ் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய் ஹிந்த்.